நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 30ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி மாதம் 4ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இனி செஞ்சு காம்போஜி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை செஞ்சுகாம்போஜி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம் நடுவு நிலைமை 12 அதிகாரம் முதல் குறட்பா.

பகைவர், நண்பர், அயலார் என்னும் வேறுபாடின்றி எல்லோரிடத்தும் முறைமை தவறாது நடந்தால் அந்நடுவு நிலைமை என்னும் ஓர் அறமே நன்மையைத் தரும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகும். 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இதில் கேள்வி நேரம் தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் காந்தி அஞ்சலி, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் இடம்பெறும். 8:00 இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். ஒன்பது மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் பணத்தை கையாளும் முறைகள். பட்டய கணக்காளர் வி அழகப்பன் அவர்களுடன் நேரலை. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 டெல்லியில் நடைபெறும் உலக பூப்பந்தாட்ட போட்டிகள் குறித்த அறிவிப்பு. தொடர்ந்து இருப்பட பாடல்கள். காதல் ஓவியம் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படங்களிலிருந்து. 11:00 ஆயுசு 100 உலக மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி. திருச்சி கொட்டப்பட்டு எம்ஜிஆர் நகர் மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மைய முதியோருடன் சந்திப்பு. மங்கையர் உலகத்தில் மறதி

தரும் அவதி. காதோரம் கவிப்பாடி வளம் வரும் ஒரு மணிக்கு மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் எல் நினோ என்ன செய்யலாம், உரை வழங்குகிறார் சென்னை தலைமைச் செயலக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் அவர்கள். 2:30 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி, டி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம். இசைத்தூரல் வரும் 3 மணிக்கு. 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5 மணிக்கு. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30 மாநில செய்திகள்.

0: இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம். தொழில் முனைவோர் கே மேரி நிஷாந்தி அவர்கள் தரும் தகவல்களுடன். 7:25 உழவர் உலகத்தில் வேளாண் அனுபவம் நேர்முகம் பங்கேற்கிறார் லால்குடி ஆலங்குடி மகாஜனம் கே ஏ வெங்கட்ராமன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம். 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9 மணிக்கு அரங்கிசையில் சின்னமனூர் ஏ விஜயகார்த்திகேயன் அவர்கள் நாதஸ்வரம், கோவிலூர் கே ஜி கல்யாண சுந்தரம் தவில். முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். இதில் கதையின் நாயகிகள் பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். 12:10 சங்கீத சாரலில் தீபா நம்பூதிரி அவர்களின் பாட்டு. மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திமடல். 9:15 செய்தி சுடர். பத்து மணிக்கு அரங்கிசையில் ஸ்ரீ வரலட்சுமி வைபவம் இசை சொற்பொழிவு. நிகழ்த்துபவர் சேதினிபுரம் வி பாஸ்கரன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு புனேயில் நேற்று தொடங்கியது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக்காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படைத்தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி சேலம் ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1 தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். உதகை அருகே மேலூர் அரைகட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால்

0: காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள இந்த பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதிப்பன்.

0: இனித்தானும் நல்லவை கேட்க முயற்சியால் முன்னேறுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது நம் முன்னோர் பொன்மொழி. உலகில் வாழும் ஒவ்வொருவரும் இருப்பது 365 நாட்கள், 24 மணி நேரம், இரவு பகல் என்பது பொதுவானது. ஆனால் இதில் ஒருவர் சாதனை படைத்து சரித்திரமாக திகழ்கிறார், மற்றொருவர் சாதாரணமாக உண்டு கழித்து வாழ்கிறார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதி பாடினார். இன்று பலர் வேடிக்கை மனிதர், வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று வாழ்கின்றார்கள். குறிக்கோள் வேண்டும், அதனை அடைய பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். நீச்சல் வீரன் குற்றாலீஸ்வரன் சிறு வயதிலே நீச்சலிலே சாதனை படைத்தான். அதற்கு அவன் முயற்சியே காரணம். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. இயற்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம் இதுதான். விழுவது தவறல்ல, எழாமல் இருப்பதுதான் தவறு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். விதி காரணமாக ஒரு செயல் கை

0: கூடாமல் போனாலும் அந்த முயற்சியானது நீங்கள் உடம்பை வருத்தி உழைத்ததற்கான பலனையாவது தப்பாமல் தரும் என்பது இதன் பொருளாகும். கடலுள் மற்றும் ஊழ்வினையை நம்பி சோம்பி இருக்காமல் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். விவசாயி விதை விதைத்தவுடன் அறுவடை நடப்பதில்லை. நிலத்தை உழுகிறான், விதை விதைக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், களைகளை அகற்றுகிறான், பொறுமையாக காத்திருக்கிறார். அதன் பிறகுதான் விளைச்சல் கிடைக்கிறது. நம் வாழ்க்கையும் அதுபோலத்தான். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சாதாரண குக்கிராமம் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அரசு பள்ளியில் படித்தார். குடும்பம் வறுமையில் வாடியது. காலை 4 மணிக்கு பேப்பர் போடுவார். சைக்கிளில் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டுவிட்டு பின் படிக்கச் செல்வார். ஆனால் தன்னம்பிக்கை விடாமுயற்சியோடு படித்தார். அதன் விளைவு பேப்பர் போட்ட அப்துல் கலாம் பேப்பரில் தலைப்புச் செய்தியாக வந்தார் என்றால் அதுதான் முயற்சி. தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்க பல ஆயிரக்கணக்கான முறை முயற்சிகள் செய்தார். இறுதியில் வெற்றி பெற்றார். நாம் ஒவ்வொரு முறையும் தோல்வியடையவில்லை, வேலை செய்யாத பல 1000 வழிகளை கண்டுபிடித்தேன், இதுதான் முயற்சியின் மனப்பான்மை. ஒரு சிற்பி பெரிய பாறையை ஒளியால் செதுக்கி கொண்டிருந்தார். 100 முறை சம்மட்டியால் அடித்தும் உடையவில்லை. 101வது முறை அடித்தபோது பாறை உடைந்தது. அதை பார்த்த ஒருவர் சொன்னார், கடைசி அடிதான் சூப்பர், பாறை உடைந்தது என்றார். உடனே சிரித்தபடி சிற்பி சொன்னார், இல்லை இல்லை, முதல் 100 அடிகளும் சேர்ந்துதான் இந்த ஒரு அடிக்கு வெற்றியை கொடுத்தன என்றார். 100 அடியின் முயற்சி 101 வெற்றியை தந்தது. இடைவிடாத முயற்சி இமாலய வெற்றியை தரும். தெளிவான இலக்கு இருக்க வேண்டும். நேரத்தை வீண் செய்யாமல், தோல்வியை கண்டு கலங்காமல் முயற்சி செய்தால் வெற்றி நம் கையில்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

இன்று வரலட்சுமி விரதம். நம் குடும்பத்தின் நலம், மகிழ்ச்சி, செழிப்பு, ஒற்றுமை அனைத்தையும் வேண்டி அம்மனை மனதார பிரார்த்திக்கும் ஒரு அழகான பாரம்பரியம். வீட்டில் போடப்படும் கோலம் முதல் அம்மனுக்கு அணிவிக்கப்படும் புடவை, நகைகள், மலர்கள் வரை ஒவ்வொன்றிலும் நம் அன்பும் பக்தியும் கலந்திருக்கிறது. இந்த இனிய நாளில் வரலட்சுமி தாயின் அருள் ஒவ்வொரு இல்லத்திலும் நிறைந்து எல்லோருடைய வாழ்விலும் வளமும் நிம்மதியும் சந்தோஷமும் பெருக வாழ்த்துக்களோடு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். தொடக்கமாக வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:25. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. வரும் பாடலை பாடுகிறார் ஜாலி ஆப்ரஹாம்.

திருச்சி மணப்பாறை வட்டம் வீரப்பூர் ஸ்ரீ வெள்ளியங்கிரி ஆண்டவர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 5:30 விநாயகர் பூஜை, வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், முதல் காலை யாக பூஜை, பூர்ணாகுதி, தீபாராதனை. கும்பகோணம் திரௌபதியம்மன் ஆலய மகோத்சவத்தில் இன்று சுப்தாபிஷேகம், 7:00 காளியம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். ஆனந்தராகத்தில் நிறைவாக பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்

0: நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 4 வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்துக்கு அளவில்லை.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: கேள்வி நேரம். பயிர் பாதுகாப்பு குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியரும் தொழில்நுட்ப வல்லுநருமான ஆர் கண்ணன் அவர்கள்.
5: வணக்கம் சார். சால்குடி பக்கம் ஆலங்குடி மாவட்டம் வெங்கட்ராமன். குருவ நெல் பயிரும் கரும்பு இருக்கு. அந்த ரெண்டுமே எப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சி இல்லை. அதுக்கு மழையே இல்லைங்கிறது ஒரு காரணமும் இருக்கலாம். அந்த நெல் பயிர்ல நுனி மஞ்சளா இருக்கு, மட்டத்தாக்கு நாப்புல இருக்கு பயிரெல்லாம். செம்பருத்தி செடிகள்லாம் மாவு பூச்சியோட தாக்கம் ஜாஸ்தி இருக்கு. இதுக்கு சார் கொஞ்சம் விளக்கம் சொன்னா நல்லா இருக்கும்.
6: சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆக்சுவலாக அடியுரமாக வந்து இப்போ வேப்பம்புண்ணாக்கு கொஞ்சம் வந்து அமோனிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம வந்து போடுறோம் ரைஸ் பண்ணுறதுக்கு. அது என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம வந்து கரெக்டாக வந்து ஷூட் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லணும். ஆனால் பட் வந்து என்ன பிரச்சனைனா இருந்தாலுமே அது நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சாயில் வந்து கொஞ்சம் வந்து ஏரேட்டடாக வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு சைடில் வந்து ஒரு இன்டர் பிளவிங்கை வந்து கொடுக்கணும். பென்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு பிளவிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேப்பம்புண்ணாக்கு இதை வந்து கொஞ்சம் போட்டு இது பண்ணலாம். இல்லை நடுவில் வந்து ஏதாவது ஒரு ஊடு பயிர் மாதிரி ஏதாவது வந்து கொஞ்சம் போட்டாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ போட முடியாது. ஆனால் பட் நடுவில் வந்து அதுக்கு ஒரு வெளிச்சத்தை வந்து உண்டாக்க

0: வேண்டும். மண்ணினுடைய காற்றோட்டத்தை வந்து அதிகரிக்கணும். அப்படி அதிகரிச்சா அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு. மாவுப்பூச்சி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள் கூட வந்து இது பண்றாங்க. மாவுப்பூச்சிக்கு கெமிக்கலா நீங்க அடிக்கணும் அப்படின்னா கார் உறிஞ்சும் பூச்சிக்கு இம்டாகிரோப்ரேட் 2 மில்லி வந்து நீங்க இது பண்ணலாம். இல்ல அதுல வந்து குறையில அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா லசண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காம்பினேஷன்ஸ் வந்து வந்திருக்குது. ஆக்சுவலா எதனுடைய காம்பினேஷன், இந்த ஃபைப்ரோனிலும் இம்டாகிரோப்ரேட் 2 40% 40% உள்ள காம்பினேஷனா வந்து நீங்க வந்து எடுத்து அடிக்கலாம். இப்போ ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சார் உறிஞ்சும் பூச்சியை வந்து மிகுதியா கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு இது. ஏன்னா நீங்க அடிச்ச மருந்தை எப்பவுமே நீங்க தயவு செய்து அடிக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு எதிர்ப்பு சக்தி கிரியேட் ஆகி அதுவே வந்து அது கண்டுக்காம போயிடும். அதனால மருந்துகளை கொஞ்சம் மாத்துங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கும்.
1: வணக்கம் சார். வாழை, தென்னை, முருங்கை, முருங்கையும் காய்ச்சிட்டு இருக்கு. இவற்றுடைய கூடு பெய்தா நிழல்ல வர்றது மாதிரி என்னென்ன காய்கறிகள் எப்படி செய்யலாங்கிறது சொன்னா நல்லா இருக்கும் சார்.
0: தட்டப்பயிர் போடலாம். தட்டப்பயிர் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது முந்தியெல்லாம் சோயாபீன் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ தட்டப்பயிர் போடலாம். அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள்னு பார்த்தோம்னாக்கா எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு முழு வீச்சில் வந்து பண்ணலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ தென்னமரத்துக்கு நடுவில் கரும்பே போடுறோம். இந்த பயிரினுடைய வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தே தான் எல்லாமே வளர்ச்சியுமே. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பயிர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா உங்களுடைய நிலத்தினுடைய அமைப்பு, நிலத்தினுடைய உவர்ப்பு நிவர்ப்பு எல்லாத்தையுமே வந்து எப்படி இருக்குதுன்னு பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான காய்கறி பயிர்களை வந்து நம்ம இது பண்ணலாம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இது 3 மாசத்துக்குள்ளார வந்து முடிஞ்சிடும், 4 மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும். அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வந்து தேர்வு செய்யலாம். அதுதான் வந்து சிறந்த சான்று. இப்ப வந்து நம்ம வெண்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, கத்திரி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நடுவில் வந்து நம்ம வந்து ஊடு பயிரா போடுறதுல ஒன்றும் தப்பு. ஆனா அதுக்கான வெளிச்சம் வந்து அது கண்டிப்பா கிடைக்கணும். ஏன்னா நீங்க வந்து சொல்ற இதை பார்த்தீங்கன்னா மூணுமே இருக்குது. நெல் கம்மியா இருக்கணும், அதுக்கு தகுந்த ஒரு விஷயம் இது வந்து பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
2: வணக்கம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்திரு காதலி இக்பால் பேசுறேன் சார். ஈரப்பதை காக்கிறதுக்கு மூடாக்கு போடுறாங்கல்ல,
0: சொல்லுங்க
2: அந்த மூடாக்குனா பத்தி என்னன்னு சொல்லுங்க. அது எந்தெந்த பேருக்கு மிக மிக முக்கியம் சொல்லுங்க.
0: மூடாக்கு வந்து பொதுவா களைகளை கட்டுப்படுத்துவதற்காக போடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தக்காளி, கத்திரி, மரவள்ளி, அதுவும் இல்லாம இப்ப பூக்கள் எல்லா பூக்களுக்கும் வந்து இப்ப வந்து போடுறாங்க. பிச்சி பூவுக்கு போடுறாங்க, சம்பங்கிக்கு போடுறாங்க. அது வந்து போட்டா முதல்ல வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற களைகளை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி நீர் சேமிப்பு வந்து ரொம்ப அவசியமா இருக்குது இந்த காலகட்டங்களில். அந்த மண் ஊடாக்கு போடுறதுனால நீர் வந்து ரொம்ப எல்லாம் வந்து ஆவியாகாம அது வந்து தடுக்குது. இது வந்து இந்த சமயத்தில் அதுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் கூட வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து பண்றாங்க. அதுக்கடுத்தது பெருசா வியாதிகள்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துருது. இது 3-4 விஷயங்கள் வந்து அதுல இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இப்ப வந்து அதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. தண்ணி இல்லாத இடங்கள்ல ரொம்ப மிகுதியா அதை வந்து பயன்படுத்துறாங்க மண் ஊடாக்கு.
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை கேள்வி நேரம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
5: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
6: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்துக்கு அளவில்லை.
3: நிகழ்ச்சியில் இனி
7: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 21ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் உள்தமிழக மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இயல்பை விட 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். பயிர் பாதுகாப்பு பணிகளை ஓரிரு நாள் தள்ளி வைக்கலாம். தற்போது நடவு செய்திருக்கக்கூடிய நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்குதல் தென்படக்கூடும். இந்த இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்த குளோரன்ட்ரானி லிப்ரோல் மருந்த 1 ஹெக்டேருக்கு 150 மில்லி வீதம் வேப்ப எண்ணெய் அல்லது ஒட்டும் பசையோட கலந்து தெளிக்கலாம். அடுத்ததாக கரும்புல பொக்கோ போயிங் அப்படிங்கிற கழுத்து திருகல் நோய் தென்படுது. இந்த கழுத்து திருகல் நோய் தாக்குதல் இருந்தா இலைகளுடைய நிறம் மஞ்சள் நிற திட்டுக்களாக மாறும். கரும்புடைய தண்டு பகுதி சுருங்கி கத்தியால வெட்டினது மாதிரி இருக்கும். இளம் குருத்த இலைகள் சுருண்டு போய் காய்ந்து போய் அழுக ஆரம்பிக்கும். இந்த பொக்கோ போயிங் பூஞ்சான நோயை தவிர்ப்பதற்கு ஒரு

தண்ணிக்கு 2 மில்லி புரோபிகனோசோல் மருந்த ஒட்டும் பசையோட தெளிக்கணும். 20 நாட்கள் இடைவெளியில 3 தடவை தெளித்தா கரும்புல இந்த கழுத்துத்திருகள் நோயுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகள்ல சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். கும்பகோணம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல பருத்தி ஏலம் நடந்துச்சு. முதல்

0: திருச்சிராப்பள்ளி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் இன்று நடைபெறவுள்ள 33வது நிறுவன நாள் மற்றும் உழவர் தின விழாவிற்கு அழைப்பு விடுக்கிறார் வேளாண் விரிவாக்க விஞ்ஞானி சி கற்பகம் அவர்கள்.
1: திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் மற்றும் உழவர் தின விழா ஆகஸ்ட் 21 அன்று அதன் வளாகத்தில் காலை 9 முதல் மாலை 4 வரை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் சூப்பர் எல்நினோவினால் விவசாயத்தில் ஏற்படும் சவால்களும் அதை சமாளிக்கும் உத்திகளும் என்ற தலைப்பின் கீழ் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் முனைவர் பாலச்சந்திர ஹெபார் இயக்குனர் CPCRI அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், முனைவர்கள் எம் கோவிந்தராஜ், ஜானவி, அறவாளி அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த விழாவில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வாழை கண்காட்சி, வாழை தொழில்நுட்ப கலந்தாய்வு, வாழை தொழில் முனைவோர்கள் பங்கேற்பு, கருத்தரங்கம், வயல்வெளி செயல்முறை விளக்கங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதில் கலந்து கொள்ள அனுமதி இலவசம். விவசாயிகளின் வசதிக்காக பேருந்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 21 காலை 8 பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் கலைஞர் சிலை அருகில் இருந்து ஒரு வாகனமும், சத்திரம் பேருந்து நிலையம் ஹோட்டல் மாயாஸ் அருகில் இருந்து 8:30 அளவில் மற்றொரு வாகனமும் கிளம்பும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி.
0: கரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று காலை 11 அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. விவசாய பெருங்குடி மக்கள் இவ்வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் புதுதில்லியில் நேற்று அவர் ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்தார். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் எதிர்கால செயல்திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. தரவு என்பது தேசிய சொத்து என்று குறிப்பிட்ட பிரதமர் அது எதிர்காலத்திற்கான வளம் என்று கூறினார். அதன் பயன்பாட்டை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். அரசுத் துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஈடுபாட்டை அதிகரித்து கொள்கைகளை வகுப்பதில் புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்துமாறும் அவர் வலியுறுத்தினார். மனிதர்களின் தலையீட்டையும் நிபுணத்துவத்தையும் உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்கை நுண்ணறிவின் திறன்களையும் புதுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி கூறினார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்களில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து சமீபத்தில் வாரணாசி புதுதில்லி வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணம் செய்த பயணி ஒருவர் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு சமூக வலைதளம் வாயிலாக புகார் அனுப்பியிருந்தார். அந்த புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் உணவு விநியோகம் செய்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளருக்கு இந்திய ரயில்வே மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக நிறுவனம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சமையலறையில் கவனக்குறைவாக செயல்பட்டதற்காக ஒப்பந்ததாரர் மீது 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்ட

0: சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மே மாதம் தாவேக அரசு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தபோது அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் அக்கட்சியின் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனையடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி பேரவைத் தலைவரிடம் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். இதற்கிடையே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர்களை தவிர்த்து 21 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் பேரவைத் தலைவரிடம் திரு பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். ஆனால் தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிடுவதாக அறிவித்தபோது அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோரியதை திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளதால் பேரவைத் தலைவரும் தகுதி நீக்க நடவடிக்கை கைவிட்டுள்ளதாகவும் இது சரியான முடிவுதான் என்றும் கூறியுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மழைக்காலங்களில் இன்ஃபுளுயன்சா போன்ற பருவகால தொற்றுகள் பொதுவாகவே அதிகரிக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ள நிபுணர்கள், முதியவர்கள் மற்றும் இணை நோய்கள் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். காய்ச்சல், சளி, மூக்கடைப்பு அல்லது இருமல் மற்றும் கடுமையான உடல்வலி அல்லது சோர்வு போன்ற அறிகுறிகள் இந்த பருவத்தில் பரவலாக காணப்படுகின்றன. பன்றிக் காய்ச்சல் தொற்று தவிர்க்க தடுப்பூசிகள் உள்ளதாகவும் பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதுடன் தற்காலிக மருத்துவ பரிசோதனைகளை தவிர்த்து காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேற்று மாலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கடலூர் மாநகரில் பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள கடமைப்பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹமானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து

0: வருகின்றனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படைத்தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் லியாங் வெய் கெங் மற்றும் வாங்சாங் இணையை எதிர்கொள்ள உள்ளனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரீசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் இணை சீனாவின் ஜியா இ பியான் மற்றும் ஜாங் ஷூ கியான் இணையை சந்திக்க உள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 140 ரன் எடுத்தது. 141 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 16.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 146 ரன் எடுத்தது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
4: இன்று August 21.
5: நோபல் பரிசு பெற்ற வானியல் ஆராய்ச்சியாளர் சுப்பிரமணியன் சந்திரசேகர் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1995 இயற்பியலில் பல துறைகளிலும் வானியல் இயற்பியலிலும் பல்வேறு களங்களில் திறமைகளை வளர்த்து கொண்டு ஆய்வுகளை நடத்தி வந்தார். தனது அனைத்து ஆராய்ச்சிகளையும் தொகுத்து நட்சத்திரங்களின் அமைப்பு என்ற நூலாக வெளியிட்டார். பத்ம விபூஷன் விருது உள்ளிட்ட பல பரிசுகளை பெற்றுள்ள இவர் நட்சத்திரங்கள் பற்றிய ஆய்வுக்காக 1983 இயற்பியலுக்கான நோபல் பரிசினை வில்லியம் ஏ ஃபவுலருடன் இணைந்து பெற்றார். உலக புகழ்பெற்ற அறிவியலறிஞர் சி வி ராமன் இவரின் சித்தப்பா என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழறிஞரும் சிறந்த பேச்சாளருமான மாவே பசுபதி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1942 கல்வெட்டறிஞரும் பேராசிரியருமான காம வேங்கடராமையாவின் மகனான இவர் ஊவேசா நூலகத்தில் காப்பாட்சியராக இருந்தபோது பழஞ்சுவடிகளை நூல்களாக தொகுக்கும் பணியில் ஈடுபட்டார். குறிப்பாக பணவிட தூது தொடர்பான ஓலைச்சுவடிகளை தொகுத்து நாணயவியல் ஆய்வு நூலாக வெளியிட்டுள்ளார். பதிப்புகள் உரைநடை நூல்கள் என 50 மேற்பட்ட நூல்களை எழுதியும் தொகுத்தும் உள்ளார். அவற்றில் கவிஞனும் சுவைஞனும், கம்ப சிகரங்கள், புதிய திருவள்ளுவ மாலை உள்ளிட்டவை குறிப்பிடத்தக்கவை. தமிழ் வளர்ச்சிக்கு ஆற்றிய பணிகளுக்காக இவருக்கு ஊவேசா விருது வழங்கப்பட்டது. இன்று உலக மூத்த குடிமக்கள் தினம். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னர் இனிக்கும் என்பது பழமொழி. மூத்தோர் சொல்லின் அனுபவ பகிர்வுகள் திரண்ட ஞானத்தின் சிறு துளிகள். அத்தகைய மூத்தோரை பாதுகாப்பதும் சிறப்பிப்பதும் நம் கடமை. சுதந்திர போராட்ட வீரராக, பொது உடைமை போராளியாக, மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கிய ப. ஜீவானந்தம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1907 பொது வாழ்வில் 40 தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பல்வேறு சோதனைகளையும் தாங்கிய தியாகி. காந்திஜியின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட இவர் பள்ளிப்பருவம் முதலே கவிதை, நாடகங்கள் எழுதி

நடிக்கவும் செய்தார். இளைஞர்கள் மனதில் புரட்சிக் கனலை விதைத்தார். இவரின் பேச்சாற்றலால் தலைவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். இவர் சட்டமன்றத்தில் நிகழ்த்திய உரைகள் சட்டப்பேரவையில் ஜீவா என்ற நூலாக வெளிவந்துள்ளது. பாட்டாளிகளின் குரலாய் ஒலித்த ஜீவாவின் வாழ்வு என்றும் மக்களிடையே சிறந்து விளங்கும் என்பதில் ஐயமில்லை. உலக புகழ்பெற்ற ஷெனாய் இசை மேதை பாரத ரத்னா உஸ்தாத் பிஸ்மில்லா கான் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2006 கல்யாண வீடுகளில் மட்டுமே இசைக்கப்பட்ட ஷெனாய் இசைக்கருவியை பாரம்பரிய கச்சேரி மேடைக்கு கொண்டு வந்து உலக புகழ் பெற வைத்தவர். அன்னை கங்கா என்று கங்கையை போற்றியபடி தன் வாழ்நாள் முழுவதும் காசியில் கழித்து சமய நல்லிணக்கத்தை வற்புறுத்தியவர் உஸ்தாத் பிஸ்மில்லா கான். காந்தியின் சீடரும் சுதந்திர போராளியுமான தத்தாத்ரேய பாலகிருஷ்ண காலேல்கர் எனும் இயற்பெயரை கொண்ட காக்கா காலேல்கர் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1981 நாட்டின் அறியப்படாத உள்கிராமங்களின் நிலக்காட்சிகளையும் மக்களையும் அழியா ஓவியங்களாக தனது எழுத்தில் தீட்டியவர். இந்தியாவின் முக்கியமான நீர்நிலைகள் நதிகளில் நீராடியபடி தான் மேற்கொண்ட நீண்ட பயணத்தை பற்றி காக்கா காலேல்கர் எழுதிய ஜீவன் லீலா எனும் புகழ்மிக்க நூல் தமிழில் சாகித்ய அகாடமியால் வெளியிடப்பட்டுள்ளது. இன்று பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் சர்வதேச நாளாக ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் அனுசரித்து வருகின்றது.

0: இதுவரை கேட்டது சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
2: ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு சிறப்பான நாள். நம்ம வாழ்க்கையில கூகுளை விட அதிகமா பதில்கள் தெரிஞ்சவங்க யாருன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி தான். அவங்களோட ஒரு சின்ன கதை நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடம். அவங்களோட ஒரு வார்த்தை நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி. அவங்களோட ஒரு சின்ன சிரிப்பு நம்ம மனசுக்கே ஒரு மருந்து. உலக மூத்த குடிமக்கள் தினத்துல நம்மளை வளர்த்தெடுத்த அன்பான பெரியவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளுமே நாம அவங்கள மதிப்போம், அன்பா கவனிப்போம், அவங்களோட கொஞ்ச நேரமாவது செலவழிப்போம். ஏன்னா நம்ம நேரம் தான் நாம அவங்களுக்கு கொடுக்கற அன்பான பரிசு. கேட்கலாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர்.

0: காந்தியஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: டைம்ஸ் ஆஃப் இந்தியா, லண்டன் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் இந்தியர்களின் உரிமையை ஆதரித்து தலையங்கம் எழுதின. இதன் பலனாக வாக்குரிமை மசோதா தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும் என்று உறுதியாக நம்பினோம். இந்த சூழ்நிலை எனது இந்திய பயணத்திற்கு எதிராக அமைந்துவிட்டது. நேட்டாலில் இருந்த அனைத்து இந்திய நண்பரும் எனது சேவையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்த நிலையில் நான் எப்படி இந்தியா திரும்ப இயலும்? மேலும் அங்கேயே தங்குவது என்றாலும் அதற்கான வருவாயை நான் தேடிக்கொள்ள வேண்டிய கட்டாயம். அதுவும் சாதாரணமாக அல்ல, ஒரு பாரிஸ்டர் என்ற அளவிற்கு இருக்க வேண்டும் எனது வாழ்க்கை தரம். அதுதான் அங்குள்ள இந்தியர்களுக்கு நான் தரும் மரியாதை. அதற்கு குறைந்தது ஒரு வருடத்திற்கு 300 பவுன் தேவைப்படும். பாரிஸ்டர் தொழிலை நான் அங்கு வெற்றிகரமாக நடத்த முடியும் என்றே தெரியாத சூழலில் பொது காரியத்தை மேற்கொண்டு செய்யும் பட்சத்தில் அதற்காக நான் யாரிடமும் கட்டணம் பெறுவதில்லை என்ற உறுதி எனக்கு உண்டு. அங்கே தங்குவது எனில் ஒரு நல்ல இடத்தில் எனக்காக தனியாக வீட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருந்தது. அங்கேயே தங்கிவிடும்படி கூறிய இந்திய நண்பர்களிடம் எனது இந்த நிலையை தெளிவுபடுத்தினேன். என் ஜீவிதத்தை நானே தேடிக்கொள்வதுதான் எனக்கு சிறப்பு. எனவே தங்களின் சட்ட சம்பந்தமான வேலைகளுக்கு என்னை வக்கீலாக அமர்த்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். என்னை வக்கீலாக பணியில் அமர்த்திக் கொள்வோம் என்று அங்குள்ள இந்திய வியாபாரிகள் எனக்கு உறுதி கூறினால் நான் அங்கேயே தங்க இயலும் என்று கூறிவிட்டேன். நீங்கள் மேற்கொண்டிருக்கும் பொது சேவைக்காக நாங்கள் பணம் தர விரும்புகிறோம். நீங்கள் விரும்பும் பணத்தை நாங்கள் எளிதில் வசூலித்து விடுவோம். நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் தொழில் செய்து சம்பாதிக்கலாம் என்றார்கள். பாரிஸ்டர் படிப்பு பொதுஜன சேவைக்கு அத்தனை முக்கியமல்ல. உங்களின் உரிமைகளை உங்களுக்கு புரிய வைப்பதும் அதற்கான வேலைகளை செய்ய வைப்பதும் தான் என்னுடைய பணி. பொதுப்பணிகளுக்காக பணம் அதிகம் திரட்ட வேண்டியிருக்கும். இதற்கிடையில் எனக்கும் சேர்த்து பணம் திரட்டுவது என்பது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் என்றேன் நான். உங்களிடம் பழகி வந்த நாட்களிலேயே உங்களின் தரத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். தேவைக்கு மீறி கேட்க மாட்டீர்கள் என்பது எங்களின் நம்பிக்கை. உங்களின் சேவை தேவையான சமயம் எங்களுக்காக உதவ முன்வந்த உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டால் மட்டும் போதாது, உங்கள் தேவைகளையும் நாங்கள்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஒருவர் மற்றவரிடம் கொண்டிருக்கும் அன்பும் நம்பிக்கையும் என்றும் நிலையானதல்ல. தற்போது உள்ள மனநிலையில் வேண்டுமானால் நீங்கள் கூறுவது சாத்தியமாகலாம். ஆனால் நான் கூறியபடி மனநிலை மாறுமானால் அதே நிலைமை நீடிக்குமா என்பது சந்தேகமே. மேலும் நான் பொது சேவைக்கு பிரதிபலன் எதிர்பார்க்க விரும்பவில்லை. உங்களுக்காக உங்கள் சட்ட தேவைகளை நிறைவேற்றும் வக்கீலாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றேன்.
0: காந்தியஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நேர்களே, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதய ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 938 546 102 1 என்ற எண்ணுக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஸிரோ கொய்சுமி நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது இந்தியா மற்றும் ஜப்பான் இடையேயான சிறப்பு உத்திசார் மற்றும் கூட்டு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த தனது தொலைநோக்கு பார்வையை பகிர்ந்து கொண்டதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பன்னாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறையில் இணைந்து செயல்படுதல் மற்றும் உற்பத்தி போன்ற நடவடிக்கைகளில் இந்திய நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுடன் ஜப்பான் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொய்சுமி பிரதமரிடம் விளக்கியதுடன் இந்தியாவுடன் உறவுகளை வலுப்படுத்துவதில் ஜப்பான் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கடந்த ஜூலை மாதம் இந்தியாவின் 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்காக இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த ஜப்பான் பிரதமர் திரு சானே தகாய்ச்சியுடன் தான் நடத்திய விரிவான ஆலோசனைகளையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மற்றும் உயர் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். தகவல் தொடர்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், புதுமை மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். புதுமையை புகுத்துதல், ஒத்துழைப்பு

0: அமைத்தல் மற்றும் மாற்றியமைத்தல் என்பதே இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லடாக் பகுதியில் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். லடாக்கின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் குடிமக்கள் தங்களுக்குடைய சட்ட சேவைகளை பெறுவதற்கான காலத்தை குறைப்பதன் மூலம் நீதித்துறைக்கான அணுகலை இந்த முடிவு கணிசமாக மேம்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் லடாக்கின் அனைத்து பரிமாணங்களிலான வளர்ச்சிக்கும் அரசியலமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசு முழுமையாக உறுதுணையுடன் இருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும்போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும், இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: புதுதில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் கோரி போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று தில்லி காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. தில்லி மாவட்டத்தில் ஏற்கனவே தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் போராட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்டோர் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. இந்த தடையை பொருளாதார பயங்கரவாதம் மற்றும் மனிதமைக்கு எதிரான குற்றங்கள் என்று வர்ணித்துள்ள அந்த அமைச்சகம், ஈரானிய மக்களுக்கு எதிரான விரோத போக்கை அமெரிக்கா பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா அறிவித்துள்ள இந்த புதிய தடைகள் ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்கா கொள்கை வகுப்பாளர்கள் கடந்த 73 ஆண்டுகளாக தொடரும் விரோத போக்கின் மற்றொரு வெளிப்பாடாகும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவின் ஆதிக்க மனப்பான்மையையும் சட்டவிரோதமான மற்றும் மனிதநேயமற்ற தன்மையையும் மீண்டும் நிரூபிப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உலக தரத்திலான ரயில் தண்டவாளங்களை உருவாக்குவதன் வாயிலாக ரயில் போக்குவரத்து சேவையை பிலாய் உருக்காலை பெரிதும் உதவி செய்து வருகிறது. கடந்த 65 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த பொதுத்துறை நிறுவனம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 1959 நாட்டின் 2வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் சோவியத் ஒன்றியத்தின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்ட பிலாய் உருக்காலை இன்று நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் மிகவும் சீரான செயல்திறன் கொண்டதாக திகழ்கிறது. தற்போது வருடத்திற்கு 70 லட்சம் டன் உற்பத்தி திறனை கொண்டுள்ள பிலாய் உருக்காலையினை 1 கோடி டன் உற்பத்தி கொண்டதாக மாற்றும் பணியில் மத்திய அரசு தீவிரம் கட்டி வருகிறது. கடந்த 6 தசாப்தங்களாக பிலாய் எஃகு ஆலையால் இந்திய ரயில்வேக்கு வழங்கப்படும் உலகத்தரம் வாய்ந்த தண்டவாளங்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளன. ஆலையால் உற்பத்தி செய்யப்படும் TMT தயாரிப்புகள் நிலநடுக்கம் மற்றும் அரிப்பை எதிர்க்கும் பண்புகளுடன் உயர்ந்த தரத்தில் உள்ளது. உயரமான கட்டிடங்கள், கனரக இயந்திரங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை, விண்வெளித்துறை, அணுசக்தி திட்டங்கள் உள்ளிட்டவற்றில் பிலாய் உருக்காலையின் தயாரிப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.
0: குடியுரிமை சட்டம் தொடர்பாக 2024 ஆண்டு வெளியிடப்பட்ட அரசு உத்தரவு

0: உத்தரவு சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்குவங்கம், அசாம் மற்றும் திரிபுரா மாநிலத்தில் பழங்குடியின பகுதிகள் தவிர பிற பகுதிகள், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த உத்தரவில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு மணி 9:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. ஈட்டி எறிதல் வீரர் ஷிவ்பால் சிங் தடை செய்யப்பட்ட மெத்தாண்டியனின் என்ற ஊக்கமருந்தை பயன்படுத்தியது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் 10 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2019 தோஹா ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர மேலும் சில வீரர் வீராங்கனைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தடகள வீராங்கனையான ஸ்வப்னா பர்மன் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்டு தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையால் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 2018 ஜகார்த்தா ஆசிய போட்டிகளில் தங்கம் வென்றவர். வீராங்கனை எம் வி ஜில்னா மெபன்டர்மின் ஊக்கமருந்து பரிசோதனையில் சிக்கியதால் 2வது முறையாக தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஹாக்கி வீரர் மயங்க் சர்மா 4 ஆண்டுகளுக்கும் 19 வயது ஓட்டப்பந்தய வீராங்கனை சஞ்சனா சிங் 5 ஆண்டுகளுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.

காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் இன்னைக்கு காலையில் 10 மணியிலிருந்து நடக்க இருக்கு. 10ஆம் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க இந்த முகாமில் தேவையான ஆவணங்களோடு கலந்துக்கிட்டு பயன்பெறலாம். அதே மாதிரி பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் நாளை காலை 8 மணிக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்குது.

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2026-27 குறுவை பருவத்தில் வாழை, மரவள்ளி, வெங்காயம் மற்றும் மஞ்சள் சாகுபடி செய்கிற விவசாயிகள் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்து இயற்கை பேரிடர்களால் ஏற்படுற பயிரிழப்பிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறலாம். இதற்கு நீங்கள் பதிவு செய்ய கடைசி நாள் வெங்காய பயிருக்கு வர 31ஆம் தேதி வரைக்கும், அப்புறம் வாழை, மரவள்ளி, மஞ்சள் பயிர்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பதிவு செய்யலாம். எங்கெல்லாம் பதிவு செய்யலாம் அப்படின்னா, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், பொதுச்சேவை மையங்கள், அப்படி இல்லைன்னா pmfby.gov.in அப்படிங்கிற இணையதளம் வழியாகவும் நீங்க பதிவு செய்துக்கலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாரத்தில் நடப்பு ஆண்டுக்கான காரி பருவத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. எடப்பாடி குறுவட்டாரத்தில் வெண்டைக்கும், பூலாம்பட்டி குறுவட்டார

0: தரத்துல மஞ்சள், வாழை, வெங்காய பயிர்களுக்கும் தேவையான ஆவணங்களோட காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தின மேலும் விவரங்களுக்கும் விரைவான சேவைகளுக்கும் எடப்பாடி வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை நீங்க அணுகலாம். கரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று முற்பகல் 11 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் நடக்க இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர்.
1: நல்ல காலம்
2: சமாளிக்க முடியல. அப்பப்ப ஏதாவது உடம்புக்கு வந்துருது, பாலும் சரியா கறக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
3: இப்ப நீ சொன்னிய எல்நினோ அப்படின்னு, இந்த எல்நினோ காலத்துல எருமைகளோட ஆரோக்கியம், உற்பத்தி மேலாண்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்கு.
2: எருமை மேய்க்கறக்கு பள்ளிக்கூடமா? காட்டுல விட்டா மேய்ஞ்சிட்டு வருது.
3: மேய்ஞ்சிட்டு வரும், ஆனா அதை முறையா எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல.
2: இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தானே.
3: அப்படி இல்ல, இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தகவல்களை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ல.
2: ஆமா, அதுக்கு நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
3: நீ எங்கேயும் போக வேணாம், ரேடியோ கேக்குறல்ல.
2: ஓஹோ, ரேடியோல பாட்டை போட்டு பால் உற்பத்தி அதிகரிக்க போறோம் அப்படியா?
3: பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த நீ இனி பாடத்தையும் கேட்க போற. நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியும் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து எல்நினோ காலங்கள்ல எருமைகளோட ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடத்த இருக்காங்க.
2: காசு கீசு ஏதாவது கட்டணுமா?
3: ஆமா, பயிற்சி பட்டறைக்கு நம்ம காசு கட்டிதானே ஆகணும்.
2: எப்படி கட்டணும்?
3: இதுக்கு கட்டணமே 590 ரூபாய் தான்.
2: என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு நீ சொல்லவே இல்லையே.
3: இந்த எருமை வேற, நீ கேக்குறத விட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 13 வாரம் தொடர்ந்து நடக்க இருக்குது. இந்த பயிற்சியை பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோயே. 04-27-241-04-08 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க.
2: ஏன் போன் நம்பர் சொல்லிவிட்டு தோற எந்த பக்கமா போறீங்களா?
3: போய் எருமைக்கு தண்ணி வைக்கிறேன்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: உலகம் முழுவதும் வாய் சுகாதாரம் தொடர்பான நோய்கள் 350 கோடி மக்களை பாதிக்கிறதா உலக சுகாதார நிறுவன அமைப்பு சொல்றாங்க. இந்த பட்டியல்ல நம்மளும் சேர்ந்துட கூடாதுங்க. அப்படியே பாதிப்பு இருந்தாலும் அதை எப்படி சரி செய்யலான்னு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். பல் வரிசைய சீர்படுத்துறதுக்கான சிகிச்சைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
2: பற்கள் நேரா முளைக்காம கோணலா ஒண்ணு மேல ஒண்ணு முளைக்கிறது, இல்லைன்னா பல்லுல கேப்ஸ் இருக்கிறது, இதை வந்து நாங்க டென்டல் மால் அக்லூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட், அதாவது நம்ம கலோக்கியல் டேர்ம்ஸில் பல்லுக்கு கிளிப் போடுறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பல்லுக்கு கிளிப் போட்டு அந்த வரிசையாக இல்லாத பற்களை எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு அழகாகவும் வரிசையாகவும் வாயை மூடுற மாதிரி அப்படி பண்ணணும். ஸோ பல்லு ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று வந்து பால் பல், அது குழந்தைங்க பிறந்து கரெக்டாக ஒரு வயசுலேருந்து 1.5 வயசுக்குள்ளே பார்ப்பலுக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து பெர்மனண்ட் பல், எப்போன்னா 6-7 வயசுக்குள்ளே இந்த முளைச்ச பற்கள் விழுந்துட்டு புது பற்கள் முளைக்கும், அது வந்து பெர்மனன்ட் டீத், செகண்டரி டீத்னு சொல்லுவோம். பால் பல் வந்து 20 தான் இருக்கும், ஆனால் விழுந்து முளைக்கிற அந்த பெர்மனன்ட் பற்கள் வந்து 32. ஸோ இந்த பல்லு விழுந்து முளைக்கிறப்பயே பின்னாடி வந்து கடவா பற்கள் முளைக்க ஆரம்பிச்சிடும். 8-13 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து அக்லி டக்லிங் ஸ்டேஜ், அதாவது குழந்தைங்க எவ்வளோ அழகான குழந்தையாக இருந்தாலும் இந்த 8-13 வயசு வரைக்கும் இந்த பற்கள் கோண மணலாக முளைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகு கம்மியாக தான் தெரியுவாங்க. இதை வந்து டென்டல் டேர்மில் வந்து அக்லி டக்லிங் ஸ்டேஜ்னு சொல்வோம். அதை வந்து என்ன பண்ணணும்னா மதர் நேச்சரே வந்து நம்மளோட பற்களை நேராக்கும். இப்போ நீங்கள் வள

0: பிறக்கிற ஸ்டேஜில் பார்த்தா ஒரு பல்லு மேலே இருக்கும், ஒரு பல்லு கீழே இருக்கும். இதே 13 வயசு முடிகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். சில சமயம் ரொம்ப வரிசையாயிடும், இன்னொரு பக்கத்து பல்லு விழுந்த உடனே இது வந்து மூவ் ஆகி கரெக்டான பொசிஷனுக்கு போயிடும். ரொம்ப இயர்லி இன்டர்வென்ஷன் எப்போ தேவைப்படும்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது டெவலப்மெண்டலாக டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஹெட் கியர்ஸ் அந்த மாதிரி போடலாம். இல்லைன்னா ஹேபிட்ஸ் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு விரல் சப்புறது, நைட்டு தூங்குறப்ப பல்ல கடிக்கிறது, பக்கத்தில் இருக்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ கூட அந்த சத்தம் கேட்கும், அது வந்து பிரக்ஸிசம்னு சொல்லுவோம். விரல் சப்புற ஹேபிட்டுக்கு பேர் தம் சக்கிங் ஹேபிட். அந்த மாதிரி விரல் சப்பிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த அன்னம் வந்து ரொம்ப ஹை ஆர்ச் ஆகிடும். ஹை ஆர்ச்சுடு பேலட் வர்றப்ப முன்னாடி பல்லு வந்து எத்திட்டு வந்துடும், நாக்க துருத்துறது, நாக்க ரெண்டு பல்லுக்கு இடையில மேல் பல்களுக்கும் கீழ் பற்களுக்கும் இடையில நாக்க வச்சுட்டே இருப்பாங்க சில குழந்தைங்க, அதை வந்து டங் த்ரஸ்டிங் ஹேபிட்னு சொல்லுவோம். அப்புறம் வாயில மூச்சு விடுறது, மவுத் பிரீதிங். இதை வந்து சில ரீசன்ஸ்னால இருக்கலாம், சிஸ்டமிக் காரணங்களும் இருக்கலாம், குழந்தைக்கு டான்சலைட்டிஸ் இல்லை அடினாய்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூச்சு வர்றதுல தடை இருந்தா கூட மூக்குல மூச்சு விடாம குழந்தை வாயை திறந்து மூச்சு விடும், அந்த ரீசனாகவும் இருக்கலாம், இல்லை பல்லு சம்மந்தப்பட்ட ரீசனாகவும் இருக்கலாம். இயல்பாகவே உதடுனால க்ளோஸ் பண்ண முடியல, இன்காம்பிட்டன்ட் லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இருக்க குழந்தைங்களும் நைட்ல வந்து வாயை திறந்து வச்சுட்டே தான் தூங்குவாங்க. இதுல என்ன ஆகும்னா, வாயில வந்து ஒரு ட்ரைனஸ் வரும், அதுக்கப்புறம் வேற மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ வாயில மூச்சு விடுறதையும் கவனிக்கணும். அப்புறம் கன்னத்தை கடிக்கிறது, சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சைடில் கன்னத்தை அந்த கடவாப்பல்களை வச்சு கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே வந்து ஹேபிட்ஸ் தான், நம்ம ஒரு பழக்கத்தினால வர்றது. இதை வந்து ஒரு பல் டாக்டர்கிட்டயோ இல்லை ஒரு குழந்தைங்க டாக்டர்கிட்டயோ கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பழக்கத்தை வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே விட வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப இயர்லியாக கூப்பிட்டு போகணும். இப்படி குழந்தைங்கள வந்து 8-13 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப சீக்கிரத்தில் கூப்பிட்டு போனீங்கன்னா அதை சரி பண்ணிக்கலாம்.
1: நாளைய மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள்.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் பணத்தை கையாளும் முறைகள் பத்தி சொல்லிருக்காங்க பட்டய கணக்காளர் வி அழகப்பன் அவர்கள். உங்களோட கேள்விகளை நீங்களும் கேட்கலாம் வாங்க. 4143462 1 240 102 1 என்ற எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை நீங்க குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிற்பகல் 11 மணிக்கு ஆயுசு 100 உலக மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி திருச்சி கொட்டப்பட்டு எம்ஜிஆர் நகர் மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மைய முதியோருடன் சந்திப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. நேரம் 7:46 ஆகுதுங்க. காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்தரிக்காய் 56, அவரைக்காய் 50, வெண்டைக்காய் 1 கிலோ 46 ரூபாய், கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 58, பச்சை மிளகாய் 1 கிலோ 54 ரூபாய், மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சவுசவ் புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 1 கிலோ 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 84 ரூபாய், முட்டைக்கோஸ் 30, பீட்ரூட் 50, காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 6 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 120 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 250, ஆரஞ்சு மாதுளை 150, திராட்சை 1 கிலோ 120 ரூபாய். அடுத்ததா திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 14601 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 260 ரூபாய் 10 பைசாவாகவும் விற்பனையாகுது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோட.

0: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: காலை மலர்ல நிறைவா இன்னைக்கான வானிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல ஓரிரு இடங்கள்லயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான

எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியா இதே ராகம் உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 938 546 102 1 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: நேரம் காலை 8 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். தேசத்தை கட்டமைப்பதில் அரசு அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் பல்வேறு அமைச்சகங்களின் செயலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், மனித ஆற்றலுடன் செயற்கை நுண்ணறிவை திறம்பட கையாள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். 12வது பிரிக்ஸ் தகவல் தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று நடைபெறுகிறது. வலிமை, புத்தாக்கம், நிலைத்தன்மை ஆகியவற்றை மையமாக கொண்டு நடைபெறும் இக்கூட்டத்தில் டிஜிட்டல் மாற்றத்திற்கான முன்னெடுப்பு, உலகளாவிய சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளுதல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் சட்டம், நீதி நிர்வாகம், சிறப்பு திட்டங்கள் செயலாக்கம், இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் இன்று நடைபெறுகிறது. மாநில அமைச்சர்கள் திரு சி டி ஆர் நிர்மல்குமார், திரு ரமேஷ் ஆகியோர் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளனர். தமிழ்நாட்டில் நியாய விலைக்கடைகளில் பணி நியமனத்தில் மகளிருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறை சார்பில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை நேற்று வெளியிட்டு பேசிய அவர், வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதற்கட்டமாக 100 நியாய விலைக்கடைகளில் எல்இடி தகவல் பலகைகள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். திருச்சி மாவட்டத்தில் நாளை நடைபெறும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 20 மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று ஆட்களை தேர்வு செய்ய இருப்பதால் வேலை நாடுனர்கள் இதில் பங்கேற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் அறிவுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நுண்ணீர் பாசனம் அமைக்க மானியம் வழங்கப்பட இருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தகுதி வாய்ந்த விவசாயிகள் தோட்டக்கலை அலுவலகங்களை அணுகலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதான் மந்திரி தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 80 பரப்பில் நுண்ணீர் பாசனம் அமைக்க சிறு குறு விவசாயிகளுக்கு 100% இதர விவசாயிகளுக்கு 75% அரசு மானியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் ஆதார் அட்டை, சிட்டா, அடங்கல் மற்றும் சிறு குறு விவசாய சான்று உள்ளிட்ட ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை அலுவலகங்களை அணுகலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குரு.
1: திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் வரும் 1 முதல் பக்தர்கள் அலைபேசி கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவில் வளாகத்தில் பாதுகாப்பு பெட்டக மையங்களில் தரிசனம் முடியும் வரை பக்தர்கள் 5 கட்டணம் செலுத்தி தங்களது அலைபேசிகளை பராமரிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ரான்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணையும் இன்று களமிறங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை போட்டோகிராஃப் எடுத்து வச்சிருக்க மாட்டோம். ஆனா ஒரு பாடலை கேட்டதும் அந்த காட்சி அப்படியே மனசுக்குள்ள வந்துடும். யார் பக்கத்துல இருந்தாங்க, எங்க இருந்தோம், என்ன பேசிட்டு இருந்தோம், எல்லாமே. அதனாலதான் மியூசிக்கு மெமரிஸோட ஒரு வித்தியாசமான தொடர்பு இருக்கு. அப்படிப்பட்ட இசைய உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியா வருது இதய ராகம், நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம இதய ராகம் நிகழ்ச்சியில உங்களுடைய புத்தம் புது விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப் வழியா கேளுங்க. அதற்கான தொலைபேசி எண்கள் 938-546-1021.
2: Tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda t

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: வாரியங்காவிலிருந்து கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன், மணிசேகர் மற்றும் கும்பகோணத்திலிருந்து பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி. இவங்க கேட்டிருக்க பாடல் விஸ்வாசம் படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

நேரம் 8:30. நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். நேர்களே, உங்களோட நினைவிற்காக இன்று காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு, பணத்தை கையாளும் முறைகள், பட்டய கணக்காளர் வி அழகப்பன் அவர்களோட நேரலை தொடர்ந்து கேட்போம். இதே ராகம், இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, பராசக்தி படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மராடி எம் ஏ ரமேஷ் துறையூர்லேருந்து.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
3: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
4: நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இதே ராகம். நம்ம இதே ராகம் நிகழ்ச்சியில உங்களுடைய புத்தம் புதிய விருப்ப பாடல்களை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய தொலைபேசி வழியா 938-546-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பேரு ஊரோட சேர்த்து உங்களுடைய விருப்ப பாடல்களையும் அனுப்புங்க. உங்களுடைய விருப்ப பாடல்களை நாம கேட்போம்.
5: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
6: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
5: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
6: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
7: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அடுத்ததான் நம்ம இதே ராகம் நிகழ்ச்சியில யாரு பாடலை கேட்டிருக்காங்க அப்படின்னா லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா மற்றும் நிஹாரிகா இவங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ அவங்களுக்காக.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். உங்களுடைய விருப்பமான பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா யார் பாடல்களை கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணன் கொழு

நேர்களே, உங்களுடைய கவனத்திற்கு இன்னைக்கு காலையில 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. பணத்தை கையாளும் முறைகள் பட்டய கணக்காளர் வி அழகப்பன் அவர்களுடன் நேரலை கேட்க மறவாதீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஒரே ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான். அவனுக்கு ரொம்ப அக்கறையோடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா என் கடமை முடிஞ்சுது, இனிமே அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த அம்மா. ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. மருமகள் கோணம் சரியில்லை, ஒரு மாதிரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து, அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க, புறப்பட வேண்டியது தானே, காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்க அப்படின்னு விட்டுதான். மாமியாரை பார்த்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இந்த பாருமா, நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு. வேறு ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ஒரு பேர புள்ள பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த மாமியார். மாமியார் இப்படி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு. சரி, அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது. கொஞ்ச காலத்தில் ஒரு பேரன் பிறந்தான். அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க. சரி, பேரனை பார்த்தாச்சுல, இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னது மருமக பொண்ணு. மாமியார் பார்த்தாங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னோடய பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறத என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம். சரி, அந்த ஆசையும் நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் வளர்ந்தான், நடந்தான், பள்ளிக்கூடம் போனால் பெரியவனானான். மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் புறப்புள்ளியான்னு. இதை பாருமா, இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன், பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க. இதுவும் நியாயமான ஆசையாக தான் படுது அப்படின்னு அது யோசிச்சிருக்கேன் அந்த பொண்ணு. சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது. உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக. இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு. இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க.

0: இதோ கிளம்பிட்டேம்மா, என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன், புறப்பட்டுட்டேன். அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவோம், என்னோட சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு முழிக்குது, முழிக்காதே, உனக்கும் ஒரு மருமகன் வந்துட்டா, இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே, உனக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை, புறப்படு அப்படின்னாங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சு தான், தன்னோட தவறு புரிஞ்சு தான். இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம். மாமியார்கள் சார்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடைச்சிது. ஒரு கல்யாண வீட்டில் அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு. அது எப்படிம்மா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம்தான் ஆச்சு, ஆனால் என் மாமியார் செத்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுது அப்படின்னு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். நம்ம இதய ராகம் நிகழ்ச்சியோட இறுதியான பாடலா வர இருக்கு பைசன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா அவர்கள். இவர்கள் விரும்பி கேட்ட பாடல்

0: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் நடைபெறும் தி எக்கனாமிக் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் இன்று தலைமையுரையாற்றுகிறார். முன்னதாக இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியுடன் புதுடெல்லியில் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். உலகளாவிய அமைதி, நிலத்தன்மை வளத்தை மேம்படுத்துவதில் இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கிடையே பாதுகாப்புத் துறையின் முக்கியத்துவத்தை அப்போது அவர் எடுத்துரைத்தார். மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கைபேசி உற்பத்தி திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்து புதுடில்லியில் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். பிரிக்ஸ் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் கூட்டம் ஜெய்ப்பூரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே சுற்றுலா ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதுடன் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் மக்களுக்கு இடையேயான பரிமாற்றங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சட்டம், நீதி, நிர்வாகம், சிறப்பு திட்டங்கள் செயலாக்கம் ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை மீது விவாதம் இன்று நடைபெறுகிறது. மாநில அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார், திரு ரமேஷ் ஆகியோர் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளனர். தமிழகத்தில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பட்ட மேற்படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை மாணாக்கர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். கடலூர் மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்போர் அதுகுறித்த விவரங்களை தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இதற்காக கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்கள் அந்தந்த கிராமங்களுக்கு நேரில் வருகை தர இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கால்நடை வளர்ப்போரும் தங்களிடம் உள்ள கால்நடைகளை தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கம் தளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கிராமங்களுக்கு நேரில் வருகை தரும்போது கால்நடை வளர்ப்போர் தங்களுடைய ஆதார் அட்டை மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண்ணை வழங்கி தங்களது கால்நடைகளை NDLM தளத்தில் பதிவு செய்ய முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பதிவு செய்யும் போது தேவையான OTP அங்கீகார அட்டை வழங்குவதன் மூலம் பதிவு செயல்முறை எளிதாகவும் விரைவாகவும் முடிக்கலாம். கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
1: நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நீங்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: பணம் சம்பாதிக்கிறது ஒரு தொழில் செய்து வரக்கூடிய வருமானமோ, அப்படி இல்லைன்னா மாத சம்பளத்தில் இருக்கிறவங்களோ சரி, கிடைக்கக்கூடிய வருமானத்தை அப்படியே வச்சுக்காம அதை பெருக்கணும் அப்படின்ற முனைப்பில் தான் எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. அப்படி சேமித்து வச்ச பணத்தை எங்கேயாவது முதலீடு செஞ்சு அதை பன்மடங்காக பெருக்கி அதுலேருந்து லாபம் ஈட்டலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பல நேரங்களில் நாம் எடுக்கிற ஒரு சிறிய தப்பான முடிவு வந்து இருக்கிற பணமும் போயிடுச்சே அப்படின்ற நிலைமைக்கு பல நேரங்களில் ஆட்படுறோம். இதெல்லாம் தவிர்க்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற பணம் பன்மடங்கு ஆகணும், நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம், பணத்தை எப்படி கையாளலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நாம் பேச போகிறோம். நம்ம கூட இருக்கிறாங்க பட்டய கணக்காளர் வி அழகப்பன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு உங்களோட அன்போடு வரவேற்கிறோம்.
1: வணக்கம்.
0: பணத்தை எப்படி கையாளுறது அப்படின்னு பேசும்போது முதல்ல இருக்கிற பணத்தை பத்திரமா வச்சுக்கணுமா, இல்லை பணத்தை பெருக்க பார்க்கலாமா, சேமிக்கணுமா, எதை செய்யணும்?
1: பணத்தை பெருக்கிறத பற்றி பேசுறதுனால பணத்தோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம ஒரு திருக்குறளை பார்க்கலாம். பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அதாவது பணம் இல்லைன்னா மனிதனே இல்லைங்கிற அளவுக்கு திருக்குறள் சொல்லியிருக்காரு. ஸோ பணம் வந்து அவ்வளோ முக்கியமானது. அந்த பணத்தை சம்பாதிப்பது எவ்வளோ கடினம்னு எல்லாருக்குமே தெரியும், அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதை இழக்காமல் இருப்பதை பற்றி இப்போ நம்ம பேசணும். நிறைய பேர் வந்து நான் ஒரு பட்டய கணக்காளராக நிறைய பேர் சந்திக்கிறேன், அவங்க பணங்களை வந்து ஆசைப்பட்டு அதை அதிக வட்டி தராங்க, இல்லை பணத்தை பன்மடங்கு பெருக்கி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடுறாங்க. ஸோ பணத்தை ஏமாறாமல் இருந்தாவே முதல்ல அது பெரிய சேமிப்பு, பெரிய சேமிப்பு.
0: எப்போ இப்படி சொல்லுவாங்கல்ல, பெனி ஏர்ன்ட் இஸ் அ பெனி, பெனி சேவ்ட் இஸ் அ பெனி ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேமிச்சாலே போதும் அது வந்து சம்பாத்தியம் ஆயிருமா, அது எப்படி எடுத்துக்கிறீங்க இந்த காலத்தில்? அதெல்லாம்
1: சேமித்தாலே பத்தாது, சேமித்தாலே பத்தாது. ஏன்னா வந்து இப்போ வங்கிகள் வந்து பெரிய வட்டி ஒன்றும் தருவதில்லை. ஸோ பணமாக பணமாக வச்சுருந்தீங்கன்னா இப்போ பண வீக்கம் இருக்குது, பண வீக்கம் இருக்கிறதுனால வந்து உங்களோட பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது போன வருடம் 100,000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன வாங்கலாமோ இன்றைக்கி அந்த பொருள் 100,000 ரூபாய்க்கு வாங்க முடியாது, அது 110,000 120,000 ஆயிடுச்சு. ஸோ பேங்கில் வந்து 100,000 ரூபாய்க்கு 6,000 or 5,000 தருவாங்க. ஸோ இந்த 6,000 வந்து உங்களோட பண வீக்க அளவு கூட நீங்கள் சம்பாதிக்கலை. ஸோ உங்களோட பணத்தை நீங்கள் இழந்துக்கிட்டே இருக்கீங்க, பணத்தை பணமாக வச்சுக்க முடியாது.
0: நிகழ்ச்சியில் நேர்களும் பங்கேற்கலாம், உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் விளக்கம் பெறலாம், ஐயாட்ட நீங்கள் பேசலாம். 0431-240-1 இது அறிமுக நேர்களுக்காக. மற்ற நேர்கள் 246-1 இந்த எண்ணை தொட்டு வரலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்கலாம். என்ன சொல்ல நினைக்கிறீங்க, ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லலாம். 938-546-1 இந்த எண்ணுக்கு அனுப்பலாம். இப்போ சேமிப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது என்னதான் சேமிப்பு இந்த காலத்தில் பத்தாது, நம்ம பெருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டாலும் கூட பொதுவாக இப்படி ஒரு விதி சொல்லுவாங்கல்ல, 40-20 அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது 40 வந்து நம்ம செலவுகளுக்கு வச்சுட்டு 20% நம்முடைய வருமானத்தில் சேமித்து வைக்கணும். இது நீங்கள் சரிப்பட்டு வருமா?
1: நீங்கள் வங்கி கடனை பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து உங்கள் இல்லை
0: வருமானத்தில்
1: இல்லை, அவங்க தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களோட வருமானத்தில் இவ்வளோ செலவாயிரும், மிச்சத்தை நாங்கள் வந்து கடன் கட்டுவதுக்கு இருக்குன்னு நாங்கள் எடுத்துக்கிறோம், அதாவது சேவிங்ஸு. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு மனிதனோட வருமானத்தை பொறுத்தது. வருமானம் மிக அதிகமாக இருக்கும் பொழுது இந்த 40-60 பொருந்தாது, செலவு வந்து 10% கூட இருக்காது, 10% கூட இருக்காது. ஆனால் சம்பளம் குறைச்சி வருமானம் குறைச்சிருக்கும் பொழுது சில சமயங்களில் அது 100% கூட இருக்கலாம், உங்களோட வருமானத்தில் வந்து 100% கூட நீங்கள் செலவழிச்சிடலாம். ஸோ வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்தது. அதுலேயும் கூட ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு, ஆகாறு அளவிட்டாயினும் கேடு இல்லை, போகாறு அகலா கடை. வர்ற வருமானம் கொஞ்சமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் செலவை குறைச்சிங்கன்னா கொஞ்சம் சமாளிக்கலாம் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பழசு, நம்ம ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல.
0: செலவை குறைச்சா நல்லதுதான்,
1: செலவை குறைக்கணும், வேற வழி இல்லை. பணம் நிறைய இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரெண்டு வகையாக பிரிக்கலாம். பணம் நிறைய இருக்கவங்க அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, பணம் கொஞ்சம் இருக்கிறவங்க குறைக்கணும்.
0: சரி, நிகழ்ச்சி தொடர்கிறது. வசந்த் அழைப்பு கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்கிறாங்க பட்டய கணக்காளர் வி அழகப்பன் அவர்கள்.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி
4: ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: புற்றுநோய்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: பணத்தை எப்படி கைதேர்ந்த முறையில நாம கையாள முடியும், எப்படி பெருக்க முடியும், சேமிக்க முடியும், பாதுகாப்பா இருக்கிறத வச்சுக்க முடியும், இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிறாங்க பட்டய கணக்காளர் வி அழகப்பன் அவர்கள். ஒரு நேயர் வாட்ஸ்அப் வழியா தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. லால்குடியிலிருந்து கே கே சாமி அவர்கள், சமீபத்துல வங்கியில ஒரு 36 லட்சம் ரூபாய் FD செஞ்சிருக்கிறேன், இது லாபமா நட்டமா அப்படின்னு கேக்குறாரு.
1: அதாவது லாபமாக நட்டமாகிறத விட அவர் மிகப்பெரிய வங்கியில் டெபாசிட் பண்ணியிருக்கார், பணம் உறுதியாக கிடைக்கும்.
0: ரைட்டா,
1: இப்போ வங்கிகள்லாம் பாதுகாப்பானதா? வங்கிகளுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அது அரசாங்கம் திருப்பி தரும் என்பது உண்மை அல்ல. ரைட்டா, 5 லட்சம் ரூபாய் வரைக்குமே திருப்பி தரும். 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் போட்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை அந்த பேங்க் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த பணம் தராமல் போகலாம். அது நடந்திருக்கு, திருச்சியில் கூட ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல நடந்திருக்கு. ஸோ ஆக நீங்கள் ஒரு மிகப்பெரிய வங்கியில் போட்டீங்க, மிக குறைந்த வட்டி தருவாங்க அவங்க. ஆனால் சிறிய வங்கிகள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு வங்கியிலையும் நீங்கள் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போட்டிங்கன்னா ஒரு 8% கிடைக்கும்.
0: சரி,
1: இப்போ நீங்கள் போட்டிருக்க வங்கியில் வந்து 5-6% தான் கிடைக்கும், ஒரு 2% கூட கிடைக்கும். நீங்கள் பேங்க்கில் தான் போகிறது முடிவு பண்ணிட்டீங்க, 36 லட்சம்ங்கிறது ஒன்றும் பெரிய அமௌண்ட் கிடையாது. சிறிய வங்கிகளில் 5-5 லட்சமாக பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2% கூட கிடைக்கும். நீங்கள் பேங்க்கில் போகிறது முடிவு பண்ணதுனால நான் அந்த அறிவுரையை சொல்கிறேன். ஏடா, பெரிய வங்கி தான் உங்கள், ஆனால் எல்லா வங்கிலையும் 5 லட்சம் ரூபா வரைக்கும் பாதுகாப்பு இருக்குது. அப்படி பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும், ஆனால் அது வந்து விலையேற்றம் அளவு கூட அந்த வட்டி இல்லை.
0: ஒரு சராசரியான மனிதன் தன்னுடைய வருமானத்தை எப்படி திட்டமிடணும், வருமானத்தினுடைய எவ்வளவு தொகையை மிக கட்டாயமாக சேமிக்கணும், இந்த சேமிப்பிற்கான பாதுகாப்பான வழிமுறைகளை என்னென்ன திட்டமிட்ட சேமிப்பு செயல்முறையில் தவறாமல் பயன்படுத்திக்கணும், சிறந்த சேமிப்பு திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சண்முகம் லால்குடியிலேருந்து கேட்குறாங்க.
1: கரெக்ட், நீங்கள் எவ்வளவு சேமிப்பீங்கிறது முதல்ல வந்து உங்களுடைய வருமானம் எவ்வளவு, உங்களோட மாத கட்டாயமான செலவு எவ்வளவு, இது ரெண்டையும் பொறுத்தது. உங்களுடைய வருமானம் செலவுக்கு சரியாக போயிட்டால் நீங்கள் சேமிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய சர்ப்ளஸ், அதாவது உங்களுடைய வருமானம் நீங்கள் உங்களோட குடும்ப செலவுகளுக்கு தினசரி செலவுகளுக்கான மேலே இருக்கும் பொழுது அதை நீங்கள் சேமிக்கலாம். அதுதான் அதை முடிவு பண்ணுது. எத்தனை பர்சன்ட்டு, 40%, 60%லாம் சொல்ல முடியாது, இது ஒருத்தரோட வருமானத்தை பொறுத்தது. குடும்ப செலவை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி, அதே நான் சொன்ன மாதிரி ஆகாறு அளவிட்டாயும் செலவை குறைச்சிடவங்க கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஆகாறு வரக்கூடிய வழி மிக சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, பணம் வெளியே போகக்கூடிய வழி வந்து சின்னதாக இருக்கணும், கூறியதாக இருக்கணும், பணத்தை செலவு பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் சேமிக்கலாம், சேமிக்கலாம் எவ்வளோ சேமிக்கலாங்கிறது அது வருமானத்தை பொறுத்தது. இப்போ வருமானம் அதிகமாக சில பேர் வந்து 90% கூட சேமிக்கலாம். ஏன்னா அவங்க செலவு வந்து வருஷம் 36 லட்சம் சம்பளம், குடும்ப செலவு 3 லட்சம் 6 லட்சம் தான் ஆகுது, மிச்சத்தை அவங்க சேமிக்கலாம். ஆனால் அதே இது வந்து ஒருத்தருக்கு வருமானமே 3 லட்சம் தான், அப்படின்னா அவர் என்னது முதல்ல குடும்ப செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத சேமிக்கலாம். சேமிப்பு என்பது வருமானத்தை பொறுத்தது, குடும்ப செலவை பொறுத்தது. குடும்ப செலவை குறைப்பதன் மூலம் கொஞ்சம் வருமானம் சேமிக்கலாம்.
0: ஒன்று,
1: என்ன பண்ணலாம், இதை பணமாக பணமாக வச்சுக்க போகிறது இல்லை. ஸோ நிறைய வழிகள் இருக்குது. ஒன்று, பாண்ட்ஸில் போடலாம், கோல்டில் போடலாம், ஷேர்ஸில் போடலாம், ஐபிஓவில் போடலாம், ரியல் எஸ்டேட்டில் போடலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம்.
0: இது ஒன்று ஒன்றத்தை பற்றி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசலாம். இணைப்பில் காத்திருக்காங்க. வாங்க, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் சத்திரபுரம் பரமேஸ்வரி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் பரமேஸ்வரி.
2: இதுதான் மாமியார் இருந்து 5 வருஷம் ஆச்சு.
0: சரி,
2: அவங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்குது, அதை எடுக்கலாமா இல்ல அதுலயே பார்த்தா சேஃப்டியா இருக்குமான்னு பாக்கணும்.
1: அதை எடுத்துருங்க, பணத்தை பேங்க் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்தாலும் சேஃப்டியாக தான் இருக்கும். ரைட்டா, அவங்க அக்கௌண்ட்ல எடுத்துருங்க. அதை ஏதாவது ஒரு வருமானம் வரும் வகையில் அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதில் சொல்றீங்கன்னு சொல்லல, எஃப்டியில் இருக்கா சேவிங்ஸ் இருக்கான்னு சொல்லலை. எஃப்டியில் இருந்தாலும் கூட ரினியூவல் பண்ணலன்னா வட்டியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து முதல்ல அதை எடுத்து அட்லீஸ்ட் ஒரு வட்டியாவது வர அளவுக்கு எஃப்டியாக போடணும். முதல் கண்டிஷன்
0: சேவிங்ஸில் இருக்காமா, எதுலமா இருக்குது?
1: அதான் பேங்க்ல வந்து 2 அக்கௌண்ட் இருக்குமா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன்று இருக்கு. ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்தா கூட அவங்க இல்லாததுனால அந்த வட்டி வராது, அதுக்கு நின்றுருக்கும். ரைட்டா, நீங்க அதனால முதல்ல அந்த பணத்தை வந்து எடுத்து ஒரு வருமானம் வரக்கூடிய வட்டி வரக்கூடிய சேவிங்ஸ்லயாவது போடுங்க. ரெண்டும் ஒன்று தான், அவங்க அக்கௌண்ட்ல இனிமே இருக்கிறதுல பிரயோஜனம்
2: இல்லை.
0: சரி, அவங்க வேற எந்த மாதிரி இந்த பணத்தை அவங்க முதலீடு செய்யலாம்?
1: அதான், அவங்க வந்து பேங்க்ல டெபாசிட் தான் போடணும். பேங்க்ல டெபாசிட் தான் போடணும். நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பேங்க்ல கொஞ்சம் 8% தர அளவுக்கு நல்ல பேங்க்
0: பிரிச்சு போடலாம்.
1: 5 லட்சம் ரூபாய்க்கு பிரிச்சு போகலாம், எவ்வளவு பணம் இருக்கோ அதை நீங்க பிரிச்சு போடலாம், அது நல்லது. நீங்க வந்து ஒரு அடிப்படை வசதிகள் இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு வீடு இல்லைன்னா முதல்ல அதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பணம் இருந்தா அடிப்படை வசதி இருக்கிறத பொறுத்த அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கட்டாயமா ரியல் எஸ்டேட் வாங்கிட்டீங்கன்னா விலையேறும், பின்னால வாங்க முடியாது. ஸோ அது எவ்வளவு பணம் இருக்கிறத பொறுத்து நீங்க வந்து ஒன்று வீடு வாங்கலாம், இல்லை கோல்டு ஏறும் நான் சொல்ல, கோல்டும் பாதுகாப்பாக கையில் வச்சுக்கலாம். கோல்டு விலையேறும் நான் சொல்ல, ஏன்னா பெண்களாக இருக்கிறதுனால விரும்புகிறாங்க, விரும்பி வாங்கிக்கலாம்.

0: வாங்கிக்கலாம். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஷேர்லாம் தெரிஞ்சுக்கணும், ஷேர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்.
1: சரி சரி, நேர்களை நீங்களும் கூட இணைப்புக்கு வரலாம், உடைய சந்தேகங்களை கேட்கலாம். 4431240121 மற்றும் ஒரு எண் 246-102-1.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்கிறாங்க பட்டய கணக்காளர் வி அழகப்பன் அவர்கள். இப்போ பாதுகாப்பான முதலீட்டு வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னா ஏகப்பட்டது இருக்குது, அதில் ஒன்று ஒன்றா நீங்கள் சொல்லிடுங்க நேயர்களுக்கு.
1: முதல்ல வந்து பேங்க் டெபாசிட்டு, முதல்ல அதான் வட்டி இல்லைன்னு சொன்னேன், திரும்பவும் சொல்கிறேன், மிக பாதுகாப்பானது வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து பேங்க் டெபாசிட் தான். பர்டிகுலராக வயதானவங்கள் வந்து அது பேங்கை தவிர வேற எங்கேயும் வைக்காதீங்க. அதில் சில இந்த போஸ்ட் ஆஃபீஸில் சில இது இருக்குது, 15 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் போட்டிங்கன்னா 8% தருவாங்க, அது நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட சீனியர் சிட்டிசன் டெபாசிட் போட்டுக்கலாம், ஊர் அளவுக்கு போட்டுக்கலாம். வயதானவர்களுக்கு அதுதான் வந்து செய்யணும். வட்டிக்கு ஆசைப்படாத மனிதனே கிடையாது உலகத்துல, நான் உட்பட. வட்டி கூட தரேன் உடனே கொடுத்துறோம், பணத்தை கொடுத்துறோம், பணத்தை கொடுத்தனா அசலே வரமாட்டேங்குது.
0: பெரியவங்க அவங்க பார்த்து பார்த்து சேமிச்சு வச்சிருப்பாங்க, பிள்ளைகளுக்கு கொடுத்தது போக இவ்வளவு வச்சிருக்கணும், தனக்காக கொஞ்சம் சேமிச்சு
1: வைக்கிறது அவங்க லைஃப் லாங் வேலை பார்த்து சேர்த்த பணம் கொஞ்சம்
0: உழைப்பின் பலன் அது.
1: அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு மனசுல சின்ன வருத்தம் இருக்கும், பேங்க்ல போட்டு ஒண்ணுமே கிடைக்கலையே, 10 லட்சம் 1 கோடி போட்டு கூட நமக்கு வந்து 6 லட்சம் கொடுக்கல, மாசம் 50,000 கூட கிடைக்கலையே, ஒருவேளை இதை கொடுத்தா 2 மடங்கு ஆயிருமா 3 மடங்கு ஆயிருமான், கண்டிப்பா 2 மடங்கு 3 மடங்கு ஆகுறது 100ல் 1 கேஸ் மிச்சம் 99 கேஸ் ஆகுறது இல்லை. ஸோ அதனால வந்து அதை நீங்கள் எந்த பிஸ்னஸ்ஸும் ரிஸ்க் எடுக்காதீங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் வந்து பேங்க் டெபாசிட்டோடு நிறுத்திங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க, அதோடு நிறுத்திங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் ரேட்டு கூட கிடைக்கும்னு சொன்னால் AAA ரேட்டட் பாண்ட்ஸ் கிடைக்கும், 1-8%, 9%. கொஞ்சம் BBB ரேட்டட் பாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், நான் ரிஸ்க் இல்லைன்னு சொல்லலை, BBB ரேட்டட் பாண்ட்ஸ் வந்து 12% வரைக்கும் கிடைக்கும். ரைட்டா, இதுக்கு பாண்ட்ஸ் வந்து எந்த உறுதியும் கிடையாது, ரைட்டா, பணம் திரும்பி வரணும்னு எந்த உறுதியும் கிடையாது. ரேட்டிங் எல்லாம் வந்து ஒரு இது தான், ஒரு சாதாரண ஒரு நம்பத்தகுந்த விஷயம் கிடையாது. பட் AAA வந்து பெட்டர், AAA ரேட்டடு பெட்டர் பாண்ட்ஸ் இருந்ததுன்னா ஒரு 8% கிடைச்சதுன்னா வாங்கிக்கலாம். BBB ரேட்டட்னா 12% வரைக்கும் கிடைக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அந்த மாதிரி பாண்ட்ஸில் போடலாம், டெப்ட் ஃபண்ட்ஸில் போடலாம். மியூச்சுவல் ஃபண்டு ஒரு நல்ல ஆப்ஷன், ரைட்டா, இது வந்து ரெகுலராக வருமானம் உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து SIP சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மாதம் மாதம் கட்டலாம். இப்போ மைக்ரோலாம் வந்துருச்சு, அப்பப்போ விருப்பப்படுறப்பெல்லாம் கூட நீங்கள் கட்டலாம். அப்படிலாம் கட்டினீங்கன்னா நீண்ட காலத்துக்கு நீ திருப்பி எடுக்கக்கூடாது, ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா SIPலாம் லாஸ்ட்டில் இருக்குது. என்ன காரணம், வார் வந்துருச்சு, மார்க்கெட் இறங்கிருச்சு, SIPயோட மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிருச்சு, ஸோ இப்போ லாஸ்ட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வருட கணக்காக அதில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நஷ்டம் வராது,
0: நீண்ட காலம்
1: இருக்கணும், நீண்ட காலம் இருக்கணும். SIP பண்ணலாம், கொஞ்சம் கூட கிடைக்கும் உங்களுக்கு வந்து, இந்த பேங்க் வட்டியை விட மிக அதிகமாக கிடைக்கும்.
0: SIP வந்து நீங்கள் மூத்த குடிமக்களுக்கும் சொல்கிறீங்களா?
1: இல்லை, இது தினசரி வருமானம், ரெகுலர் மாதம் மாதம் வருமானம் வர்றவங்களுக்கு தான் நம்ம சொல்லுவோம். மூத்த குடிமக்களுக்கு வருமானம் இல்லை, அவங்க இருக்கிற பணத்தை
0: பாதுகாத்து
1: அவ்வளோதான், அதோட இது வந்து வருமானம் வர்றவங்க அதை பெருக்கிறதுக்கான வழி SIPs போடலாம். பஸ் SIP வந்து இப்போ வார நாளாக இறங்குது, அந்த மாதிரி சில சமயம் இறங்கலாம், அப்போ மட்டும் நீங்கள் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது.
0: சரி, இப்போ இணைப்பில் ஒரு நேர் இருக்காங்க, அவங்களை சந்திச்சு நம்ம தொடர்ந்து முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி பேச போகிறோம். வாங்க, வணக்கம். வானொலியோட ஒலி அளவை நீங்கள் முற்றிலுமாக குறைச்சிருங்க, பேசுங்க.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நான் லால்குடி பக்கம் ஆலங்குடி மாவட்டம் வெங்கட்ராமன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: எப்படி வந்து ஒரு லெவல் இருக்குதா, இவ்வளவுதான் போடணும், இதுக்கு மேல இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கட்டாயம் இருக்குதா? ரெண்டாவது கல்வி, அது வந்து துண்டு துண்டா, அதாவது 1 ரூபா 1.5 ரூபா இப்படி போடலாமா, இல்ல நெட்டா போடலாமா, இதை கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: ஏற்கனவே நிகழ்ச்சியில் ஐயா தெளிவா சொன்னாங்க, நீங்க அதே திருப்பி கேக்க
1: இல்ல. இருந்தாலும் வந்து நீங்க கேக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேற, இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கேக்குறீங்க, ரைட்டா? மொத்தமா போட்டா இன்கம் டேக்ஸ்லேருந்து கூப்பிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதா நீங்க கேக்குறீங்க. நீங்க ஒரு வங்கியில ரொக்கமா கட்டிட்டு மாத்துனீங்கன்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து அசசியா இல்லைன்னா கூப்பிடுவாங்க, ரைட்டா? நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியுது, வருமான வரியில ஏதாவது வருமாங்கிறதா அதோட அர்த்தம், ரைட்டா? நீங்க பணம் கட்டலாமான்னு என்கிட்ட கேட்கல, வருமான வரியில பிரச்சனை வரும், நீங்க இப்போ அசசியா இல்லாமல் இருந்தீங்கன்னா, நீங்க அசசியா இருந்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் டெபாசிட் போடலாம், கணக்கில் காமிக்கலாம், வட்டிக்கு மட்டும் வரிய
2: கட்டிட்டு.
1: ஃபார்ம் 60 பழசு இப்போ மாத்திட்டாங்க இந்த வருஷம்.

0: ஸ்டேட்லேருந்து அந்த 60 ஃபார்ம் வாங்கினா என்ன அர்த்தம்னா இவர் வந்து அசசி இல்லை ஆனாலும் பணம் போடுறாருன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் ஒரு 10 லட்சரூபாய்க்கு மேலே போடும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்குது. வந்து என்னங்க அதை விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க, எங்கேருந்து கிடச்சிதுன்னு. உங்களோட வந்த சோர்ஸ் கரெக்டாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அதர்வைஸ் இதுவும் பெரிய விஷயம் இல்லைங்க, அசசி ஆகிடலாம். 12 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது. நீங்கள் கணக்கு காமிச்சிட்டு எவ்வளோ வேணாலும் டெபாசிட் போட்டுங்க. இதுக்காக வட்டியே இல்லாமல் வச்சுக்காம நீங்கள் அதை வட்டியை பெற்று அதில் வந்து கொஞ்சம் வரி கட்டுவது தவறு இல்லை. அதனால பயப்படாம நீங்க வந்து எவ்வளவு நாளும் போடுங்க, அதுக்குள்ள வட்டிக்குள்ள வரிய மட்டும் 12 லட்சரூபாய்க்கு மேல வருஷத்துக்கு வட்டி வந்தால் கட்டிடுங்க. அதனால எவ்வளவு நாளும் போடலாங்க.
1: நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி என்ன கேட்டிருக்காங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பற்றிய விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்க்கும் மற்ற சேவிங்ஸ்க்கும் எந்த வித்தியாசம் இல்லை மேடம். அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரைட்டா. வங்கிகள் கவிழ்ந்தாலும் இந்திய அரசாங்கம் கவிழாது. அதனால் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போகிற டெபாசிட் உங்களுக்கு என்றைக்கும் வந்து உறுதி. கடைசியாக ஸ்டேட் பேங்க் கூட ரிஸ்கில் இருக்கலாம், எனி பேங்க் கேன் பீன் ரிஸ்க்கு, பட் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் நாட் இன் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து அரசாங்க நிறுவனம், அரசாங்கம் நேரடியாக நடத்தக்கூடிய நிறுவனம். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. இது சாதாரண ஒரு வங்கி தான்.
1: வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். பட்டய கணக்காளர் வி அழகப்பன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: பொதுவா பணம் சும்மா இருக்கக்கூடாது, அது நமக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்கிறாங்க பட்டய கணக்காளர் வி அழகப்பன் அவர்கள். முதலீட்டு வாய்ப்புகள் பத்தி சொல்லிட்டே வந்துட்டு இருந்தோம். அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி பத்தி சொன்னீங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், நீண்ட காலத்துக்கு பலன் தரக்கூடியது அப்படின்னு. ஆனா அதுலயுமே ஒரு மூணு வகையா இருக்கு இல்லையா, லார்ஜ், மிட், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு எது சரியா வரும் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
1: மூன்று வகையில் நிறைய வகை இருக்குது. தீமாட்டிக் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கும் தனியாக ஒரு ஃபண்ட் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் தனியாக ஒரு ஃபண்ட் இருக்குது, பேங்கிங் அதுக்கு தனியாக ஃபண்ட் இருக்குது. அது அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு சொல்கிறோம். இந்தியாவிலே உள்ள மிகப்பெரிய கம்பெனிகள் பூரா லார்ஜ் கேப்பில் வச்சுருப்பாங்க, மிட் கேப்பில், மிடில் சைஸும், ஸ்மால் கேப்பில் வந்து ஹையஸ்ட் ரிஸ்கியஸ்ட் கம்பெனிஸும் இருக்கும். இந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் வில் பி வெரி ஹை, விலை ஏற்றம் இறக்கம் வந்து ஸ்மால் கேப்பில் மிக அதிகமாக இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும், இல்லாட்டி உங்களோட சில சமயங்களில் போட்ட பணம் கூட போயிடும்
0: ஏட்டா
1: ஸ்மால் கேப்பில். ஆனால் எங்கே ரிஸ்க், ரிஸ்க்கு இஸ் ரிஸ்க்கும் ரிவார்டும் வந்து ஆப்போசிட். எங்கே ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ அப்போ ரிவார்டு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் ரிஸ்க் அதிகம், பணம் போயிடும். ஸோ ஸ்மால் கேப்புங்கிறது அதுதான். லார்ஜ் கேப்புங்கிறது வந்து இந்தியாவோட பெரிய டாப் கம்பெனிஸோட நிலைமை எப்படி இருக்கோ அப்படி போயிருக்கும். இந்தியாவோட டாப் கம்பெனிஸ் இறங்காமலே இருந்துச்சுன்னா உங்கள் லார்ஜ் கேப்பில் லாஸே வராது, ஆனால் மார்ஜின் ரொம்ப இருக்காது, பிகாஸ் அது எல்லோரும் அனலைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மூணு டைப் இருக்குது. நீங்கள் வந்து லார்ஜ் கேப் போனால் பணமும் நிறையா, நீங்கள் எஸ்ஐபி தான் போடுறீங்க, சின்ன அமௌண்ட் போட்டால் கூட போதும். லார்ஜ் கேப் இஸ் மோர் சேஃபர், லெஸ் ப்ராஃபிட்டபிள். ஸ்மால் கேப் இஸ் ரிஸ்கியஸ்ட்டு, கொஞ்சம் ப்ராஃபிட் கூட இருக்கலாம் அவ்வளோதான்.
0: அப்போ ஸ்மால் கேப்பில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா போட்டது கூட கிடைக்காது.
1: ஆமாம் ஆமாம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் லாபம் தான், சில சமயங்கள் நாசமும் டெக்ளேர் பண்ணுறாங்க. நெட் அசெட் வேல்யூ இறங்கின கதையும் இருக்குது.
0: சரி சரி, தொடர்ந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டை இப்போ எந்த மாதிரி முதலீட்டுக்கெல்லாம் அது தேவைப்படுது, அது எப்படி நம்ம அதை திறக்கலாம்?
1: டிமேட்டுங்க ஒன்றும் இல்லை, அதாவது எதையுமே மெட்டீரியல் இல்லாமல் பேப்பர் இல்லாமல் வச்சுக்கிறது, டிஜிட்டலாக வச்சுக்கிறது. இப்போ பேங்க்கு பாஸ் பேங்க்கெல்லாம் கூட இப்போ ஆன்லைனில் பணம் இருக்குது, அந்த மாதிரி அது டிமேட்னு சொல்லலாம். அதை டிமேட்னா என்ன, மெட்டீரியல் இல்லை, ஃபிசிக்கலாக தொட்டு பார்க்க முடியாது, ஸோ ஆன்லைனில் மாத்திரம். ஸோ ஷேர்ஸை பொறுத்தவரை எஸ்ஐபியோ, மியூச்சுவல் ஃபண்டோ, பாண்ட்ஸோ, எது வேணாலும் நீங்கள் டிமேட்டில் வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரே அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்காக ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். தனித்தனியாக பேப்பரில் வச்சுக்கிட்டிங்கன்னா பேப்பரை தேடி எடுத்து சில சமயங்களில் நீங்கள் சரண்டர் பண்ணி பணம் வாங்குற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கலாக இப்போ நிறைய ஷேர்ஸ் கிடையாது, நிறைய ஷேர்ஸில் எந்த ஷேர்ஸுமே கிடையாது, ஃபிசிக்கலாக எந்த ஷேர்ஸும் கிடையாது. ஸோ ஃபிசிக்கலாக ஷேர்ஸை வச்சுக்க முடியாது. ஷேர்ஸ் ப்ளே பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் அ மஸ்ட். அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்

0: அதில் வச்சுக்கலாம், டிமேட்டில் வச்சுக்கலாம், இப்போ பாண்ட்ஸும் அதில் வச்சுக்கலாம். ஸோ ஆல் யூ கேன் ஹோல்ட் இன் டிமேட்டு, பட் இட் இஸ் மஸ்ட் ஃபார் ஷேர்ஸ்.
1: ஷேர்ஸ். இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இருக்கிறாங்க, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: சரி, போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் 30 லட்சம் ரூபா வரைக்கும் போடலாங்க. சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் 30 லட்சம் ரூபா வரைக்கும் போடலாம். மிச்சத்தை வந்து நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் போடலாம். ஸ்டேட் பேங்க்கில் வட்டி நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய வங்கி, வட்டி கொஞ்சம் குறைச்சி தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ப்ரைவேட் பேங்க்லேயும் பிரித்து போடலாம். ஸ்டேட் பேங்க்கில் என்ன ஸ்கீமெல்லாம் கிடையாது, லாங்கஸ்ட் டேர்ம் ஆஃப் டெபாசிட் அவ்வளோதான். நீங்கள் பாண்ட்ஸ் வந்து டயர் 1 டயர் 2 பாண்ட்ஸ் போடுறாங்க, அது வந்து சின்ன இன்வெஸ்டாருக்கு சேஃப் இல்லைங்க. சின்ன இன்வெஸ்டாருக்கு சேஃப் இல்லை. சில சமயங்களில் பாண்டு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எஸ் பேங்க்லலாம் வந்து பாண்டு போட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பாண்ட்ஸ் வந்து பேங்க் போடுற பாண்ட்ஸ் வந்து உறுதியாக சேஃப்னு சொல்ல முடியாது. நீங்கள் டெபாசிட் தான் போடணும். டெபாசிட் போட்டிங்கன்னா வட்டி குறைச்சி கிடைக்கும்.
1: அவ்வளோதான்.
0: போஸ்ட் ஆஃபீஸில் 30 லட்சம் ரூபா போடலாங்கய்யா.
1: வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். பணத்தை எப்படி சேமிக்கலாம், எப்படி பெருக்கலாம் அப்படின்லாம் தான் விவாதிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் கூட இணைப்பில் வரலாம் சொல்லி 4 3 1 240 101 மற்றும் ஒரு 246 6 2 1

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எப்படி நம்முடைய பணத்தை பாதுகாப்பான முறையில் முதலீடு செய்து லாபம் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு தான் எல்லாரும் யோசிக்கிறோம். அப்படிதான் ராஜி ரமேஷ் நங்கவரத்துலேருந்தும் கேட்குறார். என்னன்னா, என் கணவருக்கும் வயது 54 மேல் இருக்கும், கையில் இருப்பு 20 லட்சம், அதற்குரிய வட்டி மாதம் எவ்வளவு வரும், எங்கு போடலாம் அப்படின்னு கேட்குறாங்க.
2: அதான், வங்கியில் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக 8% கிடைக்கும். 1,20,000 வருஷத்துக்கே கிடைக்கும். வங்கிகள் தான் சேஃபஸ்ட்டு, மிக பாதுகாப்பானது தான். அடுத்த கட்டமாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், அதுவும் சேஃப் தான், நீங்கள் பண்ணலாம் வங்கிகளில். இதை தவிர நீங்கள் வந்து இந்த எஸ்ஐபிலாம் நீங்கள் போட முடியாது, ஏன்னா மாதம் மாதம் பணம் கட்டணும், கட்டிட்டு அதுதான் எஸ்ஐபி. எஸ்ஐபிலாம் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் ஷேர்ஸில் ட்ரேட் பண்ண முடியாது. உங்களுக்கு டெக்னாலஜிக்கலாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அது ஹைலி ரிஸ்கி. நீங்கள் ஐபிஓ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐபிஓ வந்து இப்போ இன்றைக்கி ஒரு 2 IPO க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ஐபிஓவுக்கு 106 மடங்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. இன்னொரு ஐபிஓ வந்து 2.81 times சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. நேற்று நடந்த 2 IPO பற்றி சொல்கிறேன். 106 டைம் சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா நமக்கு ஷேர் கிடைக்காது, ஆனால் விலை கூட போகும். 2 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா அது நமக்கு கிடைக்கும், நல்ல விலைக்கு விற்க முடியாது. ஸோ நீங்கள் பெரிய கம்பெனிகளை பார்த்து, இதில் ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை, பணம் ஒரு 3-4 நாள் லாக் ஆகிருக்கும். ஸோ பெரிய கம்பெனிகள்னு நீங்கள் எல்லோரும் சொல்கிற பெரிய கம்பெனிகளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாஸ் இல்லாமல் வெளியே வரலாம். ஐபிஓவில் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும், கொஞ்சம் ஐபிஓ பண்ணலாம். தெரிஞ்சு கொஞ்சம் டெக்னாலஜியில் நீங்கள் பழகிக்கணும், டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கணும், நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பழகிக்கணும், பண்ணிவிட்டு நீங்கள் அதை பண்ணலாம்.
1: ஆமாம், இப்போ நிறைய நிறுவனங்கள் ஐபிஓ மூலமாக நிதி திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, நடந்துகிட்டே இருக்குது.
2: தினம் நடந்துகிட்டு இருக்கு, தினம் வருஷத்துக்கு அதாவது லட்சக்கணக்கான கோடியில் வசூல் பண்ணிகிட்ருக்காங்க, இது ஐபிஓ வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் கூட போகிறத பார்த்து பண்ணிங்கன்னா விற்றுட்டு வெளியே வந்துடலாம், வச்சுக்க முடியாது. லாங் டேர்ம் டெசிஷன் இஸ் டிஃப்ரெண்ட், லாங் டேர்மாக வச்சுக்கிறது வேறு முடிவு. நீங்கள் வச்சு கொஞ்சம் பணம் வச்சுருக்கோம், பெரிய கம்பெனிகளில் போடலாம், ஆனால் ஐபிஓவில் ரிஸ்க் இருக்குது. மிக சிறிய கம்பெனியில் போட்டுட்டு உங்கள் கையில் அட்டையை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் அதை திரும்ப வந்து விற்க முடியாமல் கூட போகலாம். அதனால் மிகப்பெரிய கம்பெனிகளை பார்த்தீங்கன்னா கிடைக்கிதோ கிடைக்கலையோ வட்டி நட்டம் கிடையாது, வட்டி 4 நாள் ஒரு வாரம் தான் லாக் ஆகிருக்கும். நீங்கள் அதை வித்துட்டு வெளியே வரலாம் லாபத்தில். ஸோ ஐபிஓ பண்ணலாம்.
1: சரி, ஓகே. இப்போ இந்த முதலீட்டு வாய்ப்புகள் நம்ம தொடர்ந்து பேசிட்டே வரும்போது, ஒரே இடத்துல முதலீடு செய்யாமல் அந்த பிரிச்சு செய்கிறது, அந்த முதலீட்டு கலவை, அது எப்படி நம்ம கையாள
2: டைவர்சிஃபிகேஷன், அதாவது எல்லா டோன்ட் புட் ஆல் தி எக்ஸ் இன் தி சேம் பேஸ்கெட்டுங்கிறது, எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா

0: ரிஸ்க் இருக்கு, ஹை ரிஸ்க். ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் ஷேர்ஸில் போட்டீங்க அல்லது எல்லாத்தையும் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா என்ன பிரச்சனை? டெபாசிட்டுக்கு அது பொருந்தாது. டெபாசிட் தவிர மற்றக்கு தான் அது. இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் கோல்டில் போட்டிங்க, கோல்டு வந்து வாரம் முடிஞ்சு போச்சு, விலை இறங்கிருச்சுன்னு வச்சுங்க. ஸோ ஒரு இடத்துல போடாதீங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிங்கன்னா மேஜராக லாஸ் ஆகாது. ஸோ 5-6 பிரிச்சுக்குங்க, பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் பிரித்து ஒவ்வொரு இதுலேயும் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பெரிய நட்டம் எதுவும் வராதுங்கிறது அதோட அடிப்படை.
1: இப்போ அந்த பங்குகள் முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நீங்கள் சொன்னீங்க இப்போ எல்லா டிமேட் அக்கௌண்ட் வந்தது பிறகு எல்லாமே வந்து எண்மம் ஆகிப்போச்சு. ஆனால் இன்னும் பழைய காலத்தில் வாங்கினவங்க இன்னும் தாளாவே வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் கூட நீங்கள் மாற்றிக்கணும், மின்னணு முறையில் மாற்றிக்கணும்.
0: அதுக்கான காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒவ்வொரு கம்பெனியாக வந்து பேப்பர் விளம்பரம் போட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் வந்து பழைய பழசெல்லாம் டிமேட் பண்ணிக்கங்க, டிமேட் பண்ணிக்கங்கன்னு வந்து விளம்பரம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. விளம்பரம் போட்டாலும் போடாட்டி நீங்கள்

0: டிமாட் பண்ணிக்கன்னு வந்து விளம்பரம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. விளம்பரம் போட்டாலும் போடாட்டி நீங்க டிமாட்டா மாத்தணும், மாத்திக்கலாம், மாத்திக்க முடியும்.
1: அதை எப்படி செய்யணும்?
0: ஒண்ணுல அந்த ஷேர் டிரான்ஸ்பர் ஏஜென்ட்டுக்கு வந்து நீங்க பிசிக்கல் சர்டிபிகேட்டோட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க.
1: அதுக்கு ஏதாவது அவங்க கட்டணம் பெருசா?
0: கட்டணங்கள்லாம் எதுவும் கிடையாது, கட்டணங்கள் கிடையாது. மிக நீண்ட நாட்கள் நீங்க அதை மாத்தாம விட்டுட்டீங்கன்னா இது இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த சர்டிபிகேட்டே உங்களுக்கு கிடைக்காம
1: போயிடும்.
0: அந்த பணமே உங்களுக்கு கிடைக்காம போயிரும்.
1: எதுவுமே
0: கிடையாது. ஆமா, இது திரும்ப போய் நீங்க கிளைம் பண்ணும் தருவேன்னு சொல்றாங்க, மாற்றவே முடியாத நம்ம எப்படி போய் கிளைம் பண்ண போகிறோம்?
1: சரி,
0: அதனால் வந்து காலாகாலத்தில் வந்து அதை பேப்பரில் யாராவது ஷேர் வச்சுருந்தாங்கன்னா உடனடியாக அதை டிமேட் பண்ணிடுங்க. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உங்களோட ஷேர் ட்ரான்ஸ்ஃபர், அந்த ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சிக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா மாற்றிடுவாங்க.
1: அவ்வளோதான். இணைப்பில் நேயர் இருக்காங்க. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம். கே கே நகர்ல இருந்து நான் நிர்மலா பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: வந்து ஒரு ரியல் எஸ்டேட்ல நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப சிட்டில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வாங்கி போடுடி அப்படின்னு என் தோழிகிட்ட சொல்றேன். அவ என்னடானாக்கா, சிட்டில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல குறைவான ரேட் உள்ள மன நிறைய வாங்கி போடணும்னு ஆசைப்படுறா. இது சரியா?
0: அதாவது ரியல் எஸ்டேட் வந்து கண்டிப்பாக சப்ளை குறைச்சி தான், இனிமேல் வந்து இடம் அதிகரிக்க, விற்கக்கூடிய இடம் அதிகரிக்க முடியாது, இருக்கிற இடத்த தான் விற்க முடியும். அதனால் ரியல் எஸ்டேட் விலை ஏறும் என்பது உண்மை. எந்த இடம் விலை ஏறுங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. இப்போ நீங்கள் ரொம்ப தள்ளி வாங்கி போடுறீங்க, அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது, அது விலை ஏறிடும். நீங்கள் ரொம்ப தள்ளி வாங்கி போடுறீங்க, அங்கே எதுவுமே வரல, அப்போ விலை ஏறாது. ஆக டவுனுக்குள்ளே உள்ளதெல்லாம் கொஞ்சமாவது விலை ஏறிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் தூரத்தில் உள்ளது ஒரு சில சமயங்களில் மிக அதிகமாக விலையேறும், சில சமயங்களில் விற்க முடியாமல் அங்கேயே மாட்டியிருக்கும். ஸோ அதான் ரிஸ்க் ரிவார்டு தான். இங்கேயுமே நீங்கள் அதிகப்பட்ட ரிஸ்க் எடுத்திங்கன்னா அதிக ப்ராஃபிட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருவேளை அந்த ஏரியா டெவலப் ஆகலைன்னா அது விற்க முடியாமல் மாட்டிக்கும். ஆனால் நீங்கள் டவுனுக்குள்ளே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக விற்க முடியும், குறைந்தபட்ச லாபம் தான் கிடைக்கும், ஏன்னா ஏற்கனவே விலை
1: ஏறிடுச்சு. நிர்மலா அம்மா கேட்ட மாதிரி நம்ம இந்த ரியல் எஸ்டேட் முதலீடு பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த பங்குச்சந்தை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கனால, இப்போ முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு 5-10 ஆண்டுகளுக்குள்ள வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கிற துறைகள் இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஆலோசனை சொல்ல முடியுமா?
0: அது பொதுவில் சொல்ல முடியாது. அதாவது என்ன நடந்ததுங்க அதை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஒவ்வொன்றும் போயிட்டு இருந்தது. இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏஐ வந்துருச்சு, அதனால் என்ன ஆகும்னு ஒரு யோசனையில் கொஞ்சம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிது. ரியல் எஸ்டேட்டு போயிட்டு இருந்தது. ஸோ செக்டார்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும், நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி எது நல்லா போயிட்டுருக்கோ அதை வாங்குங்க, தொடர்ந்து அந்த செக்டார் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும், தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாங்கிட்டோம் மறந்துடுவோம் 10 வருஷத்துக்குன்னு எதுவும் கிடையாது. நீங்கள் வாங்கிடுங்க, இன்னைக்கு எது நல்லா போதோ அதை வாங்குங்க, தொடர்ந்து அந்த செக்டார் நல்லா இருக்கான்னு ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி தான் சொல்ல முடியும்.
1: அது நம்ம கண்ணும் கருத்துமா அப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளால ஒரு தனி நபர்களால இல்லை வேலைக்கு போறாங்க இதெல்லாம் கவனிக்க முடியல அப்படின்னா எப்படி நம்ம ஏஜென்சிஸ்லாம்
0: எவ்வளோ பணம் இருக்குங்கிறத பொறுத்தது. நிறைய பணம் தான், போர்ட்ஃபோலியோ மேனேஜர்னு இருக்காங்க. உங்க பணத்துக்கு மட்டுமே தனியாக ஒரு மேனேஜர் 24 மணி நேரம் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது கொஞ்சம் அதிக பணம் தேவைப்படும். சின்ன சின்னதுக்கு வந்து கன்சல்டன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. நீங்க அது வந்து நல்ல செபி ஆத்தரைஸ்டு இன்ஃபுளுசர்ஸா, இன்ஃபுளுசர்ஸா, அல்லது அவங்க இன்வெஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்களா, அதெல்லாம் பார்த்து நீங்க கொடுக்கணும். இல்ல பெருசா பண்ணா அது மியூச்சுவல் ஃபண்ட். பெரிய நீங்க யாருனே தெரியாம பண்ணா அது மியூச்சுவல் ஃபண்ட். நீங்க ஒரு ஆள் வச்சு பெரிய அளவுக்கு பண்ணீங்கன்னா அது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட்
1: இருக்காங்க. கொஞ்சம் செலவாகும்,
0: கொஞ்சம் செலவாகும், பெரிய பணம் போடணும்.
1: சரி சரி. இப்போ அந்த நிலம் வீடு வாங்குறது பற்றி தான் நிர்மலா அம்மா சொன்னாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ அந்த ரியல் எஸ்டேட் அப்புறம் உட்கட்டமைப்பு துறைகளில் முதலீடு செய்கிறது எந்த அளவுக்கு இப்போது லாபகரமானது?
0: ரியல் எஸ்டேட் தனியாக ரைட்ஸ்னு இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் மிக லாங் டேர்ம். அண்டு மிக லாங் டேர்ம் வந்து சின்ன சின்ன முதலீட்டாளர்களுக்கு இது பிரயோஜனப்படாது. ரைட்ஸ்னு இருக்குது, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியோட போர்ஷனை வாங்கலாம்னு சொல்லி அது நீங்கள் வாங்கலாம். மிகப்பெரிய கம்பெனிகளில் நீங்கள் அதை வாங்கலாம். அதாவது நம்ம ஒரு பெரிய பில்டிங்கில் ஒரு எவ்வளோனே தெரியாது, ஒரு ஷேர் 100 to 1000 அந்த மாதிரி ஷேர்ஸ் விற்கிறாங்க. அவங்க அந்த கட்டடத்தை கட்டி வாடகை கொடுவாங்க, அந்த வாடகை வரப்போ வாடகை நமக்கு தருவாங்க, விற்கிறப்ப லாபத்தை நமக்கு தருவாங்க, அந்த ஷேர் படி தருவாங்க. ரைட்ஸ், ரைட்ஸும் இப்போ வந்துருச்சு, ஷேர் மாதிரியே வந்துருச்சு, அதையும் நீங்கள் பண்ணலாம்.
1: அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப எதுவாகட்டும், எந்த வகையான முதலீடா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி ஒண்ணுன்னா நம்ம கவனிக்கணும்.
0: ஒன்றுமே இல்லைப்பா, ஆர்பிஐ ஆத்தரைஸ் தான் டெபாசிட் வாங்கலாம், ஆர்பிஐ ஆத்தரைஸ் தான் வந்து என்சிடி இஷ்யூ பண்ணலாம், அந்த சாரி ஆர்பிஐ அவங்க பண்ணலாம், எம்சிஏன்சியூ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். இந்த ஆத்தரைசேஷன் இல்லாதவங்க வாங்குறது, ஒரு பார்ட்னர்ஷிப்போ ஒரு தனி மனிதரோ வாங்குறது எல்லாமே அன்ஆத்தரைஸ் தான். இது எல்லாமே ரிஸ்க் தான், யாரும் கேட்க மாட்டாங்க. பணம் போகிற வரைக்கும் எல்லாம்

0: தெரியும், ரெண்டு வட்டி தராங்க, மூணு வட்டி தராங்க, அஞ்சு வட்டி தராங்க, பணம் போட்டே இருப்பாங்க. போகிற அன்னைக்கு சொல்லுவாங்க அவங்களாம் அன்ரிஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அன்ரிஜிஸ்டர்டுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வெதர் அவங்க செபியில் ரிஜிஸ்டர் ஆகிருக்காங்களா, ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் ஆகிருக்காங்களா, எம்சிஏல ரிஜிஸ்டர் ஆகிருக்காங்களான்னு பார்த்துட்டு போட்டால் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. அவ அப்படி பதிவுப்பட்ட நிறுவனங்கள் எதுவுமே மிகப்பெரிய லாபத்தை ஆஃபர் பண்ண மாட்டாங்க. நான் 20% தரேன், 30% தரேன்னு சொல்ல முடியாது. அது சொல்ல அனுமதிக்காது அந்த நிறுவனங்கள்.
1: சரி, எப்போ எச்சரிக்கை மணி அடிக்கணும்னா நம்ம பேராசையை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கனாலே உடனே
0: எச்சரிக்கை மணி அடிக்கணும்.
1: இது யாருக்கு
0: அடிக்கணும்? அடிக்கணும்.
1: சரி,
0: வாய்ப்பில்லை, இதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் சொல்கிறானா இப்போ அசலை தான் கேட்குறான், வட்டி தரமாட்டான் அப்படின்னு நமக்கு
1: புரிஞ்சுக்கணும்.
0: புரிஞ்சு.
1: சரி, இந்த மாதிரி போலி திட்டங்களும் நம்மளை சுற்றி நிறைய
0: நிறைய நடக்கு. தெரிஞ்சே தான் போடுறோம், அதாவது நிறைய பேர் தெரியாமலாம் போடலை.
1: தெரிஞ்சே தான்.
0: ஆமாம், நம்ம பணம் வந்துடும், அடுத்தவங்களுக்கு தான் ஓடி போவோம்னு நினைக்கிறோம். அவன் நம்ம பணத்துக்கே சில சமயம் ஓடி போயிடுறாங்க.
1: தெரிஞ்சே போய் உழுவுறது அப்படின்ற மாதிரி
0: நம்ம வாங்கிடலாம், நம்ம பணத்தை வாங்கிடுவோம், லாபத்தோடு வாங்கிடலாம், பின்னால் வரவன் மாட்டிக்குவான் நம்ம நினைக்கிறோம். நடைமுறைக்கு உதவே உதவாது. உங்களால வந்து 8%, 10%, 20% சம்பாதிக்க முடியல. அவன் எப்படி ஒரு 500% சம்பாதிச்சு உங்களுக்கு
1: தரப்போறான்?
0: முடியாது.
1: எல்லாரும் லாபம் பாக்குறவங்க தான் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஏமா
0: 100% சம்பாதிக்க முடிஞ்சா அவர் ஏன் நமக்கு பண்ணணும், அவரே சம்பாதிச்சு போறேன்.
1: அதானே. சரி, வசந்த் அழைப்பு கேட்டுட்டு இருக்கோம், சிறிய இடைவெளி தொடர்ந்து சந்திக்கலாம் நேர்களே.

0: பாதுகாப்பான முதலீட்டு வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வசந்த் தலைப்பு நிகழ்ச்சியில் கேட்டுக்கிட்டோம். இந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்திய நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்பகமான முதலீடுனா அதுதான். எவ்வளவு கொஞ்சம் காசு இருந்தாலும் ஒரு குண்டு மணி தங்கமாவது வாங்கி வச்சுக்க அப்படின்னு தான் பெரியவங்க இப்ப வரைக்கும் சொல்றாங்க. அது ஏன் அப்படி இருக்கு?
1: இல்ல இல்ல, அது ஒரு நான் ஒரு விவரம் ஒரு புள்ளி வர சொல்றேன். இந்தியா பூரா அந்த எண்ணங்கள் கிடையாது. இந்தியாவில மிக அதிகமாக தங்கம் வாங்கும் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில மிக அதிகமா தங்கத்தின் மேல் கடன் வாங்கும் மாநிலம் தமிழ்நாடு. தங்க நகை கடன் வாங்குறதும் தமிழ்நாடு தான், தங்கம் வாங்குறதும் தமிழ்நாடு தான். இப்ப நான் வேற ஏதாவது சொன்னா கண்டிப்பா நான் சொல்றது நீங்க ஏத்துக்க போறதில்ல. ஆக உங்களுடைய அவசிய தேவைகளுக்கு, கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிருங்க. முதல்ல வந்து அதை வாங்கிருங்க. அதை வேண்டாம், அதையும் பண்ணாதீங்கன்னு சொன்னா என்னோட கருத்தை யாரும் யாரும் தமிழ்நாட்டில் சுத்தமாக ஏற்றுக்க போகிறதில்ல. அதனால் வந்து உங்களுடைய அவசிய தேவைகளுக்கு குடும்ப
0: கண்டிப்பாக மாற்றி சொல்லவே முடியாது.
1: மாற்றி சொல்லலாம், டெபாசிட் போயிடும். அதனால் வந்து இல்லை, அதான் ப்ரூவ் பண்ணிட்டாங்களே, இந்தியாவிலே மிக அதிக தங்கம் நம்ம தான் வாங்குறோம். நம்ம தான் அடமானம் வைக்கிறோம். சில பேர் அடமானம் வச்சே வாங்குறாங்க. அதில் வாங்கினதை உடனே அடமானம்
0: ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சா?
1: மக்களோட விருப்பம். நமக்கு வந்து தங்கம் வந்து லைஃப் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து இப்ப தங்கம் இல்லாமல் நீங்க எவ்வளவு அட்வைஸ் கேட்டாலும் தங்கம் இல்லாம வாழ முடியாது. குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். சோ முதல்ல நீங்க தேவையான அளவுக்கு தங்கம் வாங்க. கல்யாணத்துக்கு வேணுமா வாங்கிருங்க, பிள்ளைங்களுக்கு வேணுமா அதை வாங்கிருங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் மிச்சத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேசிக் வந்து தங்கத்தை வாங்கிருங்க உங்களுக்கு. ஏன்னா இல்லாட்டி இந்த சொசைட்டியில் தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ முடியாது. உங்கள் மனமே உங்களை உறுத்தும், நம்ம மட்டும் வாங்கல போல இருக்கு, ஏதோ தப்பான அட்வைஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஊரோட ஒத்து வாழ்வோம். ஆனால் நிறைய தங்கத்தை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க முடியுமான்னா இல்லை. தங்கத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க முடியாது. நீண்ட காலத்தில் லாபம் இல்லை. திடீர்னு போன தடவை நான் ஆல் இண்டியா ரேடியோவில் பேசினதுக்கு இப்போ பேசினதுக்கு நடுவில் மிகப்பெரிய விலையேற்றம். அது எப்போவாவது ஒரு வருடத்தில் நடக்கும், வருடா வருடம் நடக்காது. வாங்கும் விலை, விக்கும் விலை அல்ல. நீங்க உடனே உடனே வாங்கிட்டோம், இன்றைக்கி வாங்கிட்டீங்க, நாளைக்கு அதே விலைக்கு விற்கலாம்னா முடியாது. அதனால் தங்கத்தை வந்து வச்சுக்கிறதுக்காக வாங்க. வாங்கி ட்ரேட் பண்ணுறதுக்காக வாங்குறது கொஞ்சம்
0: கஷ்டம்.
1: அது வந்து பிஸ்னஸாக செய்யணும், பெரிய லெவலில் செய்யணும்.
0: என்னதான் நம்ம பல வகையான முதலீட்டு வாய்ப்புகளை சொன்னாலும் இப்போவும் நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப புழக்கமாக இருக்கிறது, இல்லை ரொம்ப நம்பிக்கையாக அதையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சீட்டு கட்டுறது.
1: சீட்டு கட்டுறது
0: தெரிஞ்சவங்க எங்கள் சொந்தக்காரவங்க இது சீட்டு பிடிக்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட சேமிச்சு வைக்கிறேன். அது இன்னும் அது எப்படி, அது எப்படி
1: தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சேமிச்சு வைக்காதீங்க. ஏன் சேமிக்கிற முடிவு பண்ணிட்டு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு

0: போயிருங்க ரைட்டா. ஏன்னா அட்லீஸ்ட் வந்து
1: ஒரு குழுவா அப்படி சீட்டு பிடிப்பாங்க.
0: திருச்சியிலேயும் நிறைய இல்ல குழுவெல்லாம் வந்து எந்த பாதுகாப்பும் கிடையாது. குழுவெல்லாம் எந்த பாதுகாப்பு, திருச்சியிலே நமக்கு நிறைய முன்னோடிகள் இருக்காங்க. நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு சீட்டு காசு வாங்கிட்டு போன கம்பெனி இருக்கு திருச்சியில. நிறைய சஃபர் பண்ணியிருக்கோம் ரைட்டா. அதனால வந்து மிகப்பெரிய நிறுவனங்களை தேடி பண்ணுங்க, வேற வழி கிடையாது. வேற இல்லாட்டி உங்களுக்கு அசல் போயிடும். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணும், ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பேங்க்ல பணத்தை போட்டு ஜொல் வாங்கணும், இல்ல ஜொல்ல வாங்கிட்டு அதை பேங்க்ல அடமான வச்சு அந்த கடனை கட்டணும். ஜொல்ல முதல்ல வாங்கிறீங்க, கடன்லேயே வாங்கிறீங்க, வாங்கிட்டு அதை அடமான வச்சு அந்த கடனை மெதுவாக கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் இல்லாத பணத்துக்கு தகுந்த வாங்கிட்டு அது இருக்கிற பணத்தை கொஞ்சமாக கட்டிட்டு வரீங்க, சேஃப்டியும் அதில் வந்துடும். நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம், நீங்கள் கடனுக்கு தகுந்த வாங்கிட்டீங்க, கட்டுறது மாதம் மாதம் கட்டிட்டாங்க, அப்படி கூட பண்ணலாம்.
1: அப்படி கூட பண்ணலாம். இப்போ பொதுவாக வந்து இப்போ நிகழ்ச்சி கேட்டுருக்க நேயர்கள் யோசிப்பாங்க, நீங்கள் என்னென்னமோ முதலீடு வாய்ப்புகள் சொல்கிறீங்க, சேமிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறீங்க, ஆனால் சுற்றி ஒரே கடன் தொல்லையாக இருக்குது, நான் எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் மீளறதுக்கு என்ன தான் வழி?
0: மீளறதுக்கு முதல்ல வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1000 நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா இந்த ஃபைனான்ஸ்லேருந்து கூப்பிட்றேன், அந்த ஃபைனான்ஸ்லேருந்து கூப்பிட்றேன், உங்களுக்கு கடன் வேணுமா கடன் வேணுமா கடன் வேணும்னு கேட்குறேன். ஸோ முதல்ல அந்த கால்கள் எடுக்காதீங்க, தேவைகளுக்கு மட்டுமே கடன் வாங்குங்க. அவங்க கேட்குறாங்கிறக்காக கடன் வாங்கினீங்கன்னா மீளாததை தான் மாட்டிக்குவோம். ஸோ நடந்ததை தீக்கிறதுக்கு என்ன வழினா, முதல்ல வந்து நீங்கள் சேவிங்ஸ்லாம் பேசாதீங்க, உங்களோட வருமானத்தை வச்சு கடன் அடைக்க முயற்சி பண்ணுங்கள். மேற்கொண்டும் கடன் வாங்குவது நிறுத்துங்கள், இதுதான் வழி. மேற்கொண்டு கடன் வாங்க நிறுத்துங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் அடைங்க. இந்த மாதிரி ஃபோன்ஸை நிறுத்துங்க, ஃபோன்லாம் அட்டன் பண்ணாதீங்க. அப்படியே கூப்பிடுவாங்க, உங்களுக்கு தரேன், உங்களுக்கு 50 லட்சம் தரேன், 25 லட்சம் தரேன், உள்ளே போனதுக்கப்புறம் 10 லட்சம் தரேன் அப்படிமா, அந்த 10 லட்சத்துக்கு 10 வட்டியாக இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால் வந்து கடன் வந்து சிக்கிறவங்க ஒரே வழி வந்து இந்த மாதிரி நம்பர்களை அவாய்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு கடன் வாங்காதீங்க, கடனை வாங்கி கடனை தீக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக சம்பாரிச்சு கடனை தீருங்க. சேவிங்ஸை பற்றி யோசிக்காதீங்க, சேவிங்ஸை பற்றி, சேவிங்ஸை நீங்கள் பண்ண வேண்டாம், நீங்கள் கடனை தீர்த்துட்டு வெளியே வர பாருங்க.
1: சரி சரி. இப்போ நிறைவாக நம்ம வந்து மூத்த குடிமக்களுக்காக ஒரு செய்தி சொல்லிடலாம், அவங்க பணத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும். சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாத்தையுமே தங்களுடைய பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக செலவு செஞ்சிடறாங்க, தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம இருக்கிறோம்.
0: நான் இப்போ ஆல் இண்டியா விட்டு வெளியே, ரேடியோ விட்டு வெளியே வரப்போ யாரும் அடிக்காதீங்க. முதியவர்கள் வந்து பணத்தை உங்கள் காலத்துக்கு நீங்களே வச்சுக்கங்க, நல்லா தெளிவாக ஒரு உயிலோ அல்லது ஒரு நாமினேஷனோ போட்டுருங்க, பிள்ளைங்க எடுத்துக்கட்டும். ஏன்னா எல்லா டைப்பாக பிள்ளைங்களும் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, மோசமானவங்க இருக்காங்க, அவங்களோட கஷ்ட காலத்தில் நம்ம ஏதோ பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட வயது காலத்தில் நாம் வந்து ஒரு ஒரு வகையில் வாழ்ந்துட்டோம், இன்னும் அதை விட்டு தரம் இறங்கி போனால் நம்மளால் வாழ்றது கஷ்டம். அதனால் நீங்கள் இருக்கும் வரை உங்கள் பணத்தை உங்கள் பெயரிலேயே வைத்துக்கொள்ளுங்கள், இதுதான் அறிவுரை. அது எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, பேரனாக இருந்தாலும் சரி, கொடுக்கறதுக்கு இப்போ கொடுக்காதீங்க. இல்லை நீங்கள் வளர்த்த பிள்ளை, நீங்கள் பெத்த பிள்ளை எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, பணத்தை விட்டுக்கிட்டே இருக்காரா இல்லை சேமிக்கிறாரான்னு தெரியும். ரெண்டாவது குடும்பங்கள் இன்வால்வ் ஆயிடுது, மருமகள் மருமகன்லாம் வந்துடுறாங்க. அதனால் நமக்குன்னு வச்சுக்கிறது என்னோட அட்வைஸ், நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோ,
1: பாதுகாப்பாக இருக்கும்.
0: அட்லீஸ்ட் ஒரு போர்ஷனை ஒதுக்கிட்டு மிச்சத்தை வேணால் கொடுக்கலாமே ஒழிய, நீங்கள் அந்த கடைசி பைசா வரைக்கும் கொடுத்துட்டீங்கன்னா 90% இடங்கள்ல உங்களை பார்க்க ஆள் இருக்காது ரைட்டா. 90% நான் எல்லாத்தையும் சொல்ல, ஒரு 10% நல்லவங்க இருக்கலாம், அவங்க பாதுகாப்பாக அவங்கள பார்த்துக்க, நீங்கள் பணமே இல்லாட்டி கூட அவங்களை பாதுகாக்கிற சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணலை. வயசானவங்களுக்கு அட்வைஸ் வந்து உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கோங்க, வச்சுங்க.
1: அதே வந்து நீங்கள் இனிமே நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன், இதில் எதையாவது நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணி அதில் நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு நீங்கள் ஏற்கனவே
0: ஆமாம் ஏற்கனவே சொல்லிட்டோம், பண்ணாதீங்க ரிஸ்க். நீங்கள் தொழில் பண்ணாதீங்க, வயதான முதியவர்கள் தொழில் பண்ணாதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸோ எஃப்டியோ பேங்க் எஃப்டியோட நிறுத்திக்க வேண்டியதான், வேற எதுவும் செய்ய முடியாது, அதான் உண்மை.
1: இல்லை நான் தொழில் பண்ணுறேன், எனக்கு இதை முதலீடாக கொடுங்கன்னு இன்னொருத்தவங்க கேட்டாலும்
0: வே, ஆமாம் ஆமாம் அதுவும் பண்ணாதீங்க, நீங்களும் தொழில் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் தொழில் பண்ண தகுதி இல்லாதவங்க, நீங்கள் வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, நான் சொல்ல ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்கள சொல்கிறேன், ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலோட பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தொழில் ஆரம்பிக்கவோ தொழிலில் இறங்கவோ கூடாது, வேறு யார் கூடவோ
1: பண்ணிட்டு இருந்தவங்க
0: பண்ணலாம், அவங்க பண்ணலாம். ஏற்கனவே தொழில் பண்ணவங்க அவங்களுக்கு தெரியும் தொழிலோட எப்படி நடக்குதுன்னு தெரியும் அவங்களுக்கு. நீங்கள் தொழில் சம்மந்தம் இல்லாதவங்க தொழில் பண்ணாதீங்க.
1: வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் இது வரைக்கும் பணத்தை எப்படி நம்ம சிறப்பாக கையாளலாம் அப்படின்றத பற்றி நமக்கு நிறைய விளக்கம் எடுத்து சொன்னாங்க. பட்டய கணக்காளர் வி அழகப்பன் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி.

0: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியா வர இருக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. அதற்கு முன்பாய்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் இன்று நடைபெறும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். இளைஞர்களையும் இசையையும் இணைத்தல் என்ற கருப்பொருளில் இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதப்பது தொடர்பாக 5 இடங்களில் விசாரணை மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதப்பது தொடர்பாக இன்று கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இக்குழு அடுத்த 10 நாட்களுக்குள் விரிவான ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யும் என்று தெரிவித்தார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தொடர்ந்து பேரவையில் இன்று இந்து சமய அறநிலையத்துறை, சட்டம், நீதி நிர்வாகம், சிறப்பு திட்டங்கள் செயலாக்கம் ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வானிலை மாறுபாடு காரணமாக கடந்த 3 நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த மீனவர்கள் இன்று புறப்பட்டு சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி ஒட்டியுள்ள வங்கக்கடலில் கடந்த சில தினங்களாக காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டது. விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தி இருந்தது. இதன் காரணமாக கடந்த 3 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்த நிலையில் நேற்று மாலை முதல் காற்றின் வேகம் குறைந்ததன் காரணமாக தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 200 மேற்பட்ட விசைப்படகுகள் இன்று அதிகாலை மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் விழா மற்றும் உழவர் தின விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கோடைக்கால வறட்சியை சமாளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு இதில் எடுத்துரைக்கப்படும் என்று இம்மையத்தின் இயக்குநர் முனைவர் செல்வராஜன் தெரிவித்துள்ளார். தருமபுரி பூச்சந்தையில் வரலட்சுமி பூஜையை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை இந்த விலை உயர்வு காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. கடந்த 1934 ஆண்டு இதே நாளில் இதன் கட்டுமானப் பணிகள் 4,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ரான்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணையும் இன்று களமிறங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் குட் மார்னிங் மக்களே. திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இப்ப உங்க எல்லாரையும் ஆட்டம் போட வைக்க வருது போடு ஆட்டம் போடு.

0: Potong-potong.
1: நேர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் இன்று முற்பகல் 11 மணிக்கு ஆயுசு 100 உலக மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி திருச்சி கொட்டப்பட்டு எம்ஜிஆர் நகர் மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மைய முதியோருடன் ஒரு சந்திப்பு. நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இன்று காலை 11 மணிக்கு நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல்.

0: भारद्वाज और इंदिरा गांधी इंडोर स्टेडियम से मोहम्मद शाहिद आजमी की रिपोर्ट के साथ मैं नवीन कुमार।
1: நாம கேட்டிருக்கோம் இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம கேட்க போறது இருபட பாடல்கள். அந்த வகையில முதல்ல வரக்கூடிய பாடல்கள் காதல் ஓவியம் படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இருபட பாடல்கள்ல அடுத்ததா வரக்கூடிய படம் காலமெல்லாம் காதல் வாழ்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து கிடந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்டது. இப்பிரச்சினையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக சட்டப்பேரவைக் குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் வலியுறுத்தினர். இத்தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ், இச்சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்தவுடன் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர்

0: சம்பவம் நடைபெற்ற இடத்தை ஆய்வு செய்ததாக தெரிவித்தார். 2150 கிலோ மீன்கள் இறந்து கிடந்ததாகவும் அவை உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் கூறினார். மீன்கள் இறந்ததன் காரணம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: மீன்கள் செத்து மதிப்பதற்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா டிசால்வ்ட் ஆக்சிஜன், அது வந்து 4 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேல இருக்கணும். ஆனா அந்த ரெண்டு இடங்கள்லயுமே ரெண்டு இருந்தது.
2: இது மேக்சிமம் நம்ம கழிவு நீர்னாலதான் கலந்துட்டு நம்ம இப்போதைக்கு ஆய்வு பண்ணிருக்கோம். இருந்தாலும் நம்ம டெஸ்டிங்காக இந்த வாட்டர் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கோம். இந்த மீன்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காகவும் வெயிட் பண்றோம். 18/8/2026 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஜாயிண்ட் கமிட்டி, அதாவது முழுமையாக விசாரிக்கின்றக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அதுல வந்து 4 பேர் சொல்லி ஒரு குழு அமைச்சிருக்கோம். இந்த 10 நாளுக்குள்ள டீடைலா இதை பத்தி ரிப்போர்ட் சமர்ப்பிக்க மாநில முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இனிமே இந்த மாதிரி நடக்காததுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
0: இதனிடையே முதலமைச்சர் நிர்வகிக்கும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மானிய கோரிக்கையை அவரது சார்பில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் நீதி நிர்வாகம், எரிசக்தி, சட்டம், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் ஆகிய மானிய கோரிக்கைகளை பேரவையில் தாக்கல் செய்தார். இதன் மீது தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. UPSC குடிமைப் பணிகள் முதல்நிலை தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டவீனில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆயுசு 100 உலக மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
1: என்ன திருமகள், போன வார புதன்கிழமை ஒரு முக்கியமான நாளை கொண்டாடணும். யாருக்காக?
0: இளையோருக்காக. சர்வதேச இளையோர் நாள் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னோம் நம்ம நிகழ்ச்சியில.
1: நம்ம அறிமுகத்திலே சொல்லிட்டோம், நேயர்களுக்கு தான் ஏற்கனவே தெரியும். அப்ப இந்த வாரம் அதுதான் சிறப்பான நாள். என்னைக்கு? இன்னைக்குதான் 21ஆம் தேதி, ஆகஸ்ட் மாசம்.
0: ஆமா, ஒரே மாசத்துல இப்படி எல்லாம் வருது. இல்ல
1: இல்ல, இன்னொரு கூட வினோதம் இருக்கு பாருங்களேன். இளையோர் நாள் ஆகஸ்ட் 12. இந்த 12 திருப்பி போடுங்க 21. இதே மாசத்துல உலக மூத்த குடிமக்கள் நாள், நல்லா இருக்குல்ல? மூத்தோருக்காக இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, இன்னும் 2 நாள் கூட இருக்கு. அது எல்லாமே ஐக்கிய நாடுகள் சபையினால அங்கீகரிக்கப்பட்ட நாட்கள் தான். நீங்க தான் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வருஷத்துல 3 மாசத்துல நம்ம மூத்தோரை நினைச்சு பார்க்குறோம். இப்போ ஆகஸ்ட் மாசமா? அப்போ இதுக்கு முன்னாடி அப்படின்னு யோசிங்க பார்க்கலாம்.
0: எனக்கு தெரியும், ஜூன் மாசத்துல வருமே 15ஆம் தேதி அன்னைக்கு உலக முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு நாள்.
1: சரியா சொல்லிட்டீங்க. எப்படி இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு தெரியலையே. ஜூனுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 21, அதுக்கப்புறமும் இருக்கு அக்டோபர் 1ஆம் தேதி உலக முதியோர் நாள். இது எல்லாமே ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நாட்கள் தான்.
0: முதியோர்கள் மேல கவனம் செலுத்துறதுக்கு இத்தனை நாட்கள் தேவைப்படுதுல்ல?
1: ஆமா, நிச்சயமா தேவைப்படுது. ஏன்னா இப்போ உங்ககிட்ட நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க தாத்தா பாட்டிக்கு கூட நீங்க எவ்வளோ நேரம் செலவு பண்ணுவீங்க?
0: அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே போவேன். அவங்க எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் வந்துருவேன் வெளியே.
1: இப்போ அவங்க மேல நீங்க கவனம் செலுத்துறதுக்கு அவசியம் இருக்கா இல்லையா?
0: ஆமா, கண்டிப்பா இருக்கு.
1: இதெல்லாம் நினைவுபடுத்துறதுக்கு தான் இந்த நாட்கள் தான். சரி, இப்போ இத்தனை நாள் இருக்கு, இப்போ ஜூன் 15, அதை நம்ம சொல்லும் போதே புரிஞ்சிருச்சு. ஏன்னா உலக முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு நாள்னு. ஆனா உலக முதியோர் நாளுக்கும் இந்த உலக மூத்த குடிமக்கள் நாளுக்கும் என்ன பெரிய வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா, எல்லாமே ஐக்கிய நாடுகள் சபை தானே சொல்லியிருக்குன்னு வேற சொல்லிட்டோம். ஆனா இந்த நாள் இன்னைக்கு எப்படி தெரியுமா, முதியோர்களோட ஒட்டுமொத்த நலவாழ்வுக்காக நம்ம எல்லாரும் பங்களிக்கணும் அப்படின்னு சிந்திக்கிற நாள். அவங்களுடைய சமூக பங்களிப்பு, அவங்க இன்னமும் அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த வகையில் அவங்க வீட்டுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, அவங்க தெருவுக்கும் சரி செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ உங்களை கேட்டாலே என்ன சொல்லுவோம், இல்லை இப்போ என்ன கேட்டாலும் சொல்லுவோம், எங்கள் பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலையெல்லாம் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் இருக்க தாத்தா மாரெலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேர பிள்ளைங்கள அவ்வளோ கவனிச்சுப்பாங்க, பெற்றவங்களுக்கு சுமையே இல்லாத அளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ அவங்களுடைய இந்த பங்களிப்பை அங்கீகரிக்கணுமா கூடாதா? அது மட்டும் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைல்ல. மூத்த குடிமக்கள் கூட

0: பல விதமான போட்டிகளில் கலந்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க வயதான பிறகு கூட புதிய முயற்சிகள்லாம் செய்கிறாங்க. அவங்க சாதனைகளெல்லாம் கொண்டாட வேணாமா? அதுக்கெல்லாம் ஒரு நாள் வேண்டாம்.
1: அவசியம் அவசியம் வேணும்.
0: அப்போ அதுக்காக தான் இன்னைக்கு ஆகஸ்ட் 21.
1: சர்வதேச முதியோர் நாள் எப்படி தெரியுமா? ஐக்கிய நாடுகள் சபையோட நேரடி கண்காணிப்புல முதியோர்களுக்கான உலகளாவிய கொள்கைகள், சட்ட பாதுகாப்பு, அவங்களோட மனித உரிமைகளை உறுதி செய்யறத முதன்மை நோக்கமா வச்சிருக்காங்க.
0: சரி, அக்டோபர் 1 கொண்டாடுறதுக்கு நீங்க சொன்னதெல்லாம் நோக்கமா இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது முழுக்க முழுக்க உணர்வு சார்ந்து இருக்கு இந்த நாள். அதனால அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும், கொண்டாட்டமா இருக்கணும். இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, அவங்க வாழ்நாள் முழுக்க, அவங்க ஆயுசு முழுக்க நிறைந்த மகிழ்ச்சியோட இருக்கணும். ஆயுசு 100 இருந்தாலும் ஒவ்வொரு நாளையும் அனுபவிச்சு சிறப்பான நாளா வாழணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடவே நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். ஆயுசு 100 உலக மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி. அப்போ இந்த முக்கியமான நாளுக்காக நாம நேயர்களுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி கொடுக்கத்தானே வேணும். என்ன செய்யலாம், உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்க?
1: முதியோர்னு சொன்னாலே நாம ஒரு தடவை பொன்மலைப்பட்டி பக்கத்துல கொட்டப்பட்டு MGR நகருக்கு போயிருந்தோம்ல, பகல் நேர பராமரிப்பு மையம்.
0: ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சுல அன்னைக்கு அங்க போனது. நீங்க வந்திருந்தீங்களா?
1: நானே நீங்க
0: கோகிலாமா? ஆமா ஆமா, அது எப்படி இருந்துச்சு? மார்ச் மாசம் இல்ல அது, ஒரு பகுதி கூட நம்ம நேர்கள் கேட்டிருப்பாங்க அந்த நிகழ்ச்சிய. இன்னைக்கு இந்த சிறப்பான தினத்துல அந்த நிகழ்ச்சியை முழுமையா கொடுத்தா என்ன, அதோட பிற்பகுதியை நாம ஒளிபரப்பிடலாமே நேயர்களுக்காக. ஆனா என்ன தெரியுமா, அப்ப வந்து நாம அந்த பகல் நேர பராமரிப்பு மையம் அப்படின்னு தான் பெயர் பலகையெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப அந்த திட்டம் இன்னுமே செயல்பாட்டுல இருக்கு. அன்னைக்கு நம்ம கேட்டப்போ சொன்னாங்கல்ல, அது இங்க திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல இருக்கு. இங்க பொன்மலைப்பட்டியிலையும் சரி, அதே மாதிரி பெட்டவாய்த்தலையிலையும் இருக்கு. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தான் இதை எடுத்து நடத்துறாங்க அப்படின்லாம் நம்ம பேசிடுவோம் ஏற்கனவே. அதை வந்து கொஞ்சம் மாத்தி சொல்றாங்க இப்போ. என்ன தெரியுமா, மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையம் அப்படின்னு இப்ப அதுக்கு பேர். எப்படி இருந்தா என்ன, அந்த பகல் நேரம் முழுக்க உற்சாகமா மகிழ்ச்சியா எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடமா தான் அது இருக்கு. நம்ம ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கோம், அதை நம்ம மீண்டும் அப்படியே நினைவுபடுத்திக்கலாம் இன்னைக்கு இந்த சிறப்பான நாள்ல. வாங்க கேட்கலாம் நிகழ்ச்சியை. ஆயுசு 100 உலக மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி. என்ன திருமகள், கடைசியா நீங்க எப்ப இந்த மாதிரியான இசை நாற்காலி விளையாட்டு விளையாடுனீங்க?
2: எனக்கு விவரம் தெரிஞ்சு நானும் படிக்கிறப்போ பண்ணிருப்போம்.
0: என்னது
2: இப்ப எல்லாம் எங்க விளையாடுறோம்?
0: இல்ல, ஏதாவது ஒரு நம்ம சமூகம் சார்ந்த ஏதாவது இடத்துக்கு போவோம்ல, இப்ப கோயில்ல திருவிழால அப்படிலாம் நடத்துவாங்கல்ல, இதெல்லாம் எட்டி பாக்குறது இல்ல போல நீங்க. நாற்காலிகளுக்கு 16 போட்டியாளர்கள் அப்படி வளம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இசைக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறோம். இசை நாற்காலி போட்டி நடந்துட்டு இருக்கு, அதோடைய நேரடி வர்ணனையை தான் இப்போ கேட்டுட்டு இருக்கிறீங்க. வர்ணனையாளர்கள் பிரிசி திருமகள்.
2: 16 பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, மியூசிக் போட்டாங்க.

இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபாலருமே கலந்துருக்கிறாங்க இந்த போட்டியில. ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்கிறாங்க. உங்களுடைய சமத்துவமான போட்டியா இது இருக்குது, அது அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. முதல்ல ஆண்கள்லாம் ஓடுங்கப்பா அப்படின்னு பெண்கள் சொன்னாங்க, இருந்தாலும் அப்படிலாம் வேணாம், எல்லாம் சேர்ந்தாமா வாங்கம்மா அப்படின்னு அவங்கள ஒருத்தவங்களே சொன்னதுனால எல்லாம் ஒருமித்த கருத்தோட இருக்கிறாங்க. இப்போ ஒரு நாற்காலி குறைக்கப்படுது, ஒருவேளை 16 இருந்துருச்சோ நடந்திருக்கலாம், இப்ப 13 ஆக்கிட்டாங்க. ஏன்னா போட்டியாளர்கள் 14 பேர் தான் இருக்கிறாங்க.

0: இசை நிறுத்தப்பட்டு விட்டது. உட்கார்ந்தவங்கள பாத்திமா ராஜ் ஐயாவுக்கு ஒரு நாற்காலி தேடினாரு, கிடைச்சிருச்சு. யாரு கிடைக்கல, யாரு வெளியேறி இருக்காங்க? பிச்சைக்கண் ஐயாவுக்கு நாற்காலி கிடைக்காத ஐயா வெளியேறிட்டாங்க. சிறந்த திறமையை காமிச்சிருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். கொஞ்சம் கை தட்டுங்க. சரி, சுத்துங்க சுத்துங்க, பாட்ட போடுங்க ஐயா. மூன்று போட்டியாளர்களா ஒரே ஒரு நாற்காலிக்கு? சிரமம். இரண்டு பெண்கள் ஒரு ஆண் இருக்காங்க. ஆஹா ஆஹா ஆஹா. வெற்றியாளர் கோவிந்தம்மாள், வாழ்த்துக்கள். கூட ரெண்டு பேர் தான் கடைசி போட்டியில. அம்மா பேரு
1: மாரிக்கண்ணு.
0: மாரிக்கண்ணு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஐயா பேரு ஜி சுந்தர், அவர்கள் சிறப்பாக விளையாடி இருக்கிறாங்க. இப்படி இசை நாற்காலி போட்டி நிறைவு பெற்றிருக்கிறது. இனி

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
3: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
4: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி.

0: சென்னை பைபாஸ் திருச்சி.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி
2: ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம்.
6: ஆயுசு 100 உலக மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
7: அடுத்த போட்டி என்ன, கும்மி பாட்டு பாடலாமா? வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. கும்மியில வந்து அவங்களும் இணைஞ்சிட்டாங்க. ஐக்கியமா பாருங்க, ரொம்ப அழகா உள்ள இறங்கிட்டாங்க. சத்தம் கேக்குதான்னு தெரியல. உள்ள நின்று ஏதாவது ஒளி பதிவு பண்ணாலும் பாக்கலாம். வாங்க
8: உள்ள போங்க. பாடுங்க, பாடிட்டே பண்ணுங்க.

0: வந்த மாறுக்கு ஓடி வந்துமா பத்தாதா பொறுமை இல்ல தாலிக்கு போதுமா பத்தாதா பொறுமை இல்ல தாலிக்கு
1: உம்மி அடிச்சவங்க பேரெல்லாம் கேட்டுருவோம்.
2: செல்லம்மா.
3: என் பேரு டெய்சி ராணி.
2: ராஜேஸ்வரி.
4: பத்து பேர் சேர்ந்து கும்மி அடிச்சிருக்கிறாங்க. ஒரே கோலாகலமான கொண்டாட்டமா இருக்கு இன்னைக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இவ்வளவு பண்ணிட்டோம்னா கொஞ்சம் களைப்பு வரும் இல்லையா, கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தெரியும், கால் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தெரியும், ஒருத்தருக்கு மூச்சு வாங்குது பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு உற்சாகத்துல செஞ்சுட்டோம், ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் வலி வரும் போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதுக்குதான் இங்க வழி இருக்கா?
3: பிசியோதெரபி இருக்கு, யோகா இருக்கு, செவ்வாய் வெள்ளி தியானம் இருக்கு, அப்புறம் விளையாடுவோம், சந்தோஷமா சிரிப்போம், எங்களுக்குள்ள இன்ப துன்பங்களை பரிமாறிக்குவோம்.
2: முன்னாடி இதுக்கு முன்னாடி யாருனே தெரியாது. இந்த மூணு மாசத்துல எங்க அக்காவா நினைச்சிட்டு
3: இருக்கிறேன், அண்ணன் தம்பிங்களா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், யாருக்கிட்டயும் ஒரு பாகுபாடு கிடையாது, எல்லாரும் அன்பா இருப்போம், சந்தோஷத்துல நிறைய நிம்மதியா இருக்கும்.
2: அது போன வருஷம் எங்க அம்மா வந்து போன பிப்ரவரி 2 எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மனசு உடஞ்சு போய் நிம்மதியே அழுது அழுதுகிட்டே இருப்பேன். நவம்பர் 10 ஓபன் பண்ணி வச்சாரு, அதுல இருந்து நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அந்த இது கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வரோம். தாயின்ற இழப்பு பெரிய இழப்பு, மறக்க முடியாது.
3: நேத்து கூட எங்க அண்ணா இறந்துட்டாரு. இன்னைக்கு வந்து இவங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த சந்தோஷம், வீட்டுல இருந்திருப்பேன் இருக்க முடியல, சரி இங்க வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் வந்துட்டேன்.
2: பார்த்தா எங்களுக்கு மனசுல நிம்மதியாயிரும்.
1: சிறப்பு சிறப்பு. வலிக்குமே அதுக்கு என்ன நிவாரணம் கேட்டா பாத்தீங்களா, அதெல்லாம் இல்ல.
3: இப்ப அடுத்து வந்து இயன்முறை மருத்துவம் பத்தி அவங்க வந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க.
1: வைதேகிக்காக இப்ப நாங்க காத்திருக்கிறோம். அதாவது எந்த மாதிரியான இயன்முறை மருத்துவ வசதிகள் எல்லாம் கிடைக்கின்றன எடுத்து சொல்றதுக்காக வைதேகி காத்திருக்கல, உடனே வந்துட்டாங்க. நாங்க காத்திருக்கோம் உங்களுக்காக, சொல்லுங்க.
5: நான் வந்து பிபிடி முடிச்சிருக்கேன், இங்க வந்து ஜாயின் பண்ணி 1 இயர் ஆகுது. ரொம்ப நாளா பத்தி லெக் பெயின் இருக்கு, முட்டிக்கால் வலி இருக்கு, என்னால வந்து வாக்கிங் போகும்போது அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனுவல் தெரப்பின்னு சொல்லுவோம் நம்ம, அந்த மேனுவல் மட்டும்தான் கொடுத்தோம். 3 days once கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஓகே நார்மலா ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு 2 weeks சொன்னாரு.
1: சரி, இப்ப நீங்க வந்து இதுக்கு பயிற்சி கொடுக்கறீங்க, இயன்முறை பயிற்சியாளர் அப்படி சொல்லலாமா?
6: சொல்லுமே ஓரளவுக்கு 60 வயசுக்கு மேலதான் இருக்கவங்க தான் இருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் வழிநிலையோட தான் இருப்பாங்கன்றத நம்ம பார்த்தோடனே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இப்ப நீங்க வந்தோடனே அவங்கள பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வழி இருக்கா, என்னமா பண்ணீங்க, நடந்துட்டு வந்தீங்களா, இல்ல எக்ஸசைஸ் எதுவும் கொடுப்பீங்களா காலையில வந்து, அந்த மாதிரி ஏதாவது கேப்பீங்களா, இல்ல அவங்கதான் உங்களை வந்து அப்ரோச் பண்ணணுமா?
5: நானே ஒன்ஸ் கேப்பேன், அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல நான் நார்மலா இருக்கேன், எனக்கு எந்த வழியும் இல்ல, தொந்தரவு இல்ல அப்படின்றவங்களுக்கு நாங்க வந்து கொடுக்க மாட்டோம் மேம். அவங்களோட கன்வீனியன்ட் என்னால முடியல, கை ரொம்ப தூக்கம் இல்ல, பெயினா இருக்குல்ல, கால் வலி இருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க, நானும் கேட்பேன் மேம். அப்படி அவங்களுக்கு திடீர்னு ஏதாவதுன்னு தவறதெல்லாம் கீழே விழுந்துட்டாங்களோ, இது மாதிரி அவங்களுக்கே பெயினா இருந்துச்சு அப்படின்னா வீட்டுல இது மாதிரி நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்து கேட்பாங்க, நானுமே கேட்பேன் மேம்.
6: இப்ப நம்ம இருந்துட்டு இருக்க போய் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாரு, என்னவா இருக்கும்
5: அவருக்கு பாத்தீங்கன்னா? அது மயக்கம் வந்து அடிக்கடி சடனா வரும்னு சொன்னாங்க. அதனால அவர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம தேவையில்லை மேம், அவர் வந்து இப்ப நார்மலா இருக்காரு. இல்ல சப்போஸ் அவரு விழுந்த இடத்த பொறுத்து அவருக்கு ஏதாவதுன்னு வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு தேவைன்ற பட்சத்துல கொடுப்போம் மேம்.
6: உடற்பயிற்சி இயன்முறை மருத்துவம் தான் கொடுக்குறீங்க இல்லையா? இப்ப உங்கள்ட்ட வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, என்னங்க உங்களுக்கு கொடுத்தாங்க?
7: என் பேர் ஜி சுந்தர் மேடம், நான் ஃபேன்சி நேரில் இருக்கேன், டெய்லி வாக்கிங் போவோம் மேடம். ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு வரும்போது நின்றுட்டு ஒருத்த ஃப்ரெண்ட் பேசும்போது கால் வலிக்க அந்த முட்டி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நானும் அதோ உடல் இருக்கிறேன். அவன் வரும்போது வைத்தியம் கேட்டாங்க, என்ன சார் இருக்கு, இது மாதிரி இருந்தோன்னா ஒரு 1 week கொடுத்தாங்க உங்களுக்கு. நல்லா இப்ப நல்லா இருக்கு.

0: மேடம்.
1: என்ன பண்ணாங்க உங்களுக்கு?
0: அது வயிறு இதுல நெய்யின் வர முட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை பிடிச்சு பிடிச்சி நெய் விட்டாங்க மேடம். நல்லா இருக்கு உங்களுக்கு. இப்ப டெய்லி டெய்லி நான் வாக்கிங் போவேன், பெயின் இல்லாம நல்லா ஃப்ரீயா போயிட்டு இருக்கேன். அதை கேட்பாங்க இப்ப எப்படி இருக்கு, என்ன இருக்கு, இப்ப நல்லா இருக்குமா அப்படின்னு. சரி, நான் டாக்டர் போனதே கிடையாது, இதுதான் வந்துருங்க.
1: இப்போ நாங்க பாத்தோம் புத்தக அறையும் இருக்கு, புத்தகங்களை அதை படிப்பீங்களா?
0: காலையில வந்து பேப்பர் படிப்போம் மேடம், பேப்பர் புத்தகம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விட கேரம் போர்டு விளையாடுவோம், பல்லாங்குழி இருக்கு, தாயக்கட்டை இருக்கு, யாரும் இருக்கோ அது தமிழ் சேஞ்ச் பண்ணி மாட்டோம்.
1: இப்ப எல்லாம் விளையாட்டு பொழுதுபோக்குலயே போட்டுருவீங்களா, இல்ல சில என்ன கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன்?
0: தூங்குறது வேலையே கிடையாது மேடம், இங்க தூங்குறது வேலையே கிடையாது. ஜாலியா இருக்கணும், விளையாடுவோம், ஃப்ரீயா இருக்கும். உங்களுக்கு ஒருத்தர் பேசிட்டு இருப்போம், அவர் தான் சாதன் பாப்பையா மாதிரி, அவர் தான் எங்களுக்கு சீஃப் மாதிரி, அவரோட அறிவுரை சொல்லுவார், நான் கேட்டுட்டு இருப்போம். உங்களுக்கு ஜேம்ஸ்
1: உள்ளங்களால்
0: நமக்கு உடம்புக்கு நல்லா இருக்கு, மனசு திருப்தி மேடம், ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு, யாருமே சந்தோஷமா இருப்பாங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: ஆயுசு 100 உலக மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
8: உங்க பேரு?
9: அன்பானி அம்மா.
8: எத்தனை மணிக்கு இங்க காலையில வருவீங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க?
9: 9 மணிக்கு வருவேன், 4 மணிக்கு போவேன்.
8: 4 மணி வரைக்கும் தான் இருப்பீங்களா? அதுக்கப்புறம் போயிருணுமா?
9: போயிருவேன்.
8: எல்லாருமே போயிருணுமா?
9: இல்ல, நானும் போயிருவேன்.
8: நீங்க மட்டும் போயிருவீங்க, மத்தவங்களா இருப்பாங்களா?
9: வேன் போவோம்.
8: வேன் போவுமா? எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்களா?
9: அந்த ரேஷன் கடை வரைக்கும் போவோம், இறங்கி அப்படி நடந்து போயிருவோம்.
8: உங்க வீடு எங்க இருக்கு?
9: பொன்மாபட்டி.
8: காலையில அப்ப வரும்போது எப்படி வருவீங்க?
9: பையன் வண்டியில வந்து விடுவான்.
8: நான் சொல்லி ஆகணும்னு, அன்பு சோலையின் சாலமன் பாப்பையா என்று அழைக்கப்படும் ஜேம்ஸ் அவர்கள் சொல்லுவது என்ன?
10: வணக்கம். திறந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த விடுமுறையில வந்துட்டு இருக்கிறேன். ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல. இதன் போல எல்லாரும் அப்பதான் இருந்தாங்க. இந்த தேதியில வந்து இந்த அன்பு சோலைக்கு வந்ததுக்கு அப்புறமே எங்களோட மன ஒரு நம்ம ஒரு இலகை இருக்கு. எப்படி இலகைன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பிரச்சனைகள், அந்த பிரச்சனை ஒருத்தர் ஒருத்தர் பயிரும் பொழுது ஒருத்தர் பிரச்சனை பெருசா பாத்துட்டு ஃபீலியா இருப்பாரு, இதே இன்னொரு ஈஸியா எடுத்துப்பாரு. இங்க ரெண்டு பேரும் கலக்கும் போது ஏன் நம்ம இதை ஈஸியா எடுத்துக்கலாமே, ஏன்னா அவருக்கு வருதுங்க. இவருக்கு வந்து ஏன் நம்ம பெருசா எடுத்தா, இதே இப்படிதான் அவர் வீட்லயும் சொல்றாரு, ஏன் அவர் ஏன் பெருசா எடுத்தாரு. ஒருத்தர் கலக்கும் பொழுது மனம் இலகி பிடிக்கிறது. அதனால எங்களுக்கு வந்து நம்ம ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிற ஒண்ணு. எங்களுக்கு வீட்டுல வந்து டைம் போகலாமா? டைமே போகல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு டைம் போதல.
8: அடங்கப்பா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது வந்து நம்ம பிரச்சனை தான் பெருசு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, நம்மளும் சிறுசுதான் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டோம். அதனால இங்க மன மகிழ்ச்சியோட இருக்கோம், நேரம் பத்தல மகிழ்ந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு இங்க மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்த திட்டம் மூலமா. முதியோருக்கு ஒரு நல்ல பகல் நேர பராமரிப்பு மையமா இது தினந்தோறும் செயல்பட்டு இருக்கு. விடுமுறை தினம்னு இருக்கா?
11: எல்லா நாளும் உண்டு.
8: ஐயா, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
10: ஒன்னும் அதிகமா ஒன்னும் படிக்கலீங்க, பிஎஸ்சி தான் படிச்சுக்கிறேன்.
8: பிஎஸ்சி வந்து அதிகமா படிக்கலையா?
10: 74 முடிச்சேங்க.
8: எந்த கல்லூரி?
10: நாமக்கல் அறிஞர் அண்ணா
8: கல்லூரியில. நீங்க அப்பவே அறிவியல் படிச்சிருக்கீங்கன்னா நீங்க பெரிய மேதை தான். அதுல வந்து பாருங்க எவ்வளவு தன்னடக்கத்தோட சொல்றாரு, அதிகம் ஒன்றும் படிக்கவில்லை. ஆமா, இன்னும் அவர் ஆசைப்பட்டிருப்பாருல்ல, இளங்கலையோட நிறுத்திக்கிட்டாரு. அப்படிங்களா?
10: இல்ல படிச்சிருக்கலாங்க. அதோட என் வாழ்வியலுக்கு பேசிக்கா நான் தொழில் ஆரம்பிச்சுட்டேன். அதனால வந்து அதை நான் போகல. நான் போகாதனால ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்கிறது நான் இடம் கொடுத்துட்டேன்.
8: பெரிய மனசு பாருங்க, என் இடத்த அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன்.
10: நான் நேரடியா மக்கள் பணியாற்ற வந்துட்டேன், வேற ஒண்ணு இல்ல.
8: ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. காலையில எத்தனை மணிக்கு வருவீங்க எல்லாரும்?
12: 9 மணில இருந்து 5 மணி வரலயும் எங்களுக்கு அலோடு மேடம்.
13: 10 மணிக்கு நான் வந்துருவேன். சில பேர் வீட்டு சூழ்நிலைனால கொஞ்சம் முன்ன பின்ன
14: 10:30 வருவோம் நாங்கள்.
8: அதாவது எத்தனை மணிக்கு இங்க வரலாம் அப்படின்னு இருக்கா?
12: எங்களுக்கு 9:00 ஈவினிங் 5 மணி வரலையும் மேடம்.
8: 9 மணிக்கு தான் இங்க வரணுமா?
15: 9, 10, 11 இந்த ரேஞ்சில வருவாங்க எல்லாமே.
13: மோஸ்ட்லி எல்லாரும் வயசானவங்கன்றதுனால அவங்களால சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டே இருக்க முடியலையா, அந்த காரணத்தினால 2-3 மணிக்கு சில பேர் போயிடுறாங்க. சில பேர் பேர குழந்தைங்களா ஸ்கூல் விட்டு வருது, அதுங்களை பிடிக்க போகணுமேன்றதுனால 2-3 மணிக்கெல்லாம் போயிடுறாங்க.
8: பள்ளிக்கூட போற பிள்ளைங்க, கல்லூரிக்கு போற

0: பிள்ளைங்க மாதிரி இவங்களும் கட்ட அடிச்சு சினிமாவுக்கு போகாம வீட்டுக்கு போய் டிவி பாப்பாங்க. சரி, அதெல்லாம் பண்ணல, ஆனா கட்ட அடிக்கிறீங்க, இடையில வந்து வீட்டுக்கு போயிருங்க.
1: மூன்றைக்கு போகணும்ட்டு சொல்ல சொல்லுங்க சார், நாங்க இது மாதிரி வந்துடுறோம்.
0: கட்டுப்பாடுகள் இருந்தா நாங்க அந்த விதிமுறை அப்படியே உறுப்பினர்களா இருக்கக்கூடிய ஆண்களை பார்த்தோம், பெண்களை பார்த்தோம், அப்புறம் அவங்க விளையாடினத கேட்டோம்.
1: தாத்தா பாட்டி
0: ஆனா சொன்னா வந்து நீங்க கோவப்படுவீங்க, நீங்களா சொல்லட்டும்.
1: தாத்தா பாட்டினா சொல்லுங்க.
0: தாத்தா பாட்டிலாம் பார்த்தோம், ஆனா கோவில
2: ஒருத்தங்க சண்டைக்கிறாங்க, நானும் அதுக்கு தாத்தாவான்னு கேக்குறாங்க.
0: இதுக்குதான் சொன்னேன், இல்ல நான் சொல்லலாம், கோகிலா அம்மாவும் அப்படியே சொல்ல முடியாதுன்ற காரணத்தினால நான் கொஞ்சம் வேற மாதிரி
1: சொன்னேன்.
0: என்ன மாரி கண்ட அம்மா விட மாட்டேன், பொங்கலை பத்தி சொல்லுங்க.
2: அதாவது எல்லாத்துக்குமே செலிபிரேஷன்ஸ் நிறைய இருக்கு, ஒருவேளை நாங்க செலிபிரேஷன் கொண்டாட மாட்டோமோ நீங்க நினைச்சிருவீங்கல்ல, அதுக்காக பொங்கல் விழாவை பத்தி நான் சொல்லியே ஆகணும்னு மாரி கண்ட அம்மா நிக்கிறாங்க.
0: மாரி கண்ட அம்மா சொல்லுங்க, பொங்கலை நீங்க எப்படிதான் கொண்டாடுறீங்க சொல்லுங்க.
3: நாங்க எல்லாரும் 25 பேத்துக்கு மேடம், எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் வந்தவங்களே எடுத்து கொடுத்தாங்க. எல்லாம் நல்லபடியா பொங்கல் வச்சு அங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி ரெண்டு பொங்கல் வச்சு காய்கறி எல்லாம் சமைச்சு ஆமத்து பொங்கல் மாதிரி சூப்பரா அங்க எல்லாம் குடில் எல்லாம் கட்டி அங்க வந்து கொட்டைகை எல்லாம் போட்டு நல்லா பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம் மேடம். சந்தோஷமா இருந்துச்சு, குடியரசு தினம் எல்லாம் வந்துச்சு, அப்பயும் நாங்க எல்லாம் கொண்டாடினோம் மேடம். எந்த விழா இருந்தாலும் விட மாட்டாங்க, எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிடுவாங்க, எல்லாருமே வந்துருவோம். ஒரு நாள் லீவ் போடாம வந்துருவோம்.
0: ஆமா, இடையில இடையில சாரு சாருங்கிறாங்க, ஐயா சொன்னா நாங்க நேரத்துக்கு வந்துடும் அப்படிலாம் பேசுறாங்க. அது
1: முருளீஸ்வரன் சார்,
0: அவர் யாருங்க இங்க?
3: அவர் தான் எங்களை பாத்துக்கறதெல்லாம்.
0: முரளி சாருக்கு என்ன இங்க வேலை பணி அத பத்தி
4: தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இவங்கள
0: வேலையே கண்ணா இருக்கிறாங்க. ஒரு அம்மா ருக்மணி அம்மா வந்து நாங்க இங்க வந்து ஒளிப்பதிவுக்காக ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். விளையாட்டு போட்டி நடக்குது, எல்லாம் இருக்குது. விளையாட்டு போட்டியில எல்லாம் ருக்மணி அம்மா வந்தாங்களா, அதுலயே கலந்துகிட்டாங்க. அந்த விளையாட்டோட விளையாட்டோ பேச்சோட பேச்சா அவங்க வேலையே கண்ணு கருத்தமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன தொழில் தெரியுமா? கூடை பின்னுதல் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி நீங்க தொழிலா தொடர்ந்து செய்றீங்களா?
5: சும்மா பொழுது போக்குறது, இங்க வந்து டைம் பாஸ்.
0: எப்ப கத்துக்கிட்டீங்க இது?
5: இல்ல இங்க வந்து தான் கத்துக்கிட்டோம்.
0: இங்கே சொல்லி கொடுத்தாங்களா?
5: அவங்க எல்லாம் போடுவாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதை கத்துக்கிட்டேன்.
2: இந்த கூடை போடுறதுலயே பல வகையான டைப் இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து ரெட்டை பின்னல் போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, பட்டன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிட்டீங்களா?
5: நெல்லிக்காய் கூட ஆம்லா நட் அது போட்டு
0: கத்துக்கிட்டீங்க.
2: சின்னதா ஒரு கூடை போடுறதுக்கு எவ்வளவு ஒயர் தேவைப்படும் நமக்கு?
5: 1.5
2: கேட்டா அங்க இருந்து ஒரு பதில் வருது பாருங்க. யாரு நம்மது?
5: சொல்லி கொடுத்தவங்க அவங்க தான். சீனியர்
2: சொல்லுங்க.
5: தேசி ராணி
2: எப்படி சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி கட் பண்ணணும்,
5: கட் பண்ணணும், இப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது பார்த்து கத்துக்கிட்டோம்.
2: இங்க வந்ததான் இப்ப இந்த தொழில கத்துக்கிட்டீங்க.
5: ஆமா.
0: தேசிய மாட்ட கேப்போம், இவங்க வந்து எந்த அளவுக்கு சிறப்பா கத்துக்கிட்டாங்க, எவ்வளவு சிறப்பான மாணவி, அவங்களை பத்தி சொல்லுங்க.
6: என் பேரு டெய்சி ராணி, நான் வந்து கூட பின்றது இங்க வந்து தான் கத்துக்கிட்டேன். நான் பின்றது வந்து புரோசா கூட தான் பின்னிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து பின்றது வந்து பட்டன் கூட, சிவன் கண்ணு, நெல்லிக்காய் கூட, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் கூட எல்லாம் பின்னிட்டு இருக்கேன். ஒரு சின்ன கூடனா ஒரு ரோலு, மீதி தகுந்தாப்புல 1.5, 2, 2.5 அதுக்கு தகுந்தாப்புல பின்னி கொடுக்கறேன்.
0: இல்ல ருக்மணி வந்து உங்களுடைய மாணவி தானே, நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க, அவங்க எந்த அளவுக்கு சிறப்பா பண்றாங்க அவங்களை பத்தி சொல்லுங்க.
6: கூட பின்றதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க,
0: உங்களை மாதிரி அவங்களும் ஒரு ஆசிரியர் ஆறு அளவுக்கு தகுதி வந்துட்டாங்க. அம்மா உங்க பேர் என்னம்மா?
7: என் பேரு லட்சுமி.
0: லட்சுமி அம்மா, நீங்க இங்க வந்து என்னெல்லாம் பொழுது போக்குவீங்க?
7: சும்மா உட்காந்து சாயங்காலம் போகும்.
0: சும்மா உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு. அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா.
7: செல்லம்மா.
0: செல்லம்மா, நீங்க இங்க உங்களுடைய பகல் நேரம் எப்படி போகுது?
7: சூப்பரா.
0: சந்தோஷமா இருக்கீங்களா? அம்மா உங்க பேரு?
7: முத்தம்மா.
0: முத்தம்மா, நீங்க சொல்லுங்க, எப்படி முத்து இருக்கீங்களா? முத்து முத்தா இருக்காங்களா?
7: எல்லாரும் ஒண்ணு போல இருக்காங்க.
0: நீங்க அம்மா உங்க பேருங்கம்மா?
7: மரியா.
0: எங்க இருந்தம்மா வரீங்க?
7: சேச்சே நகர்.
0: நீங்க எவ்வளவு நேரம் இங்க இருப்பீங்க?
7: 4 மணி வரைக்கும் இருப்பேன்.
0: மறுபடி ருக்மணியம்மா ஆரம்பிச்சிட்டாங்க, இருந்தாலும் இவ்வளவு பக்குவமா இருக்க கூடாது வேலையில, ரொம்ப அதிகம் தான். என்னம்மா? டெய்சி அம்மா. டெய்சி அம்மா கூட சும்மா தான் இருக்காங்க. இப்ப வந்து முதியோர் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய மனக்கவலை இருக்கும், அத மாற்றுவது வந்து எளிது கிடையாது, அரியுது. அப்படி ஒரு செயற்கரிய செயலை செஞ்சுட்டு இருக்க ஆற்றுப்படுத்தினர் இங்க இருக்கிறாங்க.
8: என்னோட பேர் ஸ்னேகா சையத், MSc சைக்காலஜி முடிச்சிருக்கேன். இங்க வந்து நான் குழந்தைங்களுக்கு கவுன்சிலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தாத்தா பாட்டிலாம் வந்து வீட்டுல என்ன மாதிரி கஷ்டங்கள் படுறாங்க, ஃபேமிலி இஷ்யூவா இருக்கலாம், இல்ல பின்ன அவங்களுக்கு தனியா இருக்கனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தவங்களோட சேர்ந்து பேசும்போது அவங்க மன கவலைகளை வந்து என்ன ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு வீட்டுல இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு, என் பொண்ணால என் பையனால மனச கஷ்டப்படுத்துறாங்க, எனக்கு வந்து யார்கிட்ட பேசுறதுனே தெரியல, ரொம்ப ஒரு மாறுக்கு ரொம்ப சொல்லி பேசுவாங்க. வந்து ஒருத்தவங்க அதை ஷேர் பண்ணும் போது அவங்க வந்து எந்த மாதிரி அதை எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாது, பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு, நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது, அதை நெகட்டிவா நம்ம எடுக்கிறப்பதான் வந்து பிரச்சனை பெருசாகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைப்பேன். அப்படி இருப்போம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து அவங்களுக்கு பெட்டரா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க.

0: அவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து கிளாஸ் மாதிரி எடுப்பேன்.
1: ஸ்னேகா வந்து இப்படி ஒரு ஆற்றுப்படுத்துதல் பணியை மனநிறைவோட எங்க தாத்தா பாட்டிக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. கோவிந்த் அம்மாலும் நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஆற்றுப்படுத்தினர், பணியில் இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பெரிய நன்றியா சொல்லிடலாமா? ஒரு வாழ்த்துக்கள், நன்றி. பரவாயில்ல, எல்லாம் கொஞ்சம் களைப்பா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் அவங்க மனம் நிறைய பாராட்டுகளும் மனம் நிறைய நன்றி உணர்வோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம்.

0: குழந்தைகளுக்கான ஒரு பராமரிப்பு மையமும் இருக்கிறதுனால அது சார்ந்த பணியாளர்களுமே கூட இங்க வந்து இவங்களோட அளவலாகிற சூழ்நிலையும் இருக்குது. அதனால இவங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் அப்படியே பெருகிட்டேதான் போகுது. அந்த வகையில் அந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுக்காக பாத்துக்கிறதுக்காக இல்ல அவங்களுடைய பெற்றோர்கள் அப்படிலாம் வராங்கல்ல, அவங்களும் இவங்களுக்கு உறவினர்கள் போல ஆயிடுறாங்க. இவங்க பேசுறதுக்கு வந்து ஆள் அப்படியே கிடைச்சுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே போறாங்க அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா. அப்படி வந்து சிறப்பு குழந்தைகளை பயிற்றுவிக்கிற சில பணியாளர்களும் இங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து எந்த அளவுக்கு தாத்தா பாட்டி அவங்களோட எப்படி ஈடுபாட்டோட இருக்காங்க அப்படின்னா, இவங்க ஒரு கும்மி பாட்டு ஒளிபரப்புனாங்க
1: அவங்களோட சேர்ந்து
0: ஆடுற அளவுக்கு அவங்க வந்து அன்போட நட்புறவோட பழகுறாங்கன்னா அவங்க எப்ப ஏற்பட்டவங்களா இருப்பாங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: பேரு கண்மணி.
0: கண்மணி பாத்தீங்களா, பேர்லயே மணி மணின்னு வந்துருச்சு. கண்ணு போல பாத்துக்கிறாங்க இவங்களை. சொல்லுங்க, எப்பெல்லாம் நீங்க அப்படி இவங்களை வந்து பாத்து பேச உங்களுக்கு நேரம் கிடைக்கும்?
2: 24/7 நாங்க இங்க இருப்போம். ஆனா இவங்க வர்றது என்னமோ ஒரு காலையில 9 to 4 வரை இருப்பாங்க. இவங்களை பாக்காத நேரமே கிடையாது. எங்க போனாலும் இப்ப அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அங்க இருந்து கை காட்டி கண்மணி குட் மார்னிங் சொல்லுவாங்க, குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க, சாப்பியா கேட்பாங்க. மூஞ்சி கொஞ்சம் மாத்திட்டா கூட ஏன் சோகமா இருக்கா கேட்பாங்க. பொட்டு வைக்கலன்னா கூட ஏன் பொட்டு வைக்கலன்னு கேட்பாங்க. அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கேர். அவங்க எங்களை பண்றது அவங்களுக்கு நாங்க பண்றது அப்படி மாறி மாறி.
0: அற்புதம். இதுக்கு மேல எப்படி சொல்றது? கண்மணி சொல்லி சாச்சிட்டாங்க.
3: சாப்பாடு பரிமாறதுல அன்பான பரிமாறத்தான் இந்த 5 பிள்ளைங்களும் எங்களை அவங்களும் பாசம்.
4: காலையில 11 கொடுத்துருவாங்க, மதியம் 3 பிள்ளைங்க போய் அழகா போட்டு
3: கொண்டுகிட்டு வந்து கையில குடுக்குமா. அப்படி கூட யாரும் வீட்டுல கூட குடுக்க மாட்டாங்க.
0: அதனாலதான் இங்க வந்துருக்குறோம்.
3: அவ்வளவு சாப்பாடு பரிமாறதெல்லாம் அவ்வளவு ஒரு அன்பு.
5: கால் முட்டி வலி, நடக்க முடியாது. கொஞ்ச தூரம் தான் கையா பிடிக்காம நடக்க முடியாது. யாரையாவது பிடிச்சிட்டு நடக்கணும், அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாது. அங்க போய் உட்கார்ந்துட்டா அந்த சேர்ல உட்காந்து எந்திரிக்க முடியாது. போய் அவ்வளவு தூரம் போய் தட்டெல்லாம் கழுவிட்டு செஞ்சுட்டுலாம் வர முடியாதுன்ற காரணத்தினால முரளி சார்கிட்ட பர்மிஷன் வாங்கி நான் உட்கார்ந்த இடத்துலயோ எனக்கு சாப்பாடு டெய்லி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. டீ காப்பி கூட கீழே இருந்தோன்னா எனக்கு கீழே கொடுப்பாங்க, மேல இருந்தா மேல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு எல்லா உபசரங்களுக்கும் இங்க இருக்குது எனக்கு.
0: அப்படி வந்து ஒரு விருந்தினர் போல அப்படி ஒரு மதிப்போட மரியாதையோடையும் இங்க நடத்தப்படுறாங்க. முதியோரின் இனிமை முற்று பெறும் தனிமை என்பதற்கு சான்றாக இந்த அன்பு சோலை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வருடத்தில் 365 செயல்படும். விடுமுறையே கிடையாது, நாங்களே விடுமுறை எடுத்துக்கிறோம். நான் கூட உதவி விடுப்பு கடிதம் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு மாரிக்கண்ண அம்மா கூட சொன்னாங்க. நிர்மலா அம்மா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பகிர்ந்துகிட்டாங்க, எங்களை வந்து விருந்தினர் போல பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
5: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
3: ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
4: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
5: கோலாகலமா கொண்டாட்டமா நாம கேட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1
6: ஆயுஸ் 100 உலக மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
7: ரொம்ப நேரமா நீங்க என்ன பெண்கள் கூட்டத்திலே இருக்கீங்க, ஆண்கள் கூட்டத்துல வந்து எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் அவங்க கோச்சிக்கவே இல்ல. அவங்க அவங்க உலகத்துல இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க உலகத்துக்கு போய் நாங்க அப்படி இடையூறு பண்ணி பேசான் இருக்கோம். ஐயா, அவங்க பேர் சொல்லுங்க.
8: சுப்பிரமணியங்க.
7: சுப்பிரமணியன் ஐயா, நீங்க எந்த நேரம் இங்க வருவீங்க, எப்ப கிளம்புவீங்க?
8: காலம்பரம் 9 மணிக்கு வருவேன். 4 மணிக்கு புறப்படுவாங்க.
7: 9 மணிக்கு வந்தா 4 மணி வரைக்கும் இங்க என்ன சேவைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குது?
8: பல்லாங்குழி, கேரம்போர்டு.

0: நியூஸ் பேப்பரு லைப்ரரி புக்கு இதெல்லாம் படிப்பாங்க. எல்லாம் யோகா யோகா இந்த விளையாட்டுலாம் விளையாடுவாங்க. எல்லாம் விளையாண்டுட்டு மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்புறம் மதியானம் 3:30 மணிக்கு டீ பிஸ்கட் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு புறப்படுவாங்க.
1: ஐயா ஒரு நாள் அட்டவணையா தெளிவா சொல்லிட்டாரு. ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் டேவிட் துரைராஜ்.
1: எங்கிருந்து வரீங்க நீங்க, எப்படி வருவீங்க?
2: பக்கத்துலதான் வீடு.
1: வர்றவங்க எல்லாரையும் சேர்த்துக்கோங்க, தாத்தா பாட்டி எல்லாரையும் சேர்த்துக்கோங்க. யார் ரொம்ப

0: தூங்குவோம். டெய்லி வீட்டுல பிரச்சனை வரும் அம்மாங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது, அதனால நான் பாட்டு வந்துட்டோம்னா அவங்க பாட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க, நான் பாட்டு இங்க வந்து ஜாலியா இருந்து.
1: வீட்டுல வந்து கொஞ்சம் உறவு குறைஞ்சிடாதா? இப்ப நீங்க அம்மா கிட்ட பேசினா பிரச்சனை வந்துருங்கிறீங்க, அதுக்காக பேசுறத குறைச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிற அவரு சாமான் அனுப்பிச்சு உலக கிளம்பி போயிடறாரு அப்படின்னு வீட்டம்மா நடப்பாங்கல்ல.
0: கணவன் மனைவிக்குள்ள ஊடலும் கூடலும் இருக்கும், அவங்களே அனுப்பிச்சு விட்டாங்க போயிட்டு வாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கீங்க, கொஞ்சம் நல்லா தெளிவா பேசுறீங்க, எல்லாத்தையும் பழகுறதுனால பேச்சே மாறிடுச்சு.
1: பரவாயில்ல, இப்ப சண்டை குறைஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு மாறிடுமோ?
0: கட்டாயம்
1: நம்ம கொஞ்சம் பக்குவம் ஆயிடுறோங்கிறீங்க, அப்புறம் பழகிற விதமே கொஞ்சம்
0: மாறிடுவாங்க, பக்குவப்படுத்திடுவாங்க.
1: இவ்வளவு நேரம் நம்ம வந்து இருக்கிற கூடிய எல்லா முதியோரையும் சந்திச்சோம் இல்லையா, அவங்களுடைய அனுபவங்கள் தான் கேட்டோம். எப்படி ஒரு நாள் முழுக்க அவங்க இங்க நேரத்தை கழிக்கிறாங்க, இவங்களுக்கு இங்க என்னென்ன சேவைகள்லாம் கிடைக்குது, தேவைகள்லாம் எப்படி பூர்த்தி ஆகுது, எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டோம். அவங்க பேசும்போதெல்லாம் இடையில வந்து ஒரு சார் அப்படின்னு ரெண்டு சாரை பத்தி சொல்லிட்டே இருந்தாங்க. யாருக்கு சார் சொல்லுங்க?
2: முரளி ஐயாவும் தினேஷ் ஐயாவும்
1: ரெண்டு பேரும் இப்ப யாருன்னு நம்ம தேடிதான் கண்டுபிடி. முரளி அவர்கள் நம்ம இடையே இருக்கிறாங்க, உங்களுக்கு இங்க என்ன பொறுப்பு, இந்த திட்டத்துக்கு பொறுப்பாளரா நீங்க எப்படி ஆனீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன் முரளி ஐயா.
3: இது பாவை ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை எங்களுக்கு பேஸ் ஆபீஸ், கவர்மெண்ட் மூலமா தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்க எடுத்திருக்கோம். இந்த திருச்சி ப்ராஜெக்ட்டுக்கு நான் மேனேஜரா இருக்கேன். இவங்களுக்கு எல்லாமே பாதுகாப்பு பராமரிப்பு எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இங்க கொடுத்துட்டு இருக்கோம்.
1: மேலும் இதை விரிவுபடுத்துறதுக்கு எது திட்டம் இருக்கா? இப்ப திருச்சி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கெல்லாம் இருக்கு?
3: திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு இடத்துல வச்சிருக்கோம். திருச்சி பொன்மலைப்பட்டி கொட்டப்பட்டி எம்ஜிஆர் நகர்ல வந்து புணர்ச்சி நடத்திட்டு இருக்காங்க அன்பு சொல்லி. பெட்டவாயத்தில வந்து பாத்தீங்கன்னாக்க வீட்டுல முதியோர்கள் தனிமையில இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு நாலு சவத்துக்குள்ளே இருப்பாங்க, அந்த இதெல்லாம் போகணும், அவங்களோட தனிமையை முற்று பெற வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்படுது.
1: அப்படின்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்படுறது வந்து ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமா தான் அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துது இல்லையா? திருச்சி மாவட்டத்துல ரெண்டு இடத்துல இருக்கு, தமிழகம் முழுக்க எங்கெல்லாம் இருக்குன்னு எதுவும் தகவல் இருக்குங்களா?
3: ஒரு 25 இடத்துல வச்சிருக்காங்க. கும்பகோணம், கரூர், சேலம், திண்டுக்கல், மதுரை இந்த மாதிரி ஏரியால எல்லாத்திலயும் வச்சிருக்காங்க. நம்ம இதுல மட்டும் திருச்சி மாவட்டத்துல ரெண்டு இடத்துல வச்சிருக்காங்க.
1: தொண்டு நிறுவனங்களுடைய ஒத்துழைப்போட இந்த திட்டம் சிறப்பா செயல்பட்டு இருக்கு. திருச்சி மாவட்டத்துல பாவை ஃபவுண்டேஷன் வந்து இது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இருக்கிற வளாகத்துல அவங்க வாடகைக்கு கட்டடங்கள்லாம் எடுத்து சிறப்பு குழந்தைகளுக்கான பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல புத்தகம் வாசிப்பு ஊக்கப்படுத்தணும் முதியோர் மத்தியில் இருக்கா, அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு புத்தகங்களும் இங்க வச்சிருக்கிறாங்க, ஒரு சின்ன நூலகமும் வைக்கப்பட்டிருக்கிறது.
2: இயன்முறை மருத்துவ அறையும் இருக்கு. அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அளவுல அவங்களுக்கு வேண்டிய அத்தனை வசதி வாய்ப்புகளும் இங்க இருக்கு. வயது முதிர்ந்த மாணவர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். காலையில 9 மணிக்கு வந்து ஈவினிங் 4 மணிக்கு வீட்டுக்கு போறாங்க. இவங்களை பாதுகாக்கிற பொறுப்பு இந்த பவுண்டேஷன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: சிறப்பு இவங்களுக்கு எல்லா காற்றோட்டமான அறைகள் இங்க கொடுத்திருக்கிறாங்க. தூய்மையான கழிப்பறை வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுத்தமான குடிநீர், அருமையான சாப்பாடு இதெல்லாம் வந்து நாங்க வாங்கிதான் சொல்றோம். ஒரு சமூக பணியாளர் தினேஷ் அவர்கள் அப்படியே இருக்காங்க. பேசும்போது நிறைய உங்க பேரை சொன்னாங்க, இங்க இருக்க பாட்டி தாத்தா எல்லாம். நீங்க வந்து சிறப்பு குழந்தைகள் பராமரிக்கிற பணியில முழுசா நீங்க ஈடுபட்டு இருந்தாலுமே இவங்களையும் குழந்தைகள் போல பாவிச்சு இவங்களோட பேசுறீங்க பழகுறீங்க அப்படின்றது பெரிய விஷயம். இவங்க கூட உங்களுடைய நேரம் எப்படி செலவாகுது அதை பத்தி சொல்லுங்க.
4: குழந்தைங்க கூடயே நாங்க சேர்ந்து பயணிக்கிறதுனால பெற்றோர்களை ரொம்பவே மிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டோம். நான் மாத்திரம் இல்ல, எங்கிட்ட இருக்க குழந்தைகள் அனைவருமே. இப்ப பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அப்பா இருந்து அம்மா இல்லாத குழந்தைங்க இருக்காங்க. எல்லாரும் பெற்றோர்களை இழந்து சூழ்நிலையில இங்க வந்தாங்க. நாங்களுமே வந்து என்னோட மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டு நாங்க இங்க இருந்தோம். ஆனா இங்க வந்த பிறகு இங்க எனக்கு நிறைய பெற்றோர்கள் இங்க கிடைச்சிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து பயணிக்கும் போது எனக்கு அப்பா அம்மா கூட இருக்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுனால மிக்க மகிழ்ச்சி.
1: சிறப்பா சொன்னீங்க, அப்படிதான் சொன்னோம். நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இன்னும் இவங்க பகல் நேர பராமரிப்பு மையம்னாங்க, முதியோரை பார்க்க போறேன்னாங்க, இன்னமோ திடீர்னு குழந்தைகள்ங்கிறாங்க அப்படின்ற. அதான் இது ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கக்கூடிய வளாகம், தொண்டு நிறுவனம் மூலமா தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு இருக்கு. இதே இடத்துல இன்னொரு கட்டிடத்துல குழந்தைகளை வச்சு பராமரிக்கிறாங்க. சிறப்பு குழந்தைகளுக்கான மையமும் அங்க இருக்கு. அவங்க இங்கே தங்கி எல்லா வசதிகளையும் பெற்று இங்கே வாழ்கிறார்கள். சிறப்பு குழந்தைகள் போலவே சாதாரண குழந்தைகளுமே இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கான இல்லமும் இங்க இருக்கு. சோ அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தினேஷ் ஐயா தான் இப்ப நம்ம கூட பேசினாங்க. குழந்தைகளும் வந்து எங்களுக்கு பெரியவங்க இல்ல அப்படின்ற ஏக்கம் இல்லாம இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இங்க இயல்பாவே ஏற்படுத்தப்பட்டுருச்சு. அதுக்கு அன்புச்சோலை ஒரு வழி வகுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு குடும்பமாவே இங்க இருக்கவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்றப்ப பெரும் மகிழ்ச்சி. எல்லா வயதினரையுமே இங்க பார்க்க முடியுது.
4: இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட நான் சொல்லிக்க விரும்புறேன் மேடம், இங்க இருக்க பெரியவர்களுமே கூட அவங்களோட பேர குழந்தைகளா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் ஏதாவது வேற ஒரு மாவட்டங்கள்ல போயிட்டு தங்கி பணிபுரிய வேண்டிய சூழலுக்கு இருப்பாங்க. அப்ப இங்க இவங்க தாத்தா பாட்டி மட்டும் இங்க இருப்பாங்க, அவங்க இங்க நேர்ல வரும்போது தான் பேர குழந்தை மாதிரி இருக்க இங்க இருக்க எங்க குழந்தைங்க கூட எங்கேஜ் ஆகும் போது அவங்களுக்கு அவங்க பேர குழந்தைங்க கூட இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் கிடைக்குது.
1: அற்புதம். இந்த சூழலுக்கு நன்றி சொல்லணும்.

0: இங்க இருக்கவங்க எல்லாருமே அதுக்கு இந்த தொண்டு நிறுவனம் சிறப்பான பணி செய்துட்டு இருக்கு. அவங்களையும் நினைச்சு பார்க்கணும். முதியோருக்கான பராமரிப்பு மையம் புத்துணர்வு மையமா செயல்பட்டு இருக்குது. பராமரிப்பு கூட விட்டுலாம் போட்டுருக்கு. எல்லாம் அவ்வளவு புத்துணர்ச்சியோட உற்சாகத்தோட இங்க இருக்கிறாங்க. எல்லாரும் தன்னைத்தானே பார்த்துக் கொள்கிற நிலைமையில தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் உதவியா இங்க வந்து எனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு சொல்லு அதுலதான் எல்லாமே அடங்கி இருக்கு. அதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இங்க இருக்காங்க அப்படின்ற மனநிறைவோட இங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. போரா கைத்தடி நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இந்த திட்டம் திருச்சி மாவட்டத்துல இன்னும் மேலும் விரிவுபடுத்தப்பட்டாலும் எல்லாருக்கும் நன்மையா தான் இருக்கும். இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க வந்து சேரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? முரளி ஐயா சொல்லுங்க.
1: 60 வயசுக்கு மேல இருந்தா போதும். ரெண்டாவது அவங்க தனிமையில இருக்காங்க, வீட்டுல வேற யாரும் இல்ல அப்படின்ற பட்சத்துல ஆதார் கார்டு அவங்களோட 2 போட்டோஸ் மட்டும் தான் வாங்கிக்கிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் அது மட்டும் தான். டெய்லி ஆனா அவங்க இங்க வந்துடணும்.
0: பள்ளி கல்லூரியில கூட விடுப்பு போட்டா போய் கேட்கணும், போடலாமா அனுமதி?
2: அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல ஒரு அன்புனால கூட இருக்கலாம் இல்லையா. ஒருவேளை இவங்க வந்துகிட்டு இருந்தாங்க, ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்விக்காக இருக்கலாம். அடுத்து வந்து இதுல எத்தனை பேர் இருக்காங்கன்ற ஒரு நபர் எண்ணிக்கைக்காகவும் இருக்கலாம். ஏன்னா இவங்க உணவு தயாரிப்பு எல்லாமே அவங்க செய்யறாங்க அப்படின்ற அன்றாட கணக்கு இருந்தாதானே அவங்க அதெல்லாம் செயல்முறைப்படுத்த முடியும்.
0: இப்போ இது ஏதாவது ஒரு எல்லை இருக்கா? இந்த எல்லைக்குட்பட்டு வசிக்கிறவங்க மட்டும்தான் இங்க வரணும்.
1: திருச்சியில எங்க இருந்தோம்னாலும் வரலாம். அவங்களுக்கு வசதி இருந்துச்சுனாக்கா எங்க இருந்தோம்னாலும் வரலாம். இங்க
0: பகல் நேர பராமரிப்பு மையம்னால அது ஒரு சிக்கலா இருக்கலாம். ஒருவேளை பயன்படுத்திக்கூடிய பயனாளர்களுக்கு இப்ப இங்க பக்கத்துல இருக்கனால எல்லாரும் வந்துடுறாங்க. தூரமா இருக்கு வரணும்னு எண்ணம் இருந்தாலும் யாராவது கொண்டு வந்து குடுணும், கூட்டிட்டு போகணும்.
1: இப்ப பாத்தீங்கன்னாக்கா எனக்கு அன்பில் இருந்து ஒருத்தர் வந்தாருங்க. ஒரு வாரம் கண்டினியூஸா வந்தாரு. என்னன்னு தெரியல, அவர் போன் நம்பர் கேட்டோம், போன் நம்பர் அவர் கொடுக்கல. இப்ப அவர் வரதில்ல. அதே மாதிரி இங்க அரியமங்கலத்துல இருந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, பொன்மலை அரியமங்கலம் அங்கிருந்து வந்துட்டு இருக்காரு. அவர் ஏஜ்டு, ரொம்ப ஏஜ்டு. பட் இருந்தாலும் பஸ் புடிச்சு எப்படியோ வந்துடுறாரு. இன்னைக்கு வரலன்னு சொல்லி போன் பண்ணா போன் எடுக்கல. அவரு
3: ரயில் நகரத்துல வராரு. அந்த நேரம் பஸ் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. டோல் கேட் வந்து பஸ் பிடிக்கணும். அங்க பஸ் இங்க நடக்கணும். உங்களுக்கு
4: இப்ப இவங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு போக்குவரத்து வசதி இன்னும் மேம்பட்டு இருந்தா பலரும் இங்க வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பா அமையும். திருச்சி கொட்டப்பட்டு MGR நகர்ல இருக்கிற இந்த மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையம் இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பா செயல்பட வாழ்த்துறோம்.
5: முதியோர் தனிமைய மறந்து இருக்கிறாங்க, மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க, மனநிறைவோட இருக்கிறாங்க, ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க, ஆர்வமா ஆனந்தமா இங்க வர்றாங்க. இதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மன நிறைவோட இங்க இருந்து நாம கிளம்புவோம்.
0: திருமகள், இப்போ நம்ம ஒருத்தவங்களை நினைச்சோடனே அவங்க வந்துட்டாங்கன்னு என்ன சொல்லுவோம்?
5: உங்களுக்கு 100
0: அப்படி சொன்னா அவங்க பதிலுக்கு என்ன சொல்லுவாங்க?
5: ஆமா, இப்பெல்லாம் 100 யாருமே எதிர்பார்க்கறது இல்லையே.
0: எப்ப எனக்கு 100 வேணாம்ப்பா அந்த மாதிரி சொல்றாங்களா? அதான் நிறைய பேர் நம்மள சுத்தி இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி இப்ப நம்ம பார்த்தோமே ஒரு இடம், என்னது?
5: மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையம் தானே.
0: பகல் நேரம் முழுக்க இந்த மாதிரி கொண்டாட்டமா உற்சாகமா எல்லாருக்கூடையும் சேர்ந்து இருந்தா 100 இருந்தா கூட ஒவ்வொரு நாளையும் அனுபவிச்சு வாழலாம் தானே.
5: நீங்க சொல்றது 100 உண்மைதான். இந்த நாள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உதவி எண் இருக்கு. அது என்னன்னா முதியோர் உதவி எண் தான், 1-4-5-6-7.
0: இத ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. இது வந்து மத்திய அரசினுடைய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் செயல்படுத்துற முதியோர் உதவி எண் 1. அதுக்கப்புறம் 4-5-6-7.
5: இத சொன்னீங்க. கொட்டப்பட்டு MGR நகர்ல இருக்கிற மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையத்துக்கு மூத்தோர் பகல் நேரத்துல போகலாம், மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கலாம். அப்படின்னா 74-490-24-609 இந்த எண்ணை குறிச்சு வச்சுக்கோங்க. 74-490-24-609 மேலாளர் கிட்ட பேசலாம், பகல் நேரத்தை மன நிறைவோட மகிழ்ச்சியா செலவு செய்யலாம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இதுவரை கேட்டது
0: 100 உலக மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். தமிழகத்தில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக எரிசக்தித்துறை மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரவையில் மாநில அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தாக்கல் செய்த கொள்கை விளக்க குறிப்பில் மின் நுகர்வோருக்கு தொடக்கம் முதல் வழிகாட்டுதலுடன் தேவையான அனைத்து ஒருங்கிணைப்பு உதவிகளும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார செலவினத்தை குறைத்து தூய்மையான எரிசக்தி பயன்பாட்டை நோக்கிய மாற்றுப் பயணத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இத்திட்டம் வழங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் முதற்கட்டமாக சூரிய மேற்கூரை அமைப்பதற்கான திட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சிறைகள் மற்றும் சீர்திருத்தப் பணிகள் துறையில் சிறந்த நடைமுறைகளை ஆய்வு செய்து அவற்றை அமல்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற விசாரணையின் போது சிறைவாசிகளை காணொலி மூலம் முன்னிலைப்படுத்த மாநிலம் முழுவதும் 27 சிறைச்சாலைகள் மற்றும் சிறைத்துறை தலைமையகங்களில் 160 கூடுதல் காணொலி உபகரணங்கள் நிறுவும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டவும் ஜனநாயக அமைப்புகளின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் நீதித்துறையில் தேவை

0: தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள், ஆதாரங்கள் மற்றும் நிர்வாக உதவிகளை அரசு உறுதி செய்யும் என்று இத்துறைக்கான அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக முதலமைச்சரே அறிவித்த நிலையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கார் என்ற அறிவிப்பை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 59 பேரும் ஏற்கப் போவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆனால் ஏழ்மையான உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் தங்களது கட்சி உறுப்பினர்களுக்கு கார் தேவையில்லை என்றனர். முதலமைச்சரின் கார் அறிவிப்பு பொதுவானது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியபடி தங்கள் கட்சி நிலைப்பாடும் அதுதான் என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். ஆளும் கட்சி தரப்பில் அனைத்து உறுப்பினர்களும் கார் கேட்கவில்லை என்றும் வசதியில்லாத உறுப்பினர்களே காரை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டம் ஜெய்ப்பூரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலா ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதுடன் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் மக்களுக்கு இடையேயான பரிமாற்றங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் பல்வேறு அமர்வுகள் இதில் இடம்பெறுகின்றன. புதுடில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணைகள் சீன இணைகளுடன் இன்று மோதுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் ஒரு மணிக்கு.
1: 59 அதிகாரம் 3வது குறட்பா.

பகை நாட்டு நிகழ்ச்சிகளை ஒற்றர் மூலமாக தெரிந்து கொண்டு அவற்றின் பொருளையும் ஆராய்ந்து தெளியாத மன்னன் போரின்றி வெற்றி கொள்வதற்கு வழியே இல்லை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நம்ம எல்லாரையுமே மிரள வைக்கக்கூடிய ஒரு உயிரினம், இத கண்டா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே, அதே தாங்க. பாம்பை பார்த்தா முதல்ல உங்களுக்கு என்ன தோணும்? பயமா, விஷமா, இல்ல ஐயோ அப்படிங்கிற ரியாக்ஷனா? ஆனா பாம்புகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அடடா இப்படி எல்லாம் இருக்கான்னு ஆச்சரியப்படுவீங்க. பாம்பை கையில பிடிச்சா விஷம் ஏறிடும், பாம்பு அதோட தோலை உரிக்கும் போது பார்த்தா அது நம்மளை தாக்கும் அப்படின்னு நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்போம். உலகத்துல இருக்கிற எல்லா பாம்பு வகைகளுமே அதோட சட்டைய உரிக்குமா? எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இப்படி தோலை உரிக்கும்? ஒருவேளை அப்படி செய்யலனா என்ன ஆகும் அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு இருக்கும். முதுகெலும்பு இருக்கிற ஊர்வன வகையை சேர்ந்த உயிரினம் தான் பாம்பு. பாம்பு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு அதோட வயிற்றுப்புற செதில்கள் தான் உதவுது. இந்த செதில்களை அது புதுப்பிச்சா மட்டும்தான் அதால ஈஸியா நகர முடியும். பாம்பு தோல் உரிக்கிறதுக்கான காரணமும் இதுதான். அதுலயும் அதோட மேற்புற தோலோட மேலுரை பகுதியை தான் அது உரிக்கும். இது வருஷத்துல பல தடவை கூட நடக்கலாம். உதாரணமா, மரங்கள் எப்படி அதோட இலைகள் எல்லாம் உதிர்த்து புதிய இலைகளை துளிர்க்குதோ அதே மாதிரிதான் இதுவும். முதல்ல பாம்பு தன் தலையோட முன்பகுதிய ஏதாவது ஒரு கடினமான பரப்பு மேல உரசி தேய்க்குமா. இதனால அதோட புறத்தோலோட மேலுரை பிரிந்து கிழியும். இந்த பகுதிய ஒரு பெரிய கல் அப்படி இல்லைன்னா செடியில சிக்கிற மாதிரி செஞ்சு அப்புறமா தன்னோட உடம்ப வளைச்சு நெளிச்சு மேலுரைய நீக்கிட்டு பளபளப்பா வெளியில வரும். இந்த செயல்முறை நடக்கும்போது அது அசௌகரியமா நினைக்கும், யாரையும் தாக்காது. ஆனா அந்த நேரத்துல நாம் அதை தொந்தரவு செய்யும் போது நம்மள தாக்க முயற்சிக்கும். ஏன்னா தோல் சரியா உரியலன்னா அது பாம்புக்கு சிக்கலாயிடும். அதனாலதான் அந்த சமயத்துல பாம்பு நம்மள தாக்க முயலுது. பாம்புகளுக்கு நம்மள மாதிரி காதுகள் கிடையாது. பொதுவா காத்துல வர சத்தத்தை விட தரையில ஏற்படுற அதிர்வுகளை அதால நல்லா உணர முடியும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பாம்பு அதோட நாக்க நீட்டும் போது நாம கொத்த வரதான் நினைக்கிறோம். ஆனா அந்த நாக்கு காத்துல இருக்கிற வேதிப்பொருட்களை சேகரிச்சு வாய்க்கு உள்ள இருக்கிற ஜகோப்சன்ஸ் ஆர்கன் மூலமா சுற்றுப்புறத்தை பத்தின தகவலை சேகரிக்க உதவுது. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 3000க்கும் மேல பாம்பு இனங்கள் இருக்கு. எல்லாமே மனிதர்களை தாக்குறது கிடையாது. இன்னும் சொல்லணும்னா அது மனிதர்களை தவிர்த்து ஓடதான் முயற்சி பண்ணும். அதனால பாம்பை பார்த்தா தொந்தரவு செய்யாம உன் வழிக்கு நான் வரமாட்டேன், அதே மாதிரி என் வழிக்கு நீயும் வராதன்னு நாம பாதுகாப்பா விலகி போறதுதான் நமக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது.
1: இனிய உலகம் இனியும் தாங்க.

0: Uma.
1: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
2: நேர்களினி தெரிஞ்சுக்க போறீங்க, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்தடுத்து உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு. 12:50 பாப் கார்னர், காதோரம் கவி பாடி வளம் வரும் 1 மணிக்கு மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் எல் நினோ என்ன செய்யலாம் உரை வழங்குகிறார் சென்னை தலைமைச் செயலக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் அவர்கள், 2:30 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி டி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம், இசை தூரல் வரும் 3 மணிக்கு 4 மணிக்கு வண்ணக்கோளங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5 மணிக்கு, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள், 6:30 மாநில செய்திகள், இரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம், இதில் தொழில் முனைவோர் கே மேரி நிஷாந்தி அவர்கள் தரும் தகவல்களுடன். 7:25 உழவர் உலகத்தில் வேளாண் அனுபவம் நேர்முகம் பங்கேற்கிறார் லால்குடி ஆலங்குடி மகாஜனம் கே ஏ வெங்கட்ராமன் அவர்கள், 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இசைந்து வரும் இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே.

ஆகாஷ்வாணி நேரம் 12:10. அன்பான நேயர்களே, வாழ்க்கையில நம்ம நிம்மதியா வாழணும்னா ரெண்டே ரெண்டு வழிதான். ஒன்னு, நமக்கு வராத விஷயத்த விட்டுறணும். இன்னொன்னு, நமக்கு வர விஷயத்துல முயற்சி எடுத்து வின்ன தொட்டுறணும். இந்த வரிகளை மட்டும் மனசுல ஏத்துங்க, வாழ்க்கையை மாத்துங்க, இதுதான் கேத்துங்கன்னு சொல்லிட்டு திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது உங்கள் தோழி சபினா மீரா. தோழிகளே, இது உங்களுக்கான உலகமாய் மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, மறதி தரும் அவதி. ஆமாங்க, பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல வேகம் அவசரம்னு ஓட ஓட மறதியும் நம்ம பின்னாடியே ஓடி வருது. தலைக்கு மேல இருக்கிற மூக்கு கண்ணாடியை தேடுறது, சட்டப்பையில அப்புறம் வந்து கையிலே இருக்கிற சாவிய தேடி தேடி அலையறது, முக்கியமானவங்களோட பிறந்த நாளை மறந்து தவிக்கிறது, அப்புறம் புள்ளி வச்சு கோலம் போட மறக்கிறது, உப்புமால மறந்துட்டு உப்ப அள்ளி அள்ளி கொட்டுறதுன்னு எக்கச்சக்க சக்கமா தின தினம் பல ரகளைகள் நடக்கும். இதுல உங்க வீட்டுல யாரு ஸ்பெஷல், அப்படி என்னதான் பண்ணாங்க, என்னதான் நடந்துச்சுங்கிறத மனம் திறந்து பேசுவாங்க இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு அறிமுக நேயர்களுக்காக 200

40 101. ஏற்கனவே அறிமுகமான நேயர்களுக்காக 246 102 1. இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில மறதி தரும் அவதி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: மங்கையர் உலகம் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு என்ன தலைப்பு தோழிகள் கிட்ட சொல்லியிருக்கோம்னா, மறதி தரும் அவதி. இந்த மறந்ததுனால நீங்க என்ன அவஸ்தைகள்லாம் பட்டீங்க, வீட்டில் என்ன ரகளைகள் நடந்துச்சு அப்படிங்கறதுதான் பகிர்ந்துக்கோணும். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 431 என்ற திருச்சியின் முன்னணிப்பினோடு 240 102.1 மற்றும் 246 102.1.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: பனிரெண்டு மணி 23 நிமிஷம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு நினைஞ்சிருக்கோம். இது மங்கையர் உலகம். இணைப்புக்கு வரக்கூடிய முதல் தோழி யார், எங்க இருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேடம். எல்லாம் நலம்,
5: எல்லாரும் நலமா இருக்கும். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
6: கரூர் மாவட்டம் வாலியம்பட்டில இருந்து விஜய பேசுறேன் மேடம்.
5: விஜயாமா, எப்படி இருக்கீங்க? சரி, என்ன விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே சிரிச்சுட்டே இருக்கீங்களே, என்னன்னு சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல.
6: சாம்பார் வைக்கலான்னு முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் ரெடியா இருக்கு, ஆனா பருப்பா முட்டை வச்சுட்டேன்.
5: பருப்பு எப்ப, இப்ப நடந்துகிட்டு இருக்கதை சொல்றீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி நடந்ததை சொல்றீங்களா?
6: காயும் ஒதுக்கி வச்சிட்டீங்களா? சரி, அந்த பருப்புட்டப்பா தூக்கிட்டு போனது யாருங்க?
5: தூக்கிட்டுலாம் போலப்பா, உங்களுக்கு அங்க கண்ணை கட்டி இருக்கு அப்படிதானே? பருப்பு அங்கனேதான் இருந்திருக்கு, நீங்க மறந்துட்டு உங்க கண்ணை வந்து தெரியாம போய் அந்த பொருளை நீங்க தேடிட்டே அலைஞ்சிருக்கீங்க. அடுத்த நாள் வந்துருச்சு, பருப்பு அளவு எல்லாம் குறையில, யாரும் தூக்கிட்டும் போல அப்படித்தானே?
6: அப்புறம் விவசாயம் நாங்க பண்ணுவோம் மேடம்.
5: சரி,
6: தட்டப்பயிறு இதெல்லாம் ஒரு பக்கம் வைக்காம தனி வச்சிருவேன்.
5: தனியா வச்சிருவீங்களா?
6: நடந்து முன்னு தேடுறதுக்கு பார்த்தா கிடைக்கவே கிடைக்காது.
5: பாருங்க, இப்படி எல்லாம் சொதப்பல் பண்ணிட்டு இருக்கீங்களே. சரி, என்னைக்கு மாத்திக்க போறீங்க உங்களை நீங்க? பல வேலைகளை இழுத்து போட்டு பண்றோம் இல்லையா, அப்படி போது சில வேலைகள் மறக்கத்தான் செய்யும். என்ன செய்யறது ஏமா?
6: அவதியும் தேடக்கூடாது, கொஞ்சம் உட்காந்து சூப்பர் சூப்பர் சூப்பர் டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. அவதியா அப்படியே பரபரக்க தேடாதீங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற போட்டு தேடினீங்கன்னா உடனே கிடைச்சிரும் அப்படின்றீங்க.
5: இருக்கும். சூப்பர் சூப்பர் ஜெயமா, இணைப்புல வந்து உங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகா சொன்னீங்க, கால் பண்ணதுக்கு நன்றிமா.
6: நன்றி மேடம்.

0: நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த தோழி யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் தோழி, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்னோட பேர் தேவி, நான் நாகமங்கலத்துல இருந்து பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். மறதியில எப்படி இருக்கு?
1: மறதியில அப்படியே இருக்கு.
0: அப்படியே இருக்கா? சரி, எப்படி, கொஞ்சமா இருக்கா, அதிகமா இருக்கா?
1: அதிகமா இருக்கு.
0: அதிகமா இருக்கா? யாருக்கு, உங்களுக்கா வீட்டுலயா?
1: எனக்குதான் மேம்.
0: உங்களுக்குதான்? உங்களை சுத்தி எல்லாருமே சரியா இருக்காங்க, நீங்க மட்டும்தான் அப்படி இருக்கீங்க அப்படின்றீங்களா?
1: ரொம்ப அதிகமா இருக்கு.
0: சரி, அப்படி என்னதான் அலப்பறைகள் நடந்தது சொல்லுங்களேன்.
1: ஒரு முறை குக்கர்ல பருப்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தாமலே லாக் பண்ணி அடுப்புல வச்சிட்டேன்.
0: வச்சிட்டீங்க? அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணீங்க?
1: ஒரு 1 மினிட் அது மாதிரி எனக்கு டவுட் இருந்தது.
0: ஒரு செகண்ட்ல பாத்துட்டீங்க?
1: அப்புறம் டவுட் ஆகி குக்கரை ஓபன் பண்ணி பாக்கும்போது தண்ணியே இல்ல.
0: பரவாயில்ல, மறந்தாலும் உடனே வந்து ரியலைஸ் பண்ணி உடனே சரி பண்ணிட்டீங்கல்ல. பருப்புக்கும் ஒன்னும் சேதாரம் ஆகல அப்படிதானே?
1: இல்ல மேம்.
0: சரி சரிங்கம்மா. உங்களுக்கும் வந்து அந்த பருப்புக்கும் சேதாரம் ஆகல, வீட்டுல உள்ளவங்க யாருக்கும் சேதாராம அன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க அப்படிதானே?
1: ஆமா மேம்.
0: சரி, வேற ஏதாவது இருக்கா?
1: நன்றிமா.
0: ஓகே மேம், தேங்க்யூ.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
5: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: மங்கை உலகம் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த தோழி யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
8: அவர்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம்.
5: வணக்கம், உங்க பேரை சொல்லுங்க.
8: தஞ்சாவூர் அட்டகம் பண்டிதர் நகர் வந்து பத்மாவதி. எப்படிப்பா இருக்கீங்க?
5: நலமா இருக்கோமா. சரி சொல்லுங்கம்மா.
8: இந்த தலைப்பு கொடுத்தவரே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல.
5: தாங்கவே முடியலையா?
8: ஆமா.
5: சரி,
8: எனக்கு ஞாபகம் ஒரு தடவை ரெண்டு தடவை இருந்தா ஒண்ணு இல்ல, எனக்கு இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை
5: இருக்குங்க. நிறைய பேருக்கு இருக்குங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வந்து இருந்துகிட்டே.
8: ஒவ்வொருத்தருக்கும் விஷயத்துல இருக்கு இல்லையா? எனக்கு ஒரே
5: விஷயத்திலேயே அழுத்த திருத்தமா சொல்லிட்டீங்களே. ஒரே விஷயத்த தப்பு பண்ணலாங்க, ஆனா ஒரே தப்ப வந்து திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது அப்படி.
8: செருப்பு போட்டு போக
5: மாட்டேன்.
8: கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துருவோம், அதனால சைக்கிளே போயிட்டு சைக்கிளே வரதுனால வேண்டாம்னு அப்படியே வெறும் தோட்டதான் சைக்கிள் ஓட்டிட்டு போவேன். இப்ப எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு நேரம் வேலைக்கு போறதுனால செருப்பு போட்டுதான் போறேன்.
5: சரி,
8: ஆனாலும் என்ன பிரச்சனைனா ஒரு வாட்டி செருப்பு மறந்துட்டு மறந்து பாதி தூரம் வந்துட்டு திரும்ப இருக்கு.
5: அப்படியா? நீங்க அங்க இருந்து மறுபடியும் கிளம்பும் போது செருப்பு மறந்துட்டு அதே பக்தி பரவசத்தோட அப்படியே வந்துடுறீங்க?
8: ஒன்னா கையில வச்சிருப்பேன், பர்சுக்குள்ள பத்திரமா எடுத்து வச்சுட்டு திரும்ப பூட்டினோமா என்னமா தெரியல, திரும்ப போய் சைக்கிளை பாப்பேன்,
5: வீட்டை செக் பண்ணி பாக்குறது, ஆஃப் பண்ண கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமான்னு செக் பண்றது, அந்த மாதிரி. சரிம்மா, ரொம்ப அருமையா உங்களோட அனுபவங்களை சொன்னீங்க, கால் பண்ணதுக்கு நன்றிம்மா.
8: நன்றி சுதினா.
5: இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த

0: தோழி யாருன்னு பார்த்தாலும். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், நான் ஜான்சி, நம்பர் ஒன் டோல்கேட்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜான்சி அம்மா, நீங்க வந்து மறந்த விஷயத்த சொல்லுங்க.
1: அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், மறதி என்பது நோய் அல்ல, தன்னை மறந்த நிலை மறதி. ஏன்னா நாளைக்கு லீவுங்கிறத மறந்துட்டு நம்ம போய் உடனே அடுப்பை பத்த வச்சு எல்லாம் பண்ணிடுமா, ஐயோ இன்னைக்கு லீவு தானே, ஏன் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சோம்னு.
0: இவ்வளவு வேகம் இன்னைக்குமா, இன்னைக்கு வேகம் வேகம்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமா, ஆனா அன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம வந்து சரி லேட்டா எந்திரிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட அப்புறம் இதே நமக்கு பழக்கமா போயிடும் அப்படிங்கறதுனால நான் அதை விட்டுவேன். அப்படியே எப்பவும் செய்யற மாதிரியே செஞ்சிருவோம்,
0: பெர்ஃபெக்டா நீங்க செஞ்சிடறீங்க. ஓகே,
1: செஞ்சுட்டே ரிலாக்ஸா இருக்கலாம்.
0: சூப்பர்,
1: அந்த மாதிரி நினைப்பேன். சில நேரங்கள கடைக்கு போகும்போது பர்ஸ் வச்சுட்டு போயிடுறது, போயிட்டு திருப்பி வந்து திருப்பி பர்ஸ் எடுத்துக்கிட்டே போவேன். அப்பதான் நினைப்பேன், ஐயோ நம்ம முன்னாடியே செக்அப் பண்ணிக்கணும் எதா இருந்தாலும் அப்படிங்கறது. ரொம்ப தூரம் போயிட்டு வர முடியாதுல்ல.
0: ஆமா ஆமா ஆமா, நிச்சயமா.
1: அதனால அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணுங்கறத
0: பொறுமையா நிதானமா இருந்தாவே எந்த விஷயமே மறக்காது. என்ன சொல்றீங்க?
1: ஆமா கண்டிப்பா.
0: சரிங்கம்மா, அழகா சொன்னீங்க, கால் பண்ணதுக்கு நன்றிமா.
1: நன்றி.
0: மங்கை ஊடகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஜான்சி அம்மா பாத்தீங்கன்னா ஒரு அழகான தகவல் கூட நம்மளுக்கு சொன்னாங்க. நிகழ்ச்சியில வந்து பேசின இந்த தோழிகளுக்கும் முயற்சி செய்த தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உதம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழித் தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா அமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்கள், முக்கிய பிரதிநிதிகள்

0: இதில் கலந்து கொண்டுள்ளனர். தகவல் தொடர்பு, தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல், மின்னணு கட்டமைப்புகள் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. எழுச்சிமிக்க எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு மற்றும் மாற்றம் என்பது இக்கூட்டத்தின் கருப்பொருளாகும். இதனிடையே பிரிக்ஸ் உச்சிமாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ளது. 2 நாள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கவுள்ளனர். நீடித்த மற்றும் நம்பிக்கை மிக்க சுற்றுலா கட்டமைப்பை ஏற்படுத்துவது, திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து வசதி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொலைத்தொடர்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், வளர்ந்து வரும் நாடுகளின் தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் ஜெய்ப்பூரில் சற்று முன் தொடங்கியது. பிரதமரின் ஆஷா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறுவதற்கான நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கான இத்திட்டத்திற்கு கடந்த 2024-25 5,400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும், நடப்பு நிதியாண்டில் இது 7,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைத்து நிலையான வருவாய் பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் கவாக்காளி மைதானத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் மாநில அமைச்சர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். குற்றவியல் நடைமுறை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும். பின்னர் மேற்குவங்க மாநில பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் திரு அமித்ஷா இன்று மாலை சந்தித்து பேசவுள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உதம்பூர் வழியாக 3வது வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கையை ரயில்வே துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவரது கோரிக்கையை ஏற்று 3வது வந்தே பாரத் ரயிலுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார். வந்தே பாரத் ரயில் வசதி தங்களுக்கு கிடைத்துள்ளதற்கு உதம்பூர் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த ரயில் சேவையின் மூலம் அப்பகுதியின் பொருளாதாரம், சுற்றுலா மேம்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உதம்பூர் மக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் திரு ஜிதேந்திர சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4வது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் நிலையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் வளர்ச்சி குறித்தும் விரைந்து வளர்ச்சி பெற்று வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தொழில்கள் மற்றும் வர்த்தகத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டத்தையொட்டி திரு பியூஷ் கோயல் குளோபல் ஃபைனான்ஸ் அண்டு டெக்னாலஜி நெட்வொர்க் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சொப்னேந்து மொஹந்தியை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப பகிர்வு, மின்னணு பொருளாதாரம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா, சிங்கப்பூரின் வெளியுறவு மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு கன்ஷியோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் மத்திய

0: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடனுதவி திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் கடனுதவி பெற்று தொழில் தொடங்கி பயன்பெற்று வருவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: பாரத பிரதமர் மோடி ஐயா முத்ரா திட்டத்தின் கீழ் எனக்கு முத்ரா லோன் கடன் திட்டம் வந்து நல்லபடியாக அது கிடைச்சிது. அதை பயன்படுத்தி நான் வேலையில்லாத இளைஞராக இருந்ததுனால எனக்கு அந்த திட்டத்தின் மூலமா என்னுடைய

0: அதனால எனக்கு அந்த திட்டத்தின் மூலமா என்னுடைய வாழ்வு வந்து நல்லபடியா மாறி இருக்கு. இதுக்கு வந்து நான் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்தை எல்லாரும் தெரியாதவங்க தெரிஞ்சு இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அந்த இதில் சிறுதொழில் செஞ்சு அடுத்து 5 லட்சம் வரைக்கும் ஐயா கொடுக்குறாங்க. எல்லாரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
2: ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழித் தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தனியார் வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் ஈரான் மேலும் அணு ஆயுதங்கள் வாங்குவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை சரியானதே என்று தெரிவித்த திரு டிரம்ப், இந்த போர்ச்சூழல் காரணமாக அமெரிக்க மக்கள் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை சந்தித்து வருவதாக கூறினார். ஈரானில் அணு ஆயுத உற்பத்திக்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அந்நாட்டு ராணுவம் தனது வலிமையை முற்றிலும் இழந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். ஏவுகணைகளையோ ட்ரோன்களையோ உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் ஈரான் உள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் கிடைத்துவிட்டால் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த அந்நாடு முற்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். சோமாலியாவின் பண்ட்லேண்ட் கடற்கரை பகுதியில் கேமரூன் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். அதில் பயணம் செய்த 10 மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள். லுபூஃப் என்ற பெயரிலான இந்த கப்பல் கடத்தப்பட்ட பின் நூகால் பகுதிக்கு கொள்ளையர்கள் கப்பலை கொண்டு சென்றுள்ளனர். இந்த கப்பலில் துருக்கி நாட்டின் ராணுவ பயிற்சிக்காக தளவாடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொலைத்தொடர்பு கருவிகள் மற்றும் செயற்கைக்கோளில் பயன்படுத்தும் கருவிகளும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதில் சென்ற மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள், தலா ஒருவர் துருக்கி மற்றும் ஜார்ஜியாவைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் செர்ஜியாவைச் சேர்ந்த பாதுகாப்பு காவலர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோரப் பகுதிகளில் இன்று அலையின் சீற்றம் கடுமையாக இருக்கக்கூடும் என்று தேசிய கடல்சார் தகவல் சேவை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1 முதல் 1.5 மீட்டர் உயரம் வரை எட்டக்கூடிய அலைகள் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் பகுதிகளில் இந்த அலையின் சீற்றம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலாபல்லி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கரோலினை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழித் தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலாபல்லி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு. ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: இப்ப என்ன நல்ல காலம் வந்துருச்சுன்னு நல்ல காலம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க.
1: நான் சொல்ல போற செய்தியை கேட்டா நிச்சயமா நல்ல காலம் வந்துருச்சுன்னு நீ நம்பத்தான் வர.
0: எது எல்லினோ எல்லினோன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்களா? இப்ப இதுவா உனக்கு நல்ல காலம்?
1: இந்த எருமைய பராமரிக்க முடியலன்னு ரொம்ப சலிச்சுக்குவிய, அதுக்குதான் ஒரு நல்ல காலம்.
0: ஆமா ஆமா, இந்த எருமைய வச்சு என்னால சமாளிக்க முடியல. அப்பப்ப ஏதாவது உடம்புக்கு வந்துருது, பாலும் சரியா கறக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
1: இப்ப நீ சொன்னிய எல்நினோ அப்படின்னு, இந்த எல்நினோ காலத்துல எருமைகளோட ஆரோக்கியம், உற்பத்தி மேலாண்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்கு.
0: எருமை மேய்க்கறதுக்கு பள்ளிக்கூடமா? காட்டுல விட்டா மேய்ஞ்சிட்டு வருது.
1: மேய்ஞ்சிட்டு வரும், ஆனா அதை முறையா எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல.
0: இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தானே.
1: அப்படி இல்ல, இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தகவல்களை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ல.
0: ஆமா, அதுக்கு நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
1: நீ எங்கேயும் போக வேணாம், ரேடியோ கேக்குறல்ல.
0: ஓஹோ, ரேடியோல பாட்டை போட்டு பால் உற்பத்திய அதிகரிக்க போறோம் அப்படியா?
1: பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த நீ இனி பாடத்தையும் கேட்க போற. நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியும் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து எல்நினோ காலங்கள்ல எருமைகளோட ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடத்த இருக்காங்க.
0: காசு கீசு ஏதாவது கட்டணுமா?
1: ஆமா, பயிற்சி பட்டறைக்கு நம்ம காசு கட்டி தானே ஆகணும்.
0: எப்படி கட்டணும்?
1: இதுக்கு கட்டணமே 590 ரூபாய் தான்.
0: என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு நீ சொல்லவே இல்லையே.
1: இந்த எருமை வேற, நீ கேக்குறத விட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 13 வாரம் தொடர்ந்து நடக்க இருக்குது. இந்த பயிற்சிய பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோயே. 04-27-241-04-08 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க.
0: ஏன் போன் நம்பர் சொல்லிவிட்டு தோற எந்த பக்கமா போறீங்களா?
1: போய் எருமைக்கு தண்ணி வைக்கிறேன்.
2: நேரம் 1 மணி. இனி கேட்கலாம்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். பிரிக்ஸ் தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று நடைபெற்று வருகிறது. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். தகவல் தொடர்பு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், மின்னணுமயம், படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், டிஜிட்டல் கட்டமைப்பு திறன்களை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நாட்டின் மருத்துவ ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை மறுவடிவமைப்பு செய்ய ஏதுவாக மருத்துவ உபகரண தொழிற்சாலைகள் கூடுதல் பங்களிப்பு வழங்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய மருந்தியல் துறை செயலர் திரு மனோஜ் ஜோஷி வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மருத்துவ தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இவ்விவகாரத்தில் தொழிற்சாலைகள் மற்றும் அரசுக்கிடையே வலுவான பேச்சுவார்த்தைகளின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிரந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய மீன்வளத்துறை இணை இயக்குநர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு இன்று பதிலளித்த

அமைச்சர் இந்த குழு அளிக்கும் அறிக்கைக்கு பின்னர் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். ஆற்றில் இறந்து மிதந்த 2150 கிலோ மீன்கள் அனைத்தும் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்தவுடனேயே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டதாகவும் அமைச்சர் திரு ராஜீவ் பதிலளித்தார். ரயில் விபத்துகளின் போது மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே சார்பாக இன்று நடைபெற்றது. ரயில்வே துறையினர், பாதுகாப்பு படையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு மருத்துவத்துறையினர், தொழில்நுட்பத்துறையினர் என 250-க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். இந்த விபத்தின் போது மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்த தத்ரூப விளக்கங்கள் இடம்பெற்றன. தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவநாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கின்றது. கடந்த 1934 ஆண்டு இதே நாளில் இந்த கட்டுமான பணிகள் 4,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் மகளிர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணைகள் சீன இணைகளுடன் இன்று களமிறங்குகின்றன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம் காற்றலைகளில் காலத்தை தாண்டி ஒலிக்கும் காவிய கானமாய் மதுர கீதம். முதலாவதா பாடல் ஒலிக்குது நீலமலை திருடன் திரைப்படத்திலிருந்து. 1957 வெளியான திரைப்படம். கே வி மகாதேவன் இசையமைத்த பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க உலகநாதபுரம் முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் மனதை மயக்கும் மதுரை கீதம். நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு. திருச்சி மாவட்டம் முசிறியில் எரிவாயு நுகர்வோருக்கான குறைதீர் கூட்டம் சனிக்கிழமை, அதாவது நாளை காலை 11 மணிக்கு நடைபெற உள்ளது. முசிறி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமை வகிக்கிறார். இந்த கூட்டத்தில் முசிறி வட்டத்துக்குட்பட்ட அனைத்து எண்ணெய் நிறுவன எரிவாயு முகவர்கள், எரிவாயு விநியோக ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்கின்றார்கள். எனவே முசிறி வட்டத்தைச் சேர்ந்த எரிவாயு நுகர்வோரும் பொதுமக்களும் இந்த கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொண்டு சிலிண்டர் விநியோகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தொடர்பாக புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் செப்டம்பர் 1 முதல் கோயிலுக்குள் கைபேசிகள் எடுத்து செல்வதற்கு தடை விதிச்சிருக்காங்க. பக்தர்கள் தங்கள் கைபேசிகளை பாதுகாப்பாக வைத்துச் செல்ல ஏதுவாக திருக்கோயில் வரிசை வளாகம் கிழக்கு, திருக்கோயில் வரிசை வளாகம் மேற்கு, திருக்கோயில் தெற்கு தேரோடும் வீதி, திருக்கோயில் மேற்கு தேரோடும் வீதி ஆகிய 4 இடங்களில் கைபேசி பாதுகாப்பு பெட்டக மையம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடங்களை பக்தர்கள் தங்கள் கைபேசிகளை ரூபாய் 5 கட்டணமாக செலுத்தி அங்கு ஒப்படைத்துவிட்டு டோக்கன்கள் பெற்றுக் கொள்ளலாம். தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா டோக்கன்களை காண்பித்து கைபேசிகளை பெற்றுக் கொள்ளலாம். தடை உத்தரவை மீறி கோயிலுக்குள் மறைமுகமாக எடுத்துச் செல்லும் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறையின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு கோயில் இணை ஆணையர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம மதுரை கீதம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒலிக்க இருக்கிற பாடல் 1963 வெளியான பரிசு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரல்கள்ல. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இளையன்குடி இக்பால், சித்திக் கதீஜா, அப்துல் மஜீது, ரபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா.

நம்ம மதுரகீதம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வர இருக்கு சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகள்ல. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஆங்கியம், கோல்டன் குப்புசாமி, லதா, விக்னேஷ், மோனிகா, சந்துரு, அனுஷ்கா, சூர்யா.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மனதை மயக்கும் மதுர கீதம். நேர்களே, உங்களுடைய கவனத்திற்கு உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு உங்களுடைய ஹோம் தீம் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம்ல பதிவிடலாம். நாகி கலெக்டர்ஸ் பேஜ் அப்படிங்கிற பேஜை டேக் பண்ணணும். சிறந்த 5 புகைப்படங்கள் லைக்ஸ் போல் டெக்னிக்கல் ஜட்மெண்ட் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு நாகை கலெக்டர்ஸ் பேஜ்ல இடம்பெறும். இதற்கான கடைசி தேதி நாளை. நம்ம மதுர கீதம் நிகழ்ச்சிகள அடுத்ததா பாடல் வர இருக்கு. சங்கே முழங்கு திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பொன்னியம்மன் மேடு, வன்னி கணேசன், சுகன்யா, பரத், சுஸ்மிதா ஸ்ரீ, வில்லிவாக்கம் குபேந்திரன், தமிழிசை கஸ்தூரி, அருணா சேகர். இவங்க விரும்பி கேட்ட பாடல்.

நாம கேட்டுட்ருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மனதை மயக்கும் மதுரை கீதம். அடுத்ததா பாடல் வருது, 1972 வெளியான நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து கவிஞர் மாலியின் வரிகளில் எஸ் ஜானகி ஜிக்கி பாடிய பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பெட்டவாய்த்தலை நந்தகோபால், அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
5: ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: இது திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் மனதை மயக்கும் மதுர கீதம். நேயர்களே, உங்கள் கவனத்திற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி இயக்கம் சார்பில் வேளாண் இடுபொருட்கள் பட்டய படிப்பு சேர்க்கை ஆரம்பமாகிடுச்சு. கால அளவு ஒரு ஆண்டு, கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி, பயிற்று மொழி தமிழ்தான், வயது வரம்பு 18 பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக பயிற்சி வகுப்புகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுது. இதற்கு விண்ணப்பங்களை நீங்கள் www.tnau.ac.in என்ற இணையதளத்தின் மூலமா விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 0422 6611229 அல்லது 94 42 11 10 48 என்ற எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம மதுரகீதம் நிகழ்ச்சியில அடுத்ததா வர இருக்கிற பாடல் ஜி ராமநாதன் இசையமைத்த பாடல். 1957 வெளியான புதுமை பத்தன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராமேஸ்வரம், ஷியாத், மெஹ்னா. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல்

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ஈஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர், நைன் கிராஸ் தலைநகர், திருச்சி.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம். மதுர கீதத்துல அடுத்ததா பாடல் வருது தெய்வ பலம் திரைப்படத்திலிருந்து. பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மணப்பாறை, காமராஜ், பி வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஷா, மனவை, சந்திரசேகர். இவர்களுக்கான பாடல்

நம மதுரகீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா வருது. 1978 வெளியான தியாகம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திண்ணியம் ரவி, லதா ரவி, இவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

என்று போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தோது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி ஒன்று.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவநாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு மன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். நம் நாட்டின் எதிர்கால பொருளாதாரம் குறித்த தமது எண்ணங்களை பிரதமர் இதில் பகிர்ந்து கொள்கிறார். மாறிவரும் உலகளாவிய பொருளாதார சூழலில் நம் தேசத்தின் பங்களிப்பு குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், வர்த்தக பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, மாறிவரும் உலக அரசியல் நிலைமை போன்றவை குறித்தும் ஆராயப்படுகிறது. தமிழகத்தில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சட்டம் மற்றும் எரிசக்தி மானிய கோரிக்கையை

இன்று தாக்கல் செய்த அமைச்சர் மின் நுகர்வோருக்கு தொடக்கத்தில் இருந்தே வழிகாட்டுதலுடன் தேவையான அனைத்து ஒருங்கிணைப்பு உதவிகளும் வழங்கப்படும் என்றார். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் முதற்கட்டமாக சூரிய மேற்கூரை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் சிறந்த நடைமுறைகளை ஆய்வு செய்து அவை அமல்படுத்தப்படும் என்றார். 27 சிறைச்சாலைகள் மற்றும் சிறைத்துறை தலைமையகத்தில் 160 கூடுதல் காணொலி உபகரணங்கள் நிறுவும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் ஜனநாயக அமைப்புகளின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் நீதித்துறையில் தேவையான ஆதாரங்களையும் நிர்வாக உதவிகளையும் அரசு உறுதி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில்களை பழமை மாறாமல் புனரமைக்க ஆண்டுதோறும் 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக

0: அமைக்க ஆண்டுதோறும் 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப் பகுதிகள் உள்ளிட்ட திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள 2.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். 10 வல்லுநர்களை கொண்ட மண்டல மற்றும் மாநில அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய மீன்வளத்துறை இணை இயக்குநர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், இந்த குழு அளிக்கும் அறிக்கைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆற்றில் இறந்து மிதந்த 2150 கிலோ மீன்கள் அனைத்தும் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் இச்சம்பவத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்த உடனேயே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டதாக அமைச்சர் திரு ராஜீவ் பதிலளித்தார். அரசு கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கார் என்ற திட்டத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்கப் போவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான விவாதத்தில் பேசிய அவர், அதே வேளையில் ஏழ்மையான உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் தங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கும் கார் தேவையில்லை என்று கூறினர். இதனைத் தொடர்ந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, இது தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பு பொதுவானது எனவும், ஆளும் கட்சி தரப்பில் வசதியில்லாத உறுப்பினர்கள் காரை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பாவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இப்பிரச்சினை உரிமை குழுவின் ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதன் பின்னர் இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பேரவை நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், மின்னணு மயம், படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், டிஜிட்டல் கட்டமைப்பு திறன்களை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தொலைத்தொடர்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு இடையே இன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தால் சைபர் பாதுகாப்பு, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் விரிவடையும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான உள்ளடக்கிய டிஜிட்டல் எதிர்காலத்திற்கு இந்த உடன்படிக்கை வழிகோலும் என்றும் அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பிரிக்ஸ் சுற்றுலா அமைச்சர்களின் கூட்டம் இன்று பிற்பகல் ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது. சுற்றுலா, தடையற்ற போக்குவரத்து, சுற்றுலாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுத இளநிலை சட்டப்பிரிவு மாணாக்கருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 3 ஆண்டுகள் கட்டாய பயிற்சி காலத்தை தற்போது ஓராண்டாக குறைத்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக சென்ற ஆண்டு மே மாதம் வழங்கிய தீர்ப்பை மாற்றியமைத்து இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் மருத்துவ ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை மறு வடிவமைப்பு செய்த ஏதுவாக மருத்துவ உபகரண தொழிற்சாலைகள் கூடுதல் பங்களிப்பு வழங்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய மருந்தியல் துறை செயலர் திரு மனோஜ் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மருத்துவ தொழில்

0: தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்த விவகாரத்தில் தொழிற்சாலைகள் மற்றும் அரசுக்கு இடையே வலுவான பேச்சுவார்த்தைகள் அவசியம் என்றார். மருத்துவ உபகரணங்களின் வடிவங்களையும் உற்பத்தி பொருட்களையும் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது. 1934 ஆண்டு இதே நாளில் இதன் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழர்களின் வாழ்வியலில் ஒன்றாக கலந்துவிட்ட மேட்டூர் அணை நூற்றாண்டை நோக்கி சிறப்பாக பீடு நடை போடும் நிலையில் இன்று தன்னுடைய 93வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டூர் அணை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல, பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது. மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த நீர்வழி பாதை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெற செய்கிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: ரயில் விபத்துகளின் போது மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே சார்பாக இன்று நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றதாக தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரி தெரிவித்துள்ளார்.
2: ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா அதுல மாட்டிட்டு இருக்க மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பயிற்சி இது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 3 கோச்சஸ் வந்து டீரெயில் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ, அதுல ஒரு கோச்சில் ஃபயரு ஸ்மோக் உண்டாகிற மாதிரியும், மற்ற கோச்சஸ்ல மக்கள் மாட்டிட்டு இருக்க மாதிரியும் டாப்பல் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ. தமிழ்நாடு ஃபயர் சர்வீசஸ் ஃபயர் அணைச்சிட்டு அவங்க அந்த கோச்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. உள்ள மாட்டிட்டு இருக்கவங்கள வேரியஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா கட் பண்ணி உள்ள போய் அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களுக்கு ரோப்பு மூலமா காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தோம்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு புறப்பட்டுச் சென்றனர். புதுடில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதிக்கு ட்ரீஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. காலிறுதியில் சீன இணையை 16-21, 21-15, 21-13 என்ற செட்களில் இந்திய இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது எல்நினோ என்ன செய்யலாம். சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு உழவர்கள் நல அறக்கட்டளை அண்மையில் கும்பகோணம் இயற்கை வேளாண் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழாவினை நடத்தியது. இவ்விழாவில் வேளாண் துறையை சார்ந்தவர்கள், இயற்கை ஆர்வலர்கள், விவசாயிகள், மாணவ மாணவிகள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் பங்கு கொண்ட சென்னை தலைமைச் செயலக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் அவர்கள் தனது சிறப்புரையில்,
1: தஞ்சை மண்டலத்தை அடிப்படையாக வச்சு இந்த டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான ஆசை. அதை இப்பிலிருந்து ஆரம்பிக்கிறோம். எல்நினோ தாக்கத்தால் கிணறு, ஆழ்துளை கிணறு மட்டுமே வைத்திருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட விவசாயிகள் அவங்க மட்டுமே கொஞ்சம் நெல் இந்த தடவை குருவைக்கு போட்ட ஒரு நிலைமையை பார்க்கணும். அவங்களுக்குமே வந்து தண்ணீர் சுண்டுனதுனால உப்புத்தன்மை ஆகி கடைசி நேரத்தில் பயிர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறேன். அதே மாதிரி பெரும்பாலான இடங்களில் பயிர்கள் இல்லாத, அதாவது ஆழ்துளை கிணறு கிணறு இருந்தும் பயிர்கள் இல்லாத சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையை அடுத்த வருடமும் தொடரும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த எல்நினோ தாக்கத்தில் இந்த வருஷத்துல நம்ம சுதாரிக்கிறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செய்து ஆகணும். அதுல முக்கியமானது என்னன்னா, டெல்டா மாவட்டங்களோட மேட்டுப்பகுதி மாவட்டங்கள், அதாவது திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூரோட மேட்டுப்பகுதி, அதே மாதிரி புதுக்கோட்டையோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான தாலுகாக்கள், தாலுகாக்கள்லாம் முடிந்த வரையில இப்ப அரசாங்கம் ஒரு 500 இலவசமா பன்னிக்குட்டை தோன்றதுக்கு திட்டம் கொடுத்துருக்காங்க. உடனடியா வரும்,

அக்டோபர் 15 முதல் நவம்பர் 15 வரை மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. அந்த மழை எப்படி பெய்யும்னா, குறைந்த நாட்களில் அதிகமான மழை பொழியும். அப்படின்னா என்னன்னா, நிறைய மழை பெய்யும் போது, வேகமான மண்ணரிப்பு இருக்கும்போது, இவ்வளவு நாள் நம்ம கட்டி காத்து சேமித்து வச்ச நிலத்தில் தேக்கி வச்சிருந்த கரிமப்பொருள், அங்கக கரிமம், அதுவும் சத்துக்களும் அடிச்சுட்டு போய் நம்ம அடுத்த வருஷம் சம்பாவோ, இந்த வருஷம் சம்பாவோ அல்லது அடுத்த வருஷம் சம்பாவோ புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ இதிலேருந்து தவிர்க்கணும்னா, இந்த மாவட்டங்கள் நான் எங்கெங்க சொல்கிறேன், புதுக்கோட்டை, முசிறி, லால்குடி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கந்தரக்கோட்டை, இதெல்லாம் வந்து புதுக்கோட்டை, இந்த ஓரத்தில் திருச்சியோட ஆத்தோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றியங்கள், அதே மாதிரி அரியலூர் 3 தாலுகாக்களும், அதே மாதிரி கடலூர், இங்கேயுமே வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், இந்த மாவட்டங்களில் 3 எண்ணிக்கையிலான தாலுகாக்கள் மணல் சார்ந்ததாக இருக்குது. இந்த மணல் சார்ந்ததில் 500 பண்ணைக்குட்டைகளில் இந்த மாவட்டங்களில் ஒதுக்கீடு செய்யப்படும் பண்ணைக்குட்டைகள் முன்கூட்டியே ஆய்வு செய்து எந்த இடத்துல போடணும்னு முடிவு பண்ணி பண்ணைக்குட்டை தோண்டிக்கணும். இது என்ன செய்யும் அப்படின்னா, பெய்யக்கூடிய மழை தண்ணீரை நிறைய சேமிக்கிறப்ப பூமிக்குள்ளே இறங்கி இப்போ வறண்டு போயிருக்கக்கூடிய நீர் தாங்கிகளில் நீர் செறிவை உண்டு பண்ண மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. களிமண் நிலங்களில் தண்ணி நின்னாலும் இறங்காது. அதனால் மணல் சார்ந்த நிலங்களில் மழை நீர் சேகரிப்பை ஏற்படுத்தி தேக்கி நிற்க வச்சு பூமியில் இறக்கினா தான் இனிமேல் நம்ம போர் போட்டால் கூட தண்ணி வரும். அவங்கவுங்களுடைய பகுதியில் எந்த இடத்துல மணல் சார்ந்த நிலம் இருக்குது, 3 ஏக்கர் அதுக்கு மேலே இடம் இருக்கிறவங்க எந்த நிலம், அதில் எங்கே பண்ணைக்குட்டை போடலாம் அப்படிங்கிறத இப்போவே தேர்ந்தெடுத்து அக்டோபர் 15 தேதிக்குள்ளே தோண்டிக்கணுங்கிறது என்னுடைய முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, முடிஞ்ச வரையிலும் அடுத்த சம்பாக்கு நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி மண்ணை முன்கூட்டியே உழுது, இந்த வெயிலில் கொஞ்சம் காய உழுது. அதிகமான அழுகல் தன்மையும் வைரஸ் நோய் கிருமிகளும் வண்டுகளும் புழுக்களும் சேமித்த இடமா இருக்குது அது, இந்த நெல் போடாத நேரத்தில் இதோடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் போகிறதுக்காக நிலத்தை மேல் நோக்கி உழுது மண்ணை வெளியில் கொண்டுட்டு வந்து வெயிலில் படுற மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அடுத்து வரக்கூடிய காலத்தில் நோய்கள் இல்லாத ஒரு பயிர்னாலும் உருப்படியான பயிர் எடுக்க பெரிய வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது, தரமான விதைகளை தேர்ந்தெடுக்கலாம். முக்கியமாக பாரம்பரிய நெல் அப்படிங்கிறப்ப என்னுடைய தேர்வு 2 நெல், ஒன்று வந்து தூயமல்லி, இன்னொன்று வந்து சிவன் சம்பா. இந்த இரண்டும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், முக்கியமாக சிவன் சம்பா சாப்பாட்டுக்கு ஆகிற மாதிரியும் அதே நேரத்தில் இட்லிக்கு ஆகிற மாதிரியும் பெரும்பாலான சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு பெரும் வரவேற்பு ஏற்படுத்தின ஒரு ரகமாக இது இருக்கு. அதனால் நிச்சயமாக விற்பனை பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால சிவன் சம்பா முதல் இடமாக எடுக்கலாம். இரண்டாவது தூயமல்லி. இது ரெண்டுலேயும் சிறப்பு அப்படின்னு சொன்னால், சன்னமாக இருக்கிறதுனால பொன்னி அரிசி மாதிரியே சாப்பிட வாய்ப்பு இருக்கு. இந்த 2 ரகத்திற்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்கலாம். இந்த நேரத்தில் நம்மளுடைய திருமருகல் பகுதியை சேர்ந்த திரு சத்தியமூர்த்தி ஐயாவுடைய கண்டுபிடிப்பை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். இந்த டெல்டா மாவட்டத்தில் எல்லா சத்து இருக்குது. இந்த மாவட்டங்களில் இல்லாத சத்து சாம்பல் சத்து. அந்த சாம்பல் சத்தை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பொருளாக அது இருக்குங்க. கடந்த சம்பாலையும் அதுக்கடுத்த காலங்கள்லையும் அதை நான் பல்வேறு இயற்கை விவசாயம் கடைபிடிக்கிற மக்களுக்கு சொல்லி அதில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அதே மாதிரி வாழை குலையில் அடிக்கிறப்ப அதோடைய வெயிட்டு கூடுறது, கரும்புக்கு கொடுக்குறப்ப அதோடய வெயிட்டு கூடுறது, இதெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்துட்ருக்கோம். இதை கண்டுபிடிச்ச ஐயாவுக்கு என்னுடைய இதயம் கடிந்த நன்றிகள். ஏன் இதை சொல்கிறேன்னா, மிகவும் எளிமையான தயாரிப்பு. சாணம், கோமியம், முட்டை, இந்த 3 பொருளை மட்டுமே வச்சு பயன்படுத்துகிறப்ப யாருமே அவங்களோட வீட்டில் செய்யலாம். இந்த இயற்கை விவசாயம் ஏன் வந்து இந்த டெல்டா மாவட்டங்களில் கடைபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆய்வு பண்ணப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய ஜீவாமிருதத்தையோ அமுத கரைசலையோ எதையும் எங்களால் காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போக முடியல, வயலுக்குள்ளே கொண்டு போக முடியல, அந்த வயலுக்கு தூக்கிட்டு போகிறதே எங்களுக்கு சிரமமாக இருக்குன்னாங்க. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் சம்பாவில் நெல் விவசாயத்தில் வெற்றி அடையணும்னா ஒரு சில கரைசல்களை வயற்கூடையில் வச்சுக்கிட்டு

தூக்கிட்டு போய் அங்க வச்சு கரைக்கிற மாதிரி ஒரு சில கரைசல்களை மனசுல ஏத்துங்க. அதுல முதல் கரைசல் மீனமிலம். மீனமிலம் ஒரு லிட்டர் பாட்டில கூடையில வச்சு எடுத்துக்கொண்டு போய் மூடிய திறந்து வரப்புல நின்னே ஊத்தி விட்டுலாம். ஒண்ணு. ரெண்டாவது பஞ்சகாவியா. மூன்றாவது உயிர் கரைசல். நாலாவது சாண பாசி கரைசல். இதையும் எடுத்துட்டு போய் ஊத்தி விடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதற்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹியூமிக் பவுடர். இந்த ஹியூமிக் பவுடர் எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஏக்கருக்கு 5 டிராக்டர் லோடு சாணம் போட சொல்றோம். 5 டிராக்டர் லோடுனா ஒரு டிராக்டர் லோடு 2500 ரூபாய்னா 12500 ரூபாய் ஆயிடுதுங்க. அதே நேரத்தில் 50 கிலோ அளவுள்ள இந்த பவுடர் வெறும் 8500 ரூபாய் 9000 ரூபாய் கிடைக்குது. இதை நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு பாக்கெட்டில் எடுத்துட்டு போகிறோம், பாக்கெட்டை திறக்கிறோம், உள்ள கை வச்சு அள்ளி கீழே இறங்கி மண்ணில் அப்படியா கலக்கி விட்டுறோம். இவ்வளோதான் வேலை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கலந்து விட்டா போதுங்க, பரவிக்கும். ஆகக்கூடி இயற்கை விவசாயம் செய்யறது கஷ்டம் இல்லை. ஒரு வயர் கூடையில தூக்கிட்டு போயிடலாம், அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர்லாம் கலந்து விட்டுறலாம். அதை சொல்லும் போதே இன்னொரு முக்கியமான ஒரு நீர் மேலாண்மை முக்கியத்துவத்தை சொல்றேங்க. தண்ணி வைக்கிறதுங்கிற காரணம் வந்து எந்த காலத்துல பண்ணணும்னு இருக்குங்க. காய்ச்சலும் பாய்ச்சலும் எந்த காலத்துல இருக்கு. தலையில அடிக்கிற மாதிரி 36 டிகிரி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. புறவுதா கதிர்களும் அகசிவப்பு கதிர்களும் அளவுக்கு அதிகமா இருக்கு. ஒரு இடம் வெயில்ல போயிட்டு வந்தாலே நெத்தி ஃபுல்லா கருப்பாயிடுது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு பாவம் பச்சை பிள்ளையாட்ட இருக்கக்கூடிய நெல்லுக்கு வந்து தண்ணி கொடுக்காம காய விடுறேங்கிற பேர்ல வெடிப்பு. ஒரு விளக்கு மாத்து குச்சியை உள்ள சொருகுனோம்னா குறைஞ்சபட்சம் 4 இன்ச் உள்ள போற அளவுக்கு வெடிக்க விட்டு அப்புறம் காயுதுன்னா என்ன ஆகும், இருக்கிற தண்ணீரை ஈரம் கொடுங்க. தண்ணி நிறுத்தணுங்கிற அவசியம்ல ஈரம் கொடுங்க. சுண்டு விரல்ல முதல் கோடு உயர தண்ணி இருந்தா போதும். எல்லா காலத்திலையும் இருக்கணும், முக்கியமா பூட்டு வாங்குற நேரத்தில் இருக்கணும், தண்ணி இருக்கணும், கதிர்கள் வந்துட்டு இருக்க நேரத்தில் தண்ணி இருக்கணும். அந்த நேரத்தில் தண்ணியை நிறுத்தாதீங்க தயவுசெய்து. நடவு நட்ட உடனே உயிர் பிடிச்சு வேர் பரவுற நேரத்தில் கிளைப்பு வரணும்னா இந்த அவசரம் தான் தண்ணி இருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளோ வேற தண்ணி வச்சிங்கன்னா கிளைப்பு வராது. எவ்வளோ பொருள் போட்டாலும் கிளைப்பு வராது. இயற்கை விவசாயம் பொய்யின்னு சொல்லாதீங்க, நம்ம செய்கிற முறை தவறு. அதற்கு நீங்கள் இன்னும் கூட இன்னொரு காரியம் செய்யலாம். அடுத்த முறை சம்பாவுக்கு நீங்கள் நடவு செய்யறதுக்கு முன்னாடி விதைகள் வாங்கிட்டேன் நான் என்ன செய்யணும்னு என்னுடைய வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன் கையில் வச்சுக்கோங்க. நான் சொன்னதை கடைபிடிக்கணுங்கிறது இல்லை, நான் சொல்கிறதில் பிடிச்சதை கடைபிடிங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கடைபிடிக்க வேண்டியது என்னென்னா, சுண்டு வர உயரம் தண்ணி கண்டிப்பாக நிலத்தில் இருக்கணும், நிலத்தில் காய விடக்கூடாது. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 15 வரலும் அகோர வெயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி ஜனவரி பிப்ரவரிலையும் அளவுக்கு அதிகமான வெயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு பண்ணக்கூடாது சரிங்களா. ஒருவேளை மழை அதிகம் பெஞ்சு நம்மளுடைய ஆற்றுல தண்ணி விட்டாங்கன்னா, இந்த வாய்க்கால் தூர் எடுத்திருக்காங்க சிஎன்டி சேனல்லாம், அந்த சேனலில் எல்லாரும் தண்ணியை உங்கள் தோட்டத்து வழியாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. உங்கள் நிலத்துக்குள்ள எங்கெல்லாம் பண்டல் மண் இருக்கோ தண்ணியை நிற்க வைங்க. களை வரும்னு நினைக்காதீங்க, களையை சரி பண்ணிக்கலாம். தண்ணியை நிற்க வைங்க, தண்ணி உள்ளே இறங்கட்டும். மண் கண்டம் அப்படிங்கிறது உங்கள் மாவட்டங்களை பொறுத்தளவில் 4.5 முக்கால்லேருந்து 5 அடி உயரம் மண். இந்த மண் வந்து ஈரமாகணும், ஈரமானாதான் நெல் விளைச்சல் சரியாக இருக்கும். காஞ்சி கிடைக்குப்ப, காஞ்சிருக்கிறதுக்கு தண்ணி ஊறணும், ஊறுறதுக்கு வரக்கூடிய ஆற்று தண்ணியை நிற்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு செய்தி. அடுத்து இரண்டாவது செய்தி, மாற்று பயிருக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். மாற்று பயிரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆமணக்கு. டெல்டா மாவட்டங்களில் யாரெல்லாம் நிலத்தை சும்மா போட்டிருக்கீங்களோ ஆமணக்கு பயிர் நடவு செய்யுங்க. ஆமணக்கில் 5 மாத பயிர், 6 மாத பயிர், 7 மாத பயிர், 8 மாத பயிர் இருக்குது. 3வது மாதத்துலேருந்து, அதாவது 100வது நாள், 105வது நாள்லேருந்தே காய் உடைக்கலாம். அந்த மாதிரி ரகங்கள் அசால்ட்டாக 1200 கிலோ ஒரு ஏக்கருக்கு கிடைக்கக்கூடிய வகை இருக்குங்க. நிலத்தை சும்மா போடாதீங்க, அதுக்கு சொல்கிறேன். காயை எடுத்து உடைக்கிறோம், நம்ம சொன்னாதான் வெடிக்கும். அப்படிப்பட்ட ரகங்கள் இருக்குங்க. இப்போ வந்திருக்கு, குறைந்த விலையில் தர்றாங்க. அதுவும் இப்போ சேலம் மாவட்டம் ஏட்டாப்பூரில் இருக்கக்கூடிய ஆய்வு நிலையத்தில் புதுசாக 2 ரகங்களும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 கிலோ விளைச்சல் தரக்கூடிய ரகம். இதை ஏன் சொல்கிறேன்னா, வளர்க்கிறது ஈஸி, குறைந்த தண்ணீர், இலையை பிச்சு நிலத்தில் போடலாம், மண்ணில் அங்கங்க கரிமம் கூடும். வளர்க்கறதுக்கு ஒரே ஒரு முறை என்னென்னா, மண்ணை அணைச்சி வைக்கணும். பாசனம் பண்ணுற தண்ணி இந்த செடியை தொடக்கூடாது. மண்ணை குமிச்சு வச்சுக்கிட்டீங்க, கிழக்கு மேற்கா அல்லது வடக்கு தெற்கா குமிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நிலத்தை தொடாமல் இருந்தாலே ஆமணக்கு சிறப்பாக இருக்கும். நம்ம கையில் வச்சுருக்க பொருள்களை வச்சு வளர்த்து கொண்டு வந்துடலாம்.

0: இந்த பூச்சி வெட்டி பெரிய அளவில் நமக்கு தேவைப்படாது. இது ஒரு பக்கம் வைங்க. இது இல்லாமல் வாய்ப்பு கிடைக்கிறவங்க மேட்டுப்பதி நிலங்களில் சொல்கிறேங்க, சின்ன வெங்காயம், மஞ்சள், நிலக்கடலை தயவுசெய்து ஏற்பாடு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பருத்தியை கொண்டு வாங்க, சிறுதானியம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வாங்க, சோளம், கம்பு, தினை, சாமை, வரகு, குதிரைவாளி இதை கொண்டுட்டு வாங்க. நல்ல விலை இருக்குங்க, எதிர்காலத்தில் நல்ல விலை இருக்கு. இதெல்லாம் ஒரு செய்தி. அடுத்து வாய்ப்பு கிடைக்கிறவங்க பெரிய முன்னோடி விவசாயிகள், உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய குளங்களில் எது முக்கியமான குளம், அதை இந்த இரண்டு மாதங்களில் செப்டம்பர் 15 அக்டோபர் 15 மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த குளத்தை தூர் வரணா எங்கள் நில எங்கள் ஊரே நல்லா இருக்கும் அப்படின்னு எது தோணுதோ அந்த குளத்தை தூர் வர்றதுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு விண்ணப்பம் அனுப்புனர் உங்களுடைய ஊர் பேர், பெறுநர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட மாவட்டம், ஐயா எங்களுடைய ஊர் இந்த மாவட்டம் இந்த ஒன்றியம் இந்த கிராமத்தில் இருக்கு, இந்த கிராமத்தில் இருக்க இந்த குளம் பேர் அல்லது சர்வே நம்பர், இந்த குளத்தை தயவு செய்து தூர்வாரி தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோதாங்க, இதை மட்டும் எழுதி கொடுத்துருங்க, கண்டிப்பாக நடக்கும். அடுத்த வருடமும் தொடரும்னு சொல்லக்கூடிய இந்த எல்லினோ தாக்கத்திலேருந்து நம்ம டெல்டாவை காப்பாற்றணும், விவசாயம் செழிக்கணும், தொடர்ந்து நம்ம விவசாயத்தில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீர் மேலாண்மையை இந்த இரண்டு மாதங்களில் தொடரணும். வரக்கூடிய தண்ணீரை எல்லா நிலங்கள்லையும் நிறுத்தி வைக்கணும். அரு நெல் விவசாயத்துக்கு முன்னாடி கிணறு போர் வச்சிருக்கிறவங்க மேட்டுப்பதி நிலத்தில் இருக்கிறவங்க பண்ணைக்குட்டைகள் அமைச்சுக்கணும். பண்ணைக்குட்டை அமைக்கிறப்ப இந்த நான் மீன் வளர்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி களிமண்ணில் இருக்கவங்க மட்டும் வளர்க்கணும்னு இல்லைங்க, மணல் உள்ளவங்க தான் முக்கியமாக வளர்க்கணும். இந்த காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க. இது என்னுடைய செய்தி. என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன், 99 444 50 552, 99 444 50 552. வாட்ஸ்அப்பில் கேளுங்க, எந்த விதமான அடிப்படை செய்திகள் எது கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா?
1: இதுவரை எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார் சென்னை தலைமைச் செயலக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் கனிந்த வாழ்வு. நம்மள வளர்த்தவங்க, நமக்காக வழிகாட்டினவங்க, குடும்பத்துக்காக அவங்களோட வாழ்க்கையில பெரும் பகுதியை அர்ப்பணிச்சவங்க, அவங்கதான் மூத்தோர்.

0: மூத்த குடிமக்கள் யாருங்க? நமக்கு முந்தின காலத்துல இருந்த நம்மளுடைய தாத்தா பாட்டிகள், பூட்டன் பூட்டி, அதுக்கு முன்னாடி தலைமுறைகள் இவங்கெல்லாம் தான் இல்லையா?
1: வயது முதிர்ந்த காலத்துல சில பேரு தனிமையில வாடுறாங்க.
0: நமக்காக பல தியாகங்கள் செய்த நமது பெற்றோர்களாக இருக்கட்டும், நமது தாத்தா பாட்டிகளாக இருக்கட்டும், இவங்களுக்கு தேவையான ஒன்று அன்புதான். அந்த தனிமையை போக்குவதற்காக பல ஏக்கங்கள், பல சோகங்கள், இவற்றையெல்லாம் அவங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறதே இல்லை. சில நேரங்கள்ல இவங்க நமக்கு பாரமா தான் தோன்றாங்க. அந்த பாரத்தை நாம எங்க கொண்டு இறக்கி வைக்கிறோம்? முதியோர் இல்லங்கள்ல. அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இத சிந்திச்சு பார்த்தா நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல.
1: இதெல்லாம் பத்தி சமூகத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், மூத்தோரோட உரிமைகளையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கவும், அவங்கள குடும்பத்திலையும் சமூகத்திலையும் அன்போட அரவணைக்கவும் தான் August 21 இன்றைய நாளை நாம உலக மூத்த குடிமக்கள் நாளா கொண்டாடுறோம். அன்பு, அரவணைப்பு, மரியாதை, இவைகள் தான் அவர்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பரிசு. மூத்தோரை மதிப்போம், அவர்களின் அனுபவத்தை பகிர்வோம்.

0: அவர்களின் வாழ்க்கையை இன்னும் அழகாக்குவோம். இன்றைய நாளில் ஓய்வு பெற்ற மூத்த தொழில்நுட்ப வல்லுநர் டி செந்தில்நாதன் அவர்களை இந்த வாரமும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.
1: வணக்கம் ஐயா, உங்களுடைய இளமை காலங்கள் பற்றி நேயர்களுக்காக சொல்லுங்க.
2: நான் வந்து என்எல்சி பள்ளியில் தான் படித்தேன் 8th வரைக்கும். ஸ்கூல்ல யூனிஃபார்ம்லாம் தருவாங்க. அந்த யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு அப்பா கிட்ட இருந்து சம்பளம் இதெல்லாம் வந்து டீச்சர் எழுதி வாங்கிக்குவாங்க. அவங்களுக்குலாம் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. அது மினிமம் சார்ஜ், இந்த சம்பளத்துக்குள்ளார வந்தா இவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்வாங்க. சின்ன பசங்க தானே, ப்ளூ கலர் அவுட்ரையர், மஞ்சள் ஷர்ட்டு, அதெல்லாம் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் வந்துடும், சைஸ் வரையும் வந்துடும். ஸோ நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை முன்னாடியே எழுதி டீச்சர்கிட்ட கொடுத்துரும், அவங்க அதை வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. சின்ன வயசில் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுவோம், 9:30 ஸ்கூலு, நான் வீட்டை விட்டு 8:00 கிளம்பி ஸ்கூலில் போய் உட்காந்துருப்போம். அந்த பியூன் வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூமும் அவர் பின்னாடியே போவேன். அப்புறம் வாட்டர் டேப்பில் தண்ணி கிடப்போம் உட்காந்து. ஸ்கூல் திறந்த உடனே ஃபஸ்ட்டாக போய் ஸ்லேட்டு புக்கை பைய வச்சுட்டு அவர் பின்னாடியே போவேன். அது ஒரு 1/2 hour, 1 hour ஆகும். அப்புறம் ஸ்டூடெண்ட்லாம் வந்துடும், அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது, அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். மதியானமும் வீட்டுக்கு அங்கேருந்து ஒரு ஃபர்லாங் தான் வீடு, 24 block புல்டோசர் ஸ்ட்ரீட்னு. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்து மதிய உணவுலாம் முடித்து விட்டு சென்று விடுவோம்.
1: இப்போ காட்டுமன்னார் கோயில் உங்கள் சொந்த ஊர்னு சொன்னீங்க. இப்போ காட்டுமன்னார் கோயிலில் விவசாயங்கள் எதுவும் உண்டுங்களையா?
2: விவசாயம் எங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருந்தது, ஒரு 1/2 acre அந்த அளவு இருந்துச்சு. அதெல்லாம் எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் நாங்களாம் விவசாயம் பண்ணல, எங்களுக்கு சரியான லீவுலாம் கிடைக்கிறதில்ல. சொல்லுவோம் நம்ம போகிற நேரத்தில் வேலையாட்களும் சரியாக வருவதில்லை. ஸோ அதனால் அப்பயே லேண்டெல்லாம் டிஸ்போஸ் பண்ணியாச்சு.
1: குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க?
2: எனக்கு 2 மகன்கள், ஒருவன் 94 பிறந்தான், இன்னொரு மகன் 98 பிறந்தான். பெரிய மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. இப்பொழுது சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். ஒரு பேத்தி 3 ஆகிறது. அடுத்த பையன் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, FCI சொல்லுவோம், அரக்கோணம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் டெக்னிக்கல் பிரிவில் ஒர்க் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே டிகிரி முடித்தவர். இவர் வந்து பெக்கு பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ்னுவாங்க, அதில் முடித்தார்கள் பெரியவன். இரண்டாம் நபர் வந்து காரைக்காலில் பண்டித ஜவஹர்லால் நேரு விவசாய கல்லூரி, ஸோ அதில் வந்து BSc அக்ரி முடிச்சுட்டு இப்போது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அரக்கோணம் அதில் பணியாற்றி வருகிறார்.
1: இப்போ வந்து வேலை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து தூர்தர்ஷனில் பார்த்தீங்க சென்னையில், அதுக்கப்புறம் வந்து ஆவடி HFT வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் வந்தோன்னா காரைக்கால் தான். காரைக்காலே பணிகள் வந்து
2: 3
1: அங்கேயே பணி புரிஞ்சிட்டீங்க.
2: 24 நான் பணி ஓய்வு போட்டேன். தீபாவளி அன்னைக்கு தான் எனது கடைசி டியூட்டி. பணியை முழுமையாக முடிவுன்றதுக்காக ஜெனரல் ஷிப்ட் முடித்து விட்டு வந்து தான் தீபாவளியை கொண்டாடினேன். தீபாவளி விட நமக்கு பணி தான் முக்கியம்ன்றதுக்காக பணியை முடித்து விட்டு தான் தீபாவளியை வீட்டில் வந்து கொண்டாடினேன்.
1: காரைக்காலில் கிட்டத்தட்ட 23 வேலை பார்த்துருக்கீங்க. காரைக்கால் வந்து பார்த்தீங்கன்னா கடல்வளம் சார்ந்த ஒரு ஊர். அங்கே வந்து மீன்கள் தான் அதிகமாக கிடைக்கும் நமக்கு. 2004-05 பார்த்தீங்கன்னா சுனாமி தாக்குதல் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே இருந்தீங்களா? அந்த சுனாமி டைமில் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு முயற்சிகள், அதே நேரத்தில் இந்த வானொலி அவங்களுக்கு எப்படி வந்து உறுதுணையாக இருந்தது?
2: தமிழ்நாட்டிலேயே சுனாமி வர்றதை லைவாக ஏர்ல சொன்னது காரைக்கால் மண்ணிலே. கடல் வந்து அலைகள்லாம் கரைக்கு வந்துருச்சு, ஊருக்குள்ளார தண்ணி வந்துருச்சுன்னா இம்மிடியேட்டாக அங்கே உள்ள ப்ரோக்ராம் ஆஃபீஸர்கள்லாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு கலெக்டர் கூட இருந்து அறிவிப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது லைவாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ கண்ட்ரோல் ரூமில் நீங்கள் வந்து டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுங்க, ஃபோன் இன் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம், கனெக்ஷன் கொடுங்கன்னு அவங்க எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணாங்க. நாங்கள் இம்மிடியேட்டாக வந்து சேஞ்ச் ஓவர் சுவிட்செலாம் இருக்குது, 2-way சுவிட்ச், அதை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி சுனாமி ஸ்பாட்டுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அவங்க அங்கேருந்து லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி வந்தது என்ன ஆச்சுன்னா, அந்த ரோட்டில் தான் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, BSNL ஆஃபீஸ், அதுக்குள்ளார பேட்டரி ரூம் எல்லாமே தண்ணி பூந்து லைவ் போடுற லைனே வந்து பிரேக் ஆயிடுச்சு. முதலில் சுனாமியை பற்றி லைவாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தது வந்து காரைக்கால் வானொலி தான்.
1: அந்த நேரத்தில் நானும் இருந்தேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். மக்கள் வந்து பாதுகாப்பு இடங்களுக்கு செல்லுங்க, யாரும் வந்து கடலுக்குள்ளே போய் பார்க்க வேண்டாம், யாரும் வந்து இந்த கூட்ட நெரிசலில் சிக்க வேண்டாம், இப்படி வந்து பலவிதமான எச்சரிக்கைகள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். 2004 அப்புறம் டிஜிட்டலைசேஷனுக்கு வந்துட்டோம். அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது?
2: முன்னாடி டெலிபோன் வந்து ஒரு வீட்டில் எவ்வளவு பெருசு இருக்கும், செல்போன் வந்து கையடக்க கறி வந்துச்சு. செல்போன்

டிரான்ஸ்மிட்டருடைய ஏரியாவும் சுருங்கி போச்சு. முன்னாடியே டிரான்ஸ்மிட்டர்ன்றது ஒரு 10 அடி தூரமும் இருக்கும், அதெல்லாம் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பீரோ வச்சுருக்கீங்களா அந்த அளவுக்கு சுருங்கிருச்சு. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், முன்னாடியெல்லாம் அதை வந்து மேனுவலாக மாற்றுறதுக்கு வந்து டிரான்சிஸ்டர்லாம் மாற்றுவோம், ஒரு பிஎன் சொல்லுவோம் பவர் ஆம்பிளிஃபையர், அதெல்லாம் டிரான்சிஸ்டர்லாம் வீக் ஆகிடும் சில டைம் சூடாகி, ஸோ அதை மாற்றுறதுக்கு டைம் எடுத்துக்கும். இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்மிட்டரில் ஒன்ஸ் எரிஞ்சிச்சுன்னா அதை டிஸ்மேல் பண்ணிட்டு போர்டே மாற்றுற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏதாவது டிரான்ஸ்மிட்டரில் சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டெம்பரவரியாக கனெக்ஷன் கொடுத்து அதை ஏரில் கொண்டு வந்துடுவோம். ஸோ அன்னைக்கு இரவு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே 12 மணிலேருந்து காலையில் 5:30 உள்ளார அந்த ரிப்பேரை வந்து சரி பண்ணிடுவோம். ஸ்பேர்லாம் போட்டு 100% பக்காவாக 6 கிலோவாட் டிரான்ஸ்மிட்டரு தொலை தூரத்துக்கு கேட்குற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். இரவு பணி, அதுவும் 12 மணிலேருந்து காலையில் 5:30 வரைக்கும் எங்களுக்கு இரவு பணி சொல்லுவாங்க. இன்றைக்கி நைட் ஒர்க் அப்படின்றவாங்க, எல்லோரும் நைட் தூங்க மாட்டோம், சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடும். ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், இத்துடன் முடிந்ததே வணக்கம்னு ஒன்று அறிவிப்பாளர்கள்லாம் எந்திரிச்சு போயிருவாங்க. நாங்கள் டெக்னிக்கல் ஸ்டாஃப்லாம் உட்காந்து அதை ரிப்பேர் பண்ணி ஏரில் கொண்டு வந்துடுவோம்.

0: பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு. யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு.

0: ஓய்வு பெற்ற மூத்த தொழில்நுட்ப வல்லுநர் டி செந்தில்நாதன் அவங்களோட அனுபவங்களை தொடர்ந்து கேட்கலாம்.
1: திருமணம்னு ஒரு காலம் இருக்கும் இல்லையா?
2: எனக்கு வந்து திருமணம் 93 ஆச்சு. 90 எனக்கு வந்து அரசாங்க வேலை கிடைத்து விட்டதால என்னை வந்து திருமணம் செய்து கொள்ள வீட்டில் வற்புறுத்தினார்கள். இன்னும் சிறிது காலம் பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போனேன். சென்னையில் போன உடனே எனக்கு திருமணம் நடந்தது. மனைவி வந்து ஜெயங்கொண்டம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ். என்னுடைய நேட்டிவ் வந்து காட்டுமன்னார் கோயில். ஜெயங்கொண்டத்திலேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் காட்டுமன்னார் கோயில் இருக்கு. ஸோ அதுதான் எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்த ஊர். ஸோ எங்கள் அப்பாவும் எலக்ட்ரிக்கல் தான். அவர் மதுரையில் எல்இஇன்னு அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நெய்வேலியில் 1957 முதல், அதாவது நம்ம ஜவஹர்லால் நேரு நெய்வேலியில் ஆரம்பித்த டைம்,
1: என்எல்சி
2: ஆரம்பித்த டைம், அந்த டைம்லேருந்து எங்கள் அப்பா 94 வரைக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபோர்மனாக வேலை செய்தார்.
1: இப்ப வந்து பேச்சுவாக்கில் பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க, எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் நடங்க, எப்படியாவது வியர்வை வர அளவுக்கு நீங்க வந்து சைக்கிளாவது ஓட்டுங்க, இதெல்லாம் எதுக்காகங்க?
2: ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த 2005 ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் மாதிரி காமிச்சு, நெஞ்சு வலி மாதிரி ஒரு மயக்கம் மாதிரி வந்து டிரான்ஸ்மிட்டர்ல கொஞ்சம் டியூட்டியில இருக்கக்குள்ளே மயக்கி விழுந்துட்டுறேன். அதுக்கப்புறம் அது உதவி இன்னொரு டெக்னீஷியன் இருப்பாரு, அவங்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 20 ஆண்டுகள் கழித்து 2021 கொரோனா பீரியட்ல மீண்டும் எனக்கு நெஞ்சு வலி வந்து ஹார்ட் ப்ராப்ளம். அதாவது 12 நியூஸ் போயிட்டே இருக்கு, எனக்கு நெஞ்சு வலி கன்சோல்ல உட்காந்துருக்கேன்னா நெஞ்சு வலி, ஹார்ட் இப்போ பயங்கரமா வலிக்குது. யார் நியூஸ் மூடிட்டு இன்னொரு 1 தானே இருக்கு, 12 ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 தாக்குப்பிடி அடிச்சுட்டு நியூஸ் முடிஞ்ச உடனே ஸ்டுடியோவுக்கு நாங்கள் மைக்கை கொடுத்துருவோம், கனெக்ஷன் கொடுத்துருவோம், சேஞ்ச் அவர் சொல்லுவோம். அது முடிஞ்ச உடனே அப்புறம் ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆகிட்டேன். 3 எனக்கு ஐசியூவில் வைத்திருந்தார்கள். நாங்கள் பிறகு திருச்சி ஒரு ஹார்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரிக்வஸ்ட் வாங்கிட்டு ஜிஹெச்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி திருச்சியில் எனக்கு வந்து மருத்துவ உதவிப்பட்டு இப்பொழுது நலமாக இருக்கிறேன். 3 செக்அப் செய்து கொள்கிறேன். அப்போது டாக்டர் அட்வைஸ், எல்லாரும் டெய்லி நடங்க, டெய்லி உடம்பு வேர்க்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் அட்வைஸ், அதை வந்து ஃபாலோ பண்றோம்.
1: இப்பொழுது வந்து தமிழ் செய்தி அறிக்கை சென்னையில இருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் சில நொடிகளில் டெல்லி அஞ்சல் தொடரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த அஞ்சல் எல்லாம் எப்படி நீங்க வந்து கனெக்ஷன் கொடுக்கறீங்க?
2: 7:05 to 7:15 வரைக்கும் தெலுங்கு நியூஸ் போயிட்டு இருக்கும். ஸோ அவங்க சமாப்துதுன்னு சொல்லுவாங்க. ஆந்திராவுடைய செய்திகள் போகும். செய்திகள் போன உடனே
1: நமக்கு கிடைக்காது இல்லையா?
2: இல்ல, நாங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். தெலுங்கு எங்களுக்கு தெரியாது. சமாப்துன்னா செய்திகள் முடிவடைந்தன்னு அர்த்தம். உடனே தமிழ் செய்தி ஆரம்பிப்போம். உடனே நாங்க சேஞ்சவர் தமிழ்ல, இவங்க ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலியில மிட்டும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் ஆரம்பமாகவாங்க. அப்புறம் ஏர்ல போயிட்டே இருக்கும். சேஞ்சவர் ஒர்க் நாங்க தான் பண்றோம், டெக்னிக்கல் ஸ்டாஃப் தான் பண்றோம். செய்திகள் முடிவடைந்த உடனே

0: சேஞ்ச் ஓவர் ஸ்டுடியோலேருந்து கட் பண்ணி செய்தி நியூஸை முடிச்சுட்டு ஸ்டுடியோவுக்கு கொடுத்துருவோம்.
1: இது எல்லாமே வந்து நம்மளுடைய மென்பொறியாளர்களோட
0: வேலை
1: கைவசத்துல
0: வேலை.
1: இருக்கிறது
0: ஆமாம்
1: தான்.
0: ஆமாம் ஆமாம்
1: டெக்னீஷியன், ஒரு என்ஜினியர், ஹெல்ப்பர் இருக்காங்க.
0: ஹெல்ப்பர் டெக்னிக்கலில் வந்து இப்போ ஒருத்தர் மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாரு, சப்போஸ் ஷாக் அடிச்சு விழுந்துட்டாருன்னா, இல்லை ஆன் பண்ணக்குள்ளே இந்த சுவிட்ச் எல்லாம் வந்து ஹெவியாக இருக்கும், ஆன் பண்ணுறதே நம்ம ரொம்ப லோட் பண்ணி ஆன் பண்ணணும். ஸோ அந்த டைமில் ஏதாவது கையில் கிழிச்சிருச்சு, அந்த சுவிட்சியோடைய நாபு கிழிச்சிருச்சு இல்லை உருவிக்கிட்டு வந்துருச்சுன்னா, ஸோ அதை நமக்கு உதவியாக இன்னொரு எலக்ட்ரிக்கல் தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். அதனால ஒரு ஷிஃப்ட்டுக்கு ரெண்டு டெக்னிக்கல் ஸ்டாஃப் வருவாங்க, அவங்க சுவிட்ச் எல்லாம் ஆன் பண்ணக்குள்ள பக்கத்துல இருப்பாங்க.
1: இப்போ ஓரளவுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டரோட மொத்தமான அந்த மின்சார அளவு என்னங்கயா இருக்கும்?
0: இப்பொழுது 10 கிலோவாட் டிரான்ஸ்மிட்டர் ஆயிடுச்சு நம்ம காரைக்கால் வானொலி.

0: இப்பொழுது டன் கிளவர் டிரான்ஸ்மிட்டர் ஆயிடுச்சு நம்ம காரைக்கால் வானொலி டிஜிட்டல் டிரான்ஸ்மிட்டரு. முன்னாடி 6 கிலோவாட்ன்றது 60 கிலோமீட்டர் ரேஞ்சில் கிடைக்கும், இப்போ வந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 2011 டன் கிலோவாட்டாக போயிட்டுருக்கு இயரில். இப்போ நிறைய மக்களுக்கு அது ரீச் ஆகுது.
1: கிலோவாட் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு ஒலிபரப்போட தன்மையும் நமக்கு வந்து ரீச் ஆகும். அந்த வகையில தான் இப்ப வந்து கொடைக்கானல் வந்து ஓரளவுக்கு 100 கிலோவாட்ன்றதுனால எல்லாருக்கும் கிடைக்குது.
0: அது வந்து மலை உச்சியில இருக்கிறதால நிறைய டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகும். காரைக்கால் வந்து கடல் ஓரம் இருக்குது, கடல்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இப்படி ஒரு ஆஃப் ரவுண்ட் இன்னெல்லாம் மாதிரி அந்த 60 கிலோமீட்டர் ஏரியாவுக்கு நல்லா கிடைக்கும். அடுத்த ஏரியாவுக்கும் கிடைக்கும் 65 கிலோமீட்டர். அவங்களாம் ஆண்டனா வச்சுக்கணும், வீட்டு மொட்டை மாடியில் டைபோல் ஆண்டனான்னு சொல்லுவோம். அந்த ஆண்டனா வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த 65வது கிலோமீட்டர்ல உள்ள நேயர்களுக்கும் நன்றாக ஒளிபரப்பு கிடைக்கும்.
1: உங்களுக்கு பிடித்தமான பாடல் சொல்லுங்க.
0: பசங்க நம்மளுடைய வாரிசுகள்லாம் நல்ல பெயர் எடுக்கணும். அந்த பாடல்களும் எனக்கு மனதுக்கு பிடித்த பாடல்கள்.

0: மூத்த ஓய்வு பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர் டி செந்தில்நாதன் அவர்களின் நினைவுகள் மலரும் கனிந்த வாழ்வு.
1: ஒரு சிறு தவறு எங்கன்னே கண்டுபிடிக்க முடியாம இருக்கும், அந்த மாதிரி நினைவுகள் ஏதாவது இருக்கா?
2: நைட்டு நாங்க டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் பண்ணிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு சென்று விடுவோம். காலையில வரக்குள்ளே அந்த தவறுகள், ஒரு கேபிள்ல வந்து 12 கேபிள் இருக்கும், எல்லாம் வந்து ஒயிட் கலரா இருக்கும், எலி கடிச்சிரும், எந்த ஒயிட்டையும் ஜாயின் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாது, கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ அப்போ வந்து நாங்க ஒயரை வந்து ட்ரேஸ் பண்ணுவோம், மீட்டரை வச்சு செக் பண்ணிட்டு, மல்டிமீட்டர்னு சொல்லுவோம், ஸோ அதை வச்சு செக் பண்ணிட்டு, ஸோ இது இங்கே போகுது, இதை வந்து இந்த ஒயிட்டை இந்த ஒயிட்டில் கனெக்ட் பண்ணுவோம், எல்லாமே 10 ஒயரும் ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ எலி வந்து அதுக்கு பல்லு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதனால் வந்து இந்த ஒயரை கடிச்சு விட்டு போயிடும் நைட்டில். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்து அந்த துரிதமாக ஒளிபரப்புக்கு தடை இல்லாமல் நாங்கள் அதை சரி பண்ணி விடுவோம். அந்த மாதிரி நிறைய நடந்துருக்குது.
1: இப்போ நம்ம வந்து ஒளிபரப்பு கூடத்தில் அமைகிறோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்குரிய சாதனங்கள் அங்கே இருக்கும், அதே மாதிரி சாதனங்கள் தான் உங்களுக்கும் இருக்கும் அந்த இடத்துல. இதில் வந்து சில நேரங்களில் நாங்கள் வந்து இங்கேருந்து அறிவிப்பாளர்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல், இன்னும் சில நொடிகள் தொடர்வது சென்னை அஞ்சல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். உடனே வந்து நீங்கள் வந்து அங்கே என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது, அடுத்து வந்து எங்களுக்கு வந்து டெல்லியோ அல்லது சென்னையோ உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. இது வந்து வெளியில் இருக்க நேயர்களுக்கு இது எப்படி உடனே மாற்றுறாங்க, என்ன பண்ணுவாங்க அவங்க, ஒருவேளை பக்கத்திலே ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்களா, எங்கே போய் மாற்றுவாங்க, இந்த மாதிரி ஒரு கேள்விலாம் இருக்கும்ல?
2: அது நாங்கள் வந்து கன்சோலில் மார்னிங் லேம்ப்னு சொல்லுவோம், எங்களுக்கும் மார்னிங் லேம்ப் இருக்கும், வராண்டாக்குள்ளார் இருந்து ரூம் குள்ளார யாரும் என்ட்ரி ஆகுன்னு சொல்லி அவங்களுக்கும் வார்னிங் லேம்ப் தெரியும். கன்சோல் ஓபன் பண்ணுடனே அவங்களுக்கு வார்னிங் லேம்ப் போகும், உடனே அவங்க ஆன்டி ரேடியோ, அதே போல அவங்க கிளாக்கை வந்து காலையில் அந்த டிஜிட்டல்லாம் கரெக்டாக இருக்காது, செகண்டு டைம் செக், அதாவது கண்ட்ரோல் ரூமுக்கும் ஸ்டுடியோவுக்கும் டைம் கரெக்டாக இருக்கா, டெல்லி டைமும் வச்சு பார்ப்போம், பிபிசி லண்டன் சொல்லிட்டு, ஏன்னா இதுதான் லண்டனுடைய டைம் தான் நம்ம
1: ஃபாலோ பண்றது.
2: ஸோ அதனால எவ்ரி 1 ஹவர் அவன் வந்து இந்த பீப்ஸ் கொடுப்பான், 5 பீப்ஸ், 56, 57, 58, 59, 60 வந்து லாங் பீப்பா இருக்கும். ஸோ அந்த பீப்ஸும் இந்த செகண்டும் கரெக்டா இருக்கிறதா நாங்க செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணி ஈக்குவலா வச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி கிளாக் செக் பண்றதும் எங்களுடைய டெக்னிக்கல்.
1: அதனாலதான் இன்னைக்கு வந்து கிராமப்புறமா இருந்தாலும் சரி நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி டைம் செக் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய வானொலியத்தின் நேரத்தை தான் அவங்க வந்து இன்னமுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க.
2: நிறைய பேர் ரேடியோ டைமா அப்படின்னு கேட்பாங்க. ரேடியோ டைம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தது.
1: கன்சோலுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க சொல்ற மாதிரி 3-4 வகைகள் இருக்கு. அனௌன்சர் மைக் சொல்லுவோம், அடுத்து ஒவ்வொரு ஸ்டுடியோ மைக், அதே மாதிரி போன் இன் போன் அவுட் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கன்சோல்ல உள்ள அந்த இயந்திர பயன்பாடுகள் தான் அங்க அதிகமா இருக்கு. சில நேரங்கள்ல நாங்க பேசுவோம், கிடைக்கல, ஆடியோ கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி வெளியில இருந்து நேயர்கள் வந்து கேட்பாங்க, நீங்க பேசுறது கேக்குது மேடம், எங்களுக்கு கேட்கல
2: அப்படின்னு.
1: இதெல்லாம் வந்து எப்படி நீங்க வந்து அனலைஸ்
2: பண்ணுங்க? ரொம்ப குயிக்கா நாங்க ட்ரேஸ் பண்ணி நம்ம சரி பண்ணி விடுவோம். அது எங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருக்கு, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இருக்கு, பிசிக்கலாகவும் பார்த்து செக் பண்ணிடுவோம். சில எக்யூப்மெண்ட்லாம் வந்து எரிஞ்சு போயிடும், டெல்லியிலேருந்து வர்றது பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து டிராவலில் வரக்குள்ளே டேமேஜ் ஆகிருக்கும், சில இது போட்டு கொஞ்ச நேரத்துலேயே புகஞ்சு போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பிசிக்கலாக மீட்டர் வச்சு செக் பண்ணி த்ரூ பண்ணிடுவோம். கேரண்டி போயிடு இருக்குன்னா அது கேரண்டி போயிடு போயிட்டு வர்றதுக்கு 1-6 மாதம் ஆயிரும். இங்கேருந்து டெல்லி அனுப்பணும், டெல்லியிலேருந்து அவங்க கம்பெனிக்கு அனுப்புவாங்க, கம்பெனிலேருந்து ரிப்பேர் ஆகி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், நாட்கள் அதிகம் எடுக்கும். ஸோ அதாவது நாங்கள் எங்கேயே நம்ம நிலையத்திலே டெக்னீஷியனும் உதவியாளரும் சேர்ந்து சரி பண்ணி விடுவோம்.
1: இப்போ ஒவ்வொரு ஸ்டுடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரைபடம் நீங்க வச்சிருப்பீங்க, எந்தெந்த ஒயர் வந்து எங்கெங்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு சில தவறுகள் நடக்குது அப்படின்றப்ப நீங்க வந்து கரெக்டா டக்குன்னு இதுதான் போயிருக்கோம் உடனே இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல வந்து உங்களை மாதிரி வந்து உதவியாளர்கள் தான் டக்குன்னு அனுப்பிடுவாங்க, டெக்னீஷியன்ஸ் கூப்பிடுங்க, அவங்களை பார்க்க சொல்லுங்க, சகப்பை வந்து எடுத்து பச்சையை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படி வந்து உடனே இங்கதான் தவறு அப்படின்றத நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்களா?
2: நாங்க ஒளிபரப்பு நேரம் போக மீதி நேரம் இந்த டிராயிங் வச்சு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒரு ப்ராப்ளம் எதனால வந்தது, பொறியாளர், டெக்னீஷியன், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எல்லாரும் சேர்ந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம், எதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, எப்படி சால்வ் பண்ணலாம், நைட் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான், எப்படி டாக்டர் வந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னாடி எப்படி ரெடி ஆகுறாங்க, நர்ஸு, அனஸ்தியா டாக்டர் இவங்கெல்லாம் ரெடி ஆகுறாங்களா, அந்த மாதிரி நாங்களும் ரெடி ஆகிட்டு அந்த ப்ராப்ளத்தை இம்மிடியட்டா சால்வ் பண்ணிடுவோம்.

0: தன்னுடைய அனுபவங்களை மிக அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. செந்தில்நாதன் ஐயா அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள்.
1: நன்றிகள், வணக்கம் மேடம்.
2: ஒரு கருவி பழுதாகும் போது அதை சரி செய்யறது மட்டும் தொழில்நுட்பம் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை புரிஞ்சு தீர்வை உருவாக்குறதும் உண்மையான திறமை. காலங்கள் மாறி இருக்கலாம், தொழில்நுட்பங்கள் மாறி இருக்கலாம், கருவிகள் நவீனமயமாகி இருக்கலாம், ஆனா இந்த தொழில்நுட்ப வல்லுநர்களோட அறிவும் அனுபவமும் அர்ப்பணிப்பும் என்னைக்குமே மாறாது. மூத்த தொழில்நுட்ப வல்லுநர் டி செந்தில்நாதன் அவர்களின் அனுபவங்கள், நினைவுகள், அவருடைய வாழ்க்கை பயணம் நம் காதுகளில் என்றென்றும் ஒலித்துக் கொண்டிருக்கும்.

இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு மன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். நம் நாட்டின் எதிர்கால பொருளாதாரம் குறித்த தமது எண்ணங்களை பிரதமர் இதில் பகிர்ந்து கொள்கிறார். மாறிவரும் உலகளாவிய பொருளாதார சூழலில் நம் தேசத்தின் பங்களிப்பு குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சட்டம் மற்றும் எரிசக்தி மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்த அமைச்சர், மின் நுகர்வோருக்கு தொடக்கத்திலிருந்தே வழிகாட்டுதலுடன் தேவையான அனைத்து ஒருங்கிணைப்பு உதவிகளும் வழங்கப்படும் என்றார். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் முதற்கட்டமாக சூரிய மேற்கூரை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய மீன்வளத்துறை இணை இயக்குநர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த சிறப்பு கவன தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், இந்த குழு அளிக்கும் அறிக்கைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசு கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கார் என்ற அறிவிப்பை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கப்போவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான விவாதத்தில் பேசிய அவர், அதேவேளையில் ஏழ்மையான உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மீன்பிடிக்கச் செல்லாமல் இருந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு சென்றனர். புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதிக்கு ட்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. காலிறுதியில் சீன இணை 16-21, 21-15, 21-13 என்ற செட்களில் இந்திய இணை இன்று வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மணி 10 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல் நிகழ்ச்சியில நேயர்களோட கடிதங்களை தான் படிக்க இருக்கிறோம். அந்த வகையில வரக்கூடிய முதல் கடிதம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன் அவர்களுடைய கடிதங்கள். 18ஆம் தேதிக்காக அனைத்து நிகழ்ச்சிகளாகவும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அப்புறம் 19ஆம் தேதிக்காகவும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்தே மாதரம் கேட்டேன், அதாவது 18ஆம் தேதி அன்று கானமூர்த்தி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன். என்னைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி வழங்கிய கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஆனந்தராகம் நிகழ்ச்சியில் வந்த 4 பக்தி பாடல்களும் அருமை. நாள்மலர் நிகழ்ச்சியில் சவுந்தரம் அம்மாள், ஆர் எஸ் சுபலட்சுமி, சுபாஷ் சந்திரபோஸ், கோஷி ஆனந்த், அப்புறம் ராக்கி ரங்கராஜன் அவர்களின் தனிச்சிறப்புகள் பற்றி விளக்கிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் பல் பாதுகாப்பதை பற்றி விளக்கம் அளித்த டாக்டர் சுகந்தி அவர்களுக்கு நன்றி. அப்புறம் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் ஐஸ்கிரீம் பற்றி நகைச்சுவையாக பேசிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் தித்திக்கும் தேன் பற்றி 1 மணி நேரமாக தேன் சந்தைப்படுத்துதல் பற்றியும் தெளிவாக பேசினர். நிகழ்ச்சி வழங்கிய ஐயாவிற்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 10 மணி போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி, அப்புறம் இருபட பாடல்கள் அதிசய பிரவி, ஆனந்தம் போன்ற படங்களிலிருந்து வந்த பாடல்கள் அருமை. அப்புறம் நிகழ்ச்சிகள் வழங்கிய சகோதரர் அதிபதிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களோடு நாங்கள் மதுரகீதம் நிகழ்ச்சி பாடல்கள் வழங்கிய ரோஸ்லின் செல்வியா அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கால்நடை மேலாண்மை பற்றி நேயர்களிடம் தெளிவாக பேசிய முனைவர் கோகிலா அவர்களுக்கு நன்றி. அப்புறம் மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் காத்தவராயன் ஆரியமாலா பற்றி பாடியது அருமை. அப்புறம் பன்னீர்செல்வம் குழுவினருக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 மணி இசைத்தூரல் நிகழ்ச்சியில் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் வாசிக்கப்பட்டது, அதிசயமான தகவல்கள் சொன்னார். நிகழ்ச்சி வழங்கிய அதிபதிக்கு நன்றி. வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் தமிழோடு விளையாடு என்ற தலைப்பில் நேயர்களும் அறிவிப்பாளர்களும் கேள்வி பதில்கள் சொல்லி விளையாடுவது அருமையோ அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே தேதியில் பாத்தீங்கன்னா மாலை 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் அருமை. பாடல்கள் வழங்கிய சுரேஷ் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஞாபகம் மறதே நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 19ஆம் தேதியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் கேட்டேன், எனைத்தானும் நல்லவை கேட்க காலை மலர்ல நிகழ்ச்சியில் வந்த தகவல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. தொடர்ந்து வந்த அனைத்து நிகழ்ச்சிகளுமே பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4 மணி வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில 5:00 நிகழ்ச்சி கலகலப்பாக இருந்தது. கேள்விகள் மிகவும் எளிமையாகவும் கஷ்டமாகவும் இருந்தது. நேர்கள் ஈஸியாகவும் கஷ்டப்பட்டும் பதில் சொன்ன விதம் சுவாரஸ்யமாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய சகோதரி கலையரசிக்கும் சகோதரர் கௌதமனுக்கும் நன்றி. அவர் வழங்கிய பொன்மாலை நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது. பாராட்டுகள், நன்றி. அடுத்த கடிதத்தில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கடிதங்களை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்காக. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 21. பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறவும் அதே நேரம் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் சர்வதேச தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 21ஆம் நாளான இன்னைக்கு அனுசரிக்கப்பட்டு வருது. இந்த நாளோட முக்கியமான நோக்கமா என்ன இருக்குதுன்னா, பயங்கரவாத செயல்கள்ல இருந்து தப்பி

பிழைச்சவங்களையும் பாதிக்கப்பட்டவங்களையும் கௌரவிக்கிறதோடு மட்டும் இல்லாம அவங்களோட அடிப்படை மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாக்கவும் வலியுறுத்தப்படுது. இந்த நாளோட இலக்கா என்ன இருக்குதுன்னா, வீர மரணம் அடைந்தவர்களை போற்றணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிக்கணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறத அடிப்படையா கொண்டு இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருது. பாதிக்கப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா இயல்பு நிலைக்கு மீள்றதுல இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்க்கிறதுக்கும் உலகளாவிய ஒற்றுமைய ஊக்குவிக்கிறதுக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் மறக்கப்படாம இருக்கிறதையும் வலியுறுத்தி இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருது. இந்த நாளில் நாமும் பாதிக்கப்பட்டவர்களை மனதில் வைத்து மரியாதை செலுத்துவோம், உலக ஒற்றுமை காப்போம்.

தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய மின்னஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. தஞ்சாவூர் லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. இயக்குநர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். அன்று புதன்கிழமை 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில தகவல்கள் சிறப்பாக இருந்தது. பாடல்கள் இனிமை. நேர்களின் வண்ணமடல்களை இனிமையாக தெளிவாக வாசித்த கலையரசி அவர்களுக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மாலை 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதையும் அடிக்கடி கேட்காத இடைக்கால பாடல்களை கேட்டோம், ரசித்தோம், சுவைத்தோம், மகிழ்ந்தோம், சூப்பரோ சூப்பர் வழங்கி அறிவிப்பாளருக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 10 மணிக்கு ஞாபகம் வரதே நிகழ்ச்சியில் நேர்களின் இனிமையான நேரலை பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய கௌதமன் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அடுத்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி அதாவது நேற்றைய நிகழ்ச்சிக்காகவும் அனுப்பியிருக்கிறாங்க வணக்கம் சொல்லிட்டு. காலை 7 மணிக்கு காலை மலர் நிகழ்ச்சியில் தகவல்கள் பாடல்கள் இனிமை. 9 மணிக்கு வசந்த் அளிப்பு நிகழ்ச்சியில் சிறுநீரக மருத்துவ நிபுணர் டாக்டர் SAK ஷேக் அப்துல்லா ஐயா அவர்கள் சிறுநீரகம் சீராக இயங்க என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாம் என்பதை பற்றியும், டயாலிசிஸ் மற்றும் தீர்வு அல்ல மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்யலாம் என்பதை பற்றியும் பல நிறைய பயனுள்ள தகவல்களை கூறியது சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த முருகானந்தம் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், பண்பலைக்கு நன்றிகள், பாராட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சாவூர் லட்சுமி.

0: முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: இந்தியாவிலையும் வெப்பம், வெளிநாட்டிலையும் வெப்பம், குளிர் பிரதேசங்கள்லயும் வெப்பம், தூணிலும் சரி துரும்புலையும் சரி எங்கும் எதிலும் பாரபட்சம் இல்லாம எல் நினோ காரணமா வெயிலோட தாக்கம் அதிகரிச்சுட்டு வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் மூன்று யானைகள் வந்து வறட்சினால உயிரிழந்திருக்கு. இதே வெப்பநிலையால வயதானவர்களுக்கும் சிறுநீரகம் அப்புறம் இதயம் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் சொன்னதுனாலயோ என்னவோ இந்த ஒரு அலர்ட் ஆறுமுகம் பண்ண வீடியோ தான் இப்ப வந்து ட்ரெண்ட் ஆகியிருக்கு. அது என்னன்னா, சும்மா ஒரு தூக்கம் போடலான்னு ஒரு 5 மணி நேரம் அசந்து தூங்கி இருக்கிறாரு. வெயில சமாளிக்க தன்னை பாதுகாக்கத்துக்க தெலுங்கானனா ஹனம் கொண்டாம் பகுதியில ஏரிக்குள்ளார அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கிறாரு.

0: இது ஒரு குத்தோன்னு அங்க போலீஸ் வந்துட்டாங்களாம். என்னன்னா அந்த பகுதி மக்கள்லாம் அவசர போலீஸ்க்கு அவசர அவசரமா போனை போட்டு இங்க ஒருத்தர் 5 மணி நேரமா பேச்சு மூச்சே இல்லாம இருக்காரு வாங்கன்னு சொல்ல, அவங்களும் வந்து அலர்ட் ஆறுமுகத்தை தூக்க வர, சார் நான் நல்லா தான் இருந்தேன், ஆனா இனி வர வெப்பத்திலையும் நல்லா இருக்கணும்னா இந்த ஏரிக்குள்ளார தான் வாழணும், அதான் ஒத்திகை பாக்குறேன்னு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னு இருக்காரு. இதுக்கு போய் அவசரப்பட்டீங்களேன்னு சொல்ல ஒரே சிரிப்பு தானா அங்க. சரி, இவ்வளோ அலப்பறைய கொடுத்தவங்கள என்ன பண்ணலான்னு பார்த்தா உடனே அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அதை நீங்களே
1: கேளுங்களேன்.
0: ஆமாங்க, இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால நம்ம கூலாகிறதுக்காக இப்போ ஒரு பாடலை கேட்டலாம். இது இசை தூரல், நம்ம திருச்சி FM Rainbow 102.1.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: மின்னஞ்சல்களும் அந்த வகையில அடுத்ததா வந்து ஒரு மின்னஞ்சல் தான் நம்ம கையில இருக்கு. துவாக்குடியிலிருந்து பவுலின் மைக்கேல் அனுப்பி இருக்கிறாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, வணக்கம், பண்பலைக்கு நன்றி. நேற்று மாலை வண்ண கோலங்கள் அஞ்சுக்குள்ள ஒன்னு, கேள்வியெல்லாம் எளிதான பதில்கள். கௌதமன் அவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக்கினார். அடுத்த பொன்மாலை பாடல்கள் இனிமை. காலை வசந்த அழைப்பு, தித்திக்கும் தேன் பற்றி சுவையான தகவல்கள், அருமை. நன்றி பண்பலைக்கு. துவாக்குடி பவுலின் மைக்கேல் அனுப்பியிருக்கிறாங்க. அஞ்சுக்குள்ள ஒன்றுனா நேற்று, அதாவது புதன்கிழமை நிகழ்ச்சிக்காக இவர் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை நிகழ்ச்சிக்காக தான் அனுப்பியிருக்கிறாங்க. வரதராஜ நகர் லால்குடி எம் ராஜேந்திரன் அனுப்பியிருக்கிறாங்க. அன்று இரவு 10 மணிக்கு ஒளிபரப்பான ஞாபகம் வருதே, நிகழ்ச்சியை கேட்டேன். பழைய பாடல்களாக இருந்தாலும் அடிக்கடி ஒளிபரப்பாகாத அருமையான இனிமையான பாடல்களாக இருந்தது. உதாரணத்திற்கு என்னை அன்பினாலே ஆள வந்த, எங்களது பூமி, ஆயிரத்தில் ஒருத்திய மணி போன்ற பாடல்களை குறிப்பிட்டு சொல்லலாம். 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. நிகழ்ச்சி முடிந்ததும் இனிமையான நினைவுகளுடன் உறங்க போனேன். மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க. லால்குடியிலிருந்து வரதராஜ நகர் எம் ராஜேந்திரன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மின்னஞ்சல் வந்து மரியா பிரான்சினா அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த 19ஆம் தேதிக்கான மின்னஞ்சல் தான். நிலைய இயக்குநருக்கு வணக்கம்னு சொல்லிட்டு, அன்று 5:00 கேட்டு எங்களுக்கு புத்துணர்ச்சி உண்டானது. அறிவிப்பாளர்கள் அவ்வளவு சிறப்பாக நடத்தினார்கள். இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசி மக்கள் உள்ளங்களை கவர்ந்தார்கள். 10:00 ஞாபகம் வருது. இப்படித்தான் என்று சொல்ல முடியவில்லை, காரணம் அத்தனையும் இனிமையான பாடல்கள். அறிவிப்பாளர் நட்போடு பேச பேச நேயர்கள் இசை வலையில் விழுந்த மீன்கள் போல அன்பு அலையில் திக்கு முக்காடி போனார்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ எல்லோருக்கும் பிடித்துள்ளது, இதனால்தான். நன்றி நன்றி நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் வந்து நேற்றைய நிகழ்ச்சிக்காக திருவானைக்காவல் கீழகொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்கிறாங்க. அன்று வந்து இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசின முனைவர் மு கற்பகம் அவர்கள் எந்த செயலையும் காலம் அறிந்து செய்ய வேண்டும் என சிறப்பாக கூறினார்கள். கால்நடை நமக்கு தோழனமா? நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் திருநாவுக்கரசு அவர்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பில் கொடுக்க வேண்டிய தானியங்கள், தாது உப்பு, நார்ச்சத்துகள் பற்றி கூறியது நன்றாக இருந்தது. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மருத்துவர் ஷேக் அப்துல்லா அவர்கள் சிறுநீரகம் சீராக இயங்க நாம் பின்பற்ற வேண்டிய நல்ல வழிமுறைகளை கூறியது அருமையோ அருமை. நிகழ்ச்சி சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உணவே மருந்து நிகழ்ச்சியில் பேசிய ஊட்டச்சத்து நிபுணர் அவர்கள் ஊட்டச்சத்து உணவாக அடை, அப்புறம் சுண்டல், பருப்பு உருண்டை, குழம்பு இவைகளை எடுத்துக் கொள்ளலாம் என்றும் இவைகளை தயாரிக்கும் முறைகளை கூறியதும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேற்றைய நிகழ்ச்சிக்காக அடுத்த மின்னஞ்சல் லால்குடி வரதராஜ நகர் எம் ராஜேந்திரன் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று மாலை 3 மணிக்கு பண்பலையில் வளம் வந்த இசைத்தூரல் நிகழ்ச்சியை கேட்டேன். மிடுக்கான அறிவிப்பாளர் குரல், துடுப்பான திரை இசை பாடல்கள், அடுக்கடுக்காய் நேர்களின் கடிதங்கள், காது கொடுத்து கேட்க வேண்டிய உலக தகவல்கள். அப்பப்பா, இசைத்தூரல் நிகழ்ச்சி என்றால் எல்லோருக்கும் ஏன் பிடிக்கிறது என்று இதற்கு மேல் காரணத்தை சொல்ல வேண்டுமா? பாராட்டுகள், வாழ்த்துக்கள், மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க நேயர்களே. இது இசைத்துறல், நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

இசை தோரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு செய்தி என்னன்னா, மிக நீளமான பாம்பு, நீளமான ரோடு, மிக நீளமான முடி கூட கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் ஓகேதான், ஆனா நீளமான நகம்னு சொன்னா ஏத்துக்க முடியல. ஏன்னா நகம் வளர்க்க கூடாது, அது நல்லது இல்ல, சுத்தமா இருக்கணும், நகம் ஒட்ட வெட்டி இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்ந்த நம்மளால அதை ஏத்துக்க முடியலனாலும் இப்ப வந்து அதை நம்ம கேட்டே ஆகணும். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு இல்லங்க, கிட்டத்தட்ட 62 ஆண்டுகள் நகத்தை பார்த்து பார்த்து 29 அடி வளர்த்து மிக நீளமான ஒற்றை நகம்னு பட்டத்தையும் வாங்கி கின்னஸ் புத்தகத்திலையும் இடம் பிடிச்சிருக்கிறாரு நம்ம இந்தியர். யார் அந்த அதிசய நக மனிதர்னு தெரிஞ்சுக்கலாமா? மகாராஷ்டிர மாநிலம் புனே நகரை சேர்ந்த ஸ்ரீதர் சில்லால் அப்படிங்கிற முதியவர் தான் அவரு. இவரோட சுண்டு விரல் நக நீளம் எப்படின்னா 179.1 சென்டிமீட்டர், மோதிர விரல் வந்து 181.6 சென்டிமீட்டர், நடுவிரல் 186.6 சென்டிமீட்டர், ஆள்காட்டி விரல் பாத்தீங்கன்னா 164.5 சென்டிமீட்டர், பெருவிரல் பாத்தீங்கன்னா 197.8 சென்டிமீட்டர். இப்படி நகங்களை வளர்க்க அன்றாட வாழ்க்கையில இவர் சிரமப்பட்டு துயரப்பட்டு தான் இவ்வளவு பட்டத்தை வந்து பெற்றிருக்கிறாரு. இதுக்கு வந்து என்ன காரணம்னு கேட்டப்ப ஸ்ரீதர் என்ன சொல்றாருன்னா, 1952 ஸ்ரீதர் அவர்களுக்கு 16 வயது இருந்தப்ப ஆசிரியரோட நீண்ட நகத்தை மாணவர் ஒருத்தர் தெரியாம இடிச்சு வந்து உடைச்சிட்டாராம். அதுல கோபமான ஆசிரியர், நீங்க வந்து நகம் வளர்த்து பார்த்தாதான் அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும்னு சொன்னதை மந்திர சொல்லா எடுத்து எந்திரமா செயல்பட்டு தந்திரமா வின் பண்ணிருக்கிறாரு நம்ம ஸ்ரீதர். வாவ் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியர் சொல்றதை கேட்டா ஸ்ரீதர் மட்டும் கிடையாது, நம்மளும் கின்னஸ் புத்தகத்துல இடம் பெறலாம் அப்படிங்கிற தகவலை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்காக பாடல் வருது.

இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய இந்த கடிதம் யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னா, சமயபுரம்ல இருந்து வெங்கட சுப்பிரமணியன் அனுப்பியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 17ஆம் தேதி இந்த மாதம் 17ஆம் தேதி பகல் 1:25 மதுரகீதத்தில் 1000 நிலவேவா என்ற பாடல் கேட்டேன். சுட்டெரிக்கும் வெயில் நேரத்தில் நிலவு வந்தது போல் குளிர்ச்சியாக இருந்தது. விரும்பி கேட்ட நேயர்களுக்கும் ஒளிபரப்பிய பண்பலைக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய மின்னஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா, பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்றைய நிகழ்ச்சிக்காக 9 மணிக்கு வசந்த் அழைப்புல வந்து சிறுநீரகம் பற்றி டாக்டர் சொன்ன தகவல் மிக பயனுள்ள நிகழ்ச்சி. அவருடன் உரையாடிய ஐயா அவர்களுக்கும் இருவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நல்ல பாடல்கள் அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 11 மணிக்கு உங்களோடு நாங்க செல்வம் மோகன் சிறப்பான பாடல்களை கொடுத்தார். அப்புறம் 12 மணிக்கு மங்கையர் உலகம் மிகச்சிறப்பு, 1 மணிக்கு நல்ல பாடல்கள், 3 மணிக்கு இசை தூரல் மின்னஞ்சல்கள் பாடல்கள் வாசித்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 மணிக்கு பொன்மாலை அபிராமி நீலவண்ணன் நல்ல பாடல்களை கொடுத்தார், அவருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 6 மணிக்கு ஆரவாரம் மிகச்சிறப்பு, சந்திரமுகையில் ஒரு பாடல் ஒலித்தது, இரவு இசை இனிமை நல்ல பாடல்கள் கேட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பலூரிலிருந்து தேவி நிதியரசன், திருச்சி வானொலி 102.1 எப்பொழுதும் சிறப்பலை அன்பலை பண்பலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய நிறைவான மின்னஞ்சல் வந்து இன்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. திருவானைக்காவல் கீழே கொண்டையம்பேட்டை தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்காங்க. வணக்கம்னு சொல்லிட்டு இன்றைய வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் பேசிய பட்டய கணக்காளர் வி அழகப்பன் அவர்கள் பணத்தை கையாள்வது எப்படி என்று பல வழிகளை கூறினார்கள். நிகழ்ச்சி முடிவில் முதியவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்து சேமித்த பணத்தை தங்கள் வாழ்க்கை முழுவதும் கையில் வைத்துக் கொள்வது நல்லது என்ற அறிவுரை மிகவும் சரி. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற வள்ளுவர் குரல் ஞாபகம் வந்தது. நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, பாராட்டுகள் வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் சொல்லியிருக்கிறாங்க. நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சி குறித்து விமர்சன கடிதங்களை எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான அஞ்சல் முகவரி நிலைய இயக்குநர் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 1. உங்களுக்கான மின் அஞ்சல் முகவரி @trichy@gmail.com. நன்றி நேர்களே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 94. புதிய பறவை, பாமா விஜயம், இரு கோடுகள், தில்லுமுல்லு உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்கள் மற்றும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 400 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள அவர் 2022 பத்மஸ்ரீ விருது பெற்றவர். திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன்பாகவே தனது 15 வயதில் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய பறவை என்ற திரைப்படம் பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற பாடலில் அவரது நடிப்பாற்றலும் மிடுக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்பிற்கு இணையாக இருந்தது என்றால் மிகையாகாது.

நாட்டின் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் மருத்துவத்துறையின் சவால்களுக்கு தீர்வுகளாக அமைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 12வது உலகளாவிய மருத்துவ தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் காணொலி வாயிலாக இன்று உரையாற்றிய அவர், மருத்துவத்துறை தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அனைவருக்கும் மலிவு விலையிலும் உயர்ந்த தரத்துடனும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். தமிழகத்தில் 1000 ஆண்டுகளில் பழமை வாய்ந்த திருக்கோவில்களை பழமை மாறாமல் புனரமைக்க ஆண்டுதோறும் 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப்பகுதிகள் உள்ளிட்ட திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள 2.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகள் காரணமாக அடுத்த 10 ஆண்டுகளில் மாவட்டம் தொழில் வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக உருவெடுக்கும் என்று ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாமில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: அதிர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும்
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: 4:04 ஆக போது நாம கேட்க போற விளையாட போற இந்த நிகழ்ச்சி
1: வண்ண கோலங்கள் தான். வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு மூளைக்கு வேலை கொடுக்கற மாதிரியான வினாக்கள் காத்துட்டு இருக்கு. நீர்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் மூளையை கசக்கி புழிஞ்சு
0: அவங்க அவ்வளவு வேலை பாக்கணுமா?
1: ஆமா, ஏன்னா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் மூளைக்கு அதிகமா வேலை
0: கொடுக்கலாம்.
1: மத்த நாள்லயும் வேலை கொடுப்போம், கொஞ்சம் குறைவா கொடுப்போம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நாம வந்திருக்கோம்ல, அதனால வந்து கொஞ்சம் அதிகமாவே வேலை கொடுக்கறது மாதிரியான கேள்விகளோட இன்னைக்கு நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. சோ நேர்கள்

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நாலு மணி 10 நிமிஷம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எல்லாம் வந்த கொள்ளுங்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு புதிர் வினாக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இணைப்பில் வரணும் அப்படின்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற பொண்ணு இணைப்பெண்ணோட 246-102-1 அப்படிங்கிற எண்களில் ஏதாவது ஒரு எண்ணெய் தொட்டு வாங்க. இப்போ இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம்.
3: வரலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர மாதிரி தெரியுதே. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து?
4: அரூர் மாவட்டம் குளிச்சரை சண்முகசுந்தரம்.
2: சண்முகசுந்தரம் ஐயா, அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு வண்ணம் சொல்லணும், சரியா?
3: அப்படியே கேட்டா ஈஸியா இருக்கும்ல, மூளை வேற கசக்கணும்னு சொல்லியாச்சு, அதனால நாங்க இப்படி யோசிச்சிருக்கோம், சரிங்களா?
2: நான் பொருட்கள் சொல்லுவேன், நீங்க வந்து தொடர்பில்லாத ஒரு வண்ணம் சொல்லணும், சரியா? தொடங்கலாமா? ஆப்பிள்.
3: பச்சை நிறத்துல
2: இருக்கு.
3: ஆப்பிள் இருக்க கூடாது அந்த பொருள்.
4: பச்சையும் சிவப்பும் கலந்துதானே இருக்கு.
2: இல்ல, கிரீன் ஆப்பிள். ஆப்பிள் வந்து பச்சை கலர்லயும் இருக்கு. ஆமா, நீங்க வந்து தொடர்பு இல்லாம சொல்லுங்க, சரியா? அடுத்த வார்த்தைக்கு போயிடலாம். டக்குனு பப்பாளி.
4: நீலம்.
2: மைக். மைக் மைக் மைக் மைக்
4: பேசுற மைக் தானே?
2: ஆமா ஆமா.
4: அது கருப்பு.
3: கருப்புதான்.
2: அதே வண்ணம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். நன்றிங்க ஐயா இனிப்புல வந்ததுக்கு. அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நமக்கு டக்குனு அதுதான், அதோடைய வண்ணமே நமக்கு நினைவுல வந்துரும். அது என்ன கலர்ல நம்ம பாக்குறோமோ அது நம்மளுடைய மூளையில பதிவாயிரும் இல்லையா. அதனால
3: எப்பொழுதும் மூளை சொல்றத கேட்கணும். இந்த வாட்டி மூளை சொல்றத கேட்க கூடாது.
2: ஆமா,
3: ஏதாவது டக்குனு நம்ம அது பொருள் இந்த கலர்ல இருக்கும்,
2: நாம சொல்றத மூளையை கேட்க வைக்கணும்.
3: ஆமா
2: ஆமா,
3: கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும், வேற ஒண்ணும் கிடையாதுங்க.
2: தொடர்ந்து நீதி நீங்கள் நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கொள்ளுங்கள்.

0: ஹோட்டல், சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

0: 4:17 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோளங்களில் மைண்ட் கேம் நிகழ்ச்சியில வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து உங்க பிரெயின் வந்து அந்த நேரத்துல அந்த கேள்விக்கு உண்டான பதில வந்து சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு ஆப்போசிட்டான பதில நீங்க வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லணும். அதுதான் இன்னைக்கான கேள்வி.
1: இதுக்கு முன்னால வந்து நேயர்கிட்ட நம்ம கேட்டோம், ஆனா அதே நிறத்துல இருக்கக்கூடிய நிறங்கள் நம்ம அதாவது பொருட்கள் நம்ம சொல்லுவோம், நிறம் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். அது தொடர்பில்லாத வண்ணமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்ப இணைப்புல வரவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத கேட்போம். வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: இலை ப்ளூ.
1: மயில்.
2: மயில் மெரூன்.
1: நிலா.
2: ரெட்.
1: சென் சிறப்பு சிறப்பு
0: நிலான்னு சொன்னாலும் அது
2: பிங்க் சொல்லிருக்கலாமோ
0: இல்ல இன்னும் கூட முரண்பட வயலட் சொல்லிருக்கலாமோ நாங்க யோசிக்கிறோம்.
1: எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நாம 5 வார்த்தைகள் கேட்டோம். அவர் வந்து ஒரு 3க்கு வந்து தொடர்பு இல்லாம சொன்னார் அப்படின்னு நினைக்கிறோம்.
0: அதுலயும் சரி இப்படி சொல்லிருக்கலாம்னு சொன்னோம், அதை ஏத்துக்க அப்படியே ஏங்க அது கொஞ்சம் ஒட்டி வருது இல்ல அப்படின்னு
1: சொன்னா. நிலா வந்து வெண்மை நிறமா இருந்தாலும் சில நேரங்கள்ல வந்து கவிஞர்கள் அது இது பண்ணும் போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய சிகப்பு நிலா கருப்பு நிலா அந்த மாதிரி எல்லாம் ஒப்பிட்டு இது பண்ணிட்டதுனால ஒருவேளை அந்த கலர்ல இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிருது. இப்ப இணைப்புல நேர் வராங்களா அப்படின்னு பாத்திரலாம்.
0: அப்ப பல நேரங்கள்ல கவிஞர்கள் எழுதுனதை எடுத்துக்கலாமா இல்ல வார்த்தைகள்ல மட்டும்தான் இருக்காது?
1: நம்ம கேட்டிருக்கதா இல்லாம இருக்கணும். இப்ப அதாவது என்ன சொல்றது அப்படின்னா நம்ம அதை கேட்டிருக்க கூடாது அந்த மாதிரி இருந்துச்சு
0: அப்படின்னா ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பாசம் தான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இணைப்புல ஒரு நேயர் இருக்கிறாங்க, யாருன்னு பாத்தலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நாமதாவட்டம் தம்பி மச்சூரன் ஜெ சப்மிட் திஸ்.
1: உங்களுக்கான கேள்வி சொல்லலாமா சார்?
3: நான் சொல்லுங்க சார்.
1: ஒரு 5 எழுத்து ஆங்கில வார்த்தை.
3: ஓகே.
1: அதனுடைய கடைசி 4 எழுத்தை நீக்கிட்டாலும் அதனுடைய பொருளும் அந்த உச்சரிப்பு மாறாது.
3: என்ன குறுகுடுங்க சார்?
1: குறிப்பா அததான் எப்படி கொடுக்கறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கோம். குறிப்பு சொல்லிட்டேன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களே.
0: க்ளூ அதே மாதிரி அந்த வார்த்தையும் இருக்கும்.
1: ஆமா
0: அதான் க்ளூ உங்களுக்கு. ஹலோ சொல்லுங்க.
1: நன்றி
0: வந்ததுக்கு
1: நன்றி.
0: அடுத்ததா ஒரு நேயர் இருக்கிறாங்க, யாருன்னு பாத்தலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்மா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? இங்க இருந்து பேசுறீங்க?
4: கைலாஷ் நகர்ல இருந்து கல்பனா பேசுறீங்க சார்.
1: கல்பனாமா நிகழ்ச்சி கேட்டீங்களா? ஒரு கேள்வி கேட்டேன்.
4: அது இங்கிலீஷ் தெரியாதுங்க சார் எனக்கு. நான் முன்னாடி கேட்ட கேள்வி கேப்பீங்கன்னு நினைச்சேன்.
1: முன்னாடி கேட்ட கேள்வி தான் வேணுமா? சரி இப்ப வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு கேள்வி சொல்றேன் சரியா? நான் வந்து ரொம்ப எளிமையா தான் இருக்கும். நான் வந்து ஒரு 5 பூக்கள் பேர் சொல்லுவேன், அதை நீங்க அப்படியே திருப்பி சொல்லணும், ஆனா அதே வரிசையில சொல்லணும்.
4: சரிங்க சார்.
1: ஓகேவா? சொல்லவா? காந்தல் பிடவம் ஆம்பல் மல்லிகை முல்லை.
0: சார்
1: இன்னொரு சொல்றேன் கேட்டுக்கங்க நல்லா. காந்தல் பிடவம் ஆம்பல் மல்லிகை முல்லை.
4: காந்தல் பிடவம் ஆம்பல் மல்லிகை முல்லை.
1: ரொம்ப எளிமையா இருந்துருச்சோ. நன்றி நன்றி இனிப்புல வந்ததுக்கு நன்றி.
4: கேள்விப்பட்டதே இல்லைங்க சார் நான்.
1: சில பூக்கள் வந்து இல்ல மல்லிகை முல்லை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில பூக்கள் வந்து இலக்கியத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய பூக்கள் தான். நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நேர்களை நீங்களும் பங்கேற்கணும்னா தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 246-102-1 240-102-1

0: 26 நிமிஷம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.0 இந்த மூளைக்கு வேலை கொடுக்கற கேள்விகளோட கேட்டுட்டு இருக்கீங்க. வண்ணக்கோலங்கள் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் வந்து அசத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் முயற்சி செஞ்சு நல்லாவே விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப இணைப்புல வரக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். கொஞ்சம் வானொலியினுடைய ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
1: நீங்க பேசுறத எல்லாராலையும் ஈஸியா கேட்க முடியும். குறைச்சிட்டீங்களா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா.
0: இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட கேக்கலாமா? இது என்னன்னா, இது வந்து ஒரு ஐந்து எழுத்து ஊர் பெயர், சரியா? முதல் ரெண்டு எழுத்து வந்து ஒரு செயலை குறிக்கும், கடைசி ரெண்டு எழுத்து உடல் உறுப்பை குறிக்கும். அந்த ஊர் பெயர்
1: என்ன?
0: அஞ்சு எழுத்துங்கய்யா இந்த ஊரோட பேரு. முதல் ரெண்டு எழுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செயலை குறிக்குங்கய்யா, கடைசி ரெண்டு எழுத்து உடல் உறுப்பை குறிக்குங்கய்யா. நம்ம உடல் உறுப்பை குறிக்கும். அந்த ஊர் பேர் என்ன? கூடுதலா ஒரு குறிப்பும் சொன்னேன், திருச்சி பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு. தெரியுதா?
1: ஐயா வந்து அவர் பக்கத்துல யாரு இருக்காருன்னு பாத்துக்கிட்டு
0: இருக்காரு. நன்றி, நன்றிங்கய்யா இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இதுக்கு விடை தெரிஞ்சுன்னா தொடர்பு கொண்டு வாங்க சொல்லி 4-3-1 முன்னிணைப்பு என்னோட 246-102 240-102 பதில் நான் சொல்றேன்பா அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கும்பகோணம் ஜெய விவேகானந்தன். குளித்தலை.
0: குளித்தலை எப்படி சொல்றீங்க?
2: அதுதான் அது ஆன்சர்.
0: அது ஆன்சரா இல்லையா அப்புறம் சொல்றேன். நீங்க எப்படி சொன்னீங்கன்னு
1: சொல்லுங்க. இல்ல, எந்த க்ளூவை வச்சு அதுதான் ஊருன்னு
2: சொன்னீங்க? ஒரு செயலை குறிக்கும், ஒரு உறுப்பை குறிக்கும்னு.
1: சரி, ஓகே.
2: இது நானே நிறைய தடவை யோசிச்சிருப்பேன் படுத்திருக்கும் போது. இதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்து பண்ணலாம் தன்னாலே.
0: சிறப்பு, சரியான விடைதான். குளித்தலை
1: ஜெயிச்சிட்டீங்க.
2: நன்றி, நன்றி.
0: சரி, இப்ப இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேப்போமா? இது வந்து ஒரு வயது தொடர்பான ஒரு கணக்கு, சரியா?
2: கணக்கா?
0: ஆமா.
1: ஏங்க இவ்வளவு ஷாக்கா வரீங்க?
0: இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க தான் வந்து கொஞ்சம் யோசிச்சு நல்லா சொல்றீங்களே பதில் எல்லாம். நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. அந்த கேள்வியை நம்ம கேட்டலாம், விடை வந்து சொல்றவங்க சொல்லட்டும். அதாவது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்ட போய் உங்க வயசு என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு
1: சொல்ல மாட்டாங்க.
0: சில பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க வந்து வயசு டைரக்டா சொல்லாம அவங்க என்ன சொன்னாங்களா, ஒரு குறிப்பு மாதிரி சொன்னாங்களா. இன்னும் 3 வருஷம் கழிச்சு என்னுடைய வயசு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதோட 2 மடங்கு அப்படின்னாங்களாம். அப்ப அவங்களுடைய வயசு, ஆமா, அப்ப அவங்களுடைய வயசு என்னவா இருக்கும் அப்படிங்கறத விடை தெரிஞ்சுச்சுன்னா தொடர்பு கொண்டு வந்து பதில் சொல்லுங்க. இணைஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல? ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜே மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
3: உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.

0: 4:34 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம விளையாடிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்கள்.
1: இனிப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: மாலை வணக்கம். வடக்கு தமிழக கணபதி நிலையத்தில்
1: நலமா இருக்கும் கணபதி ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: இருக்கேன்.
1: சரி, இதுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டேன், நிகழ்ச்சி கேட்டீங்களா? முயற்சி பண்ணி பாருங்க. சரியா, ஒருத்தவங்க கிட்ட போய் உங்க வயசு என்ன அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்களாம். அதுக்கு என்ன சொன்னாங்களா, 3 வருஷம் கழிச்சு வரக்கூடிய என்னுடைய வயசு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருந்துச்சோ அதோட 2 மடங்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப இப்ப அவங்க வயசு என்னவா இருக்கும்
2: சொல்லுங்க. அவங்களோட வயசு
1: 3 வருஷத்துக்கு முன்னா, அதாவது ஒருத்தவங்க கிட்ட போய் வயசு என்னன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 3 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன வயசு வருமோ அந்த வயசு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசோட 2 மடங்கு அப்படின்னு சொன்னாங்களாம்.
0: அதுக்கு அவங்க வயசு தெரியலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏங்கய்யா,
1: பூக்கள் பேர் சொல்றேன், நீங்க அதை வந்து கேட்டுட்டு அப்படியே வந்து சொல்லணும். சரியா,

0: உங்களுக்கு முதல் பூ வந்து குறிஞ்சி, தும்பை, நந்தி, தாமரை, செவ்வந்தி. திரும்பவும் சொல்லவா? குறிஞ்சி, தும்பை, நந்தி, தாமரை, செவ்வந்தி.
1: குறிஞ்சி, தும்பை, நந்தி, தாமரை, செவ்வந்தி.
0: சரியா சொல்லிட்டீங்க. போங்க.
1: குறிஞ்சி, தும்பை, நந்தி, தாமரை, செவ்வந்தி.
0: சிறப்பு சிறப்பு. நன்றி. இரண்டாவது தடவை கேட்டவும் அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சோ? நன்றிங்கய்யா, இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1, 240-102-1.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வண்ணக்கொள்ளுங்கள் நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் பார்த்தீங்கன்னா 4:43 ஆக போது. இணைப்பில் யார் வராங்க? ஏற்கனவே கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு விடை சொல்றாங்களா அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. கரூர் மாவட்டம் தோப்புப்பட்டி இருந்து குமரல் பேசுங்க ஐயா.
0: குமரல் ஐயா, இதற்கு முன்னால ஒரு கணித புதிர் கேட்டோம், அதுக்கான விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆறு
0: அப்படின்னு சொல்றீங்களா?
2: எப்படி சொல்றீங்க ஐயா?
1: இருக்கிறது 3 வயசுங்கய்யா, முன்னாடி இருக்கிறது தற்போதைய 2 மடங்கு, இப்ப 6 தாங்கய்யா.
0: இப்ப என்ன வயசுன்னு கேட்டோம்.
1: அதான் 6 ஆண்டு.
0: 6 இருந்தா அப்புறம் 9 வரும். 3 வருஷம் கழிச்சு 3 × 2 3 × 3 அப்படின்னு நீங்க இது பண்ணிட்டீங்க. ஆனா அதனுடைய இப்போதைய வயது அப்படின்னா 9 அப்படின்னு வச்சோம்னா 3 × 2 அப்படின்னு வரும்போது, 6 × 2 வரும்போது 12 வரும். அதுக்கு விடை வந்து நீங்க 6 சொல்றீங்க, ஆனா விடை வந்து 9.
1: 3 × 3 அப்படிங்களா?
0: மடங்குன்னு இல்லாம அதோட, அதாவது என்ன சொல்றதுன்னா 2 பெருக்கிக்கணும்.
1: அப்படிங்களா?
0: நன்றி.
1: நன்றி.
0: இருந்தாலும் முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நன்றி.
1: உங்களுக்கான
0: கேள்வி கேட்கணும்ல. சரி, ரைட். உங்களுக்கு வந்து இப்ப என்னன்னா அதே மாதிரி கேள்விதான், கணித புதிர் தான் இதுவும். சரியா? ஒரு பூங்கா இருக்கு, அந்த பூங்கால குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு 3 ஆப்பிள் அப்படின்னு கொடுத்தோம்னா 5 மிச்சம் இருக்கு. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் 4 ஆப்பிள் அப்படின்னு கொடுத்தோம்னா 5 தேவைப்படுது. அப்ப எத்தனை குழந்தைகள் இருப்பாங்க, எத்தனை ஆப்பிள் இருக்கும்?
2: நன்றி.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி. அதாவது திரும்பவும் கேள்வி இன்னொரு தடவை சொல்லிடலாம். ஒரு பூங்கா, அந்த பூங்கால குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு கூடையில ஆப்பிள் இருக்கு, அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் 3 அப்படின்னு கொடுத்தோம்னா மீதம் 5 இருக்கு. அதே போல ஒவ்வொருத்தவங்களுக்கும் 4 அப்படின்னு கொடுத்தோம்னா மீதம் 5 தேவைப்படுது. அப்ப மொத்தம் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, எத்தனை ஆப்பிள் இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. விடை தெரிஞ்சவங்க இணைப்புல வரலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
3: மூளைக்கு வேலை என்னும் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இரு தொகுப்பாளருக்கும் பணிவான மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி.
0: உங்க பேரு என்னங்கய்யா? ரங்கசாமி. ஐயா, கேள்வி கேட்டீங்களா? அந்த
3: அதான் அந்த 9 சொல்லிட்டீங்க வயசு.
0: ஆமா, அடுத்த கேள்வி ஒண்ணு கேட்டேன். ஒரு பூங்கால குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 3 ஆப்பிள் அப்படின்னு கொடுத்தோம்னா 5 மிச்சம் இருக்கு. சரியா? 4 ஆப்பிள் அப்படின்னு கொடுத்தோம்னா 5 தேவைப்படுது. அப்ப மொத்தம் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, எத்தனை ஆப்பிள்கள் இருக்கு?
3: குமுளைப்பழம் 3 இருக்கிறது.

0: ஐயா
1: சொல்லுங்க.
0: அதாவது மூன்று மூன்று குமிழி பழங்கள் கொடுத்து விட்டார்கள்.
1: குழந்தைகள் எத்தனை ஆப்பிள் எத்தனைங்கிறது தான் கேள்வி. அடுத்து வரவங்க பதில் சொல்றாங்களான்னு பாப்போமா. நன்றிங்க ஐயா இணைப்புல வந்ததுக்கு. விடை
2: நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா
1: நேர்களை திருச்சி FM Rainbow 102.1 வண்ண கோளங்கள்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 4:52 ஆகுது. ஆப்பிளும் இருக்கு, குழந்தைங்களும் இருக்கு. பிரிச்சு கொடுக்கறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: சரியா
0: வராதே, மூணு மூணு கொடுத்தா மிச்சம் இருக்காது.
1: சரியான
0: விடைதான், 10 குழந்தைகள் 35 ஆப்பிள். அதனாலதான் மூணு மூணா கொடுக்கும் போது 5 மிச்சம் இருக்கு, 4 நாளா கொடுக்கும் போது 5 தேவைப்படுது. நன்றி ராஜநத்ரம் ஐயா.
1: இனிப்பு சின்ன வயசுல இருந்தே இது மாதிரி கணக்கெல்லாம் போட்டு பழக்குங்க. அதெல்லாம் முதல்ல இருந்தே
0: தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சிகளை. இணைப்புல வந்து இடைவெளி, அதாவது குறிப்பிட்ட இடைவெளியில இணைப்புல வந்து பேசுங்க. சோ நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்ட நேயர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த நேயர்களுக்குமே நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு முயற்சி செஞ்சு அவங்களுடைய பதில்களை சொன்னாங்க, அதுக்கு வந்து நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம்.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டர ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வர்றவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில. சரியான இண்டிகேட்டரை சரியான டைத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கும். அடுத்ததாக இடைக்கால கீதங்களோடு பொன்மாலை கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாய் கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. உலக நாடுகள் விண்வெளியை பற்றி சிந்திக்கும்போது இந்தியாவை உற்றுநோக்கும் வகையிலான சூழலையும் கட்டமைப்பையும் உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று விண்வெளித்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் நிறுவனர்களுடன் கலந்துரையாடிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த விண்வெளித்துறை தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்றார். நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுத இளநிலை சட்டப்பிரிவு மாணாக்கருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 3 ஆண்டுகள் கட்டாய பயிற்சி காலத்தை தற்போது 1 ஆண்டாக குறைத்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக சென்ற ஆண்டு மே மாதம் வழங்கிய தீர்ப்பை மாற்றியமைத்து இந்த புதிய உத்தரவை பிறப்பித்தது. தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையில் தற்போதுள்ள காலிப்பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், பணியிட மாறுதல் பதவி உயர்வில் பணி நியமனங்களுக்கு கலந்தாய்வு நடைமுறை செயல்படுத்தப்படும் என்றார். 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் நடப்பு நிதியாண்டில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேலூரில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வேளாண் கடன் தள்ளுபடி, சீமை கருவேல மரங்களை அகற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலத்தில் ரேஷன் பொருட்களை விரைந்து வழங்கிட வேண்டும், இணையதள வசதியை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாய விலைக்கடை பணியாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் வரலட்சுமி நோன்பை ஒட்டி அம்மனுக்கு 18 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு நவதானியங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, அரியலூர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு

செந்நிற கதிரவன் தெரியும், குயில்களின் மெட்டுகள் குவியும், தென்றல் மரத்தின் கிளைகளில் வழியும், கடைந்த வெண்ணெய் போல் மேகங்கள் தெரியும். பகல் சொல்லிக்கொள்ளாமல் மறையும் இந்த இனிய மாலை வேளையில் இதயம் வருடப்படுகிறது இடைக்கால கீதங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் பொன்மாலை. ஆயிரம் ஆசைகளோடு உன்னிடத்தில் அன்பினும் பாடம் பயில வந்தேன், காணிக்கையாய் என் காதலை தருகிறேன். மனோ கே எஸ் சித்ரா குரல்களில் இனிய உறவு பூத்தது படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: பண்ணணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: இடைக்கால இசை தென்றலாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. காதல் பள்ளிக்கூடத்தில் பாடம் பயில்கிறார்கள் இவர்கள். கே.ஜி. ஜேசுதாஸ், வாணிஜிராம் குரல்களில் ஒரு கைதியின் டைரி படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

நேர்களே, இன்றிரவு 7 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 தொழில் முனைவோர் கே மேரி நிஷாந்தி அவர்கள் தரும் தகவல்களோடு உற்சாகம் உச்சம் ஒளிபரப்பாகவும் கேட்க மறவாதீர்கள். ஐந்து மணி 19 நிமிடம் இடைக்கால இசைத்திண்டலாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை. அணை போட முடியாத ஆசை வெல்லம் அலைவாகிய அன்பில் கலந்த இதயங்களின் காதலை சொல்லும் பாடல் இது. பி. உன்னிகிருஷ்ணன், ஹரிணி குரல்களில் ஒலிக்கிறது. டபுள்ஸ் படத்திலிருந்து

நேர்களை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வேளாண் அனுபவம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் லால்குடி ஆலங்குடி மகாஜனம் கே.ஏ. வெங்கட்ராமன் அவர்கள். தொடர்ந்து வெள்ளாடுகளில் செயற்கை முறை கருவூட்டல் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவ இனப்பெருக்கம் மற்றும் ஈனியல் துறை பேராசிரியர் முனைவர் ச. மனோகரன் அவர்கள் வழங்கும் உரை ஒளிபரப்பாகும். வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள். இடைக்கால இசை தென்றலாய் பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. உள்ளத்தின் உணர்வுகள் மலர்கிறது பாடலாய். கே.ஜே. ஜேசுதாஸ், ஸ்வர்ணலதா குரல்களில் தர்மதுரை படத்திலிருந்து.

5:36 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. காதல் நினைவில் தவிக்கும் இருவர் காற்றின் வழியே தூது அனுப்புகிறார்கள். கே ஜி ஜேசுதாஸ், கே எஸ் சித்ரா குரல்களில் ஒலிக்கிறது பாடல் பெரிய வீட்டு பண்டக்காரன் படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1
2: ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரலாறு, ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு தனி சிறப்பு. இன்று என்ன நாள்? இந்நாளில் நிகழ்ந்த முக்கிய வரலாற்று சம்பவங்கள் என்ன? இந்த நாளின் சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் என்ன? வரலாற்றின் பக்கங்களை திருப்பி இன்றைய நாளின் சிறப்புகளை உங்களிடம் கொண்டு வருகிறது
3: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
2: அறிவும் வரலாறும் விழிப்புணர்வும் இணையும் இனிய நிகழ்ச்சி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
2: தவறாமல் கேளுங்கள் காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ 102.1.
6: 5:42 இணைந்திருக்கிறோம் பொன்மாலையோடு, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சிறகடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சி என் நெஞ்சக்கூட்டில் குடியேறுமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லே குரல்களில் ஒலிக்கிறது பாடல் மீரா படத்திலிருந்து.

0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையிலினை தாய் மூகாம்பிகை படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: நேரம் 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீதுரை.

இசாமி. உலக நாடுகள் விண்வெளியை பற்றி சிந்திக்கும்போது இந்தியாவை உற்றுநோக்கும் வகையிலான சூழலையும் கட்டமைப்பையும் உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று விண்வெளித்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் நிறுவனர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த விண்வெளித்துறை தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையில் தற்போதுள்ள காலிப்பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், பணியிட மாறுதல், பதவி உயர்வில் பணி நியமனங்களுக்கு கலந்தாய்வு நடைமுறை செயல்படுத்தப்படும் என்றார். 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் நடப்பு நிதியாண்டில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அன்னாருக்கு வயது 94. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 400+ மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள அவர் 2022 பத்மஸ்ரீ விருது பெற்றவர். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்ற அவர் வலையாபதி திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர். பாக்யலட்சுமி, புதிய பறவை, பாமா விஜயம், இரு கோடுகள், தில்லுமுல்லு உள்ளிட்ட திரைப்படங்களில் அவரது கதாபாத்திரங்களும் பாடல்களும் ரசிகர்களை பெரிதும் ஈர்த்தது.

அன்னாரது மறைவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. எரிவாயு நுகர்வோர் தங்களது குறைகளை இதில் பதிவு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் துறை சார்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, அரியலூர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை சீன இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

இறை தேடிய பறவைகள் கூடு திரும்பும் நேரம், வேலை முடிந்த சிலரும் வீடு திரும்பும் நேரம், வெண்ணிலா பணிக்கு வரும் இந்த அழகிய நேரத்தில் பாடல்களும் பயனுள்ள தகவல்களும் வழக்கம் போல நமக்காக காத்திருக்கு. கேட்க இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இது ஆரவாரம்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு இணைந்திருக்கிறோம். ஆரவாரம் கலம் இலக்கிய அமைப்பு சார்பில் கவிஞர் நந்தலாலா பிறந்தநாள் விழா நாளை மாலை 5:30 திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய ஹோட்டல் பிளாசமில் நடைபெறுகிறது. இதில் எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கிறார். திருச்சி நகைச்சுவை மன்றம் சார்பில் கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழாவினுடைய தொடர்ச்சியாக கவியரங்கம் நாளை மறுநாள் மாலை 6:30 திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் நடைபெறவிருக்கிறது. இதில் திரைப்பட பாடலாசிரியர் கலைமாமணி கவிஞர் நெல்ல ஜெயந்தா அவர்கள் பங்கேற்கிறார். மலைக்கோட்டை நண்பர்கள் நற்பணி இயக்கம், உலக நண்பர்கள் தின விழா மற்றும் கல்வி உதவித்தொகை வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல், கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா சிறப்பு இன்னிசை பட்டமன்றம் நாளை மாலை 5:30 திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெறுகிறது.

0: நம்ம சாப்பிடும் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு சிலது இருக்குங்க. அதுல முக்கியமானது செல்போன் பாத்துக்கிட்டே சாப்பிடுறது, டிவி பாத்துக்கிட்டே சாப்பிடுறது, பேசிக்கிட்டே சாப்பிடுறது. சாப்பிடும் போது மனம் அமைதியா இருக்கணும். நம்ம கண்கள் உணவை பார்க்கணும், வாசனைய நுகரணும், கைகள் உணவை தொட்டு உணரணும். இப்படி நம்ம உடல்ல இருக்க புலன்கள் எல்லாமே உணவோட தொடர்பு கொண்டு இருக்கணுங்க. அப்பதான் உணவுல இருக்க சத்த நம்ம உடல் உறிஞ்சும். முக்கியமா குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது செல்போனை காட்டிக்கிட்டோ டிவியை காட்டிக்கிட்டோ சாப்பிட வைக்க கூடாதுங்க. பெரியவங்க நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்துதாங்க குழந்தைங்களாம் வளரும். நம்ம சாப்பிடும் போது இதெல்லாம் பின்பற்றினோம்னா குழந்தைங்களும் நம்மள பார்த்து வளருவாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.
1: நமது உடலின் ஆக்சிஜனை அனைத்து உறுப்புகளுக்கும் எடுத்து செல்லும் இரத்த சிவப்பு அணுக்கள் ஆரோக்கியமாக உருவாக வைட்டமின் B12 மிக மிக அவசியம். B12 குறைபாடு ஏற்பட்டால் சிவப்பு அணுக்கள் சரியாக உருவாகாமல் மெகலோபிளாஸ்டிக் அனீமியா என்னும் கடுமையான இரத்த சோகை ஏற்பட்டு உடல் அதிக சோர்வடையும். நமது உடலில் மின்சார கம்பிகளை போல செயல்படுவதுதான் நரம்புகள். இந்த நரம்புகளை சுற்றி மயிலின் உறை என்னும் பாதுகாப்பு கவசம் இருக்கும். இந்த கவசத்தை உருவாக்கி நரம்புகள் சேதமடையாமல் பாதுகாப்பதே வைட்டமின் B12 தான். கை கால்களில் மருத்து போதல் மற்றும் எரிச்சல் உணர்வை தடுப்பது இந்த வைட்டமின் தான். நமது செல்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள மரபணு பொருளான DNAவை உருவாக்குவதற்கும் சேதமடைந்த DNAவை பழுதுபார்ப்பதற்கும் B12 அத்தியாவசியமாகிறது. இது செல்களை பிறழ்வடையாமல் புற்றுநோய் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்க உதவுகிறது. நாம சாப்பிடுற உணவுல உள்ள கார்போஹைட்ரேட் மட்டும் கொழுப்புகளை உடைத்து அதை உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலாக மாற்றுவதில் வைட்டமின் B12 முக்கிய பங்கு வகிக்கிறது. இது ஆற்றல் வைட்டமின் என்று அழைக்கப்படுகிறது. நினைவாற்றலை அதிகரிக்கவும் கவனச்சிதறலை தடுக்கவும் B12 தேவை. மேலும் மனநிலையை சீராக வைக்கும் செரிட்டோனின் என்ற வேதிப்பொருள் உற்பத்திக்கு இது உதவுவதால் மன அழுத்தம் மற்றும் கவலையை குறைக்க துணை புரிகிறது. வைட்டமின் B12 முக்கியமாக பால், தயிர், பன்னீர், முட்டை, மீன், கோழி, ஆட்டின் கல்லீரல் போன்ற உணவுகளில்தான் அதிகமாக கிடைக்கிறது. முற்றிலும் சைவ உணவை மட்டுமே பின்பற்றுபவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் B12 மாத்திரைகள் அல்லது செறிவூட்டப்பட்ட உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. தலை முதல் கால் வரை நமது உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துயிரூட்டும் ஒரு மிகப்பெரிய ஊட்டச்சத்து தான் வைட்டமின் B12. சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கும் கூர்மையான நினைவாற்றலுக்கும் B12 நிறைந்த உணவுகளை அன்றாடம் உட்கொள்வோம், நோயற்ற வாழ்வை பெறுவோம்.
0: வைட்டமின் B12 உடைய முக்கியமான பணிகள் என்னென்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில எடுத்துரைச்சாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.

எண் 0431-29-62-854. மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண் 0431-29-62-854. இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில், இது ஆரவாரம்.

சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க ஏதுவாக முளைக்கீரை, கத்தரி, சுரக்காய் மற்றும் பீர்கான் என நான்கு விதைகள் அடங்கிய வீட்டு தோட்ட காய்கறி விதை பாக்கெட் 30 ரூபாய் மதிப்புள்ள பாக்கெட் விற்பனைக்கு தயாராக உள்ளது. தேவைப்படக்கூடியவர்கள் அலுவலக வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தை நேரில் அணுகி பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறியறதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி

நேரில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். மாநில செய்திகளை தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும். அதிகலை 936 கிலோஹெர்ட்ஸில் திரைசி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பன்றி காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 22

0: திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் இளம் தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சாதனை படைத்து வருவதற்கு இவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த இளம் தொழில் முனைவோர்கள் வரவேற்பு தெரிவித்ததாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது இந்த காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார். இது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
1: சென்னை கொளத்தூர் அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயில், வேளச்சேரி அருள்மிகு தண்டீஸ்வரர் திருக்கோயில், நுங்கம்பாக்கம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் உட்பட சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் 3 புதிய மரத்தேர் இந்த ஆண்டு செய்து தருவதற்காக அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில், திருவெற்றூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 105 திருக்கோயில்களில் திருக்குல பணிக்காக இந்த ஆண்டு 45 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 3 திருக்கோயில்களில் 11 கோடி மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான தங்கும் விடுதி இந்த ஆண்டு கட்டப்படும். திருவண்ணாமலை, பழனி, சிறுவாபுரி, இருக்கன்குடி உள்ளிட்ட 22 திருக்கோயில்களில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரியும் 20 திருக்கோயில்களில் பக்தர்கள் நலன் கருதி சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் அவசர கால ஊர்திகள் வாங்குவதற்கான நடவடிக்கைகள் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும்.
0: சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார் தேவைப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கடனுதவி வழங்கலாம் என்றும் யோசனை தெரிவித்தார். நிதி நிலைமையை காரணம் காட்டி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேக அரசு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முடிவு செய்துள்ளது முறையானது என்று திரு சண்முகம் கூறினார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்பிரச்சினையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதில் தாவேக அரசுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அனைத்துக் கட்சி தலைவர்கள் அடங்கிய குழுவுடன் தில்லி சென்று பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கையை நேரில் வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் குறைந்துள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் திரு ஜி கே வாசன் கூறினார். விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தின் பயன்கள் முழுமையாகவும் உடனடியாகவும் விவசாயிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பையும் உரிய நேரத்தில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தவறானது என்று அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் தாவைக்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு டி டி

0: விதிநகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். கதாபாத்திரங்களுக்கு தமது வசனத்தின் மூலம் மெருகேற்றியதற்கு சான்றாக அவர் நடித்த எதிர்நீச்சல் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த காட்சி விளங்குகிறது. சவுகார் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திரையுலகினர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் களியம்பூண்டி அரசு சுகாதார மைய வளாகத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான நிறைவடைந்த கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டு மற்றும் நேரடி சேர்க்கை முகாமை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று தொடங்கி வைத்தார். வடகோவை ரயில் நிலையத்தில் சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற கலைத்திருவிழாவை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி சிறப்பு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கால்வாய்களில் வண்டல்கள், குப்பை கழிவுகள் மற்றும் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளுக்கு ஏதுவாக ட்ரோன் மூலம் அவற்றை கணக்கெடுக்கும் பணிகளை ஆணையாளர் திரு ஜமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும், 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா தகாஹாஷியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பன்றிக் காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அமைச்சர் திரு JP நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: पीएम फसल बीमा योजना से करीब 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं। प्रभा आप त्रिकोण का पकड़ लड़कों
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: ஆகாஷ்வாணி திருச்சி FM ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடர்கிறது.

ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ரபிவுல் அவ்வல் மாத முதல் பிறை ஆரம்பமானதால் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை மிலாது நபி பண்டிகை என்று திருச்சி மாவட்ட அரசு ஹாஜி தெரிவித்துள்ளார். ஆறு மணி 46 நிமிடம் கேட்டிணைந்திருக்கிறோம். ஆரவாரம் திருச்சி FM Rainbow 102.1.

காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும். அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: அடுத்த தொழில் முனைவோர் கே மேரி நிஷாந்தி அவர்கள் தரும் தகவல்களோடு உற்சாகம் உச்சம் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாய் கேட்கலாம்,
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலத்துறை அமைச்சர்களுக்கான கூட்டம் நாளை ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது. மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் இளைஞர் மேம்பாடு மற்றும் அதிகாரம் அளித்தலில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படுகிறது. நாளை மறுநாள் விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கான கூட்டமும் நடைபெறுகிறது. நாட்டில் சர்க்கரை உற்பத்தி வழக்கத்தை விட குறைவாக இருந்தபோதிலும் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவு இருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்க்கரை இருப்பை கண்காணிக்கவும் விலை ஏற்றத்தை கட்டுப்பாட்டில் வைக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய பிரசாத கூடம் அமைக்க

0: செயல்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 191 கிராம் எடையுள்ள வெள்ளி தகடுகள் பொருத்தப்படும் என்று கூறினார். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாளில் காவிரி தங்கம், காவிரி நாடான் என்ற புதிய வாழை ரகங்களை இம்மையத்தின் இயக்குநர் திரு செல்வராஜன் இன்று அறிமுகம் செய்தார். இவ்விழாவில் 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு வாழையில் புதிய பரிமாணங்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், ஏற்றுமதிக்கான வழிமுறைகள் உள்ளிட்டவை குறித்த கண்காட்சியும் இடம்பெற்றன. மயிலாடுதுறையில் மாநில அளவிலான 15 வயதிற்குட்பட்டோருக்கான இறகு பந்து போட்டிகள் இன்று தொடங்கின. வரும் 25ஆம் தேதி வரை 5 பிரிவுகளில் நடைபெறும் இப்போட்டிகளில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 579 பேர் பங்கேற்கின்றனர். நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டல் வீனில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
1: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் கே மேரி நிஷாந்தி அவர்கள் தரும் தகவல்களுடன். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே மங்கையாட்ட போய் கேட்டீங்கன்னா மாதவத்தோட மாதவிடாயும் சேர்ந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. இது பலருக்கும் நார்மலான ஒரு விஷயமா இருந்தாலும் சிலருக்கு ரொம்பவே கொடுமையான விஷயம்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல மாதவிடாய் அப்படிங்கறது பலருக்கும் பிரச்சனையா தான் இருக்கு. ஆமாங்க, 85% பெண்கள் மாதவிடாய் பிரச்சனையோட இருக்காங்க. இந்த மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுறதுக்கான காரணங்கள் பல இருந்தாலும் அதுல முக்கியமான காரணங்கள் ஒண்ணு சானிட்டரி நாப்கின். இந்த சானிட்டரி நாப்கின்னால PCOS, PCOD, கர்ப்பப்பை பிரச்சனைகள், PH பெயின் பல பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த சானிட்டரி நாப்கின்ல பயன்படுத்துற பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், கெமிக்கலா இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய அசௌகரியமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துது. இந்த சூழலை மாத்தி பெண்களோட உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டு இயற்கை பொருட்களை பயன்படுத்தி சானிட்டரி நாப்கின் தயாரிக்கிற பெண் தொழில் முனைவோர் மேரி நிஷாந்தி அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம், இன்றைய உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம் மேம்.
2: வணக்கம் மேம், நான் துறையூர்ல இருந்து வரேன். என் பேர் மேரி நிஷாந்தி. என்னோட பார்ட்னர் நேம் வந்துட்டு ஷக்கிலா பானோ. நாங்க வந்துட்டு வே டு கேர் ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் வந்து தயாரிக்கிறோம். எங்க கம்பெனி நேம் வந்து KM ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் மட்டும் காட்டன் வச்சு பண்றோம். எந்த விதமான பிளாஸ்டிக்கோ கெமிக்கலோ ஃபிராக்ரன்ஸ் இல்லாத ஒரு தரமான காட்டன் கிளாத்தை வச்சு பண்ற நாப்கின் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சொந்த தயாரிப்பு தான்.
1: பெண்களுக்கு ஆரோக்கியம் வகையில பார்த்தோம்னா நிறைய அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுல முக்கியமா சானிட்டரி நாப்கின் செய்யணும்னு உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு?
2: நாங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா யூட்ரஸ் பிரச்சனையில வந்து அஃபெக்ட் ஆனோம். நாங்க ரெண்டு பேருமே பெண் குழந்தைங்களை வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து எப்படின்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பிள்ளைகளுக்கு இதை வராம தடுக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவேர் ஆகுவோம் அப்படின்ட்டு நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு சின்னதா தான் நாங்க ஒரு ஹேண்ட்மேட் நாப்கின் பண்ணோம். ஏன்னா என்னோட பார்ட்னர் ஷக்கிலா பானு வந்து அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இருந்த நிறைய பிரச்சனைகள் வந்து சரியா இருந்திருக்கு ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்ணி. அதனால அவங்க யூஸ் பண்ணதோட அந்த ஃபீட்பேக்கை வச்சுதான் நம்ம தாராளமா நம்ம பண்ணுவோம். ஏன்னா அடுத்த ஒரு கட்டத்துல நானும் அதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். சோ நம்ம ரெண்டு பேருமே அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபேமிலியா சேர்ந்து தான் நாங்க இதை பண்ண ஆரம்பிச்சோம். மெயின் ரீசன் வந்து இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறது நாப்கின்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக், டயாக்சின், ஃபிராக்ரன்ஸ். இதனாலதான் நமக்கு பிரச்சனை வருதுன்னு தெரியாம தான் நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்ன்றதுக்காக நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வையும் உண்டு பண்ணோம். அதை சர்வீஸ்ல பண்ணணும்ன்றதுக்காக தான் நாங்க இதை கொண்டு வந்தோம் மேம்.
1: உங்களோட இந்த ஐடியாங்கிறது நம்ம பாதிக்கப்பட்டோம், நம்மளோட எதிர்கால தலைமுறையும் பாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நீங்க எடுத்து வச்ச அந்த முயற்சிங்கிறது ரொம்பவே பாராட்டக்கூடியதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பின்னாடி ஒரு பிரச்சனை வருதுன்னா பிரிகாஷனரியா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம், வருமுன் காத்துப்போம் அப்படின்னு நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இல்லாம மத்தவங்களும் பாதிக்க கூடாது. இந்த சானிடரி நாப்கின் வந்துட்டு நேச்சுரலா ஹெர்பலா வந்துட்டு தயாரிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களோட ஐடியா வந்துட்டு ரொம்பவே பாராட்டக்கூடியதுன்னு தான் சொல்லணும்.
3: இந்த நாப்கின்ல இருக்கக்கூடிய டயாக்சின்னு சொன்னீங்களே மேம், அது என்ன மேம்?
2: இப்போ நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற நாப்கின்ல பாத்தீங்க அப்படின்னா டயாக்சின் கெமிக்கல் இருக்கு. நம்ம மார்க்கெட்ல இருக்க நாப்கின்ல மேல இருக்க லேயர் வந்து பிளாஸ்டிக், அதுக்கு உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரீசைக்கிள்டு காட்டன் தான் சொல்லுவாங்க. அது காட்டன் கிடையாது, அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திரிதிரியா இருக்கும். அந்த காட்டன் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா வேஸ்ட் அட்டை, மரப்பட்டை இதெல்லாம் போட்டு ஒரு கூழ் மாதிரி காய்ச்சி அந்த

0: கூழ் மாதிரி இருக்கிறத வந்து காட்டனா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதை வந்து பழுப்பு நிறத்துல இருக்கும். அந்த ப்ரௌனை வந்து ஒயிட்டன் பண்றதுக்காக பிளீச்சிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டயாக்சின். இந்த டயாக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா ஒயிட்டன் பண்ணிட்டு அதுலயே டெபாசிட் ஆயிடும். அந்த நாப்கினை தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வெஜைனால வைக்கிறோம். அப்படி வைக்கிறதுனாலதான் நமக்கு வந்துட்டு அது 8 to 11 வருஷம் கழிச்சு நம்ம உடம்புல ரியாக்ட் பண்ணுது. சோ ஏன்னா நம்ம கர்ப்பப்பை வந்து உறிஞ்சக்கூடியது, அதனாலதான் அந்த கர்ப்பப்பைக்கு நாப்கின் மூலமா வந்து டயாக்சின் வந்து உள்ள போகுது. ஏன்னா அதுக்கு கீழே இருக்க லேயரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக், அது பிரீத்தபிள் கிடையாது. அதனாலதான் நமக்கு இன்ஹேல் ஆகி நிறைய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு இந்த விஷயம் தெரிய வந்து நமக்கு நாப்கினாலதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், ஏன்னா நான் ஆல்ரெடி அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணேன், என் பார்ட்னர் சொன்ன உடனே நான் எனக்கான நாப்கினை நானே தைக்க ஆரம்பிச்சேன் வீட்டுல இருந்து. அப்போ பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் போது அவங்க எல்லாம் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலதான் நாங்க அடுத்து ரெண்டு பேருமே சேர்ந்து கம்பெனியா வந்து நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். இந்த வே டு கேர் நாப்கின் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு வந்தோம். நார்மலா பாத்தீங்கன்னா நமக்கு பீரியட் டைம்ல வந்து 3 days ரெஸ்ட் வந்து அப்போ கொடுத்தாங்க. நம்ம இப்போ இருக்க ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு வந்துட்டு அந்த ரெஸ்ட் வந்து எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா அப்போ வந்து நம்ம பீரியட் ஆகும்போது உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னாலதான் நமக்கு வந்து உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கும். அதுக்காக தான் நமக்கு வந்து ஒரு 3 days ரெஸ்ட் முன்னோர்கள் காலத்துல கொடுத்தாங்க. ஆனா இப்ப நம்ம வந்து ஆண்களுக்கு நிகரா நம்மளும் ஒர்க் பண்றோம், ஓடுறோம், ஃபேமிலி மட்டும் கிடையாது எல்லாமே நம்ம பாக்குறோம். பெண்கள் வந்து ஆளின் ஒன்னா இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு நல்ல பீரியட் ப்ராடக்ட தேர்ந்தெடுக்கும் போது நமக்கான ஒரு சொல்யூஷனை நம்மளே தேடிக்கிறோம். நல்ல பீரியடை சேஃப் அண்ட் செக்யூராவும் கம்ஃபர்டபுளாவும் நம்ம கடந்து போகிறதுக்கு ஒரு தரமான நாப்கினை தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம்.
1: சானிட்டரி நாப்கின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய பிராண்ட் இருக்கு. அதுல உங்களோடது இப்ப நான் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா அவங்கள விட நான் டிஃபரா தெரியணும். இப்ப மத்த பிராண்ட்லயுமே வந்துட்டு ஹெர்பல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அது இருக்க பட்சத்துல இப்ப எனக்கு பேட் வேணும்னு சொல்றதை விட எனக்கு இந்த பிராண்ட சொல்லிதான் இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு சானிட்டரி நாப்கின் வேணும் அப்படின்னு போய் யாருமே கடையில கேட்கறது ரொம்ப ரேர் தான். அப்படி இருக்க ஒரு மார்க்கெட்டிங் சொசைட்டில உங்களோட பொருள் வந்துட்டு தனியா தெரியணும் இல்ல அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க?
0: நம்ம வந்து இப்ப வரைக்கும் வந்து ஹோம் மேக்கர்ஸ் தான் பேஸ் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா வீட்டை முழுசா பாதுகாக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அம்மாக்கள் தான். அவங்க தான் வந்து ஒரு விஷயத்த தெளிவான ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்ப எல்லா பெண்களுமே பாருங்களேன் பின்னாடி என்ன வரும்ன்றதை யோசிக்கிற திறன் யாருக்கு இருக்குன்னா லேடிஸ்க்கு தான் இருக்கு. அப்ப அவங்க வந்து அதை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஏன்னா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றவங்க அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, கூட பிறந்தவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பீரியட்ல என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படிங்கறத கண்டிப்பா ஒரு லேடிஸால புரிஞ்சுக்க முடியும். சோ அவங்க தான் நம்மளோட வந்து மெயினான பர்சன். நம்ம வந்து அவங்க கிட்ட போறோம், நம்ம அவங்கள்ட்ட சொல்றோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்தது, நாங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டோம், நீங்களும் விழிச்சுக்கோங்க, நீங்க பயன்படுத்துங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நீங்க இந்த விஷயத்த 4 பேத்துக்கு சொல்லுங்க. நம்ம நிறைய விஷயங்களா ஷேர் பண்றோம், ஒரு மேக்கப் திங்ஸா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இது வாங்கினேன் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா இதை நம்ம இன்னைக்கு பேச கூச்சப்படுறோம், ஆனா இதுல வர பிரச்சனைகளை நம்ம தானே சந்திக்கிறோம், அதை யாருக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாமல்லாம் இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லேடிஸா போக்கஸ் பண்ணி அவங்க கிட்ட மார்க்கெட்டிங் பண்றோம். டீலர்ஷிப் கொடுக்கறோம் நம்ம. அவங்க சின்ன அமௌண்ட்ல இருந்து வீட்டுல இருந்தே பண்ணலாம். அவங்க எப்படி பண்ணலாம்னா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க போறாங்க, தெரிஞ்சவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில பேச போறாங்க, அவ்வளவுதான். அவங்க ஃப்ரீ டைம்ல ஒரு 10 நிமிஷம் அதிகபட்சம் 1 மணி நேரம் ஒதுக்குனாவே அவங்க வந்து அதுக்குரிய பலனை வந்து பார்க்க முடியும். 3000 அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட வாங்கும் போது
1: அவங்களே அந்த ஹெர்பல் ப்ராடக்ட சேல் பண்றதுக்காக மார்க்கெட்டிங் பண்றதுக்காக அவங்க சொல்றீங்களா?
0: தயாரிக்கிறது நம்மளோட தான், அவங்க வந்து வாங்கி பிசினஸா எடுத்து பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் நமக்கு நிறைய டீலர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் நம்மளோட வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா யாரும் வெளியே போறதில்ல. காஸ்ட் எல்லாம் வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஆனா நம்ம அதுல எவ்வளவு விஷயங்கள் வீணா செலவு பண்றோம் இல்லைங்களா?
1: நம்ம இதுல குறைக்கிறோம் அப்படின்னு பாத்துட்டு ஹாஸ்பிட்டல் செலவுங்கிறது ரொம்பவே அதிகம். அதை பத்தி பெருசா யாருக்குமே விழிப்புணர்வே தெரியறது
0: கிட்ட.
1: பெண்கள் கண்டிப்பா வருஷம் ஒரு வாட்டியாவது கர்ப்பப்பை டெஸ்ட் அப்படிங்கறத கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா திடீர்னு போறப்போ எனக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு சும்மா வயிறு வலிக்குதுன்னு போனதுதான் விட்டா இப்படி கேன்சர் ஆயிடும், கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் அது ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. பிபி பிரஷர் சுகர்ங்கிறது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பிசிஓடி கர்ப்பப்பை பிரச்சனை கர்ப்பப்பை கேன்சர்ங்கிறது ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு விஷயமா போயிடுச்சு. ஆனா அது டாக்டருக்கு என்னமோ அது நார்மல் தான். அது திடீர்னு கேக்குற அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பெண்களுக்கு வந்துட்டு அது கர்ப்பப்பை அப்படிங்கிற ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அது அவங்க ஏதோ பெரிய ஒரு விஷயத்த இழக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் பிரிகாஷனரியா அவங்களே டெஸ்ட் எல்லாம் எடுத்து கண்டிப்பா அவங்களோட உடம்ப பாத்துக்கணும்.
0: கண்டிப்பா மேம், அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு மேம். எவ்ரி பீரியட் முடிஞ்ச ஒட்டியுமே டாக்டர் சொல்லுவாங்க பாப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த பீரியட் முடிஞ்ச 5வது நாள் வந்து நம்ம போய் அந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பீரியடுமே மினிமம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது நம்ம எடுக்கலாம். அப்படி நம்ம எடுக்கும் போது நம்மளோட யூட்ரஸ் வந்து நல்லா நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுதா, அந்த கருமுட்டைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கா, ஏதாவது சிஸ்ட் இருக்கா, நம்மளோட கர்ப்பப்பை நல்லா நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுதா, இல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ்னால அது பாதிக்கப்படுதாங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாங்க மேம். அது வந்து நம்மளோட சேஃப்டிக்காக அதை நம்ம ரெகுலரா பண்றது

0: ரொம்ப நல்லதுங்க மேம்.
1: அது எப்படி ஹாஸ்பிட்டல் போய்
0: ஆமா
1: டெஸ்ட்
0: மேம்,
1: பண்ணுங்களா, டாக்டர் கன்சல்ட் பண்ணி பண்ணுங்களா?
0: இப்போ ஒரு நார்மலா ஒரு ஸ்கேன் பாக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம இருக்கோனாவே நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்காது. நம்மள இந்த பீரியட்ல ஃபேஸ் பண்ற நிறைய ஸ்ட்ரெஸ் காரணம் என்ன அப்படின்னா, பீரியட் வரதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஐயோ இந்த தேதியில வந்து பீரியட் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பீரியட் வந்துட்டா இன்னைக்கு எங்கேயும் போக முடியாது, இதை வச்சுட்டு எங்க மாத்துறது போறது அப்படி எல்லாம் நம்ம நிறைய யோசிப்போம் இல்லைங்களா.
1: இருக்கும், இது வந்தாலும் பிரச்சனை வரலனாலும் பிரச்சனை.
0: கண்டிப்பா மேம்,
1: பெண்களுக்கு ஒரு கணிக்க முடியாத ஒரு இதாதான் போயிட்டு இருக்கு.
0: அது எதனாலன்னா நம்ம உணவு பழக்கமும் ஒரு விதமான காரணம். ஏன்னா முன்ன மாதிரி இப்ப நம்ம யாரோ டைமிங்க்கு தூங்கி எந்திரிக்கிறது இல்ல. முன்னோர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு எல்லாம் படுத்துருவாங்க, அதிகபட்சம் 10 மணிக்கு தூங்கிடுவாங்க. நம்ம இப்ப 8 மணிக்கு தான் சாப்பிடறதுக்கே ரெடி பண்றோம், 10 மணிக்கு தான் சாப்பிடுறோம், அப்படியே டைமிங் மாறுது. அப்ப நமக்கு நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் வருது, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோனோட அங்க சேஞ்சஸ் நடக்கும்போது அப்ப நமக்கு வந்து அந்த சைக்கிளே பிரச்சனையா தான் வருது. இதனாலே நிறைய ஸ்ட்ரெஸ் வருது நமக்கு, ஸ்ட்ரெஸ்னாலே நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வருது. அப்ப அதனாலதான் நமக்கு வந்து ஒண்ணு நம்மளோட ரெகுலரான லைஃப் சைக்கிள் வந்து கரெக்டா இருக்கிறது இல்ல, சாப்பாடு சரியா இருக்கிறது இல்ல, நாப்கினும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்றது இல்ல. மெயின் வந்து நாப்கினை வந்து நம்ம கரெக்டா சூஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்காது மேம். நான் நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணாங்க, அப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இப்ப பாருங்க, எந்த ஒரு நாப்கினை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே லீக் ஆடுமோ, ஐயோ இது எடுத்துக்குமோ, ஒரு சிலர் எல்லாம் 4-5 லேயரா வச்சு எல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு நாப்கின். அந்த ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும், நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் அதை. பெண்ணாகிய நமக்கு தான் தெரியும் எவ்வளவு வலி, எவ்வளவு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எங்க போறதும் அந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். நம்மள மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது, வரும் தலைமுறைக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோட தான் மேம் இந்த கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ணது.
1: பெண்களுக்கு தேவையான பல தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா அந்த மேன் சொன்ன அந்த பாப்ஸ்மியர் அப்படிங்கிற டெஸ்ட் கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒண்ணு. இந்த மாதவிடாய் பிரச்சனையை பத்தியும் சானிட்டரி நாப்கின் பேட் பத்தியும் மேரி நிஷாந்தி அவர்கள் தரும் பல தகவல்களை வர திங்கக்கிழமையும் நம்ம உற்சாகமிச்சம் நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரக்ஷனா சரவணன். ஆரோக்கியமான பெண்களே நாட்டின் பலம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி FM Rainbow 102.1 உற்சாகம் உச்சம்.

நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வேளாண் அனுபவம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆல்குடி ஆலங்குடி மகாஜனம் கே.ஏ. வெங்கட்ராமன் அவர்கள். தொடர்ந்து வெள்ளாடுகளில் செயற்கை முறை கருவூட்டம் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் ஈனியல் துறை பேராசிரியர் முனைவர் ச. மனோகரன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறப்பெறுகிறது. வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்குவங்கம்

0: மாநிலம் சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தற்போது பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் இப்பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதற்கும் முந்தைய அரசு முட்டுக்கட்டையாக இருந்ததாக அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல்காரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களின் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பூரில் உள்ள துணை நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தியபோது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார அடித்தளம் வலுவாக உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தொடங்கி வைத்தார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், 62,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் உதவிடும் என திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் அறிவியல் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் தொடங்கி வைத்து பேசினார். இந்த துறைகளில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடற்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். ஒடிசாவில் உள்ள பாராதீப் துறைமுகத்தில் 427 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மொரீஷியஸுடனான எரிசக்தித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டமைப்பில் உறுப்பினராக மொரீஷியஸ் இருப்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களை சுத்திகரிக்கும் திறனை இந்தியா அதிகரித்துள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். சர்க்கரை விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி 48.18 ரூபாய் இருந்த சர்க்கரை விலை நேற்று 55.70 ரூபாய் அதிகரித்துள்ளதை அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் உற்பத்திக்கும் சர்க்கரை விலை உயர்வுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை விலையை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் அந்த செய்திக்குறிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்தியர்கள் 22 பேர் பயணம் செய்த வணிக கப்பலை சோமாலியா மற்றும் ஏமன் கடல் பகுதியில் கடற்கொள்ளையர்கள் கடத்திச் சென்றுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. அவர்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மணிப்பூரில் இம்பால் திமாப்பூர் குவஹாத்தி வழித்தடத்தில் போக்குவரத்து 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று தொடங்கியது. அம்மாநிலத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றபோது இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்போது இந்த வழித்தடத்தில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டது இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான முக்கிய நடவடிக்கையில் ஒன்றாக கருதப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிபுராவின் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாகா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் கல்வி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாடுகளை கொண்டு கல்வி கற்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது மாணவர்களுக்கு பெரிதும்

0: பயனளிக்கும் என்றும் திரு டாக்டர் மாணிக் சாஹா கூறினார். தேசிய பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதே தமது அரசின் நிலைப்பாடு என மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்த முடியும் என கூறினார். மத்திய பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமைச் செயலருக்கு அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டம் ஒழுங்கு பணியில் தொய்வு ஏற்பட்டாலோ கவனக்குறைவாக செயல்பட்டாலோ நடவடிக்கை நிச்சயம் என எச்சரித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திரு சதீஷ்குமார், திரு ராஜசேகர் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து கள ஆய்வு நடத்தி மாவட்ட ஆட்சியர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு 5 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிட்டனர். இதனை செயல்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் இவ்வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னையில் குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு பணிகளை ஆசிய மேம்பாட்டு வங்கியின் கடனுதவியுடன் நவீனமயமாக்கும் திட்டத்திற்கான ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. ஆசிய வளர்ச்சி வங்கியும் மத்திய அரசும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கான குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 7 நீரேற்றும் நிலையங்களும் 38 கழிவு நீரேற்றும் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜாங் ஷூ ஜியான், ஜியா இ ஃபான் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா டாக்கசாஷியை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லிஷா பால் 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொமோகோ கிமுராவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளோடு. நேரம் 7:25, நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்
2: எல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம். அதில் பன்மடங்கு உற்பத்தியை.
3: இன்றைய நிகழ்ச்சியில் லால்குடி ஆலங்குடி மகாஜனம் கே வெங்கட்ராமன் அவர்களின் வேளாண் அனுபவம், அதனைத் தொடர்ந்து வெள்ளாடுகளில் செயற்கை முறை கருவூட்டல் உரை வழங்குகிறார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் ஈனியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் ச. மனோகரன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் கேட்கலாம்.

0: உழவர் உலகத்தில் முதலில் லால்குடி ஆலங்குடி மகாஜனம் கே ஏ வெங்கட்ராமன் அவர்களின் வேளாண் அனுபவம்.
1: காடு வேளஞ்சென்ன மச்சான், நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம். இப்ப காடு விளையட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே.
2: ஏன் முத்தக்கா, என் மூட்டு நாளைக்கு தான் இப்படியே பாட்டு பாடியே வாழ்க்கைய ஓட்டுறது?
3: ஏன் பூங்கொடி இப்படி சொல்ற? நாம மட்டும் நல்லா வெள்ளாம எடுக்க முடியாதா என்ன? முடியும்னு நம்ம மனசு வைக்கணுமாக்கும். மனம் இருந்தா மார்க்கம் உண்டாகும்.
2: எங்க மனசு வைக்கிறது? நிலமோ கலரு நிலம், தண்ணியோ ஒரே உப்பா இருக்கு.
3: அட கலரு கெட பெரண்டைய போதன்னு பெரியவங்க சொன்னது உன் நினப்புல இல்லையாக்கும். அது முடியலையா? நம்ம ஐயா சொல்ற மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தக்க பூண்டை விதைச்சிரு.
2: ஐயாவா? எந்த ஐயாக்கா?
3: அட சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத.
2: ஏக்கா தெரிஞ்சானா கேப்பனா என்ன?
3: நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி வட்டம், அதான் நம்ம ஆலங்குடி மகாஜனம்.
2: ஓ புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. கே ஏ வெங்கட்ராமன் ஐயாவை தானக்கா சொல்ற?
3: ஆமா ஆமா.
2: அக்கா இந்த ஐயாவை தான் இந்த சம்பாவுக்குள்ளர எப்படியாவது அவரை பார்க்கணும், சில விஷயம் எல்லாம் கேட்கணுமேனு நினைச்சேன்.
3: அம்பிட்டு தானே கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி.
2: என்னக்கா சொல்ற?
3: ஓ நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு அவர்கிட்ட பேசுறாரு, நீயே கொஞ்சம் கேள.
4: ஒரு மூத்த விவசாயியாக உங்களோட அனுபவம் வந்து பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அதுவும் குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றங்கள் கால சூழல் அதோட மாற்றம் வந்து நிறைய நடக்குது. தண்ணி வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வர மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் மித்த விவசாயிகளுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பயிர் செய்யலாம், இல்லை எப்படி வந்து நம்ம வச்சிருக்கிற முதல்ல பாதுகாத்துக்கலான்ற மாதிரி ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? மித்த விவசாயிகளோட பேசுனீங்களா? அவங்களோட எண்ணெல்லாம் எப்படி இருக்கு?
5: எதுவுமே நம்ம கையில இல்லைங்கிறது என்னோட கருத்து. சினிமாவில் வசனமே வரும்,
4: எல்லாம்
5: மேல இருக்கிறவன் பாத்துக்குவான்னு. அந்த மாதிரி கடவுள் செயல் தான் எல்லாமே. நம்ம ஒரு பக்கம் எல்நினோவால பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால வறட்சி வெள்ளம் அதிக காற்று எதிர்பாராத அதிக காற்று எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அது எல்லாம் கடவுளோட செயல்னு தான் சொல்லணும்.
4: சரி, வருண பகவான் கர்ண விசாரணை தான் நம்ம இந்த வாட்டி.
5: வருண பகவான் கர்ண வச்சு நார்த்து பூரா மழை, குஜராத்துக்கு வடக்க வெள்ளம் தான் போகுது. இப்ப கர்நாடகாவுக்கு மழை தண்ணி வந்துகிட்டு இருக்கு, அங்கேயும் வெள்ளம். அதுலயும் கபிலி ரொம்பி, கபிலிலேருந்து இப்ப தண்ணி வந்துகிட்டு இருக்கு. நம்மளோட தேவை நமக்கு மழையும் இல்ல, காத்து அதிகமா அடிக்குது, ஓவர் வெயில். எனக்கு 77 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் இவ்வளவு வெயில எதிர்பார்த்ததே இல்லை, இவ்வளவு காத்தையும் எதிர்பார்த்தது இல்லை. மழை கரெக்டா பெய்யும், கரெக்டா வெயில் அடிக்கும், கரெக்டா காத்தும் அடிக்கும். இப்ப எல்லாமே ஓவரா இருக்கு, மழையே இல்ல சுத்தமா. எங்கெங்கே மழை பெய்யுது, நம்ம பக்கம் மழை இல்ல. இன்னுமே மழை பெய்யுதா என்னமோ தெரியல. அது என்னோட அனுபவம், அப்பலேருந்து ஆத்துலயும் தண்ணி வரும், ஊருக்குள்ள கிட்ட தண்ணி வந்துருச்சுன்னா மழையே ஆரம்பிச்சிடும், ரெண்டும் ஒன்னாவே வரும். இது என்னோட அனுபவம். அது மாதிரி ஒரு சமயம் பண்ணுதா என்னன்னு தெரியல.
4: சரிங்க, இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்குன்றீங்க, நீங்க தண்ணியும் வரும் அதே இடத்துல மழையும் பெய்யும், அது மாதிரி இது மாதிரி நடக்குமோ அப்படின்னு. இப்போ இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் யாராவது பயிர் போட்டிருக்கீங்களா?
5: எல்லாமே எனக்கு சொந்த நிலம் தான், 15 ஏக்கர் வரைக்கும் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பயிர் நெல்லு கரும்பு. வாழை எனக்கு பிடிக்காத பயிர். வாழை ஒரு மழை பெஞ்சுன்னா காத்து அடிச்சுன்னா எல்லாம் அப்படியே சாஞ்சிருது.
4: அதுக்காக காத்துல சாயற மாதிரியா வாழை இருக்கும்? காத்துன்னு அடிச்சதுன்னா வாழை சாயதான் செய்யும்.
5: எல்லா பயிருமே சாயும், காத்து அடிச்சா எல்லா பயிருமே. இல்லை சொல்ல போனா ஈவன் வந்து ஆந்திரா பொன்னியே ஒரு முளம் தான் இருக்கக்கூடிய பயிர், அந்த ஒரு முளம் 1.5 அடி 2 அடியில இருக்கிற பயிர் அதுவே சாயுது. அதுக்கு வந்து யாரும் தடை நிக்க முடியாது.
4: நம்ம மனசுக்கு பிடிக்காம போயிடுச்சு,
5: சுத்தமா எனக்கு வாஷ் அவுட் ஆயிடுது. 7.5 ஏக்கருக்கு வாழை போட்டு சுத்தமா ஒரு தார் கூட வெட்ட முடியல எங்களால, எல்லாமே சாஞ்சி போச்சு. அப்படியே மனசு ஒடிஞ்சு போய் அதுல இருந்து வாழைங்கிறத வேண்டாம்னு விட்டுட்டு. கரும்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச பயிர், நான் கரும்பு சங்க தலைவராகவும் இருந்துகிட்டு இருக்கேன். 1 ஏக்கருக்கு 92 டன் வெட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸே வாங்கியிருக்கேன் கரும்புல.
4: எந்த வருஷத்துல?
5: 2018-19
4: 2018-19 வரைக்கும் நல்லா சிறப்பா கரும்பு சாவடி பண்ணீங்க.
5: போன வருஷம் வரைக்குமே சாவடி பண்ணேன், 15 கட்ட வரைக்கும் வச்சிருந்தேன் நான்.
4: சரி சரி சரி.
5: யாரும் அது மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வச்சிருந்தேன். அந்த அளவுக்கு மண் வளத்தை நான் பராமரிக்கிறதுனால
4: 15 கட்ட வரைக்கும் எப்படி நல்லபடியா வருங்களா? இதுல
5: ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து 92 டன் ஃபர்ஸ்ட்.
4: என்ன ரகம் அது?
5: 86 0 32. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரகம் அது. அது இப்போதைக்கு இந்தியாவிலே பாப்புலரான கரும்பு. அது அதுக்கு தகுந்தாப்புல நான் மண்ணை பராமரிக்கிறது, தக்க புண்டு தெளிக்காம எந்த சாகுபடியிலயும் நான் இறங்குறதே கிடையாது.
4: மருந்தாம் போடும் போது எப்படி இது பண்ணிப்பீங்க?
5: அதுலயும் தக்க புண்டை கொள்ள ஓட்டிட்டு
4: வெட்டினதுக்கு அப்புறம்
5: ஆமா கொத்தி விடுறோம்ல, கொத்தி

0: இதுல ஏக்கருக்கு 20 கிலோ தெளிப்பேன், இதுல எல்லாம் 8 கிலோ 7 கிலோ இப்படி லேசா தெளிச்சு விட்டு அந்த செடியை அப்படியே கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வளர்ந்ததும் அதை அப்படியே பிடுங்கி போட்டு ஒரு 4 நாள் வதங்க போட்டிருந்து அப்படியே தண்ணியை விட்டு அப்படியே மண்ணணைச்சிடுறது, அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால மண்ணு வளருக்கு நல்லா இருக்கிறதுனால என்னகிட்ட இப்ப இருக்கிற இந்த பொக்கோ பையன்கிற பூச்சி விழுந்து பெரிய நாசம் பண்ணுது. இப்ப என்கிட்ட அது நெருங்கவே இல்லை. காரணம் மண் வளம், மண்ணை நல்லபடியா வச்சிருந்ததுனால எந்த நோயும் எந்த பூச்சியுமே என்கிட்ட நெருங்காது.
1: சரி, பொதுவாக இப்போ நீங்கள் சொல்கிறாப்புல இந்த பயிருக்குன்னு இல்லை, எல்லா பயிருக்குமே மண் நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி இருக்கணும். தண்ணிக்கு வந்து நம்ம என்ன நிலத்துலேருந்து எடுக்கக்கூடாது, வானத்துலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாரோட கருத்துமே. நம்மள் வரும் அதுதான் சொல்கிறாரு, வானத்துலேருந்து வர தண்ணியை நம்ம சேமிக்கணும், சேமித்து வச்சு அதுலேருந்து தான் நம்ம விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். என்ன நம்ம வந்து பாசனத்துக்கு பக்கத்துலேயே இருக்கோம், காவிரி பாசனத்தில் இருக்கிறோன்றதுனால நமக்கு சில சமயம் அருமை தெரியாமல் போயிடுது. இந்த மாதிரியான வருஷம் நமக்கு வந்து தண்ணியோட அருமை என்ன அப்படிங்கிறதையும் தெரிய வச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது பொதுவாக அந்த மண் வளத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா விவசாயிகள்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மூத்த விவசாயியா உங்களோட ஆலோசனை என்ன?
0: பொதுவாகவே மண் வளம் நல்லா இருந்தா எந்த கவலையும் இல்லை, எந்த பூச்சியும் வராது, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நெல்ல எந்த பயிருமே விளையும். வாழை பிடிக்காததுக்கு போனதுக்கு காரணம் அது காத்துல சாஞ்சது தான். ஆனா வாழை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்ததுங்க, வெட்டியிருந்தாக்க லட்சக்கணக்கான லாபம் எனக்கு வந்திருக்கும். அதில் போனால் போயிட்டு போகுது போன்ட்டு அப்படியே அதில் மனசு தேர்த்திக்கிட்டு அடுத்தாப்புல கரும்புக்கு வந்து, கரும்பு 1964 ஃபேக்ட்ரி ஆரம்பித்ததுலேருந்தே நான் கரும்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் மண் வளம் தான். நீர் வளமும் எனக்கு நல்ல நீர், பக்கத்தில் கொள்ளிடம், இந்த பக்கம் நந்தையாறு கூழையாறு, இன்னொரு 4 மைல் தள்ளி போனால் காவேரி எங்கள் ஊர் பக்கத்துலேயே, எல்லாம் நீர் வளம் ஜாஸ்தி. நான் பாசன சங்க தலைவராகவும் இருந்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் ஊர் ஏரி பாசன சங்க தலைவர், ரெண்டாவது வந்து கீழ்பங்குனி மதகு பாசனதாரர்கள் சபையில் நான் தலைவராக தான் இருக்கேன். நீர் வளமும் நல்லா இருக்கு, மண் வளமும் நல்லா இருக்கு, அதெல்லாம் காப்பாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. 1736 வந்த வருஷம் 72 மூட்டை அறுத்து நல்ல சாகுபடி. அதை வந்து நம்ம அம்பில் தர்மலிங்கம் காலேஜிலேருந்து குமரப்பெருமாள் அறிவியல் நிலையம்னு இருந்தது, அப்போ பேராசிரியர் நடராஜன் சாரெல்லாம் கூட வந்து ஃபீல்டை பார்த்துட்டு, ஏ அப்பா இவ்வளோ வளர்ந்துருக்கு, நல்ல ஈல்டு வரும் சார், 70 மூட்டை குறையாமல் வரும் அப்படின்னாரு. அதே மாதிரி 72 மூட்டை வார்த்தேன். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீர் வளம் மண் வளம் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு.
1: சரி, அதை தான் கேட்குறேன். இப்போ பாதுகாக்கிறதுனா இப்போ நீங்கள் தக்கு பூண்டு போடுறது, இது போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வீங்க? இப்போ ஒரு புதுசாக செஞ்சுட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு, இல்லை இந்த தலைமுறையில் இருக்க விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன?
0: கலர் நிலமாக இருந்தால் தக்க பூண்டு இல்லாமல் சாகுபடி பண்ணவே பண்ணாதீங்க. கலரை வந்து தக்க பூண்டு மாற்றிடும். மணல்சாரி நஞ்சை நிலமாக இருந்தால் அதில் சணப்பை தெளிங்க. எங்கள் காடு வந்து களிமண் காடு, பண்டலும் கலந்தது, அதனால எனக்கு தக்க பூண்டு தான் ரொம்ப பிடிக்கும். இந்த தக்க பூண்டு எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா, நான் உழவராயி மன்ற அமைப்பாளராக இருக்கிறதுனால வருஷம் வருஷம் டூர் போவோம் நாங்கள். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி தென்காசி பக்கம் அம்பாசமுத்திரம் ஆராய்ச்சி நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே போய் 1 வாரம் தங்கியிருந்தோம் எல்லாருமே. அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்கள் எல்லாம் நான் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதில், ஒரு ஃபீல்டும் 10-10 சென்ட்டாக பிரித்து போட்டிருந்தாங்க, 1/2 ஏக்கராக பிரித்து போட்டிருந்தாங்க, 1 ஏக்கராகவும் பிரித்து போட்டிருந்தாங்க. அதில் குச்சியை ஊனி போர்டு மாதிரி எழுதியிருந்தாங்க, இது குப்பை போட்டு சாகுபடி செய்த நிலம், இது தக்க பூண்டு போட்டது, இது சணப்பை போட்டது, பசுந்தாள் உரங்களையும் சாகுபடி பண்ணி செஞ்சது அப்படிங்கிறத அதில் எழுதியே ஒட்டியிருந்தாங்க. நான் பார்த்துக்கிட்டே போனதில் எனக்கு எவ்வளோ இம்சையாக இருந்ததோ அது அங்கே பார்த்தேன் நான். அதாவது மேகாத்து காலத்தில் அந்த தண்ணியில் வந்து அந்த கலரை அரிச்சிக்கிட்டு போய் கீழே இந்த வரப்போகிறோமா, கலர் அப்படியே தேங்கி போய் அந்த பக்கத்தில் இருக்கிற பயிரெல்லாம் அப்படியே குருவி போய் உட்காந்து பயிர் செத்தே போயிடும். அதுக்கு காரணம் என்னங்கிறத அங்கே போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்களே சொன்னாங்க, நீங்கள் இதில் தக்க பூண்டை தெளிங்க, மண்ணை நிறைய மட்டப்படுத்தி பேச நல்லா வச்சுக்கோங்க, தக்க பூண்டை தெளிங்க, தொடர்ந்து சாகுபடி பண்ணுங்க, நல்லாவே இருக்கும், பயிர் சுழற்சி முக்கியமானது, பயிர் சுழற்சியும் செய்யுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த வருஷத்துலேருந்து தக்க பூண்டை தெளிக்க ஆரம்பித்தேன். தக்க பூண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பயிர், என்ன விலையாக இருந்தாலும் வாங்கி தெளிச்சிடுவேன். 2 தடவை 3 தடவைலாம் கூட தெளிச்சு விட்டு அதில் கரும்பு சாகுபடி பண்ணி தான் 15 கட்டை வரைக்கும் வச்சுருந்தது. மண் தரத்தை நல்லபடியாக வச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம எந்த கவலையும் பட வேண்டியது இல்லை. ரேடியோவில் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அமுதாங்கிற மேடம் ஒருத்தவங்க பேசினாங்க, பூச்சிங்கிறது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதே நம்ம கையில் தான் இருக்குது. விவசாயத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, 1 மூட்டைக்கு 1.5 மூட்டை யூரியா கொண்டு வீசிவிட்டு பேசாமல் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். 4 நாள் கழிச்சு பார்த்தா இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி, அப்புறம் அப்படியே வகை வகையாக ஒவ்வொரு பூச்சியாக வந்து விழுந்துடும். கரெக்டா அதுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு தழைச்சத்தை கொடுத்து, தேவைப்பட்ட அளவுக்கு மணிச்சத்து சாம்பல் சத்தை கொடுத்தோம்னாக்க

0: எந்த பூச்சியும் வராது.
1: சரிங்க, இப்போ நீங்க வந்து இந்த உழவர் குழுலலாம் இருக்கிறீங்க, அதெல்லாம் இந்த பாசன விவசாயிகள் சங்கத்துல இருக்கேன், இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ விவசாயிகளோட இந்த சேர்ந்து வேலை செய்யறது அப்படிங்கறது எளிதான விஷயமா இல்ல கஷ்டமான விஷயமாங்க?
0: எளிதான விஷயம்தான், கஷ்டமானதுங்கிறது எதுவுமே இல்லைங்க. நம்மளா மனசு வச்சு நம்ம பொருளை நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கறத எண்ணி செஞ்சோம்னாக்கா நிச்சயமாக நம்ம எந்த காரியத்திலையும் ஜெயிச்சிடலாம்.
1: சரிங்க, இப்போ இந்த மாதிரி விவசாயிகளோட சேர்ந்து பயணிக்கும் போது நமக்கு என்னென்ன மாதிரி அனுபவம் கிடைக்குதுங்க? நமக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு விவசாயியோட பார்க்கும்போது அவங்கவுங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நாலு இடத்துக்கு போகும்போது நாலு விஷயம் தெரிஞ்சுக்குவோம். அது மாதிரி இந்த விவசாயிகளோட சேர்ந்து பயணிப்பது, இந்த வேளாண் அறிவியல் நிலையங்கள், இங்கே இருக்க வேளாண்மை துறை ஆபீசருங்களோட ஒன்னா சேர்ந்து பயணிக்கிறது மூலமாக விவசாயிகள் என்னென்ன மாதிரி விஷயத்த கத்துக்கலாங்க?
0: நிறைய தெரிஞ்சுக்கலாம், அதாவது தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தோடு இருந்தால் நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். நான் இந்தியாவில் டெல்லி வரைக்கும் அடிக்கடி சுற்றியிருக்கேன். பெரும்பாலும் எல்லா இடமும் சுற்றியிருக்கிறப்ப வடக்க மகாராஷ்டிரா அந்த ஏரியாவில் இருக்கிற கரும்பு, நம்ம சாகுபடி பண்ணுற கரும்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே ஒரு ஃபீல்டில் இறங்கி பார்த்தா அவங்கெல்லாம் ஏனதானு சாகுபடி, ஆனால் அந்த கிளைமேட் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நஷ்டப்படாமல் லாபம் கிடைக்கிது. நமக்கு கிளைமேட் வந்து சமச்சீரான கிளைமேட்டு, அதனால நமக்கு வந்து நஷ்டத்துக்கும் வழி இல்லை, லாபத்தில் வந்து பர்சன்டேஜ் சிலது குறைஞ்சா தான் தான் தவிர மற்றபடி நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம வந்து மற்ற இடத்துக்கு போகிறப்ப பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் நான். அதே மாதிரி மற்ற ஊர்களுக்கும் நான் அடிக்கடி வெளியூர் சுற்றிக்கிட்டே இருப்பேன், நல்லது கெட்டதுகளுக்கு போகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற ஃபீல்டுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க எப்படி சாவடி பண்ணுறாங்க, நம்ம என்ன தப்பு செஞ்சோம், அவங்க என்ன தப்பு செய்கிறாங்க அப்படின்ட்டு, அப்படி ஏதாவது தப்பு என் மனசில் பட்டுச்சுன்னா உடனே அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணியே உடனே பேசிடுவேன் நான், என்ன இடத்துல எப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு.
1: சரிங்க, இப்போ நிறைய இந்த சமூக ஊடகங்கள்லாம் வந்துருச்சு இந்த காலத்தில், எல்லார் கையிலையுமே திறன் பேசிகள் இருக்குது, வெவ்வேறு விஷயத்தில் நிறைய தகவல்கள் கிடைக்குது, விவசாயம் சம்மந்தமாகவே நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, அது இருக்குது இது இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது ரேடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது? அதுவும் குறிப்பாக திருச்சி வானொலியிலேருந்து வரக்கூடிய அந்த பண்ணையில் ஒளிபரப்புகள் விவசாயிகளுக்கு எப்படி துணையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த காலத்தில் இருக்க விவசாயிகளுக்கும் இப்போ இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரியான தகவல்கள் கிடைக்குதா உங்களுக்கு?
0: அதாவது என்ன சொல்ல போனால், என்னை வாழ வைத்த தெய்வம்ங்கிறது வானொலி நிலையம் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நான் வந்து 1971 உழவர் ஆய்வு மன்ற அமைப்பாளராக நுழைஞ்சேன். 71 தான் என் திருச்சி மாவட்டத்தில் உழவர் ஆய்வு மன்றம் ஆரம்பமானது, இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இதுதான். 74 ரேடியோ கேட்க ஆரம்பித்தேன். இந்த ரேடியோ கேட்க ஆரம்பித்ததில் சும்மா சொல்லக்கூடாது, நமக்கு எவ்வளவு ஐடியா கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்தாங்க. அப்போலேருந்தே முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்கிற நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. கீழ்மட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் நீங்கள் அழைச்சி கொண்டாந்து அவங்கள்ட்டேருந்து விஷயத்தை வாங்கி எங்கள்கிட்ட கொடுக்குறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, உங்களையும் பாராட்டுறேன். நான் வெளியில் ஃபேமஸாக வாழ்ந்துருக்கோங்கிறதுக்கு காரணமே திருச்சி வானொலி தான். வானொலியில் அனுபவப்பட்டவங்களோட கருத்தை நேரடியாக நீங்க சொல்றப்ப எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமா இருக்கு.
1: சரிங்க, இப்போ உங்களோட அனுபவத்தில் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இருக்க சூழல் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது, கால சூழ்நிலையை நம்மளால் கணிக்க முடியல, எப்படி தண்ணி வரும்ன்றது தெரியல அப்படின்றப்போ, பயிர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது என்ன இருக்கா? உங்கள் விவசாயிகளுக்கு நடுவில் நடக்கிற உரையாடல்கள் எது சம்மந்தமாக இருக்குது அப்படி சொல்லுங்கள்.
0: பொதுவாகவே ஒரே பக்கத்தில் ஒரே சாகுபடியை செய்யாமல் மாற்று சாகுபடி மாற்றி மாற்றி செஞ்சாங்கன்னா அதோட பலனே அவங்களுக்கு நல்லபடியாக வந்துடும். என்ன சொல்லப்போனால், என் சம்பந்தி ஊர்கள்லாம் திருவாரூர் பக்கம் நாகப்பட்டினம் பக்கமெல்லாம் போனோன்னாக்கா 3 சாவடி பண்ணுவாங்க, 4 போகத்துக்கு அவங்க பண்ணுறாங்களோ இல்லையா அந்த பைப்பு வழியாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து நீர் மட்டம் முன்னாடி மேலே இருந்தது, இப்போ உப்பு நீர் அங்கேயும் உள்ளே நுழைய ஆரம்பிச்சிருச்சு. சம்பந்தி கூட ஒருத்தர் கேட்டார் என்னங்க செய்யலான்னு. என்ன செய்யலான்னு நீங்கள் கேட்கறத விட உங்கள் சாகுபடியை மாற்றுங்க, 2 நெல் நடுங்க, இல்லைன்னா 1 நெல் நடுங்க, 4 உளுந்து தெளிங்க, எள்ளு தெளிங்க, 1 தக்க பொண்டு தெளிங்க, இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் உப்பு தண்ணி கடல் தண்ணி உள்ளே வராது, வயலுக்கும் போகாது. நீங்கள் மாற்று சாகுபடி பண்ணுங்க, 2 4 அப்படி செஞ்சீங்கன்னாக்கா உங்கள் நிலங்கள்லாம் அப்படி நல்லாவே இருக்கும், நஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படின்னு. நாங்கள்லாம் அது மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் 1 4 சாகுபடி பண்ணேன், 1ஆம் தேதி குருவை விதை, அடுத்தது தாளடி விதை, இடம் ஒதுக்கி வச்சிருந்து தாளடிக்கு விதை போட்டுருவோம், அடுத்தது நாட்டு உளுந்து தெளிக்கிறது, அடுத்தது நாட்டு எள்ளு தெளிக்கிறது, கரெக்டாக 1 அடுத்த போல விதை போட்டுறது. அதே மாதிரி இல்லை மாற்று பயிர் செய்கிறப்ப எந்த மண்ணு எந்த மண்ணும் குறையாது. கேழ்வரகு நட்டுருந்தேன், கம்பு தெளிச்சிருந்தேன், அதையும் தெரிஞ்சு பார்த்தேன். அது மாதிரிலாம் மாற்று பயிர் செஞ்சோம்னா எல்லாத்துலேயுமே நமக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும்.

0: நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது விவசாயத்துல.
1: சரிங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வரப்போகிற சூழல் எப்படி இருக்குது, மழையளவு எப்படி இருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம பண்ணிகிட்ருக்க அதே மாதிரியான முறைகள் இல்லாமல் கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி ஏதாவது பண்ணுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அது வந்து தனிப்பட்ட முறையில் செய்யாமல் பக்கத்தில் இருக்க விவசாயிகள், ஊரில் இருக்கவங்க எல்லார்ட்டையும் பேசி, பக்கத்தில் இருக்க ஒரு வேளாண் அறிவியல் நிலையம் இல்லை வேளாண்மை துறையில் வந்து அணுகி நம்ம எப்படி செய்யலான்றதுக்கான ஒரு முடிவு எடுத்து அதற்கேற்ற மாதிரியான ஒரு பயிர்களை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசனை சொல்றீங்க. வேற விவசாயிகள் பேசணும்னு நினைக்கிறாங்க, இல்லை இளம் விவசாயிகள் உங்களோட ஆலோசனை பெறணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாங்க?
0: என்னுடைய தொலைபேசி எண் 97 88 0 4 6 8 11. இதுக்கு சந்தேகம் கேட்டாக்க எப்போ காலந்தாலும் நான் பதில் சொல்ல தயார்.
1: சரிங்க, நன்றிங்க. உங்களோட அனுபவத்தை எல்லாத்தையும் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றிங்க.
0: வணக்கம், வாழ்த்துக்கள்.
2: அக்கா, 77 வயசுலயும் சும்மா இளமை மாறாத பேச்சு, நாலாபுறமும் நீர்வளம் நிறைஞ்ச பகுதி, மண் வளத்தை பாதுகாக்கறதுல கவனம்னு ரொம்ப சிறப்பா செயல்படுறாருக்கா இந்த ஐயா.
3: ஆமா பூங்குடி, கேட்டியா, ஒரு காலத்துல 86 0 32 கரும்பு சாகுபடியில ஒரு ஏக்கருக்கு 72 டன் மகசூல் எடுத்தவராக்கும். இன்னைக்கும் வேளாண்மையில சிறந்து நிக்கிறாருன்னா அதுக்கெல்லாம் காரணம்
2: அவரோட அனுபவம் தாக்கா, அனுபவம் தான். நாமளுமே இனிமேல் லால்குடி ஆலங்குடி மகாஜன கே.ஏ. வெங்கட்ராமன் ஐயா சொன்ன மாதிரி நம்ம வயல்லையே கடைபிடிப்போம்.
3: உண்மைதான் பூங்கொடி, நீ தான் ரொம்ப சலிச்சுக்கிற. பெரியவங்க சொன்னா பெருமாளே சொன்ன மாதிரி, கலரு நிலம் கலரு நிலம்னு கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்காம ஒண்ணு பெரண்டைய பொத இல்லையா, இவர் சொன்ன மாதிரி தக்க பூண்ட விதைச்சிரு.
2: விதைச்சிருவோம்க்கா.
3: ஆமா, அவர் போன் நம்பரை எழுதுனியா இல்லையா?
2: ஏக்கா, பேனா எடுக்கிறதுக்குள்ள சொல்லி முடிச்சிட்டாரு. நீ எழுதியிருக்க?
3: அதான பார்த்தேன். சரி சரி, சொல்றேன், குறிச்சுக்கோ. 97 88 0 46 811.
2: எழுதிக்கிட்டேன் முத்தாக்கா. ஏக்கோ, நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரையும் சும்மா சொல்லக்கூடாது, நாம நினைக்கிற கேள்வி எல்லாம் அப்படியே கேட்டுப்புட்டாரு. அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம்.
3: என்ன சந்தேகம்?
2: இந்த மாட்டுக்கெல்லாம் என்னமோ செயற்கை முறை கருவூட்டல்னு சொல்றாங்க.
3: ஆமா,
2: அதே மாதிரி இந்த ஆட்டுக்கும் இருந்துச்சுன்னா தேவல.
3: நீ எல்லாம் எந்த காலத்துல இருக்கிற பூங்குடி?
2: ஏக்கா இப்படி சொல்ற?
3: 2009 வருஷத்திலேயே நம்ம நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்துக்கு இந்த தொழில்நுட்பம் வந்துருச்சு.
2: ஓஹோ, அப்படியா? அப்போ அங்க இருக்கிற பேராசிரியர் முனைவர் சார் மனோகரன் சார போய் பார்த்து நாளைக்கு பேசிட்டு வருவோமா?
3: தேவையே இல்ல பூங்குடி, தேவையே இல்ல.
2: ஏங்கா, பஸ்ஸுக்கு எதுவும் காசு செலவாயிரும் நினைக்கிறியோ?
3: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவரே பேசுறாரு, கொஞ்சம் அமைதியா கேளு.
4: தமிழ்நாட்டில் கால்நடை வளர்ப்பில் வெள்ளாடுகள் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகள், நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வெள்ளாடு வளர்ப்பு ஒரு நிலையான வருமானத்தை வழங்கும் தொழிலாக விளங்குகிறது. வெள்ளாடுகளை வளர்ப்பதற்கு அதிக முதலீடு தேவையில்லை, குறைந்த இடவசதி இருந்தாலே போதும். பல்வேறு வகையான தீவனங்களை உண்டு வளரக்கூடிய தன்மை, நோய் எதிர்ப்பு திறன், விரைவான இனப்பெருக்கம், இரட்டை குட்டிகள் ஈன்னும் திறன் மற்றும் இறைச்சிக்கு எப்போது இருக்கும் சந்தை தேவை ஆகிய காரணங்களால் வெள்ளாடு வளர்ப்பு தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருகிறது. நமது நாட்டு தட்பவெப்ப நிலையில் உள்ள ஆடுகள் இனப்பெருக்கத்தில் சிறந்தவையாக விளங்கிய போதிலும் உருவ அளவில் சிறியனவாகவும் குறைவான பால் உற்பத்தி திறனையும் கொண்டுள்ளன. கால்நடைகளில் பசு மற்றும் எருமை மாடுகளுக்கு செயற்கை முறையில் கருவூட்டல் மூலம் இனப்பெருக்கம் செய்து பால் உற்பத்தியை பெருக்கி வருகின்றோம். அதேபோன்று வெள்ளாடு மற்றும் செம்மறியாட்டு இறைச்சி உற்பத்தியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் அவற்றிலும் செயற்கை முறை இனப்பெருக்கத்தை கையாள வேண்டியது மிகவும் அவசியமாகும். மேலும் பெருகி வரும் மக்கள் தொகையின் புரதத் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் நமது நாட்டில் உள்ள நாட்டு இன வெள்ளாடுகளை அயல்நாட்டு இனங்களுடன் கருவூட்டல் செய்வதே சிறந்த வழியாகும். செயற்கை முறை கருவூட்டல் என்பது நல்ல தரமான உயர் ரக பொலிகிடாக்களில் பெறப்பட்ட ஆண் உயிரணுக்களை செயற்கை முறையில் பெண் ஆடுகளில் செலுத்துவதாகும். மாடுகளில் செயற்கை முறை கருவூட்டலின் பழக்கமானது கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் ஆடுகளில் தற்பொழுதுதான் விவசாயிகளிடையே செயற்கை முறை கருவூட்டல் பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. வெள்ளாடுகளில் செயற்கை முறை கருவூட்டலை 1938 ரஷ்யாவில் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தினர். இந்தியாவில் 1985 தமிழ்நாட்டில் 1990 சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியிலும், 2009 ஜனவரி மாதம் முதல் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியிலும் வெள்ளாடுகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல் செய்யப்பட்டு வருகிறது. செயற்கை முறை கருவூட்டலில் ஆண் வெள்ளாட்டை பெண் வெள்ளாட்டுடன் நேரடியாக சேர்க்க வேண்டும்.

அவசியமில்லை. உயர்தர மரபியல் கொண்ட ஆரோக்கியமான ஆள் வெள்ளாட்டிலிருந்து சிறப்பு முறையில் விந்து சேகரிக்கப்படுகிறது. பின்னர் அந்த விந்து ஆய்வகத்தில் தரப்பரிசோதனை செய்யப்பட்டு தேவையான முறையில் பதப்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு சினைப்பருவத்தில் இருக்கும் பெண் வெள்ளாட்டின் இனப்பெருக்க பாதையில் சிறப்பு கருவிகளின் உதவியுடன் அந்த விந்து செலுத்தப்படுகிறது. இதுவே செயற்கை முறை கருவூட்டல் எனப்படுகிறது. இங்கே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கருவூட்டும் முறை மட்டும்தான் செயற்கையானது. கருவுறுதல் இயற்கையாகவே நடைபெறுகிறது. அதாவது விந்தணுவும் கருமுட்டையும் பெண் வெள்ளாட்டின் உடலுக்குள்ளேயே இணைந்து கரு உருவாகிறது. இவ்வாறு செய்யப்படும் செயற்கை முறை கருவூட்டலின் பயன்கள் என்ன? ஏன் செயற்கை முறை கருவூட்டலை நாம் பயன்படுத்த வேண்டும்? இதனால் என்ன நன்மைகள்? அதனை ஒன்றன்பின் ஒன்றாக காண்போம். செயற்கை முறை கருவூட்டலின் மூலம் நல்ல உயர்ரக ஆடுகளின் குணாதிசயங்களை, அதாவது அதிக பால் உற்பத்தி மற்றும் விரைவான உடல் எடை வளர்ச்சி போன்றவற்றை குறைந்த கால இடைவெளியில் நமது நாட்டியின் ஆடுகளில் புகுத்த முடியும். இதன் மூலம் நாட்டியின் ஆடுகளில் இருந்து கிடைக்கும் குட்டிகளில் மரபு வழி முன்னேற்றங்களை ஆய்வு செய்யவும் உதவிகரமாக இருக்கும். ஒரு சில தரமான புலிகிராக்கள் காயமடைந்தாலும் மற்றும் வேறு சில காரணங்களாலும் பெட்டையாடுகளின் மீது ஏறி இனப்பெருக்கத்தில் ஈடுபட முடியாத நிலை உருவாகலாம். அத்தகைய புலிகிடாக்களில் இருந்து உயிரணுக்களை சேகரித்து சினை ஊசி போட வழி செய்வதால் புலிகிடாக்களின் இனப்பெருக்கத்திறன் சரியாக பயன்படுத்தப்படுகிறது. வெள்ளாட்டு பண்ணை வைத்திருப்போர் இனப்பெருக்கத்திற்கென தனியாக புலிகிடாக்களை வளர்த்து வருவார்கள். ஆனால் செயற்கை முறை கருவூட்டல் செய்தால் தனியாக புலிகிடாக்களை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே புலிகிடாக்களை வளர்க்க ஆகும் தீவன செலவு மற்றும் பராமரிப்பு செலவினங்கள் குறைந்து பண்ணையின் மொத்த வருமானம் அதிகரிக்கப்படுகின்றது. மேலும் புலிகிடாக்களை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தும் பொழுது ஆண்டுக்கு ஒருமுறை மாற்ற வேண்டியது அவசியமாகும். இல்லையெனில் கிடாவுக்கும் மந்தையில் உள்ள பெட்டையாடுகளுக்கும் நெருங்கிய உறவு முறை ஏற்பட்டு கருவுற்று பிறந்த குட்டிகள் திடகாத்திரமாக இல்லாமலும் வளர்ச்சி குன்றியும் போய்விடும். ஆனால் செயற்கை முறை கருவூட்டலில் வெவ்வேறு ஆடுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட விந்தணுக்களை பயன்படுத்துவதால் இந்த பிரச்சினை முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. பொதுவாக பொலிகிடாக்களை பெட்டையாடுகளுடன் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுத்தும் போது அதனுடைய வாழ்நாளில் குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே பெட்டையாடுகளை சினைப்படுத்த முடியும். ஆனால் செயற்கை முறை கருவூட்டல் மூலம் ஒரு புலிகிடாயினை கொண்டு அதன் இனப்பெருக்க வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான பெட்டையாடுகளை சினைப்படுத்த முடியும். செயற்கை முறை கருவூட்டல் முறையில் புலிகிடாக்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு பதிலாக புலிகிடாக்களில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட உறைவிந்து குச்சிகளை எடுத்துச் சென்றாலே போதுமானதாகும். இதனால் தேவையற்ற போக்குவரத்து செலவினங்கள் குறைக்கப்படுகின்றன. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் மற்றும் இதர பண்டிகை காலங்களில் இறைச்சியின் தேவை அதிகமாக உள்ளது. இந்த இறைச்சி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் முன்கூட்டியே திட்டமிட்டு பெட்டையாடுகளை புரொஜெஸ்ட்ரான் என்னும் கனநீரை கொண்டு ஒரே சமயத்தில் சினைக்கு வருமாறு சினைப்பருவ ஒருங்கிணைப்பு செய்து அனைத்து பெட்டையாடுகளையும் ஒரே நாளில் செயற்கை முறை கருவூட்டல் செய்வதன் மூலம் பண்டிகை காலங்களில் ஏற்படும் இறைச்சி தேவையை பூர்த்தி செய்ய முடியும். பெட்டையாடுகளை பொலிகிடாக்களுக்கு சேர்க்கும் பொழுது உருவ வேறுபாடு இருப்பின் சரியாக இனப்பெருக்கம் செய்ய இயலாது. அதாவது பெரிய உருவம் கொண்ட பொலிகிடா மற்றும் சிறிய உருவம் கொண்ட பெட்டையாடுகள், அதேபோல பெரிய உருவம் கொண்ட பெட்டையாடுகள் மற்றும் சிறிய உருவம் கொண்ட பொலிகிடாக்களுடன் இனப்பெருக்கத்திற்கு உட்படுத்தப்படும் பொழுது உருவ வேறுபாட்டை சரி செய்ய ஒரே வழி செயற்கை முறை கருவூட்டல் செய்வதே ஆகும். வெள்ளாட்டு குட்டிகளை மரபியல் ரீதியாக தரம் உயர்த்தவும் இந்த முறையானது உதவுகிறது. செயற்கை முறை கருவூட்டல் செய்ய ஆடுகளை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும்? நல்ல தொடக்கமே பாதி வெற்றி என்பது பழமொழி. தரமான பெட்டையாடுகளே நல்ல ஆரோக்கியமான குட்டிகளை பெற நல்ல வழி. நல்ல தரமான பசுந்தீவனம் மற்றும் அடர் தீவனம் கொடுத்து வளர்க்கப்பட்ட பெட்டையாடுகள் 6 முதல் 9 மாதத்திற்குள் பருவமடையும். பருவம் வெளிப்பட்டவுடன் சினைக்கு சேர்க்காமல் 12 முதல் 15 மாத வயதில் பெட்டையாடுகளை செயற்கை முறை கருவூட்டலுக்கு உட்படுத்த வேண்டும். ஏனெனில் அப்பொழுதுதான் அதனுடைய இனப்பெருக்க உறுப்புகள் நன்கு வளர்ச்சியடைந்து சினைப்பிடிக்கும் தன்மையும் மேம்பட்டு இருக்கும். இனப்பெருக்கத்திற்கு உட்படுத்தப்படும் பெட்டையாடுகள் குறைந்த வயதில் அதிக உடல் எடை, குறைந்த வயதில் முதல் குட்டி ஈனுதல் மற்றும் குறுகிய காலத்தில் அதிகமான குட்டிகளை ஈனும் பண்புகளை பெற்றிருக்க வேண்டும். பெட்டையாடுகள் அதிகம் தீவனம் உட்கொள்ளும் திறனுடையனவாக இருக்க வேண்டும். உடல் மற்றும் மேலும் அவற்றின் நெஞ்சு பகுதியை விட இடுப்பு பகுதி அகன்று இருக்க வேண்டும். பால் மடி பெரியதாகவும் உடலோடு ஒட்டியும் கீழ் நோக்கியும் இருக்க வேண்டும். பால் கறந்தவுடன் மடியும் கரப்பும் நன்றாக சுருங்கிவிட வேண்டும். பெட்டையாடுகள் பருவமடைந்த பின்பு 21 நாட்களுக்கு ஒரு முறை சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்தும். அவை சினைத்தருணத்தில் 2 முதல் 3 நாட்கள் இருக்கும். சினை முட்டையானது சினைப்பருவம் ஆரம்பித்த 30 முதல் 36 மணி நேரம் கழித்து சூலகத்திலிருந்து வெளிப்படும். ஒரு சில பெட்டையாடுகள் சினைப்பருவத்தில் இருக்கும், ஆனால் சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்தாமல் ஊமை சினைப்பருவத்தில் இருக்கும். வெள்ளாடுகளில் என்னென்ன சினைப்பருவ அறிகுறிகள் வெளிப்படுத்தப்படுகின்றன? சினைத்தருணத்திற்கு வந்த ஆடுகள் அடிக்கடி வாளை ஆட்டிக்கொண்டே இருக்கும், அமைதி இழந்து காணப்படும், அங்கும் இங்கும் அயந்து கொண்டே இருக்கும், சரியாக தீவனம் உட்கொள்ளாமல் கத்திக்கொண்டே இருக்கும், மடியில் பாலின் சுரப்பு அளவு குறைந்துவிடும், பிறப்பு உறுப்பு வீக்கமாகவும் சிவந்தும் காணப்படும். சினைத்தருணத்தில் இல்லாத ஆடுகளின் பிறப்பு உறுப்பில் உள்ள சுருக்கங்கள் சினைத்தருணத்தில் உள்ள ஆடுகளில் மறைந்து காணப்படும். ஆடுகளின் பிறப்பு உறுப்பில் இருந்து கண்ணாடி போன்ற வரபரப்பான திரவ ஒழுக்கு காணப்படும். இதனால் பிறப்பு உறுப்பை சுற்றிலும் வாளை சுற்றியுள்ள முடிகளும் ஈரமாக தென்படும். மற்ற ஆடுகளின் மீது தாவிக்கொண்டும் மற்ற ஆடுகள் தன் மீது தாவுவதை அனுமதித்துக் கொண்டும் இருக்கும். எல்லா ஆடுகளும் சினைப்பருவ அறிகுறிகளை
வெளிப்படுத்துவதில்லை. சில

சினைப்பருவத்தில் இருக்கும், ஆனால் அறிகுறிகளை வெளிப்படுத்தாது. இத்தகைய பெட்டையாடுகளை கிடாக்களின் மூலமாகவோ அல்லது புலிகிடாக்களின் உதவினை கொண்டோ கண்டுபிடிக்கலாம். வெள்ளாடு வளர்ப்பவர்கள் வெள்ளாடுகள் சினைப்பருவத்திற்கு வரும் காலம், அதன் பருவ அறிகுறிகள், உறைவிந்தை கையாளும் முறைகள் மற்றும் கருவூட்டல் செய்யும் முறைகளை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஆடு வளர்ப்போர் தங்கள் ஆடுகள் சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்துகின்றனவா என்று கண்காணிக்க வேண்டும். செயற்கை முறை கருவூட்டல் செய்யும் நேரம் எது? சரியான நேரத்தில் செய்யப்படும் செயற்கை முறை கருவூட்டல் அதிக கருவூறுதலுக்கான முதல் படி. இங்கு ஒரு முக்கியமான ஆலோசனை நினைவில் கொள்ளுங்கள். சினைப்பருவத்தின் ஆரம்பத்திலேயே கருவூட்டல் செய்யாமல் சரியான நேரத்தில் கருவூட்டல் செய்ய வேண்டும். ஏனெனில் கருமுட்டை வெளியேறும் நேரத்தையும் விந்தணுக்கள் உயிருடன் செயல்படும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு கருவூட்டல் மேற்கொள்ளப்படும் போதுதான் கருவுறும் வாய்ப்பு அதிகரிக்கும். எனவே சினைப்பருவ அறிகுறிகளை தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் கவனமாக பார்ப்பது மிகவும் அவசியம். இது விவசாயிகளின் ஒரு முக்கியமான

0: மற்றும் மாலை நேரங்களில் கவனமாக பார்ப்பது மிகவும் அவசியம். இது விவசாயிகளின் ஒரு முக்கியமான பொறுப்பாகும். பெட்டையாடுகளை சினைப்பருவம் வெளிப்பட்ட இரண்டாவது மற்றும் மூன்றாவது நாளில் சினைக்கு சேர்க்க வேண்டும். அதாவது காலையில் அறிகுறிகள் தென்பட்டால் மாலையிலும், மாலையில் அறிகுறிகள் தென்பட்டால் காலையிலும் செயற்கை முறை கருவூட்டல் செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஆடுகளில் சினைமுட்டையானது சினைப்பருவம் ஆரம்பித்த 24 முதல் 30 மணி நேரமான பின்னரே சூலகத்திலிருந்து வெளிப்படும். மேலும் பெண் சினைமுட்டையானது பெண்ணின் இனப்பெருக்க குழாயில் 12 முதல் 24 மணி நேரமும், ஆண் உயிரணுவானது 24 முதல் 48 மணி நேரம் வரையிலும் மட்டுமே உயிருடன் இருக்கும். செயற்கை முறை கருவூட்டல் மூலம் வெள்ளாடுகளில் 60 முதல் 70 விழுக்காடு சினைப்பிடித்தலை அடைய முடியும். இன்றைய கால்நடை மருத்துவத்தில் சில பண்ணைகளில் ஹார்மோன் அடிப்படையிலான சினைப்பருவ ஒத்திசைவு முறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் பல பெண் வெள்ளாடுகளை ஒரே காலகட்டத்தில் சினைப்பருவத்திற்கு கொண்டு வந்து திட்டமிட்ட முறையில் செயற்கை முறை கருவூட்டல் செய்ய முடிகிறது. இது பெரிய பண்ணைகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தரமான இனப்பெருக்கமே லாபகரமான வெள்ளாடு வளர்ப்பின் அடித்தளம். செயற்கை முறை கருவூட்டல் செய்யும் முறையினை நல்ல முறையில் அறிவியல் பூர்வமாக செய்ய வேண்டும். முதலில் சினைப்பருவத்தில் இருக்கும் பெண் வெள்ளாடுகள் அமைதியாக நிறுத்தப்பட்டு தேவையற்ற மன அழுத்தம் ஏற்படாத வகையில் கையாளப்பட வேண்டும். கருவூட்டல் செய்யும் இடமும் பயன்படுத்தப்படும் கருவிகளும் முழுமையான சுத்தத்துடன் இருக்க வேண்டும். சுகாதார முறைகளை பின்பற்றுவது மிகவும் அவசியம். இதன் மூலம் கருப்பை தொற்று ஏற்படும் அபாயம் குறைகிறது. வெள்ளாடுகளில் கருப்பை வாய்ப்பகுதியில் பல மடிப்புகளை கொண்டிருப்பதால் கருவூட்டல் செய்வது மாடுகளை விட சற்று சவாலானதாகும். எனவே இந்த பணியை பயிற்சி பெற்ற கால்நடை மருத்துவர் அல்லது செயற்கை முறை கருவூட்டல் நிபுணர்களை கொண்டு மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். கருவூட்டலின் போது சிறப்பு ஸ்பெக்குலம் எனப்படும் கருப்பை வாய் உள்நோக்கு கருவி மற்றும் ஒளி வசதியை பயன்படுத்தி கருப்பை வாயை பார்த்து விந்து மிகவும் கவனமாக செலுத்தப்படுகிறது. சமீப காலங்களில் லேப்ராஸ்கோபிக் செயற்கை முறை கருவூட்டல் முறையும் சில ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் சிறப்பு இனப்பெருக்க மையங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த முறையில் விந்து நேரடியாக கருப்பை கொம்புகளின் அருகில் செலுத்தப்படுவதால் கருவுறுதும் வீதம் அதிகரிக்கிறது. இருப்பினும் இதற்கு சிறப்பு கருவிகளும் பயிற்சி பெற்ற நிபுணர்களும் தேவை. செக்குலம் எனப்படும் கருப்பை உள்நோக்கு கருவியை கொண்டு கருவூட்டல் செய்ய கால்நடை உதவியாளரின் இரண்டு கால்களுக்கும் நடுவில் ஆட்டினை விட்டு பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆட்டின் பின்னங்கால்களை மடக்கி உயர்த்தி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஆட்டின் பின்புறமானது முன்பக்க உடலை விட உயரமாக இருக்க வேண்டும். இனப்பெருக்க உறுப்பின் வெளிப்புறத்தை நன்றாக துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும். வளவளப்பான திரவம் தரவப்பட்ட ஸ்பெக்குலம் உபகரணத்தை யோனியின் உள்ளே விட வேண்டும். ஆடு சினைத்தருணத்தில் உள்ளதா என்பதை உற்று நோக்க வேண்டும். சரியான சினைப்பருவத்தில் இருந்தால் கருப்பையின் வாயானது இளஞ்சிவப்பு நிறத்திலும் அதன் மேல் வெள்ளை நிற திரவமும் படிந்து காணப்படும். செயற்கை முறை கருவூட்டல் செய்யக்கூடிய உபகரணம் மூலம் விந்தினை கருப்பையின் வாசலில் மெதுவாக பரவச் செய்ய வேண்டும். கருவூட்டல் செய்த பிறகு 1 நிமிடம் பெட்டையாட்டினை உயர்த்திய நிலையில் அப்படியே பிடித்திருக்க வேண்டும். பின்னர் பின்னங்கால்களில் ஒரு காலை மட்டும் மெதுவாக விட வேண்டும். பிறகு இரண்டாவது காலினை கீழே விட வேண்டும். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, செயற்கை முறை கருவூட்டல் என்பது தனியாக செயல்படும் தொழில்நுட்பம் அல்ல. நல்ல மேலாண்மை, சரியான தீவனம், சுகாதாரமான பராமரிப்பு மற்றும் கால்நடை மருத்துவரின் வழிகாட்டுதல் ஆகியவை ஒன்றிணைந்தால்தான் இதன் முழு பயனை பெற முடியும். எனவே வெள்ளாடு வளர்ப்போர் தங்கள் ஆடுகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல் மூலம் சினைக்கு சேர்த்து நல்ல தரமான உயிரின குட்டிகளை பெற்று தங்கள் பண்ணை பொருளாதாரத்தை மேம்படுத்தி வாழ்வில் வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப சந்தோஷம், வர சம்பாவுக்கான யோசனையும் கிடைச்சிருச்சு. வெள்ளாடு வளர்ப்புல குறிப்பா செயற்கை முறை கருவூட்டலுக்கான யோசனையும் கிடைச்சிருச்சு.
2: ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்ல வர.
1: அதே,
2: இனிமேலும் யோசிக்காம நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சா மனோகரன் சார் சொன்ன மாதிரி 12 இருந்து 15 மாசம் இருக்கிற பெட்ட ஆட்டுக்கெல்லாம் என்ன பண்ணணும்?
1: செயற்கை முறை கருவூட்டல் செய்யணும். ஏக்கா, இப்பவும் எனக்கு ஒரு சந்தேகம்.
2: என்ன?
1: அந்த ஊசியை நானே வாங்கி போட்டுக்கிட்டுமா?
2: பாரு கதைய, உன்னை என்ன பண்ணலாம்? பக்கத்துல இருக்கிற கால்நடை மருத்துவர் ஆலோசனை படித்தான் எதா இருந்தாலும் செய்யணும். என்ன, புரிஞ்சுச்சா?
1: புரிஞ்சிச்சுக்கா.
3: நிகழ்ச்சியில் இனி அறிவிப்புகள்.
4: நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். அடுத்த 5 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் இம்மாதம் 26ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 34 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 25 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு திசையிலிருந்து வீச அதன் வேகம் மணிக்கு 8 முதல் 12 கிலோமீட்டர் என்றளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 80% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் கோழியின நோய்

0: கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த கோழிகள் பெரும்பாலும் நாள்பட்ட சுவாச நோய் மற்றும் ஈகோலை ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே பண்ணையாளர்கள் தகுந்த உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும் தீவன மேலாண்மை முறைகளை கடைபிடிக்குமாறும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை தீவிர உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தக்காளி சாகுபடி செய்ய உள்ள வேளாண் பெருமக்களே, ஆவணி பட்டமானது தக்காளி சாகுபடிக்கு நாற்று நடவு செய்யும் பருவம் ஆதலால் நாட்டு ரகங்களை அதாவது 60-45 சென்டிமீட்டர் இடைவெளியிலும் மற்றும் இதர வீரிய ஒட்டு ரகங்களை 60-60 சென்டிமீட்டர் இடைவெளியிலும் நடவு செய்ய வேண்டும். நடவு செய்வதற்கு முன்னர் 200 கிலோ தொழு உரத்துடன் 1 கிலோ ட்ரைகோடர்மா விருடி என்ற எதிர் உயிர் பூஞ்சான கொல்லி மற்றும் 1 கிலோ பாசிலஸ் சப்டிலிஸ் என்ற உயிரி பாக்டீரியா கொல்லி ஆகியவை கலந்த கலவையை நடவு செய்யும் குழியில் 20 கிராம் வீதம் இட்டு பிறகு நடவு செய்ய வேண்டும். இவ்வாறு நடவு செய்வதால் இளம் பயிரில் ஏற்படும் வேரழுகள் வாடல் நோய்களிலிருந்து பயிரை பாதுகாக்கலாம் என நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாரத்தில் நடப்பு ஆண்டு காரிஃப் பருவத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி எடப்பாடி வட்டாரத்தில் குறு வட்டார வருவாய் கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் வெங்காய பயிருக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். இத்திட்டத்தில் இணைவதற்கான தகுதி குத்தகைதாரர் உள்பட அனைவரும் பயிர் காப்பீடு செய்யலாம். வெங்காய பயிருக்கு காப்பீடு செய்ய இம்மாதம் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். பயிர் காப்பீட்டு தொகை 42,187 ரூபாய் ஆகும். ஆகவே வேளாண் பெருமக்களே, அருகாமையில் இருக்கக்கூடிய தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுமாறு சேலம் மாவட்டம் எடப்பாடி தோட்டக்கலை உதவி இயக்குனர் அறிவிக்கின்றார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவு விலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. உலக நாடுகள் விண்வெளியை பற்றி சிந்திக்கும் போது இந்தியாவை உற்றுநோக்கும் வகையிலான சூழலையும் கட்டமைப்பையும் உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று விண்வெளித்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் நிறுவனர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த விண்வெளித்துறை தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்றார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலத்துறை அமைச்சர்களுக்கான கூட்டம் நாளை ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது. மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் இளைஞர்கள் மேம்பாடு மற்றும் அதிகாரம் அளித்தலில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படுகிறது. நாளை மறுநாள் விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கான கூட்டமும் நடைபெறுகிறது. நாட்டின் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் மருத்துவத்துறையின் சவால்களுக்கு தீர்வுகளாக அமைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 12வது உலகளாவிய மருத்துவ தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் காணொலி வாயிலாக இன்று உரையாற்றிய அவர், மருத்துவத்துறை தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அனைவருக்கும் மலிவு விலையிலும் உயர்ந்த தரத்துடனும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். நாட்டில் சர்க்கரை உற்பத்தி வழக்கத்தை விட குறைவாக இருந்தபோதிலும் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவு இருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்க்கரை இருப்பை கண்காணிக்கவும் விலையேற்றத்தை கட்டுப்பாட்டில் வைக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையில் தற்போதுள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும்.

என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், பணியிட மாறுதல், பதவி உயர்வில் பணி நியமனங்களுக்கு கலந்தாய்வு நடைமுறை செயல்படுத்தப்படும் என்றார். 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் நடப்பு நிதியாண்டில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், நாகை, தருமபுரி, ஈரோடு, தேனி, நாகர்கோவில் மாவட்ட சிறைகளில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போதைப்பொருள் பழக்க மீட்பு மையங்கள் நிறுவப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் இன்று சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் மானிய கோரிக்கையில், போதைப்பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட சிறைவாசிகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்சி உயர் பாதுகாப்பு சிறையில் 1,64,00,000 ரூபாய் மதிப்பில் மோப்ப நாய்கள் பிரிவு ஏற்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய பிரசாத கூடம் அமைக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 191 கிலோகிராம் எடையுள்ள வெள்ளி தகடுகள் பொருத்தப்படும் என்று கூறினார். பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அன்னாருக்கு வயது 94. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 400-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள அவர், 2022 பத்மஸ்ரீ விருது பெற்றவர். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்ற அவர் வலையாபதி திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். தமது 70 ஆண்டுகால திரைப்பயணத்தில் பாக்யலட்சுமி, புதிய பறவை, பாமா விஜயம், இரு கோடிகள், எதிர்நீச்சல், தில்லுமுள்ளு உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் அவரது கதாபாத்திரங்கள் ரசிகர்களை பெரிதும் ஈர்த்தது. அன்னாரது மறைவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசின் தொழில் நிறுவன மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் வழியாக அரசு துறையுடன் வணிக வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் தொடர்பான பயிற்சி வரும் 2ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது. தகுதியுடையோர் edit.in என்ற இணையதளத்தின் வாயிலாக விவரங்களை அறிந்து கொள்ளலாம். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாளில் காவிரி தங்கம், காவிரி நாடான் என்ற புதிய வாழை ரகங்களை இம்மையத்தின் இயக்குநர் திரு செல்வராஜன் இன்று அறிமுகம் செய்தார். இவ்விழாவில் 50-க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு வாழையில் புதிய பரிமாணங்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், ஏற்றுமதிக்கான வழிமுறைகள் உள்ளிட்டவை குறித்த கண்காட்சியும் இடம்பெற்றன. திருப்பூரில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி இன்று தொடங்கியது. வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 500-க்கும் மேற்பட்ட அரங்குகளில் நிட்டிங், எம்பிராய்டரி, பேக்கிங் உள்ளிட்ட பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான அதிநவீன இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் சின்னக்கைனூர் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக நிலவி வரும் குறைந்த மின்அழுத்தம் மற்றும் தொடர் மின் தடையை கண்டித்து அப்பகுதி மக்கள் கும்பினிப்பேட்டை மின்சார அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதிக்கு ட்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

பிறை தேடும் இரவில் இசை தேடும் உள்ளங்களாய் திருச்சி வானொலியோடு இணைந்திருக்கிறோம். உங்க விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கிற நிகழ்ச்சி. 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து உங்க விருப்பமான பாடலை கேட்க நீங்க தொட்டு வரலாம். 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246-102-1

0: ஆசை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், தேவா இசையில் வசந்த் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இது. அந்த தொடக்கத்தில் வரக்கூடிய ரிதம் அப்படின்னு பார்த்தா அந்த கலிபி அப்படின்றதோட மறு உருவாக்கம் தான் இந்த பாடல். இப்போ நான் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்டுறேன்னு பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்.
1: கதிரவன் சார்,
0: நல்லா இருக்கும். எங்கேருந்து கதிரவன்? எங்கேருந்து கதிரவன்? எந்த ஊர்லேருந்து?
1: வாரியங்காவல், அரியலூர் மாவட்டம்.
0: சரிங்க, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு துள்ளாத மனம் துள்ள படத்துலேருந்து தொடர்ந்து நிலவு அந்த பாடல் கொடுங்க சார்.
0: கேட்டலாமா?
1: ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி.

0: இடைக்கால கீதங்களோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இரவு இசை இனிமே 8:18 ஆகுது. இணைப்பில் வரக்கூடிய நேர் யார், என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கேருந்து பேசுறீங்க ஐயா?
1: அதே மேடம், காரை பக்கம் ஜோதிக்குமார்.
0: சொல்லுங்க ஜோதிக்குமார் ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க மாசு, தேனி மொழி என்ற பாடல்
0: கண்டிப்பாக கேட்டுடலாம். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: பாகேஸ்ரீ ராகத்தில் அமைந்த பாடலை நம்ம இப்போ கேட்டால் சொல்ல துடிக்குது மனசில் இருந்து. இதில் இளையராஜாவோட ஒரு நுணுக்கம் என்ன அப்படின்னா, பல்லவியிலேருந்து சரணம் போகும்போது டிரான்சிஷன்னு சொல்லக்கூடியது, அது ரிதத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு வயலின் இசையை கொடுத்துருப்பார். அது மாற்றத்தை வந்து அபிதமான ஒரு இசை நுணுக்கத்தை பயன்படுத்தியிருப்பார். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசையினை கேட்டுட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க?
1: வடுகர்பேட்டை, திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் வடுகர்பேட்டையிலிருந்து ராணி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: நூல்வேலி படத்துல இருந்து நானும் அந்த பாட்டு
0: வாணிஜராம எஸ்பிபி நடுவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில கேட்டுக்கிட்டே இருப்பாரு. பாடல பாத்தீங்கன்னா, நான் பாட முடியுமா, நீ தான் பாடணும், சங்கீதம் செய்ய முடியும் என்னால், ஆனால் இசையை கற்றுக்க முடியுமான்லாம் கூட கேட்டிருப்பாங்க. வரிகள் இருக்கும், பாடலை கேட்டலாமா?

0: 8:29 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இணைப்பில் வரக்கூடிய நேயர் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யார் வராங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் நாவலூர்புத்தப்பட்டியிலேருந்து சுதாகுமார் பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் வேணுமா இன்னைக்கு?
1: சின்ன கவுண்டர்லேருந்து ஏதோ ஒரு பாட்டு போடுங்க சார்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: 8:35 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி இது. 80-90களில் வந்த பாடல்கள் நேர் விருப்பமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: யாருங்கம்மா?
1: துவாக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ஈரமான ரோஜாவில இருந்து அதோ மேக ஊர்வலம்
0: கேட்டலாமா?
1: கணக்கெடுப்புக்கு வந்தாங்க ஐயா, வீடு வீடா.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்போங்கம்மா, பாடல் கேட்போம்.

0: 8:40 இனிமையான பாடல்களோடு இரவு இசை இனிமை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள் இந்த பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இனிப்பில் வரக்கூடிய நேர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் சார்.
0: இனிய இரவு. வணக்கம். யார் பேசுறீங்க? இங்க இருந்து
1: திருச்சி மாவட்டம் லாலகுடி வட்டம் கீழப்பழனி குமலூர் இருந்து சரவணா சந்தி.
0: சொல்லுங்க சரவணன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: அருணாச்சல படத்துல இருந்து மாத்தாடு மாத்தாடு மல்லிகை அந்த பாட்டு
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி இனிப்பில் வந்ததுக்கு. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
1: நான் மருத்துவர் பிரபாகரன் சங்கர்லிங்கம் உயிர்த்தெழு இரத்த வங்கியின் இயக்குநராக பணியாற்றி வருகிறேன். இரத்த தானம் செய்வது பற்றி உங்கள் சந்தேகங்கள் அனைத்திற்கும் நான்

0: விளக்கம் அளிக்கிறேன். விளக்கம் பெற்று விழிப்புணர்வு பெற்று உயிர்களை காக்க இரத்ததானம் செய்ய முன்வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
1: உதிரம் உயிரின் உன்னதம். பேசலாம் வாங்க. 0431-246-1 இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாருங்க?
3: நான் திருவானைக்காவலேருந்து தமிழ்செல்வி கல்யாணசுந்தரம் பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
3: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்.
3: எனக்கு எங்கேயோ கேட்ட குரல், ரஜினிகாந்த் சார் படம்.
2: சரி,
3: பட்டு வந்த சேலைக்காரி அந்த பாட்டு போடுங்க சார்.
2: கேட்கலாமா?
3: கேட்கலாம் சார், வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி நன்றி.
4: சேலைக்காரி என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி,

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மங்கப்பட்டியிலேருந்து செல்லதர பேசுகிறேங்க சார்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: படம் பார்வதி என்னை பாரடிங்கிற பாடலுங்க சார். பாடல் சின்ன பூங்கிலுங்கிற பாடலுங்க சார்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தது.
1: நன்றிங்க சார். நன்றிங்க சார்.

0: இசை இனிமை நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேயர்கள் அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டு ரசித்தாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்ட நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. காலத்தால் அழியாத காவிய கானங்களை 10 மணிக்கு ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்கலாம். பங்கேற்க 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. 10 மணிக்கு ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான காவிய கானங்களை கேட்டு ரசிங்க. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசையில் ஸ்ரீ வரலட்சுமி வைபவம் இசை சொற்பொழிவு செய்தி நிபுணர் வி பாஸ்கரன் அவர்கள் நிகழ்த்து கேட்கலாம். இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: கொஞ்சம் யோசிக்கலாமா அன்பே? உன் பார்வை பட்டதும் என் பார்வை குறைந்தது.
2: ஏன் அவ்வளோ பளிச்சுனா இருக்கே?
1: அட, உன்னை பார்த்து சொல்லலாமா?
2: என்னைய பார்த்து சொல்லாம இந்த வண்டிய பார்த்தா சொன்னீங்க.
1: ஆமா, எல்லாரும் வண்டி ஓட்டுறத பாத்துட்டு தான் சொல்றேன்.
2: அப்படி என்னத்த பாத்தீங்க?
1: வண்டி ஓட்டுறவங்க இந்த முகப்பு விளக்க கொஞ்சம் தனிச்சு அடிச்சா பரவாயில்ல, கண்ணுல பளிச்சுன்னு படுறது மாதிரி அடிச்சிட்டு வர்றாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா?
2: இப்ப தெரியுதுல, நீங்களும் வண்டி ஓட்டுறப்ப முகப்பு விளக்க தனிச்சு அடிங்க.
1: உன் பேச்ச மீறவா போறேன்.
2: ஏன் பேச்ச மீறாம இருக்கிறது இருக்கட்டும், சாலை விதிகளை மீறாம பாத்துக்கோங்க.
3: திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.

இனிமையான இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்க இனிய பாடல்களோடு திருச்சி FM Rainbow 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். இனிய ராக.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
1: நான் மருத்துவர் பிரபாகரன் சங்கர்லிங்கம் உயிர்த்துளி ரத்த வங்கியின் இயக்குநராக பணியாற்றி வருகிறேன். இரத்த தானம் செய்வது பற்றி உங்கள் சந்தேகங்கள் அனைத்திற்கும் நான் விளக்கம் அளிக்கிறேன். விளக்கம் பெற்று விழிப்புணர்வு பெற்று உயிர்களை காக்க இரத்த தானம் செய்ய முன்வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
0: உதிரம் உயிரின் உன்னதம் பேசலாம் வாங்க. 0431-246-1-240-102-1 இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: இனிமையான பாடல்களோடு இரவு நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

இனிய பாடல்களோடு இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம் இனிய ராகம். ஒரு ஊரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா அந்த ஊருக்கு போய் பார்த்துருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில சமயம் நம்ம போகாத ஊர்கள் இடங்கள் பற்றி அடுத்தவங்க சொல்கிறத கேட்டாலே நமக்கு அங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வரும். நம்ம தலைநகரமான சென்னையும் அப்படி தாங்க. அங்கே ரொம்ப வருஷமாக இருக்கவங்க சொல்கிறத கேட்டால் நாம் அங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கும். நீங்கள் சென்னைக்கு போயிருக்கீங்களா? அங்கே என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியோ, அல்லது சென்னை பற்றி போனதில்லை அப்படின்னாலும் அங்கே இருக்கவங்க பற்றி சொன்ன விஷயம், கேள்விப்பட்ட விஷயம், அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்னெல்லாம் பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும், நான் ரசித்த சென்னை அப்படின்னு நாளை பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் தோழிகள் பகிர்ந்துக்கலாம். திருச்சி FM Rainbow 102.1.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெஞ்சத்தோடு நினைந்து நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்கள் காற்றலையில் தவழும் நேரம் திருச்சி எஃப்எம் 90.2 இதன் ஞாபகம் வருது. இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் தொலைபேசி மூலமா அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 முன்னிணைப்பு என்னோட 246-102-1

0: 10:07 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். ஞாபகம் வருதே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் கோபால்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: ராஜாமணி பேசுறேன், அரியலூர் மாவட்டம் கண்டாரரசு மண்டலத்திலிருந்து. பழம்பெரும் முத பாட்டே அம்மாவுடைய பாட்டு கொடுத்தீங்க.
0: ஆமா,
1: அவங்க படங்கள் பாத்தீங்கன்னாவே ரொம்ப ஃபேமிலியும் கோமிலியா அந்த கேரக்டர் தான் நடிச்சிருப்பாங்க. மூணே மூணு படத்தை தான் கொஞ்சம் வித்தியாசமா நடிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க போட்டீங்கல்ல அந்த படத்தை கரெக்டா இருப்பாங்க எருக்கோடுகள். அடுத்தது வந்து உயர்ந்த மனிதன்ல ரொம்ப ரிச்சா இருப்பாங்க, அது ஃபேமிலி கேரக்டர்ல வராது. அது அடுத்து அடுத்த படம் பாத்தீங்கன்னாக்க இன்னொரு படம் என்ன படம் அந்த படம் இந்த படம் புதிய பறவை. புதிய பறவை இந்த மூணு படத்துலயுமே ரொம்ப லிமிட்டா ரொம்ப அந்த ப்ரௌடா நடிச்சிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் உயர்ந்த மனிதர்ல சிவாஜிக்கு போட்டி போட்டு நடிப்பாங்க. அந்த எனக்கு இது தமிழ் நடிகையிலே மூன்று பேருடைய அந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் எனக்கு பிடிக்கும். ஒண்ணு ஜெயலலிதா அம்மா, ஒன்னு லட்சுமி இவங்க. இவங்க அவளுடைய இங்கிலீஷ் உச்சரிப்பு அவ்வளவு அருமையா இருக்கும். எனக்கு அவங்களுடைய சொந்த படம் காவிய தழுவி அந்த படத்துல இருந்து ஆரம்பம் இங்கே கட்ட வாரி அந்த பாட்டு கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றிமா.

0: அன்றும் இன்றும் என்றும் நம் மனம் விட்டு நீங்காத திரை இசை பாடல்களை கேட்டுட்ருக்கோம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்யா. கரூர் மாவட்டம் காவல்காரம்பட்டியிலிருந்து தங்கராஜ் பிரியகா பேசுறியா. நிலத்தில் அனைவரும் நலமாயா?
0: நலமா இருக்கோங்க ஐயா, நீங்க நலமா?
1: நான் எப்பவும் நலமா இருக்கிறியா, உன்ன பிரச்சனை நமக்கு.
0: சிறப்புங்க ஐயா, சொல்லுங்க மகிழ்ச்சி. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு மரடன் மத்துல இருந்தியா, தாமரை பூ குளத்திலே சாயங்கால பொழுதிலே, அந்த பாட்டு போறியா?
0: கண்டிப்பா கேட்டலாம். நன்றி இனிப்புல வந்ததுக்கு.

0: ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 92.1 இணைப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் குளிச்சவிட்டாலுக்கா ஆட்டிமலையிலிருந்து காளிதாஸ் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க காளிதாஸ் ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: என்ன நல்ல இருந்து பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டம் மேலாம் கொட்டி சிங்க அந்த பாட்டு சார்.
0: என்னென்னலேருந்து பாடல் வேணுமா? கண்டிப்பாக கொடுத்துடலாம். நீங்கள் கேட்ட மாதிரி என்னென்ன படத்துலேருந்து பாடல் வருது கேட்டு ரசிப்போம். நேர்களை நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா தொட்டு வரலாம் சொல்லி 431 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 246 102 1 240 102 1 இணைந்திருங்கள்.

0: பிடிக்கும். வாழமட்ட என்ன ஊதுனாலும் பிடிக்காது, தெரியுதா?
1: தெரியுது. இடத்துக்கு தக்கபடி எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் குணத்துக்கு என்ன பெயர் சொல்லு சொல்லு சொல்லு.
0: மரத்துக்கு தக்கபடி நிறத்தையும் மாற்றிக்கொண்டு

0: நீங்கள் நினைவுகளை நெஞ்சோடு சேர்க்கும் ஞாபகம் வருது. எதிர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்ருக்கோம். 10:22 இனிப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் உடையார் பழைய மஜின்.
0: மஜினையா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ஒளி விளக்கு படத்தில் நாங்கள் புதுசா.
0: கண்டிப்பாக கேட்டலாம். நன்றி இனிப்பில் வந்ததுக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
1: நான் மருத்துவர் பிரபாகரன் சங்கர்லிங்கம் உயிர்த்தொழில் இரத்த வங்கியின் இயக்குநராக பணியாற்றி வருகிறேன். இரத்த தானம் செய்வது பற்றிய உங்கள் சந்தேகங்கள் அனைத்திற்கும் நான் விளக்கம் அளிக்கிறேன். விளக்கம் பெற்று விழிப்புணர்வு பெற்று உயிர்களை காக்க இரத்த தானம் செய்ய முன்வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
0: உதிரம் உயிரின் உன்னதம் பேசலாம் வாங்க. 0431-246-1-240-102-1 இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: ஞாபகம் உறுதி நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களை நேயர்கள் அவங்களுடைய விருப்பமாக கேட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
3: சுப்பலட்சுமி.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் சுப்பலட்சுமி அம்மாவுக்கு?
3: கட்டிகாரம் கேட்டுக்கோடி உரிமை மேலாம் தான் போடணும்.
2: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: 10:32 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்ருக்கோம். ஞாபகம் வருதே, நேர்கள் அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. இனிப்பில் வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் திருமாவளவு ஒன்றியம் காரைப்பாக்கம் ரவி.
0: ரவி, என்ன பாடல் வேணும்?
1: எதிர் நீச்சத்திலிருந்து அழுத்தாற்று அம்புச்சத்தை பார்த்தீங்களா சார்?
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி இனிப்பில் வந்ததுக்கு. நீங்கள் கேட்ட மாதிரியே பாடல் வருது, கேட்போம்.
2: நீங்க சமத்தா, நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
3: ஏண்டி புதுசா கேக்குற

பார்த்தது நீ தாண்டி மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி பட்டு புடவைக்கு ஏதடி.

0: மந்திரமந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேன்?
2: சொன்னத்தை செய்வேன்.

0: ஞாபகம் வருது நிகழ்ச்சி கொஞ்சம் துள்ளல் பாடல்களோடு தான் இன்றைக்கி கேட்டுட்ருக்காங்க நேயர்கள். 10:36 ஆகுது. அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன மாதிரியான பாடல் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் கோபால் ஐயா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி, ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் 4 நாள் இடைவெளிக்கு பிறகு 102.1 எஃப்எம்ல இணைவது மலைக்குடி பற்றி சண்முகம்.
0: சொல்லுங்க என்ன பாடல் இன்னைக்கு?
1: ரொம்ப அருமையான பாடல்கள் நேரலுக்கு பரிசியா கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சவுக்கர சரஸ்வதி அம்மா இறந்ததுனால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதனால அவங்க ஞாபகம் படம் வந்து பாட்டிய வச்சுமே, அதுல மாலை பொழுதில் பாட்டு இந்த இணைய இரவுல 102.1 வழியா பாட்டுல தமிழ விடுங்க. அனைத்து இணையங்களை தொடர்ச்சியால் வாய்ப்பு கொடுத்தா நல்ல உள்ள.
0: நன்றிங்க. நன்றி. நீங்க கேட்ட மாதிரியே பாடல் வருது, கேட்போம்.

0: நெஞ்சம் விட்டு நீங்காத திரை இசை பாடல்கள் ஞாபகம் வருது நிகழ்ச்சி மூலமாக கேட்டுட்டு இருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, எல்லா மகளும் விழித்திருக்கும் நிசத்துமான இரவில் உங்களோடு கோவை நரசீவரம் என் கே கந்தசாமி.
0: கவிதையோடு வந்திருக்கீங்க ஐயா, என்ன பாடல் வேணும் கந்தசாமி?
1: ஐயா, இந்த பாடல் நான் கேட்கற வாழ்ங்க கண் திறந்து படுத்தலைங்க. இருக்கும் பொழுது ரசிக்கணும், மனித வாழ்க்கைக்கு உதாரணமான பாடல். நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா நேரம் கேட்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க ஐயா, நீங்க கேட்ட மாதிரியே பாடல் கேட்டலாம்.
2: ஒரு குறையும் செய்யாமே உலகத்திலே யாரும் இல்லை, அப்படி உத்தமனாய் வாழ்ந்தவனே

0: புள்ளே ஆறுக்கு சொல்லாமே புதைச்சுவப்பா,
1: ஆக கடைசிய குழியை தோண்டி அவனையும் ஒரு
0: புதைச்சுவப்பா. ஆமா புதைச்சு வப்பா.
2: அடச்சே,
3: இருக்கும் பொழுதும் அடையின்றமாக கழிக்கணும்.
4: ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். 10:45 இனிப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார், யாரு?
5: திருச்சி மாவட்டம் துறையிலிருந்து முத்துக்குமார்.
4: முத்துக்குமாரையா, என்ன பாடல் வேணும்?
5: நான் கேட்கக்கூடிய பாட்டில் வந்து மனுக்குடி படி தன்மையா கேட்டாரு, அதனால எனக்கு திரைவன் படத்துல இருந்து சார். நான் யாருன்பதை நீ சொல்ல, நீ யாருன்பதை நான் சொல்ல.
4: கண்டிப்பா கேட்டலாங்கய்யா. நன்றி இனிப்பு வந்ததுக்கு.

0: ஞாபகம் மருதே நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் கோண்டாங்குறிச்சி சந்திரராஜ்.
0: சந்திரராஜ் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: சந்திரராஜ்லேருந்து காசிக்கு போகும் சன்னியாசன் பாட்டு போகும்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்க ஐயா. நீங்கள் கேட்ட மாதிரியே அந்த திரைப்படத்திலேருந்து பாடல் வருது, கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள் நேர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோடு.

படுபவன் படு சம்சாரி கபானியோ பிரம்மச்சாரி தலையணை மந்திரம் மூளையை கடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் தாரக மந்திரம்.

சகவாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம்.

0: கட்டிய மனைவி குலதெய்வம் காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குலதெய்வம் மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ அவள் துணையினை பிரிவது முறையோ பகைதான் வளரும் பகையே அன்பாய் மலரும் பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ கலந்தவர் திரிந்திட தகுமோ இல்லறம் இல்லறவே காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோசி காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோசி
1: ஞாபகம் வருது நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர் வணக்கம்
2: சார் வணக்கம் சார் நான் எம்ஆர் கோட்டம் புளியராஜ் பெரிய மிளகு பறந்து பேசுறேன் சார்
1: என்ன பாடல் வேணுங்க
2: எனக்கு புதிய பறவை என்கிற படத்துல பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் சொல்லையோ
1: கண்டிப்பா கேட்டுடலாங்க இணைப்புல வந்ததுக்கு நன்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட பங்கு பெற முயற்சி செய்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி

ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நமது நிலைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:45. அதுவரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள் இதே அலைவரிசையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:01:25 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வைரமுத்தோட வரிகளில் ஏ ஆர் ரகுமானுடைய இசையில உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா பாட வராங்க, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:07:28. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல், தீ இருந்தால் அங்கே புகை இருக்கும், உறவிருந்தால் கொஞ்சம் பகை இருக்கும், கடல் இருந்தால் எங்கோ கரை இருக்கும், கதை இருந்தால் ஏதோ முடிவிருக்கும். வாழ்வும் வாராமல் சாவும் நேராமல் ரெண்டும் இல்லாமல் மண்ணில் வாழ்கின்றாய், பெண்மை கண்டாலே தாய்மை காண்கின்றாய், பலர் பூஜை கொண்டாடும் பூவாய் வாழ்கின்றாய். தாய்மை இல்லாமல் யாரும் இங்கில்லை, கர்ப்பம் இல்லாமல் கடவுள் இங்கில்லை, தாய்ப்பாலை போல தீர்த்தம் வேறில்லை, அவள் வாய் சொல்லை போல வேதம் ஏறில்லை. ஒன்னிமினின் மற்றும் எஸ் ஜானகியோட குரல்ல, வைரமுத்துடைய வரிகள்ல, சவுந்தரனுடைய இசையில, சிந்து நதி பூ திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:13. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், கரிசக்காட்டு காடையே காடு கொடுத்த ஓடையே, ஆட்டுக்கு வேலி தேவையும் இல்லை, என் பாட்டுக்கு தாளம் தேவையும் இல்லை, அட சந்தோஷ கூத்தாடு, என் சங்கீதம் சாப்பாடு, ஏ மலையே மேகத்தை எடுத்து தாவணி நீ போடு, மழை வந்தால் என்ன,

இடி வந்தால் என்ன, நீ துணிஞ்சு விளையாடு. நான் முப்பொழுதும் முழிச்சிருக்கேன், எப்பொழுதும் தனிச்சிருக்கேன். அட, ஆஸ்தியும் இல்லை, அவஸ்தையும் இல்லை, அன்னாடும் சிரிச்சிருக்கேன். ஒரு குருவிக்கு கூடு இருக்கு, இந்த குமரிக்கு வீடு இருக்கா? அந்த ஆட்டுக்கு கடை இருக்கு, ஒரு அடைக்கலம் எனக்கு இருக்கா? வெயில் வந்தால் என்ன, இருள் வந்தால் என்ன, என் சந்தோஷம் குறைஞ்சிருக்கா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சித்ராவோட குரல்ல ஒலிக்க இருக்கிறது. சீவலப்பெரி பாண்டி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:21 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பனிப்பூவை போல் சிரிக்குது, பால் போல் இருக்கிறது பாவை மனம்தான். வீசிற காத்தும் வயல்வெளி நாத்தும் படிக்குது எசப்பாட்டு, ஆண்கிளி மனசும் பூங்கிளி மனசும் துடிக்குது அதை கேட்டு. ஒன்னாக கலந்து உறவு என்னாலும் விலகாது, கண்ணாடி போலே கல்லாலே அடிச்சா தண்ணீர் முடையாது. ஆத்தாடி உன் அருமையும் பெருமையும் அறிஞ்சவன் இவன்தான் தெரியாதா? பூச்சூடி உன் நெனப்புல மெதப்புல இருப்பவன் இவன்தான் புரியாதா? உன் கூடத்தான் நான் இருப்பேன், உன் துணையாக நல்ல இணையாக என்று வாழ பிறந்த நீ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக என்ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:27 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உன் ஞாபகம் நெஞ்சில் வந்தாடுதே, ஓயாமலே என்னை பந்தாடுதே, உன் பூமுகம் கண்ணில் நின்றாடுதே, நான் கொஞ்சவே என்னை மன்றாடுதே. படித்தால் இனித்திடும் புதினம், உன்னை நான் மறப்பது கடினம். அலையாய் தொடர்ந்திடும் நினைப்பு, வலைக்குள் தவித்திடும் தவிப்பு. துளிர்க்கும் ஆசை துளிர்த்தால் மேனி சிலிர்க்கும் மிதக்கும் பறக்கும். செவ்வாழைகள் பந்தலாய் தோன்றுதே, கூந்தல் பனை தோரணம் ஆனதே, பூமாலையாய் தோன்றும் பூஞ்சோலையே, எங்கெங்கும் கல்யாண கோலங்களே. மனநாள் நினைவுகள் மலரும் மனதில், மலையென வளரும் வருவேன் தருவேன். கிளியே விழிக்குள் இருக்கும் விழியே, இணைந்தால் இருவர் இணைந்தால் இன்ப வரவும் உறவும் சுகமே. மலரிலும் மலையிலும் நதியிலும் உன் உருவமே, தெரிவதென்ன அழகாய் தெரிவதென்ன. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பிரியங்கா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இளையராஜாவோட இசையில, எஸ்பிபியோட குரல்ல இதோ அந்த பாடலை கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:33:45. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி

மாற்றி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக என் பச்சரிசி நீதான், அச்சு வெல்லும் நான் தான், விட்டுக்கொடு கொஞ்சம் விட்டுக்கொடு, நீ என்று வழிய கொஞ்சம் விட்டுக்கொடு, சொந்தக்கார பூவே சொல்லி கொஞ்சம் தாரேன், உன்ன நினைச்சி தினம் உன்ன நினைச்சி என் உசுறு உருகுது, உந்த நினைப்பில் இந்த பட்டு சும்மா வடிக்கு விழுகுது. நான் உறவுக்காரன் உறவுக்காரன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக நாட்டாமை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:40 ஆக போகுது. இப்பதான் நம்ம மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்குள்ள பயணத்தை தொடங்கின மாதிரி இருந்தது. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்துடுச்சு. நம்மளோட நேர்களும் நிகழ்ச்சியில இணைந்து இருக்கிறாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில இணைந்து நம்மளோட தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்கறத மட்டும் படிச்சிடலாம். பாபு முள்ளக்காடு, செங்கல்பட்டுல இருந்து ரமணி வில்வம், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், சுப்பிரமணி, குமரன் நகர், லக்ஷ்மி திருச்சியிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. புரசேவாக்கத்துல இருந்து சவுந்தரராஜன் சார் இணைஞ்சிருக்கிறாரு. கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், மணலி செட்டி பெய்ய சேக்காடு ஜெயக்குமார், பேஸ்புக் வீரராகவன், வலங்கை மான்ல இருந்து ஆட்டோ துரை, ரங்கராஜன் டி நகர்ல இருந்து, அலிநகர்லிருந்து எஸ் பகாதேவன், தேனி ஹரிராம், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்ச உங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்கு வாசமல்லி பூத்திருக்கு, வாக்கப்பட காத்திருக்கு, சங்குமணி பூங்கடத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா. மீசையுள்ள அம்பளைக்கு ரோஷம் ஒண்ணு போதுமா, மிச்சங்கள மீதங்கள நானும் சொல்ல வேணுமா, பச்சைக்கிளி நெஞ்சுக்குள்ள மூகத்தீய மூட்டுற, பாசங்களை மூடி வச்சு பாவலாவும் காட்டுற, வேட்டி கட்டும் மாப்பிள்ள புத்தி மட்டும் போகல, கோபப்பட்டா லாபம் இல்லை, சேர்ந்துகிட்டா பாவம் இல்லை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பெரிய மருது திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 11:46 நம்மிடம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்ததா நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் அவள் வான்மீகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேன் நிலா. அந்தி மஞ்சள் நிறைத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேன், எப்படி சொல்வேன்? வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும் அவள், நான் பார்க்க தாங்காமல் நாணுவாள், புது பூக்கோளம்தான் காலில் போடுவாள். கண்ணோரம் ஆயிரம் காதல் கனை வீசுவாள், முந்தானை சோலையில் தென்றலுடன் பேசுவாள். ஆகாயம் மேகமாகி ஆசை துரல் போடுவாள், நீரோடை போல நாளும் ஆடிப்பாடி ஓடுவாள். அதிகாலை ஊற்று அசைந்தாடும் காற்று, உயிர் மூச்சாகி ரீங்காரம் பாடுவாள், இந்த ராஜாவின் தோளோடு சேருவாள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இளையராஜாவுடைய இசையில, எஸ்பிபியோட குரல்ல, ஆர் வி உதயகுமாருடைய பாடல் வரிகள்ல இது அந்த பாடல் உங்களுக்காக.
1: ஐய வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

நேரம் 11:53. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 கோயம்புத்தூர் பண்பலை, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் இணைந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை நம்ம படிச்சிடலாம். புதுப்பட்டி பொன்னமராவதியில இருந்து ஹைதா மஹி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், தேனியிலிருந்து ஹரிராம், அலிநகர்லிருந்து எஸ் மகாதேவன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், டி நகர்லிருந்து ரங்கராஜன், வலங்கைமான்லிருந்து ஆட்டோ துரை வீரராகவன்,

மாதவரத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் என்னால சொல்றதுக்கான நேரம் ரொம்ப குறைவு, இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுடைய பெயர்களும் நீங்க அனுப்பின பதிவுகளையும் நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு பெரிய மனநிறைவோட இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நன்றிகள் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். சோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாட

0: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: காற்றின் மொழி.

0: முத்தம்
1: நித்தம் நித்தம்
0: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டித்தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: அதுதான் மானம்.
1: நல்வாழ்த்து நான் சொல்லு.

0: ப்ளீஸ் இப்போ என்ன டைம்?
1: பரவாயில்ல, நல்ல டைம் தான்.
0: அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட்.
1: ஓ கம் ஆன், யூ ஸ்டார்ட்.

அம்மா கண்ணே சும்மா சொல்லு, ஆசை இல்லையோ என் மேல் ஆசை இல்லையோ, உன்னை அள்ளி கட்டி கொள்ளும் போ.

பாரு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:39. நிகழ்ச்சியில் திரை இசையில் பக்தி பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக. கே ஜே யேசுதாஸுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில் இதோ அந்த பாடல்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வி கோட்டா எம் முரளி நாதஸ்வரம், பெண்ணாங்கூர் கே வெங்கடேஷ் அவர்களின் தவில் ஒலிக்க இருக்கிறது. முதல் பாடல் பவனாசம் சிவன் இயற்றிய பாடல் மூலாதார மூர்த்தி என தொடங்கும் பாடலின் மங்கள இசை. ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதித்தாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பக்கல நிலபடி என தொடங்கும் தியாகராஜர் இயற்றிய பாடல். ராகம் கரஹர பிரியா, தாளம் மிஸ்ரசாபு.

நேரம் 4:39. பூங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நிறைவாக பார்வதி நாயகனே என தொடங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் சண்முகப்பிரியா, தாளம் ஆதி தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம். வீக்கோட்டா எம் முரளி அவர்களின் நாதஸ்வரம், பெண்ணாகூர் கே வெங்கடேஷ் அவர்களின் தவில் கேட்டோம்.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்பிரபாதம் கேட்கலாம்.

நேரம் 5:21:33. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.